வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: Recording in progress.
1: நமது சிந்தனைக்காக நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிலும் தெரிவு செய்யப்பட்ட காரியம் மகா சிவராத்திரி.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தையானது அற்புதமானது. சபை கூடிவருதலை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் ஏழு வகையான கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்க போறோம். எத்தனை வகையாங்க? நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல, எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு இயேசுவின் பெயரில் வாழுகிற ஏழு வகையான கிறிஸ்தவங்களை குறித்து நான் அறிந்து கொண்டேன். நான் தெளிவடைந்த உணர்வடைந்த அந்த காரியத்தை சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏழு வகையான கிறிஸ்தவர்கள். நாம யாருங்கிறத அறிந்து கொள்ளணும், சாத்தான் யார் என்பதை அறிந்து கொள்ளணும், உண்மை கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளணும், பொய் கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளணும், பெயர் கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளணும். இயேசு என்ன சொல்றாரு? பூமியிலே ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையார் என்றார். அல்லேலூயா. இவங்களை ஆண்டவர் நம்மளை ஏத்திருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தாராளமா சாப்பாடு கொடுக்க கூடாது, இஷ்டத்துக்கு துணிமணி எடுத்து கொடுக்க கூடாது, இஷ்டத்துக்கு பண உதவி செய்யக்கூடாது. சில பேர் வாரது இருக்காது, அதுக்காகவே வருவாங்க. சாப்பாடு கிடைக்குமா, துணி கிடைக்குமா? ஆனா இயேசுவை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, இயேசுவை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்படிய மாட்டாங்க, வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. அதை நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நாம விழுந்து போகாத விடுக்கு எச்சரிக்கையா இருக்க முடியும், வஞ்சிக்கப்பட்டு போகாத விடுக்கு எச்சரிக்கையா இருக்க முடியும், நம்ம பணத்தை பொருளை இழந்து போகாத விடுக்கு எச்சரிக்கையா இருக்க முடியும். தேசிய தீர்க்கதரிசி புத்தகம் 62:8 சொல்லப்பட்டிருக்கு, இனி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் அந்நியன் பிசிப்பதில்லை. ஆமென் சொல்லுமா? நம்ம கர்த்தர் நமக்காக கொடுக்கிற பணத்தை, நமக்காக கொடுக்கிற ஆகாரத்தை அந்நியனுக்கு கொடுக்க கூடாது. அந்நியனுக்கு கொடுக்க கூடாது. ஏழைக்கு கொடுக்கணும், தரித்திரனுக்கு கொடுக்கணும், ஒடுக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணும், என்ன மனம் திரும்புகிறவனுக்கு கொடுக்கணும், அல்லேலூயா, நல்லா வாழ விரும்புகிறவனுக்கு கொடுக்கணும். அதனால இன்னைக்கு ஒரு ஏழு வகையான கிறிஸ்தவத்தை குறித்து நாம பார்க்க போறோம். கவனமா கேளுங்க. முதல் கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள். மனம் திரும்ப மாட்டாங்க. ஆண்டவர் மத்தேயு 4:17 சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கின்றாரு. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படியாப்பட்டவங்க? சினிமா பார்ப்பாங்க, டிவி சீரியல் பார்ப்பாங்க, களியாட்டங்கள் பார்ப்பாங்க, நாள் பார்ப்பாங்க, சகுனம் பார்ப்பாங்க, உலக பிரகாரமான எல்லா காரியத்திலையும் தலையிடுவாங்க. ஆனால் சபைக்கு வருவார்கள், ஆனால் சபைக்கும் வருவாங்க, ஆராதனையில கலந்து கொள்வாங்க, சபை கட்டுவதற்கு நன்கொடை கொடுப்பாங்க, ஊழியக்காரருக்கு பணம் கொடுப்பாங்க. என்னது? சபைக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஆராதனை இருப்பாங்க, கை தட்டுறது மாதிரி எல்லாம் கை தட்டுவாங்க, தவறுறது மாதிரி எல்லாம் தவுவாங்க, கீழே விழுந்து உள்ள கூட செய்வாங்க. ஆனா இவங்க என்ன காணிக்கையும் போடுவாங்க, ஊழியக்காருக்கு பணம் கொடுப்பாங்க, சபை கட்டுறதுக்கு பணம் கூட நன்கொடைகள்லாம் தாராளமா கொடுப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க?
2: காரியம்
1: மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இயேசுவின் வார்த்தையின்படி வாழ மாட்டார்கள். கலாத்தியர் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5:19-20 கலாத்தியர் 5:19-20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம உகரம், விக்கிரகாராதனை, பிள்ளி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படி அப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவ மக்களை, உண்மை கிறிஸ்தவ மக்களை கவனிங்க, படிக்கவனா பைபிளை முடிச்சுட்டு சொல்றத கவனிங்க. உண்மை கிறிஸ்தவர்களை, உண்மையான கிறிஸ்தவர்களை, உண்மையான ஊழியர்களை கிறிஸ்தவை விட்டு பிரிக்கிற காரியங்கள் நிறைய நடக்குது. கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஹெர்பல் லைஃப்னு ஒரு கம்பெனி உலகம் முழுவதும் செயல்படுது. அது என்னடா, வெயிட்டை குறைக்கிறது, உடைய எடையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுல சேர்றது, அதுல சேர சொல்லி நீங்க பிசினஸ் பண்ணா நல்லா முன்னேறலாம், பிசினஸ் பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அப்ப நம்மள என்ன பண்ணலாம், சம்பாதிக்கிறது தானே, ஏதாவது இந்த எங்க பொண்ணு லீதியாளுக்கு அதுல அந்த துறையில சேர்த்து விட்டோம்டா, நம்மளும் சப்போர்ட் வந்தா ஒரு தொழில் பண்ணா மழை சம்பாதிச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் அங்க உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு அங்க நோக்கம் என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வரணும். என்னது ஞாயிற்றுக்கிழமை அங்க கட்டாயம் வரணும், மீட்டிங்ல அட்டன் பண்ணணும். பெரிய மீட்டிங் வச்சா ஞாயிற்றுக்கிழமை கத்துக்கிட்டாத்தான் அப்ப நாங்க ஆராதனையெல்லாம் முடிச்சிட்டு 10 மணிக்கு ஆராதனை முடிச்சிட்டு 10 மணிக்கு கிளம்பி அவசர அவசரமா போய் என்னதே நடக்குது கத்துக்கணும் சொல்றாங்களே, என்ன நடக்கும், ஒரு மகாலுக்கு போயிட்டோம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுங்க, விசில் அடிக்கிறது, களியாட்டங்கள், கும்மாளங்கள், கூத்தாடித்தனம் ஆடுறாங்க, சினிமா பாட்டை போட்டு ஆடுறாங்க, சினிமா பாட்டை பாடி ஆடுறாங்க. எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா, கஷ்டப்படுறேன், வேதனையா இருக்கேன், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன விசுவாசிகள் கூட இன்னைக்கு இரவு முழுக்க சினிமா பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. வரிசையில் உண்டு டிஷர்ட்டை போட்டு பொம்பளைங்க, பொம்பளைங்க விசுவாச பொம்பளைங்க டிஷர்ட்டை போட்டு பேண்ட்டை போட்டு அந்த கற்பல் லைஃபுக்குள்ள போனா அப்படித்தான் இருக்கணுமா, நல்ல விசுவாசிங்க, நான் வறுமையில இருக்கிறேன், தரித்திரத்தில் இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்ன விசுவாசிகள் கூட கூத்தாடித்தனமா இருக்கு. அதான் களியாட்டுக்கள், பவுல் சொல்றாரு இவங்க எல்லாம் விபச்சாரிகள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. உடனடியாக இது நம்ம போட்ட பணம் முதலீடு இல்லாம போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து கத்துக்கிட்டதான் 3-4 வருஷம் ஆகும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அந்த மாதிரியான காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க என்ன சொல்லப்படுகிறது, ஒன்னியாவான் திருப்புங்க, ஒன்னியாவான் என்ன சொல்ற, தெளிவா சொல்றாரு ஒன்னியாவான் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். ஒன்னு யோவான் 2 அதிகாரம் 15-16, 17-15. உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் புதாவின் அன்பில்லை, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய உலகத்துள்ளவைகள் எல்லாம் புதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். கரங்களை கட்டி கத்திரங்கம் படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம் என்ன, தேவன் விரும்புகிற காரியம் என்ன, தேவனுக்கு பிரியமான காரியம் செய்தால் அவர் உடுத்தி வைப்பார், வீட்டை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். எந்த புட்டையும் எந்த மருந்தையும் சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழணுன்ற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அவர் கிருபை கொடுப்பாருங்க, அவர் அழக கொடுப்பார், அவர் சுகத்தை கொடுப்பார், அவர் பலத்தை கொடுப்பார். அப்ப என்னது, மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள், மனம் திரும்பிய கிறிஸ்தவர்களும் அந்த மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களோடு இணைகிறார்கள், இணைக்கப்படுகிறார்கள். சினிமா பாட்டை பாடுறாங்க, சினிமா பாட்டு அந்த கூட்டத்துல போய் பார்த்து நொந்து பண்ணலாம், ஏண்டாங்க வந்தோம்னு சொல்லி பாவ அறிக்கை பண்ண போயிட்டு வந்து ஆண்டவர் இதுக்குள்ள போயிட்டு வந்த பாவத்தை மன்னிங்க, உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லி. சரி, ரெண்டாவது பெயர் கிறிஸ்தவர்கள், ரெண்டாவது பெயர் கிறிஸ்தவர்கள், இவர்கள் என்ன தெரியுமா, இவங்க ஆராதனைக்கு வருவாங்க, எல்லா கூட்டங்களுக்கும் போவாங்க, எல்லா பிரசங்கத்தையும் கேட்பாங்க, யூடியூப்ல பிரசங்கம் கேட்பாங்க, செய்தியாளர்கள் சபத்தை கேட்பாங்க, உபவாச கூட்டத்துக்கு போவாங்க, திறப்பின் வாசல் கூட்டத்துக்கு போவாங்க, அங்க போவாங்க இங்க போவாங்க, ஆனா வேத புத்தகத்தை வாசிக்க மாட்டார்கள், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, இவங்க உபவாசம் இருந்து செபிக்க மாட்டாங்க, சபைக்கு லேட்டா வருவாங்க, சபைக்கு லேட்டா வருவாங்க. ஆனா கூட்டம் கூட்டம் கூட்டம் எங்க வேண்டாலும் போவாங்க, எல்லா பாஸ்டரோட தொடர்பு வச்சுக்கிருவாங்க, பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க செபிக்க மாட்டாங்க, இவங்க உபவாசம் இருக்க மாட்டாங்க, இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்படிந்து வாழ மாட்டார்கள். இவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா, மிஞ்சின நீதிமான் மாதிரியே இருப்பாங்க. ரோமர் 12:2 என்ன சொல்ல பார்ப்பார், 12:2 என்னது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகுங்கள். அல்ல இல்லையா, இவங்க மறுரூபமே ஆக மாட்டாங்க, இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை தர மாட்டாங்க, சரிங்களா, ஒத்த வேஷம் தரிப்பார்கள். மாய்மலம், ஏமாத்து வேலை, வஞ்சிக்கப்படுகிறது, எப்படியாப்பட்ட காரியத்துல இவங்க முதலீடு பண்ணிட்டு அல்லால் பட்டு அழைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போய் அங்கையெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, ஆனா ஆராதனை போக மாட்டாங்க, சபைக்கு போக மாட்டாங்க, லேட்டா வருவாங்க, கடைசியா வருவாங்க, பாட்டு முடிஞ்ச பிறகு வருவாங்க, ஆராதனை முடிஞ்ச பிறகு வருவாங்க, செய்தி நடக்கையில வருவாங்க, சாப்பாடு போடுங்க சபையில, செய்தி முடிஞ்ச பிறகு சாப்பாட்டு நேரத்துக்கு வருவாங்க, வந்து சாப்பி போக்கலாம் சொல்லுவாங்க. பாஸ்டர் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன், அந்த ஜோலி இந்த ஜோலி தட பாஸ்டர், சாத்தான் போட்டு உருட்டா, சாத்தான் மேல ஒரு பழியை போட்டுறது, நீயே சாத்தான் அறந்துகிட்டு பழி எங்க போடுறது, சாத்தான் மேல போடுறது. இவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள், ஆபிரகாம்னு பேர் இருக்கும், சார்லஸ்னு பேர் இருக்கும், யோவான் பேர் இருக்கும், மோசைன்னு பேர் வச்சிருப்பான், ஆனா என்ன செய்வான், வசனத்தின்படி வாழ மாட்டான், வேதத்தை வாசிக்க மாட்டான். இவர்கள் தான் பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 2. 3வது காரியம், ரகசிய கிறிஸ்தவர்கள், ரகசியமா வாழ்வாங்க. ஏன்னா வெளியே குடும்பத்துல தெரிஞ்சா பிரச்சனை, நண்பர்களுக்கு தெரிஞ்சா அசிங்கம், சபைக்கு பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போனா நம்மளை கேவலமா பேசிடுவாங்க, கேவலமா பார்த்துருவாங்க சொல்லி ரகசியமாக வாழுகிற ஒரு கிறிஸ்தவர்கள். இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. பாஸ்டர் ஞானஸ்நானம் எடுக்கணும் ஆசையா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, அது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை மாதிரி ஆயிரும் போது தெரியுது. எடுக்கணும்னு ஆசைப்படுது, எனக்கு எடுக்கத்தான் பாச ஆசை, நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆயத்தமாவெல்லாம் இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஞானஸ்நானத்துக்கு ஒரு காலம் எடுக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, பைபிள்லாம் வாங்கிடுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல பைபிள் கொடுங்க, நல்ல தமிழ் பைபிள் கொடுங்க, நல்ல இங்கிலீஷ் பைபிள் கொடுங்க, வாங்குவாங்க. நம்ம பாச இருந்த காணிக்கையெல்லாம் போட்டவங்களுக்கு பைபிள்லாம் வாங்கி கொடுப்போம், ஆனா பைபிள் படிக்கிறீங்களான்னு கேட்டேன், எங்க பாஸ்டர், அங்க வேலை, இங்க வேலை, வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, ஆபீஸ் வேலை, அக்கா வீட்டுக்கு போனேன், தங்கச்சி வீட்டுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், எங்களை விடமாட்டோம்ன்றாங்க பாஸ்டர், நான் இல்லைன்னா ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதனால எந்த பைபிளை படிக்கிறது, பைபிளை கையில் எடுக்கிறதுக்கே நேரம் இல்லை பாஸ்டர், செபிக்க நேரம் இல்லை, உபவாசிக்க நேரம் இல்லை என்பார்கள். ஆனா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இவங்க பாஸ்டருக்கும் ரகசியமா பணம் கொடுப்பாங்க, கவனிக்கிறீங்களா, காணிக்க கொடுப்பாங்க, பாஸ்டருக்கும் காணிக்க கொடுப்பாங்க, இந்தாங்க பாஸ்டர் காணிக்க. ஏன் காணிக்க கொடுக்குறாங்க, இவங்க வேத வாசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக நம்ம வேத வாசித்து ஆலோசனை சொல்லணும், இவங்க உபவாசிக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம உபவாசித்து ஜெபிக்கணும், இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு இவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், இவங்க பணம் கொடுப்பாங்க, இதுக்காகத்தான் பணம் கொடுப்பாங்க. இவர்கள் எப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள், ரகசியமான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, ஊருக்கு தெரிஞ்சா கேவலம், சபைக்கு போறது ஊருக்கு தெரிஞ்சா கேவலம், ஞானஸ்நானம் எடுக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சா கேவலம், பிரச்சனை உறவினர்கள் மூலம் பிரச்சனை, நண்பர்கள் மூலம் கேவலம், வேலை பார்க்குற இடத்துல நம்மளை கேவலமா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வட்டத்துக்குள் வாழுகிற ரகசிய கிறிஸ்தவர்கள், சரிங்களா. சரி, 3வது கிறிஸ்தவர்கள், கனி இல்லாத கிறிஸ்தவர்கள், கனி கனி இருக்காது, கனி இல்லாத கிறிஸ்தவர்கள். மத்தேயு 21 எடுத்துக்கொள்வோம், மத்தேயு 21 எடுத்து வச்சுக்கோங்க, மத்தேயு 21 மத்தேயு 21வது அதிகாரம். கனி இல்லாத கிறிஸ்தவர்கள், இவர்கள் மனம் திரும்பியவர்கள், நல்லா கவனிங்க, மனம் திரும்பியவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், உபவாசிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, தசமோகம் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, கனி இருக்காது, அன்பு இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்காது, தாழ்மை இருக்காது, இரக்கம் இருக்காது, நன்மை செய்ய மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள், வசனத்தின்படி வாழ மாட்டாங்க, வசனத்துக்கு பயப்பட மாட்டாங்க, வசனத்துக்கு நடுங்க மாட்டாங்க, வசனத்தை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. மத்தேயு 21:18-19 என்ன சொல்லுது, 18:19 காலையிலே இயேசு நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதுல இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப இயேசு வர்றாரு, அங்க ஒரு அத்திமரம் இருக்கு, ஆனா தள தள தள தளன்னு கொப்புகளே தெரியாம இலையா இருக்கு. உள்ள போய் இலைகளை பிரிச்சு பாக்குறாரு, அவர் பழம் சாப்பிடுது, பழம் இல்ல. அப்ப பழம் நல்லா அழகா இருக்கு, கனி இல்லாத மரம், இது வேஸ்டா இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி சபிச்சு போறாரு. கனி இல்ல. அப்ப கனி என்றால் என்ன சொல்லப்படுகிறது? கனின்னா என்ன? அப்ப நம்ம ரச்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கணும்? கலாத்தியர் 5 இருக்க மறுபடியும் ஒரு களியாட்டுகளை பத்தி பார்த்தோம், அடுத்து கனியை பத்தி பார்ப்போம். கனின்னா என்ன? கலாத்தியர் 5 கலாத்தியர் 5 எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்தாச்சா? ஆமா, 22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படியாப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கவனிக்கிறீங்களா? அன்பு இருக்கணும். அன்புதான் கனி, இரக்கம்தான் கனி, நன்மை செய்வது கனி, விசுவாசம் என்பது கனி, தேவனை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒரு அன்பான வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் நம்ம அன்பு காமிக்கணும். சும்மா வஞ்சிக்கிற கூட்டங்களுக்கு அன்பு காமிச்சு நம்ம உடமைகளை இழந்து வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போகக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அப்ப இயேசுவை ஒருத்தர் இயேசுவை பின்பற்றினா அவருக்காக உயிரை கூட கொடுக்கலாம், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்றது மாதிரி நடிச்சு ஏமாத்தி நல்லா சாப்பிட்டு நம்ம கிட்ட இருந்து நல்லா உருகுறவனை கவனமா இருக்கணும். அல்ல இல்லையா? உன் தானியத்தை உன் திராட்சை ரசத்தையும் இனி அந்நியன் புசிப்பதில்லை. அல்ல, எச்சரிக்கையாரு. உன் பணத்தை குறித்து எச்சரியா இருக்க, உன் ஆசீர்வாதங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. எந்த பெயர் கிறித்தவன் போலி கிறித்தவனுக்கு உங்க பணத்தை ஏமாந்துடாதீங்க. கண்ட ஊழியக்காரனுக்கெல்லாம் காணிக்க கொடுக்காதீங்க. கண்ட ஊழியக்காரனை வீட்டுக்களை ஏத்தாதீங்க. கிறித்துவின் பேர்ல வருகிற வரவனுக்கு ஒரு கலசம் தண்ணியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. அல்ல இல்லையா? வஞ்சிக்கிற ஆவிகள் வீடு தங்காமல் வீடு வீடா சுத்தி திருகிற ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுக்காதீங்க. உங்க வீட்டுல ஏத்தாதீங்க. உங்க வீட்டுல அவனை உட்கார வைக்காதீங்க. அல்ல இல்லையா? ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கனி இல்லாத கிறிஸ்தவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகள் கொடுக்கும் சொல்லி மத்தேயு 5:6 மலைப்பிரசங்கத்துல சொல்றாரு. அப்ப கனிகளினாலே அறிந்து கொண்டு இவன் கிட்ட உண்மையே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா, தாழ்மை இருக்கிறதா, உதவி செய்கிறானா, நன்மை செய்கிறானா, நமக்காக செவிப்பானான்னு பார்த்து அவனிடத்துல உண்மையை சொல்லுங்க. நம்ம ஒரு பாரத்தை பத்தி ஒருத்தன் போய் சொன்னாவே நமக்காக உண்மையா செபிக்கிறான்னு பாக்கணும். நம்ம சொல்ல அவன் போய் ஊரெல்லாம் தூத்தி நம்மளை கேவலப்படுத்துகிற கிறிஸ்தவனோடு ஐக்கியம் வைக்காதீங்க. அல்ல இல்லையா? கனி இல்லாத கிறிஸ்தவர்கள், 5 கிறிஸ்தவர்கள், கல்லறை கிறிஸ்தவர்கள் ரொம்ப முக்கியமானது. கல்லறை கிறிஸ்தவர்கள் பாருங்க, செல்வ செழிப்பு இருக்கும், பெயர் புகழ் எல்லாமே இருக்கும், சபையில் முதன்மையான இடத்துல உட்காருவார்கள். இவர்கள் நன்மை செய்ய மாட்டார்கள், நற்செய்தி அறிவிக்க மாட்டார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். தங்கும் மருத்துவமனையில் லட்சக்கணக்கான பணத்தை செலவழிப்பாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. கவனிங்க, சபையில போய் முதன்மையான இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா பணக்காரங்களா, வசனத்தின்படி வாழ மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, செவம் பண்ண மாட்டாங்க, தான தர்மம் பண்ண மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க, ஏழைக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு சரீரத்தில் ஒரு வியாதி என்றால் மீனாட்சி மிஷன்ல அப்போலா மருத்துவமனையில போய் சேர்த்து, வேலம்மாள் மருத்துவமனை சேர்த்து 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் கூட தாராளமா செலவு செய்வாங்க. ஒரு சபை கட்டுறது கூட ஒரு பணம் தர மாட்டாங்க. இவர்கள் எப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள்? கல்லறை கிறிஸ்தவர்கள். ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இவர்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்க இறந்து அடக்கம் பண்ணப்படாச்சுன்னா இந்த கல்லறை ஏன் கல்லறை கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கணும்னு சொன்னா, வருஷத்துல ஒரு நாள் கல்லறை பண்டிகைன்னு வரும். கல்லறை பண்டிகை கேட்டுங்களா? கல்லறை பண்டிகையில இவங்க அப்படியே மார்பிள்ஸ் பழுங்கி போட்டு மார்பில் சில போட்டு கல்லறை கட்டியிருப்பான். அந்த கல்லறை திருநாள்ல அந்த கல்லறையே தெரியாம மலர்கள், ரோஜா பூவு, மல்லிகை பூவு, அந்த பூ மாலைகளை வாங்கி அலங்கரித்து அங்க போய் உக்காந்து குடும்பமா போய் கூட்டமா போய் கும்மாளம் போட்டு கூத்தடிச்சு நல்லா சாப்பிட்டு வருவான். ஒரு ஏழைக்கு ஒருவருக்கு சோறு கொடுக்க மாட்டோம். இந்த கல்லறை கிறிஸ்தவர்கள் ஒரு உண்மை சம்பவம். ஏற்கனவே சங்கமம் தமிழ் கிறிஸ்தவன பகிர்ந்து கொண்டேன் சில வருஷங்கள் லாக்டவுன் டைம்ல. இப்ப மறுபடியும் அதை உங்களுக்கு சபைக்கு சாட்சியா சொல்றேன். நம்ம மதுரையில கீழே வைத்தியநாதபுரம் இருக்குல்ல, கீழே வைத்தியநாதபுரத்துல ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது, பெரிய கல்லறை தோட்டம். கல்லறை தோட்டத்துல ஒவ்வொரு கல்லறை தோட்டம் இடையிலடையில நீளமான சுவர்கள், சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு சுவர் பக்கமும் அந்த ஒவ்வொரு இயக்க ஒவ்வொரு டைனமிக்ஸோட பெயர் போடுவோம். இது இந்த கல்லறை தோட்டம், அந்த கல்லறை தோட்டம், அந்த கலை தோட்டம். இந்த சாதி பிரிவுகள் மாதிரி ஆட்சி கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தே கிறித்த கலர் தோட்டம், கிறிஸ்தவ கலர், ஜிஎஸ்ஐ கலர் தோட்டம், சாதி பிரிவுகள் மாதிரி. அப்ப ஒரு கல்லறை, நான் ஒரு பாஸ்டருடைய தாயார் மைக்கேல் எங்க வீட்டுக்கு சவம் பண்ணுவாரோ, அவங்க தாயார் இறந்து போனாங்க. அப்பத்தான் நான் முத முத போயிருக்கேன் கல்லறைக்குள்ள. நுழைஞ்சா கல்லறைக்குள்ள நுழைஞ்ச கேட்ல லெப்ட் சைட்ல முதல் முதல் காம்பவுண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 செண்டு இடத்த, ஏன்னா பணக்காரனா சபையிலே பெரிய ஆளம், ஒரு 4 செண்டு இடத்துல ஒரு வீடு மாடிய ஒரு பெரிய மேடை அமைச்சு மேல ஒரு மண்டபம் அமைச்சு அதுல மார்பில்ஸ்ல டைல்ஸ்ல மார்பில்ஸ்ல கல்லறை அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கல்லறைக்கு மேல ஒரு மண்டபம், மணி மண்டபம் மாதிரி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா மழை பெஞ்சா அந்த கல்லறை நினைய கூடாதான், ஐயா இருக்காராம், அதுக்குள்ள ஐயா நினைஞ்சிடக்கூடாதான். அப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு தனியா ஒரு பேன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் முத முத போகும்போது தெரியல, இப்ப பலமுறை பல அடக்காராதனைகளுக்கு போகும்போது அங்க பார்த்தேன் பேன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆள் இருக்காது. அப்ப அந்த கல்லறை தோட்ட காவலாளி இருப்பார்ல, அவரை பார்த்து ஐயா ஒரு கேள்வி கேட்கிறேன், இது முதன்மையா இப்படி ஒரே ஆளு, ஒரு 50 பேர் அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரே ஆளுக்கு ஒரு மண்டபம் மாதிரி ஒழிக்கிறான், பெரிய பணக்காரனா, எப்ப பார்த்தாலும் ஆளே இல்லாம பேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. இல்லையா, அவங்க குடும்பத்துல இருந்து அந்த கல்லறைக்குள்ள இருக்கிறவருக்கு வந்து வந்து வேர்வு தாங்க மாட்டாராம், மழை காலத்துல கூட வேன் ஓடிட்டே இருக்குமா. அதனால அந்த அம்மா வந்து அந்த ஐயாவோட மனைவி உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லியலே, உங்க அப்பே பரலோகத்துல இருந்து என்னை திட்டுவாடுறா, திட்டுறாருறா, வேர்க்குதுன்றாருறா, அவர் வந்து காத்தோட்டம் இல்லாட்டி என்னை திட்டுவாடுறா, புலம்புவாடுறா, மனுஷன் நிம்மதியா தூங்க மாட்டாரா, அவருக்கு பேசாம கல்லறையில பேன் போட்டு விட்டுருங்கடா, அப்பத்தான எனக்கு திருப்தின்னு சொல்லாம மயங்கெல்லாம் அம்மா ஆசைய நிறைவேற்றணும்னு சொல்லி அங்க கலவையில பேன் போட்டு அது தனி கரண்ட் சர்வீஸ் எடுத்து அந்த அந்த மாசம் மாசம் இபி பில் கட்டு, அந்த செக்யூரிட்டிக்கு அந்த பேனை போட்டு விடுறது. எப்பயுமே நைட்டு மேல ஆஃப் பண்ணவே கூடாதான். அந்த அதை பராமரிக்கிற அந்த அந்த கலரையை பராமரிக்கிற அந்த லைட்டு பீஸ் போனா பழுப்பு போட்டு விட, ஃபேன் ரிப்பேரா போனா கூப்பிட்டு பண்ண, இதுக்கு அவனுக்கு ஒரு கல்லறை தொழிலாளிக்கு சம்பளம் வர கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிஷினரி காணிக்க கொடுக்க மாட்டான், ஒரு மிஷினரியை தாங்க மாட்டான், ஒரு ஏழைக்கு உதவி செய்ய மாட்டான். இவங்க யாரு? கல்லறை கிறித்தவர்கள். தோண்டி பார்த்தா எலும்பு கூட தூசியா போயிருக்கும், கிட்டத்தட்ட செத்து 40 வருஷம் ஆச்சான், ஆனா பேன் ஓடிட்டு இருக்கு. அந்த எலும்பு கூட்டு எலும்பு கூடு கூட இல்லாத மஞ்சள் உள்ள வேர்வை தாங்க. இதுதான் கல்லறை கிறித்தவர்கள். கல்லறை அலங்கரிக்கிறவர்கள் மனிதர்களை அலங்கரிக்க மாட்டார்கள், ஏழைகளை நற்செய்தியின் மூலம் அலங்கரிக்க மாட்டார்கள், தான தர்மத்தின் மூலம் ஏழைகளை அலங்கரிக்க மாட்டார்கள், செத்து போனவர்களை அலங்கரிக்கிற கல்லறை கிறித்தவர்கள். கல்லறை கூட்டம் அல்ல இல்லையா? ஆமா, இவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இயேசு ஒரு வசனம் சொல்லி இருக்கிறாரு, மத்தேயு 23:23-27. சதிசேயரே பதிசேயரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், புறம்பே அலங்காரமாயிருக்கிறீர்கள், உள்ளேயோ அழுகி நாத்தம் எடுத்த சடலத்தை போல இருக்கிறீர்கள் என்றார். 27 மத்தேயு 23:27 என்ன சொல்லப்படுது? மாயக்காரராகிய வேதவரகரே பரிசேயரே,
0: உங்களுக்கு ஐயோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்பு கூடுகளினாலும் சகல அஸ்தத்தினால் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காண்பிக்கிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதவரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசன கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிக்கிறீர்கள். கல்லறையை சிங்காரிக்கிறாங்க, கல்லறையை அலங்கரிக்கிறான். அல்லேலூயா. கொல்லிமலைன்னு ஒரு இடம் இருக்கு தமிழ்நாட்டில், நாமக்கல் மாவட்டத்தில், அமெரிக்க தேசத்துல இருந்து செசிமன் பிராண்ட் ஒரு வெள்ளக்காரன் வந்து அங்க தொழில்நோய்கள் மத்தியில ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. அவர் எழுதி வச்சாரு, எனக்கு கடைசியில கல்லறை கட்டக்கூடாது, என் கல்லறையே இருக்கக்கூடாதுன்றாரு. இன்னைக்கு அந்த மலை பகுதியில 130 ஆலயங்கள் இருக்கிறது அவர் பேர்ல. அல்லேலூயா. சுலோமா, அவர் கல்லறையே கிடையாது, செசிமெண்ட் பிராண்ட் ஒரு வெள்ளக்கார மிஷினரி, கல்லறையே எனக்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரா? அல்லேலூயா. இன்னைக்கு அவர் கல்லறை கிடையாது, ஆனா 130 ஆலயங்கள், 130 ஊழியக்காரர்கள், 50 மிஷினரிகள், லட்சக்கணக்கான மக்கள் அந்த கொல்லிமலை மலைவாசியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லறை கிடையாது, ஆனா ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கல்லறை கிறிஸ்தவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நான் இருந்த ஸ்தாபனத்துல வருஷா வருஷம் ஒரு தலைவர் செத்து போனேன்னு சொல்லி வருஷா வருஷம் கல்லறை அந்த பசுமலையில போய் கல்லறை கூப்பிடு, நான் கூப்பிடுவாங்க, நான் போகவே மாட்டேன், ஏன் நீ வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. 2004 எங்க அப்பா இறந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒரு நாள் கூட நினைவு நாள நினைச்சு கூட பார்த்தது இல்லை. எங்க அப்பா இருந்தாரு, அவரு எங்க அப்பா வந்து எங்க மூலமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை கட்டி ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு ஏசி சர்ச்சுக்கு போய் துண்டு பிரதி ஊழியம் எல்லாம் கொடுத்து இயேசுதான சோகத்தான் ஊழியம் செஞ்சவர், சாட்சியா வாழ்ந்தவர், 2004 செத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா இறந்த நாள் கூட எனக்கு ஞாபகத்துல வராது, ஞாபகப்படுத்தி அந்த மாதிரி. அப்ப அப்பா என்ன சொன்னேன், எங்க அப்பா செத்ததுக்கே நாங்க போக மாட்டோமே, இந்த இவர் செத்தனால கொண்டாடணும், எனக்கு என்ன எனக்கு என்ன அவசியம் வந்ததுன்னு கேட்டேன். அப்ப ஸ்தாபனத்துல எனக்கு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறதானே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் என்ன, அவங்களோட ஒத்து போகணும், அவங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் உடன்படணும், அவங்க செய்யறதுக்கெல்லாம் அலேலி ஆடணும், அவங்க செய்யறதுக்கெல்லாம் ஆமேன் போடணும், அப்பதான் ஒழுங்கா காசு கொடுப்பான், பரவாயில்ல விக்டர் செயல் அப்படின்ட்டுவான். இல்ல நம்ம அவன் செய்யறது பூரா சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்மளை பகைப்பார். வேதம் சொல்லுகிறது 119, நீங்கள் சத்தியத்து நாமோ சத்தியத்துக்காக போராடுகிறோம், துன்மார்க்கனும் நம்மளை எதிர்த்து பழிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம சத்தியத்துக்காக வாழும்போது, சத்தியத்துக்காக நிற்கும் போது, சத்தியத்துக்காக போராடும் போது துன்மார்க்கமாய் வாழுகிற கிறிஸ்தவர்கள், கல்லறை கிறிஸ்தவர்கள் நம்மை பரியாசம் பண்ணுவார்கள், அதை பத்தி கவலையே கிடையாது. சரி, கல்லறை கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையா இருங்க. 6வது காரியம், உண்மை கிறிஸ்தவர்கள். உண்மை கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள், இடுக்கம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், இவர்கள் உபவாசம், பலவீனம், மரண போராட்டங்கள், வியாதி போராட்டங்கள், தோல்விகள், புறக்கணிப்பு எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பார்கள். உபத்திரவமா இருந்தாலும் யோவான் 16:31, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் அப்படின்றாரு பவுல் சொல்றாரு கொரிந்து சபைக்கு. நாங்கள் அனுதினமும் சாகுறோம், அனுதினமும் பவுல் சொல்றாரு. எடுத்துக்கொள்ளுவோம் ரோமர் 8வது அதிகாரம் திருப்போம், ரோமர் 8 திருப்புங்க. உண்மை கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? ரோமர் 8:36-39, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் செயம் கொள்ளுகளாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். அல்லேலூயா. உண்மை கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க? எது வந்தாலும் சரி, என் தேவன் கூட இருக்கிறார். கரங்களை கட்டி தக்கரம் எடுத்துக்கோ. என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் கூட இருக்கிறார். எது வந்தாலும் சரி, எப்படி என்ன நடந்தாலும் சரி, நான் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாட்டாலும் சரி, வசதி வந்தாலும் சரி வராட்டியாலும் சரி, ஜனங்கள் வந்தாலும் சரி வராட்டியாலும் சரி, எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின இயேசு, எனக்காக அடி வாங்கின இயேசு, எனக்காக நெருக்கப்பட்ட இயேசு, எனக்காக சிலுவையில மரித்த இயேசு என் கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். கரங்களை தட்டி கத்துறேன், நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். இதோ உலகத்தில் முடிவதிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்ன இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கடைசியாக சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள், என்னது சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள், இயேசுவை போலவே. 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, உலக காரியங்கள் ஒழிந்தன, பழைய பாவங்கள் ஒழிந்தன, பழைய சாபங்கள் முடிந்தது, பழைய குணங்கள் பழைய எண்ணங்கள் எல்லாம் மறைந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பழைய காரியங்கள் ஒழியணும். இந்த சொந்தக்காரன் பாருங்க, ஒழிய விட மாட்டான். உறவினர்கள் ஒழிய விட மாட்டான். அந்த காரியம் இந்த காரியம், நீ வா இங்க வா, அப்படி வா இப்படி வா, இனிமேல பிறக்க போறோம். நம்ம மறுபடி பிறந்தவர்கள் அல்லேலூயா, நம்ம 2வது பிறந்தவர்கள். இந்த மறுபிறப்புக்கு அவங்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க, சபை கூப்பிட்டா வரமாட்டாங்க. சபைக்கே வந்தாலும் சத்தியத்தின் முடிவா, சத்தியத்தை சொன்ன மிரண்டு ஓடிடுவானுங்க. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, இந்த கடைசி காரியம் சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். கரங்களை கட்டி கத்துறங்க. ஆமா, எது வந்தாலும் சரி கலங்கவே மாட்டோம், எது வந்தாலும் சரி பயப்பட மாட்டோம். ரொம்ப கவனமா இருக்கணும், சாட்சி வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப கவனமா இருப்போம். நம்ம வந்து இந்த அந்நியர்களோடு கலக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும், பிள்ளைகளை கவனமா பார்த்துக்கணும், ரொம்ப கண்ட்ரோலா பார்த்துக்கணும். அங்க மர்மையை மூத்த பையெல்லாம் பிள்ளைகளை ஏன் சொந்தக்காரங்கிட்ட அனுப்புறதுக்கு பயப்படுறான், எங்க கிட்ட போய் இங்க அனுப்புறதுக்க பயப்படுறான். ஏன்னா நாங்க இது எல்லாத்தா இருப்போம், கூட விளையாடுற பிள்ளைங்க கெட்ட வார்த்தை அஸ்தமான வார்த்தைகளை பேசினா அந்த மைண்ட் மாறிடும், வாழ்க்கை போயிடும், ஆவிக்குரிய வாழ்க்கை நாசமா போயிடும், பரிசுத்தமான வாழ்க்கை நாசமா போயிடும். அவன் பேசுற பேச்ச அல்லையா. சென்னையில ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான், அவங்க ஊழியக்காரங்க வசதியானவங்க, ஒரு சமையலுக்கு ஒரு வேலைக்காரமா வச்சிருக்காங்க. அவங்க வருவாங்க சமையல் பண்ணிட்டு மத்தியானம் போயிடுவாங்க, காலை சமயம் மதிய சாப்பாடுலாம் சமைச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த ஊழியக்காருக்கு ரெண்டு பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, இந்த மாதிரி குட்டி என் பேர பிள்ளைய மாதிரி. அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஐயா என் குழந்தைய தனியா விட்டு வேலைக்கு வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுகளை வந்து உங்க பிள்ளைகளோட நான் விளாண்டுட்டு இருக்கணும். அவர் பெருந்தன்மையோட ஓகே சரின்ட்டு விட்டு போயிடுச்சு. இவங்க விட்டுட்டு பிரசுரம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போயிடுது. அம்மா பிள்ளைகளை பார்த்து, 3 பிள்ளைங்கள் விளையாடுது, வேலைக்காரி பிள்ளை ஊழியக்காரி பிள்ளை 2. அந்த அம்மா சமையல் பண்ற. அப்போ சில மாதங்கள் கழித்து அந்த வீட்டுக்குள்ள இந்த ஊழியக்காரன் பிள்ளைகள் 2 பேருக்கு வாக்குவாதம் வந்திருக்கு. அப்ப அந்த பையன் வந்து அந்த பொம்பளை பிள்ளையை திட்டிப்பிட்டான், கெட்ட வார்த்தையில திட்டிப்பிட்டான். இந்த வார்த்தைக்கு என்னன்ற அர்த்தமே ஊழியக்காரர் தெரியாதான், தெரிஞ்சாலும் பேச மாட்டாராம், கெட்ட வார்த்தையில திட்டிருக்கான். என்னடா என்னமோ நடந்திருக்கே, இதெல்லாம் எங்க பழகுனே அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டும் போது, டே இந்த வார்த்தை எங்கடா பழகுன, அந்த எங்கடோ அந்த வீட்டுல ஆண்டி சமைக்குதுல அந்த ஆண்டி புள்ளதான் பேசிச்சு, கெட்ட வார்த்தையில பேசிச்சு அவங்க அம்மாவை, சனியனே சும்மாரு அப்படின்னு அவங்க அம்மாவை, இந்த சென்னை அவங்க அம்மா சொல்ற வார்த்தை அந்த பிள்ளை பேச. உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு கணக்கை முடிச்சு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வேணாமன்னு பத்தி விட்டான். அல்ல இல்லையா. இன்னைக்கு அந்த பையங்க பொண்ணுங்க பெரிய ஊழியக்காரங்களா இருக்காங்க. அல்ல இல்லையா. வளர்க்கிற முறைகள் நல்ல வார்த்தைக்குள்ள மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நல்ல பாசிட்டிவா பேசுறவங்களோட ஐக்கியம் வைக்கணும், தொடர்பு வைக்கணும். என்னது கழுதையோட கண்டும் கழுதையோட சேர்ந்த என்ன செய்யுமா, பேப்பர் திங்க ஆரம்பிச்சிடும். அல்ல இல்லையா. ரொம்ப கவனமா இருந்தா தான் நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, நம்ம உழைச்சு ஓட தேஞ்செல்லாம் பணக்காரர் நினைக்கிறீங்க? தரித்திரமா தான் வாழ முடியும். விசுவாசம் வார்த்தை தான் நம்மளை உயர்த்தும், பலன் தரும், சுகம் தரும், ஆரோக்கியம் தரும். அல்லேலூயா. வார்த்தையை கவனமா பேசணும், பாசிட்டிவா பேசணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், இயேசுவின் தழும்புகளினால் சுகமா இருக்கிறேன், இயேசுவனை ஆசீர்வதிக்கிறார், நான் அநேக சாதிகளை கடன் கொடுக்கிறேன், நானும் கடன் வாங்குவதில்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு உலக மக்கள் வீட்டுக்குள்ள போறோம், ஏ சனியனே சும்மா இருக்க மாட்டேன், இந்த கடன் எப்ப அடிக்கிறேன்னு தெரியல, செத்து தொலைஞ்சாலும் நல்லா இருக்கும், இப்ப இங்க என்ன கட்டி போட்டுக்கோம், இங்க என்ன பேசணும், நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன் பேசிக்கிட்டு இருந்து, இப்ப அவன் வீட்டுக்குள்ள போனோன்னு என்ன வார்த்தையை கேட்கறோம், கடன், சாவு, மரணம், இழவு, சனிய, துக்கம், துயரம். அப்ப இது ரெண்டு கலக்கும் போது மண்டையில சேஞ்ச் ஆகாது, இருதயத்துல ஒரு சேஃப்டி ஆகாது. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவனோடு மட்டும் பழகு, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற பொம்பளையோட பழகு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனோடு சாவகாசம் வச்சுக்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவனோடு ஐக்கியம் வச்சுக்க, நீ நல்லா இருப்ப, தீர்க்காய்ச்சியோட இருப்ப, உயர்வ, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும், இல்ல அது இருந்தா வேணும், இது இருந்தா வேணும்னு சொன்னா உன் வாழ்க்கையே வேணும் வேஸ்டா போயிடும். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். எழுந்திருங்க, ஜெபிக்க போறோம். கடைசியாக சொன்ன ரெண்டு ரெண்டு கிறிஸ்தவர்களை போல வளரணும். உண்மை கிறிஸ்தவர்கள் என்ன போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்கணும். கடைசியாக சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வளரணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்ம ஒரு வீட்டுக்கு போன அந்த வீட்டுல மனம் திரும்புதல் உண்டாகணும். நம்ம வீட்டு ஒரு வீட்டுக்கு போன அந்த வீட்டுல ஆசீர்வாதம் உண்டாகணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீடு ரட்சிக்கப்படணும். நம்ம ஒரு கிராமத்துக்குள்ள போனோம்னா அந்த கிராமத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். நம்ம ஒரு பட்டணத்துக்குள்ள போனோம்னா அந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதுதான் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கரங்களை கட்டி கத்திரங்க போட்டுவோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய கிருபையினாலும் நம்முடைய தயவுனாலும் ஏழு விதமான கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்க நீர் உதவி செய்தீரையா. கர்த்தாவே தோத்திரம் ஆண்டவரே. மற்றவங்களுக்கு போதிக்கிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கியால எனக்கு உதவி செய்யுங்க. என்னை நம்பி கொடுத்த ஆண்டவரே விசுவாச மக்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும்படி என்னைக்கு உணர்வை தந்தபடியால் நமக்கு தோத்திரம், விசுவாசத்தை தந்தபடியால் நமக்கு தோத்திரம், தைரியத்தை தந்தபடியால் தோத்திரம் ஆண்டவரே. திருவசனத்தை கலங்கம் இல்லாமல் கண்டனம் பண்ணி போதிக்கக்கூடிய தைரியத்தை பலத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே உண்மை தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சகல சத்தியத்துக்கு நடத்துகிறீர், எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர், தயவு வைத்திருக்கிறீர், கிருபை வைத்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவர்கள் சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைய போவதற்காக நன்றி. மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த மேல சொன்ன ஐந்து வகையான கிறிஸ்தவ குணங்கள் எங்களை நெருங்காதபடிக்கு அதை இயேசுவின் நாமத்துல சபித்து நிர்மலமாக்குறோம். நாங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து எங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு, எங்கள் தேவனை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படியாப்பட்ட ஆண்டவரை குறுக்கு வழிகள், ஆண்டவரை பெயர் கிறிஸ்தவர்கள், ரகசிய கிறிஸ்தவர், மாய்மல கிறிஸ்தவர்களோடு ஆண்டவர் நாங்கள் செயல்படாதபடிக்கு, இணையாதபடிக்கு அவர்களுக்கு எங்களை பிரித்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துறோம். அவர்களும் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தோத்திரம். உபத்திரவமோ வியாகுலமோ பாடுகளோ கண்ணீரோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு எங்களை விட்டு நன்றி. உணர்வடையட்டும், பலனடையட்டும், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை மேம்படுத்துறோம். இந்த வார்த்தைகளை நீர் கனப்படுத்தின முடியாத மக்கள் நன்றி. எல்லா துதி கன மைமல்லாமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சுவரமா இருக்கிற இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல புதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமாட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணம் வருவதே, ஆமென். நம்முடைய கர்த்தராயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். ஜெயங்கோடுக்கும்.
2: தேவனுக்கு கோடி கோடி தோத்ரம் வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு பணாளெல்லாம் தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ரம் வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு பணாளெல்லாம் தோத்ரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ரம் வாழ்வழிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரம் அல்லேலூயா
0: அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தோடு போய் வர கடவும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ

மண்கல் எறிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமானவர்கள் சவுலின் சகோதரராகிய பென்யமீன் கோத்திரத்தில் கிபேய ஊரானாகிய செமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும் யோவாசும் அஸ்மாவேத்தின் குமாரராகிய எசியேலும் பேலூத்தும் பெராக்கா ஆனதோத்தியனான எகு என்பவர்களும் 30 பேரில் பராக்கிரமனும் 30 பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும் எரேமியா யகாசியேல் யோகனான் கெதேர் ஊரானான யோசபாத் எலுசாயி எரிமேத் பிகலியா செமரியா அருப்பியனான செப்பத்தியா எல்கானா எசியா அசாரியேல் யோவேசேர் யசோபயாம் என்னும் கோரோகியரும் யொவேலா செபதியா என்னும் கேதூர் ஊரான எரோகாமின் குமாரருமே காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்திலுள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால் எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியாப், 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாயி, 7வது எலியேல், 8வது யோகனான், 9வது எல்சபாத், 10வது எரேமியா, 11வது மக்பன்னாயி, காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்திவிட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி, அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படியே இவன் சிக்லாகுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாக், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், யோசபாத், எலிகோ, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாயிருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னத்தாரான தலைவரின் இலக்கமாவன யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தாரானவர்கள் 6800 பேர், சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் 7100 பேர், லேவி புத்திரரில் 4600 பேர், ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயதாவும் அவனோடிருந்த 3700 பேரும்,
பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும்

0: அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே, பென்யமின் புத்திரரான சவுலின் சகோதரரில் 3000 பேர், அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். இப்ராஹிம் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் 20,800 பேர். மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் 18,000 பேர். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும், இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். நத்தலி புத்திரரில் 1,000 தலைவர்கள், பரிசையும் ஈட்டியும் பிடித்த அவர்களோட கூட இருந்தவர்கள் 37,000 பேர். தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28,600 பேர். ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40,000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120,000 பேர். தாவீதே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோட எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே தாவீதோட கூட 3 நாள் இருந்து போஜனபானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாயிருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே எசேக்கியேல் 25 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும் இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும் யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும் நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால், இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தன் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள். அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள். நான் ரப்பாவை ஒட்டகங்களின் கொட்டகையும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆட்டுக்கிடையுமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கை கொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணினபடியினால், இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்புக் கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாபும் சேயூரும் சொல்லுகிறபடியினால், இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாய் ஒப்புக் கொடுக்கிற வண்ணமாக நான் மோவாப் தேசத்தின் பக்கத்திலுள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத் எசிமோத்தையும் பாகால் மெயோனையும் கீரியா தாயீமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்தரமாக்குவேன், பட்டயத்தால் விழுவார்கள். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமினிடத்தில் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின் படியும் என் உக்கிரத்தின் படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குவது என்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினால், இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன். நான் அவர்களில் பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று.
1: லூக்கா 22 அதிகாரம். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாய், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜன கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அந்தியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சிமோனே சிமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர், போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கரையிலே விழுந்தது. அவர் ஜபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முத்தத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினவினாலும் எனக்கு மாறு உத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்கிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன? நாமே

ஒன்று நாளாகமும் 13 தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களிலெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமல்ல இஸ்ரவேலையெல்லாம் கூட்டி கேருபின்களின் நடுவே வாசமணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவில் இருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடிப்பாடினார்கள். அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினதின் நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லா

ஒன்று நாளாகமம் 11 அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமும் ஆவது அம்மோனியின் குமாரனாகிய யாசோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தம்மியில் இருக்கிற வாற்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் முண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பெயர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மை உள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான்.
அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லகேம் ஊரானாகிய சோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய ஏலேஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய சிபெக்காய், அகோனியனாகிய ஈலாய், நெத்தேபோத்தியனாகிய மகராயி, நெத்தேபோத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பென்யமின் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, சாகாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரன், ஆராரியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிபால், மெகராத்தியனாகிய எப்பேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாயின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியின் குமாரன் மித்கார், அம்மோனியனாகிய சேலேக், செருயாவின் குமாரனாகிய யோவாவின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்தரியனாகிய ஈரா, இத்தரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன், அவனோட 30 பேர் இருந்தார்கள். மாகாவின் குமாரன் ஆனான், மிதினியானாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோவேரியனாகிய ஒத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மாகாவியரின் புத்திரன் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும், எசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியேலும். எசேக்கியேல் 24 அதிகாரம். 9 வருஷம் 10 மாதம் 10 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பேரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான். இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு. சகல நல்ல கண்டங்களான பின்னந்தொடைகளையும் முன்னந்தொடைகளுமாகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு. நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு. ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நுரை ஒட்டிக்கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரை எனப்பட்ட இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, அதில் இருக்கிறதை கண்டம் கண்டமாக எடுத்துக்கொண்டு போ. அதன் பேரில் சீட்டு போடலாகாது. அவள் இரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது. மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டாள்.
நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூழும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன், திரளான விறகுகளை கூட்டு தீயை மூட்டு இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு, பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. உன் அசுத்தத்தோட முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கரம் உன்னில் ஆறி தீருமட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான் இதை செய்வேன். நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்களுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற்காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்துப்போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற்காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் விருப்பத்தையும் அவர்களுடைய ஆத்மாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளுகிறேனோ, அந்த நாளிலே தானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ? அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோட பேசுவாய். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நான் கர்த்தர் என்று அப்பொழுது. லூக்கா 21 அதிகாரம். அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கைப்பட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது,
அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டு புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதி இருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றையும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே

0: Recording stopped. Recording in progress.
1: சங்கமவானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற லேஸ்டியா நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்திய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தேவனை கனம் பண்ணுங்கள். நாங்கள் உண்மை உள்ள சாட்சிகளாய் தேவனுக்கு நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறவளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வெளிச்சம் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. மத்தேயு 5:16 அங்கு சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியை கண்டு வலோத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வாருங்கள், மனுஷனின் மத்தியிலே நல்ல பேச்சு, நல்ல நோக்கங்கள், நல்ல செயல்கள் மூலம் நாங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பரலோக ஒளி பிரகாசிக்க செய்கிறது. அதுவே எங்களுக்கு சிறந்த வழி என்று தேவனை கனப்படுத்துவதற்கு அது முக்கியமான காரியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே வாழ்ந்த காலத்தில் பிதா என்கிற நாமத்தையே இயேசுவானவர் பயன்படுத்தினார். அங்கு பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருந்தது போல நாங்களும் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு அங்கு ஒன்றாய் இருக்க வேண்டும். அந்த ஒன்றாய் இருப்பதற்கு நாங்கள் காட்ட வேண்டிய அந்த கனம் என்ன என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. யோவான் 13:35 நீங்கள் தேவனுடைய அன்பின் நிமித்தம் ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அதை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தினால் அவர்கள் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவள் என்று அர்த்தம் கொள்ளும், அல்லது தேவனை உண்மையாய் கனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படி கிறிஸ்துவை உடையவர்கள் அங்கு பிதாவை கனப்படுத்த வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும், எங்கள் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை கூட நாங்கள் கனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வேத வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் அந்த கீழ்ப்படிதல் மூலம் எங்கள் தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளையே எல்லாம் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே எங்கள் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம். அவன் தன்னுடைய காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய கட்டளையை நாங்கள் கை கொண்டே ஆக வேண்டும். அது அவசியமாய் முக்கியமாய் இருக்கிறது. பாருங்கள், முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவனால் துரத்தப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் கீழ்ப்படியாமையானால் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இயேசுவானவர் பிதாவின் சத்தத்துக்கு அங்கு செவி கொடுத்து சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தி திரும்பவும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே எங்களை கொண்டு போக அங்கு முதல் பேரான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்து அதன் வழியை எங்களுக்கு உண்டாக்கினார். அதனால் இயேசு கிறிஸ்துவான சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னி அல்லாம என் பிதாவிடத்தில் ஒருவன் போக மாட்டான் என்று. ஏனென்றால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால்தான், சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு போக முடியும். ஏனென்றால் அவர் ஒருவராலே தான் எங்களுக்கு மீட்பு உருவாக்கப்பட்டது. நாங்கள் அங்கு பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்த இடத்திலே தேவன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் நாங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாய், அவருக்கு கனம் கொடுக்கிறவர்களாய், உண்மை உள்ள சாட்சிகளாய் நாங்கள் தேவனுக்கு இருக்க வேண்டும். அங்கு அன்பின் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டுற அன்பின் மூலம் நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம். மூன்றாவது, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம். நாலாவது, தேவனை நாங்கள் ஆராதனை மூலம் நாங்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. வாருங்கள், ஆராதனை மூலம் நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கனப்படுத்த வேண்டும், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். நாங்கள் எப்படியோ அவரை நோக்கி பார்த்து அவரை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அங்கு வெளிப்படுத்தல் 22:2 சொல்லப்படுகிறது. அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, யாரை தொழுது கொள்ள வேண்டும்? யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்து அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடி கேட்பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள்ள என்று சொல்லுகிறார். பாருங்கள், நாங்கள் எப்படியாய் தேவனை தொழுது கொள்ளுகிறோம்? மனிதனை அல்ல, அங்கு நாங்கள் தேவனை அவருடைய வார்த்தை மூலம், ஆராதனை மூலம், அவரை பாடுவதன் மூலம், அவரை துதிப்பதன் மூலம் அவருக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். இதனால் தான் அங்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த பரிசுத்த நாளை நீ நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த நாளை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், அதற்கு நாங்கள் கனம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளை நாங்கள் கனம் கொடுக்காமல் அசட்ட ஈனமாய் நாங்கள் எங்கள் படுக்கையிலே நித்திரையிலே இருப்பதினால் தேசம் அழிந்து போகிறது, நாடுகள் அழிந்து போகிறது, மக்கள் அழிந்து போகிறார்கள். ஏனென்றால் அங்கு சொல்லப்பட்ட காரியம், அங்கு தேவன் ஓய்வு நாளுக்கு மோசை ஊடாக எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயாகிலும் உன் குமாரராகிலும் குமாரத்தியாகிலும் வேலைக்காரராகிலும் வேலைக்காரிகளாகிலும் அங்கு அவர்கள் வீட்டிலே இருக்கிற அந்த மிருக ஜீவனாகிலும் அவர்கள் வாசல்லே அந்நியனாகிலும் அந்த நாளை அங்கு ஓய்வு நாளிலே இளைப்பார வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இந்திய நாட்களிலே அந்த இளைப்பாறுதலை நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓய்வு நாளை அசட்டை பண்றபடியா நாட்டிலே யுத்தங்கள், மனுஷர் மத்தியிலே அங்கு பிரிவினை.

தேவனுக்கு நாங்கள் அந்த ஓய்வு நாளை ஆசரித்து அவருக்கு நாங்கள் கனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அதை நித்திய உடன்படிக்கையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அது அடையாளமாய் இருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தும்படி அதிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் இந்த நாட்களில் அங்கு விரும்புகிறார். அதனால் தான் அந்த அது ஊடாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை புதிய ஏற்பாட்டிலும் கூட அது எங்களுக்கு உண்டாகிற கட்டளையாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளைக்கு அங்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரோடு நாங்கள் செய்திருக்கிற உடம்படிக்கை அங்கு அவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அங்கு பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாள் பரிசுத்த நாளிலே நாங்கள் தேவாலயத்திலே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் தான் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நாங்களாகவே பரிசுத்தமாக முடியாது. அவர் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அதுக்கு நாங்கள் ஆராதனைக்குள்ளே போனால்தான் அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பெறலாம். பரிசுத்தத்தை பெற்றால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்க முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வாருங்கள், 5வது முறையாய் நாங்கள் சேவை செய்யறதன் மூலம் அவருக்கு நாங்கள் அவரை நாங்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய சேவை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? கர்த்தருக்கும் எனக்கும் நான் கனம் கொடுக்கிறேனா? என்னுடைய சேவையிலே என்னுடைய காரியங்களிலே நான் தேவனுக்கு அங்கு கனம் கொடுக்கிறேனா? அங்கு நேரம் தவறாதபடி கனம் கொடுக்கிறேனா? எங்களை நாங்களே சிந்தித்து கொள்ள வேண்டிய நாட்களாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு அழிவுகளும் நாசம் மோசங்களும் தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உபத்திர காலத்திலே நாங்கள் சும்மா இருப்போம் என்றால் அங்கு வேறொரு பக்கமாய் அந்த அழிவு அதிகமாய் கொண்டு போகும். ஆகவே நாங்கள் எழும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆலயங்களிலே மக்கள் மத்தியிலே எழும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற வர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு நாங்கள் ஊழியங்கள் சேவைகள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோவின் சுதந்திரத்தினால் எங்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஏசாயா 58:13 அந்த ஓய்வு நாளை எப்படி நீ ஆசரிக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நீ அப்படி ஆசரிக்க போது உன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், 6வது முறையாய் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை மூலம் தேவனுக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உதர்த்தின் கனிகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாய் இருக்கும்போது அவருடைய பரிசுத்த வாழ்க்கை எங்களை பரிசுத்தமாக்குகிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் தேவனுக்கு கனம் கொடுக்கும் போது எங்களை அவர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி வேதம் கற்று தருகிறது. ஆகவே நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இந்த நாட்களில் தேவனுடைய பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிக்கும் போது அங்கு 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து அங்கு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்படியாய் நாங்கள் தேவனுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்றால் உண்மை உள்ள சாட்சிகளாய் இருந்து கனம் கொடுக்க வேண்டும். அங்கு ஏனென்றால் நாங்கள் உண்மை கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க முடியும். நாங்கள்
மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தும் போதுதான் நாங்கள் தேவனுக்கு கனம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனங்களை அங்கு கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம், கீழ்ப்படிதல் மூலம் கனம் கொடுக்கிறோம். நான் அந்த நாலாவது ஆராதனை செய்வதன் மூலம் தேவனுக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். அங்கு எங்களுடைய ஊழியம் செய்வதன் மூலம் தேவனுக்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம். நான் பரிசு

0: வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நாங்கள் கனம் கொடுக்கிறோம். நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் எங்கள் உதட்டின் கனியாக ஸ்தோத்திர வரிகளை செலுத்தும் போது தேவனுக்கு நாங்கள் கனி அங்கு எங்களுடைய கனம் கொடுக்கிறவளாய் நாங்கள் மாறுகிறோம். ஆகவே இந்திய நாட்களில் ஓய்வு நாள் பரிசுத்த நாள் அந்த நாளிலே அங்கு நாங்கள் உங்கள் சொந்த பேச்சை பேசாமல் எங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமல் அவருடைய பரிசுத்த நாளை நாங்கள் மகிமை உள்ள நாளென்றும் மகிழ்ச்சியுள்ள நாளென்றும் நாங்கள் செய்யும் போது அங்கு தேவன் அங்கு சொல்லுகிற உலகத்திலே நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், பூமியிலே உயர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளென்றும் அங்கு சொல்லி அங்கு மகிமை உள்ள நாளாய் நீயும் நானும் எல்லாரும் எண்ணுவோமாய் இருந்தால் அப்போது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய யாக்கோவின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் எது எதன் மூலம் கனப்படுத்த வேணும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே உயிர் அடைய வேண்டும். உயிர் அடைந்தால் தான் நாங்கள் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தை மற்றவர்களுக்குள்ளே அங்கு உயிர் அடைய செய்யும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்கள் தேவபிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்கள் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் நாங்கள் கனம் கொடுத்து வாழும் போது எப்பொழுதுமே எங்களுக்கு வெற்றி உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். எங்கள் வளங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி அந்த தேவ சமூகத்திலே நீக்கும் போது அவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி நாங்கள் தேவனுக்கு கனம் கொடுப்போமாக. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தராமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: நான் துதிக்கலாமா சிஸ்டர்? துதிக்கலாமா?
2: ஸ்டார்ட் பண்ணும் வரையும் பொறுத்துருங்கம்மா.
1: ஓகே.
3: Recording in progress.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கினால் ஒரு காரியத்தை குறித்து அணைக்கப் போகிறோம். சங்கீதம் 68:30 வாசிக்கலாமா? நானலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூடிய ரிஷப கூட்டத்தையும் அதிற்றும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான், யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். ஆமென், அல்லேலூயா. இது வந்து ஆலயத்தை குறித்த காரியம்தான். நம்ம இஸ்லாம் ஆலயம்னாலே நம்முடைய ஆலயத்தை கணக்கில் வச்சுதான் நம்ம லிட்டலாக எப்பவுமே தியானிக்கிறோம் இல்லைங்களா. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். ஆமேன். இது வந்து காணிக்கை கொண்டு வரும்போது இன்னைக்கு மேட்டிமை இருக்கு. எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, பயங்கர மேட்டிமை இருக்கு. காணிக்கை கொடுக்கறதுலேயே ஒரு மேட்டிமை, அதிகமா கொடுத்த ஒரு மேட்டிமை, வெளியில அதை பிரஸ்தாபப்படுத்துவதில் மேட்டிமை. நான் தான் அதை செஞ்ச சபைக்கு, நான் தான் இதை செஞ்ச, அது பெருமையா அது வெளியே தெரியணும்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது காணிக்கை கொடுக்கறது என்ன தெரியக்கூடாதா, தெரியக்கூடாது. வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது. இப்படிதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா நாம பெரும்பாலும் கிறிஸ்தவ வட்டார் என்ன செய்யுங்க, அதுல அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அதை சில சபைகள்ல வந்து எழுதி போடுறாங்க, போர்டில் எழுதி போடுறாங்க, இந்த டிஜிட்டல் இதுல வந்து ஓடுது, அவங்க கொடுத்தவங்க காணிக்க பேரெல்லாம் ஓடுது, அதெல்லாம் வந்து கல்வெட்டு மாதிரி அதன் பேரெல்லாம் எழுதி வேறு சில இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க அதுல பிரியப்படுறாங்க, என் பெயர் இதுல இருக்கு அப்படின்னு. இங்க இருக்கிறதுல பிரியப்படுறதா, அப்படி ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் இருக்கிறதுல பிரியப்படுதா? காணிக்க கொடுப்பது என்பது கர்த்தர் உங்களை இருதயத்துல ஏவி கொடுக்கறது. அது வெள்ளிப்பணம்ங்கிறாங்க, இன்னைக்கு வெள்ளிப்பணம் எல்லாம் காணிக்க கொடுக்கறது இல்லை. என்ன கொடுக்கறோங்க? நம்ம கொடுக்கற இன்ன நாள்ல இருக்கிற நமக்கு அந்தந்த தேசங்கள்ல இருக்கிற பணத்தை தான் காணிக்க கொடுக்கறோம் இல்லைங்களா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நாட்கள் அது ஒரு பொருட்டா கூட என்ன இல்லையா? வெள்ளி சாலமன் ஆலயம் கட்டும்பொழுது வெள்ளி ஒரு பொருட்டாங்க எண்ணப்படலைங்கிறாரு, அந்த அளவுக்கு வெள்ளி வந்து குவிஞ்சு கிடந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கான இருதயத்திலிருந்து கொடுத்த காணிக்கைகள். இதுல பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஒண்ணும் இல்லை, நேற்று கூட பார்த்தோம் இல்லைங்களா? இதுல நாம பிரஸ்தாபப்பட ஒண்ணும் இல்லை, கர்த்தரே பிரஸ்தாபப்படணும். அது மட்டும் இல்ல, கொண்டு வந்து பணிந்து கொள்வார்கள், இதுதான் விஷயம். இந்த பணிவை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதுதான் சொல்றாரு, திரும்ப திரும்ப அதான் சொல்றாரு. நீங்க கட்டாயமா கொடுக்க வேண்டாம், மன விசனமாயும் கொடுக்க வேண்டாம். எப்படி கொடுக்கணும்? பணிவோடு கொடுக்கணும், அது தாழ்மையா கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறோம், கர்த்தர் எனக்கு கொடுத்தது அவர் கொடுக்கிறார், தாவீது மாதிரி. அப்ப அந்த பணிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். காணிக்க கொடுப்பதில் என்ன வேணுங்க? பணிந்து நேற்றிக்க தினத்திலே நம்ம பார்த்தோம், திரும்பவும் அதுதான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இது வந்து கீழே இருக்கு பாருங்க, யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். சபைக்குள்ள சண்டை, சபைக்குள்ள பிரிவினை நாவி, சபைக்குள்ள அந்த ஒரு மாதிரி கோல் மூட்டுதல், சபைக்குள்ள ஒரு சலசலப்பு, சபைக்குள்ள மற்றவங்களை பார்த்து ஜலசி ஆகுறது, சபைக்குள்ள ஒருத்தர் வளர்வதை பார்த்து இன்னொருத்தர் வந்து ஜலசி ஆகியோ அவங்க வளராம என்னெல்லாம் செய்யலாங்கிறது இருதயத்துல யோசிக்கிறது. நல்லா பாடிட்டு அடுத்த வாரம் அதை பாடக்கூடிய பிள்ளையே திருச்சபைக்கு வராது, நல்லா ஒரு செய்தி கொடுத்துட்டு அந்த செய்தி கொடுத்த பிள்ளை மறுவாரம் திருச்சபைக்கு வர முடியாம போயிடுறது. இதெல்லாம் என்னன்னா, கிட்டத்தட்ட இன்னொருத்தருடைய ஜலசி, இன்னொருத்தருடைய இருதயத்தினுடைய எரிச்சல், இதெல்லாம் என்ன செய்யுதுங்க? பிள்ளைகளை தடுக்குது. அந்த மாதிரி யுத்தம், இது வந்து கத்தி எடுத்துக்கிட்டு நேரா போய் சண்டை போடுறதெல்லாம் கிடையாதுங்க, இருதயத்தின் யுத்தம் இதெல்லாம். அதாவது வானமண்டல சர்வ சேனைகளோடு சேர்ந்து கொண்டு நாமும் அதுல ஒரு ஆளா மாறி யுத்தம் பண்ண வேண்டியது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் என்ன செய்வாருங்க? சிதறடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம யுத்தம் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது, திருச்சபைகளை சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். மத்திய சொல்லுகிற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவடைய புத்திரர். ஆமென். அல்லேலூயா. எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் தேவடைய புத்திரரா இருந்தா, நம்ம யாராவது அந்த மாதிரி சண்டை போட்டா கூட நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை, ஒருத்தர் எரிச்சலா இருந்தா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கர்த்தர் பக்கம் திருப்புவோம். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். மேலே சொல்லுகிறது, மிருகு கூட்டம், ஜனங்களாகிய ரிஷப கூட்டம், இது வந்து சபைக்குள்ள இருப்பாங்க தான், இந்த மாதிரி அது வந்து இருப்பாங்க. அதட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட கூட்டங்களை என்ன செய்யணுமா? அதட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப சபை வந்து அப்படிதான் செய்யும். அதாவது ஒரு ஒரு சபையில தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனா அந்த பிரியமற்ற பிள்ளைகள் பிரியமான பிள்ளைகளா மாறணும் தான் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வர்றவர், சபை கெடுப்பதற்காக அல்ல. அதனால நம்ம திருச்சபைக்கு உண்மையா இருப்போம், கர்த்தருக்கு உண்மையா இருப்போம், ஊழியத்திற்கு உண்மையா இருப்போம், பரலோகத்துக்கு உண்மையா இருப்போம். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்த பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. அது அந்த வார்த்தைகள் எத்தனை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் இருதயங்களை மாற்றக்கூடிய வார்த்தை அதை மாறட்டும். அவங்க இருதயத்தில் இருக்கிறதான எரிச்சல், பொறாமை, மற்றவர்களை கொடுத்த காரியங்களை வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தாங்க ஒவ்வொரு சபையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிற, கேட்க போகிற, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை
5: அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. நாமும் அதிகமாக தேவனையும் வார்த்தைகளையும் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போய்விடுகிறது. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை மாத்திரமே செய்வார். பாடுகள் மாதிரி தோன்றும், பிரச்சனைகள் மாதிரி தோன்றும், ஆனால் முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான வெளிச்சம் இருக்கும். யோசிப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பம் போராட்டமாக இருந்தது, முடிவில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, ராஜாவாகினார். யோபுடைய வாழ்க்கை இடைப்பட்ட காலம் போராட்டமாக இருந்தது, முடிவில் இரட்டிப்பான நன்மை. உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிற அழுகை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
6: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களிலே வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த 16-17வது வசனங்களை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே தான் இங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இது இன்றைக்கல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதம் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களிலே எச்சரித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாரோ அன்று இந்த நாட்களிலே கடைசி நாட்கள் தொடங்கினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் முன்பாகவே சில காரியங்களை இந்த நாட்களிலே எச்சரிக்கிறது. ஏனென்றால் மனுஷர்கள் இந்த நாட்களிலே சரியாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் இப்படியாக ஆவியானவரால் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அங்கே நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால், இன்றைக்கு நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாட்கள் பொல்லாதவர்கள் என்றால் இன்றைக்கு எதை பார்க்கிறோம் என்றால், இது கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால் இன்றைக்கு அந்திகிறிஸ்து என்று சொல்லப்படுகிற ஒரு கடைசி அரசன் இந்த நாட்களிலே வெளிப்பட போகிறார். அவர்தான் இந்த உலகத்தினுடைய முடிவு நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியாக அவன் வெளிப்படுகிற வேளையிலே இந்த நாட்களிலே ஒரே, அதாவது இந்த பூமி எங்கிலும் ஒரே ராஜாவாகவும் எல்லாரையும் இந்த நாட்களிலே தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருகிறவனுமாய் இந்த நாட்களிலே கண்காணிக்கிறவனுமாய் இந்த நாட்களிலே இருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏஐ என்று சொல்லப்படுகிற அந்த டெக்னாலஜி மூலமா இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த நாட்களையோ அந்த காலங்களையோ இந்த நாட்களிலே நாங்கள் நினைப்பதில்லை. நாங்கள் மதியற்றவர்களா இன்றைக்கு நாங்கள் எதை கண்டாலும் இந்த நாட்களிலே அது சரியாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, இலகுவாக இருக்கிறது என்று சொல்லி அதையே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் எச்சரிக்கிறது. எப்படி என்றால் பொல்லாத காலங்கள் பொல்லாத நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், முதலாவது நாங்கள் மதியற்றவர்களாக இராதபடி இந்த நாட்களிலே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு இந்த நாட்களை நாங்கள் நடக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். அவர் இந்த நாட்களிலே என்னத்தை செய்தார்ன்றா, பாவத்திலே இருந்து இந்த நாட்களில் நாங்கள் மனுஷர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் அனுப்பி இந்த ஜனங்கள் மீது அன்பு வைத்தார் என்று யோவான் 3:14 இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இன்றைய நாட்களிலே பாருங்கள், இந்த பொல்லாத நாட்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் என்ன? What is the will of God? கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்களிலே அவரோடு கூட இந்த நாட்களிலே இணைந்து கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் இருக்கிறபடினால் மதியற்றவர்களாய் இராதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த நாட்களில் இருந்து செயல்படுங்கள். எல்லாவற்று காரியங்களுக்கும் விழுப்புண்டு பாவத்துக்குள்ளே போய் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே பாவிகளாய் மறிக்காதபடி இந்த நாட்களிலே தேவனுக்காக வாழ்ந்து இந்த நாட்களிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற வழியிலே கர்த்தர் உங்களோடு குடியிருந்து நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கேட்கிற வேளையிலே, இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களிலே நீங்கள் தியானிக்கிற வேளையிலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, அதனாலே ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
3: Recording stopped.

0: ஆமீன். இன்று 27ஆம் தேதி 9ஆம் மாதம் 27ஆம் தேதி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாள். அந்த வகையில் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் ஞாயிற்றுக்கிழமைக்கான நேரடி ஒலிபரப்பு அபிஷேக ஆராதனை உபவாச நாள். ஆமேன். கத்தர்தாமை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உபயோகிப்போம். டொரண்டோ நேரம் காலை 8:04 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்காக கத்தர் தருகின்ற வசனம், சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 எசேக்கியேல் 23 பழைய ஏற்பாளுந்தும் புதிய ஏற்பாளுந்தும் லூக்கா 20வது அதிகாரம் வேற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த புதிதாக புத்தகத்தை 365 வாசித்து நீக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஒரு சிறிய ஜபத்தோடு தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். சௌரி சௌரி சாந்தி அவர்கள் இணைந்திருக்கிறீங்களா? சாந்தி
1: ஜஸ்டின்,
0: அப்படியே நெல்லுங்கள். நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் பாடல்களோடு ஜபங்களோடு ஆரம்ப ஜபங்களோடு வழி நடத்துங்கள். அதனை தொடர்ந்து சௌரி மிஸ்ஸஸ் அரியராஜம்மா அவர்கள் தொடர்வார்கள். இந்த வேளையிலும் நாங்கள் தலைகளை தாழ்த்தி இந்த நாளுக்கான இந்த நேரடி ஒலிபரப்பிலே அபிஷேக ஆராதனை உபவாச நேரத்திலே இணைந்து ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள கத்தாவே சுவாமி, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கி தந்த ஓய்வு நாள். ஆமேன். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாளாக இருக்கின்றது. நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல ஆயத்தமாகிறோம். இந்த வேலையை கத்தர் தாமே ஆலயத்துக்கு போய் வந்தவர்களையும் ஆலயத்துக்கு செல்லாயத்தமாகவர்களையும் அப்பா சுவாமி நீங்கள் ஆசீர்வதியும் அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வார்த்தைகளோடு இணைகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்றைய நாளிலே தேவ செய்தி எடுத்து வருகிற பாஸ்டர் விவேகானந்தன் அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி சாந்தியிடம் ஒப்படைப்போம். அவர் ஆரம்ப ஜெபம் பாடலோடு துதிகளோடு வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமே.
1: நன்றி நன்றி ராஜா. ராஜா உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜா அப்பா உங்களுக்கு சோத்திரம். நன்றி ராஜா. நன்றி ராப்பனே அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா ராஜா உமக்கு சூத்திரம் சூத்திரமையா சூத்திரமையா. நன்றி நன்றி தாப்பனே. இந்த நாள அப்பா அப்பா நீங்க உயிர்த்த நாள நாங்க நினைவு கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை கூடி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு சூத்திரம் ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆலயத்துக்கு போக இந்த நாளை தந்ததுக்காக இந்த நாளை செப்டம்பர் 27 ஆண்டவரே இந்த நாள்ல எங்களை எழுப்பி விட்டவரே எங்களை அப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம். இன்னொரு நாளை காண வைத்ததுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ராஜாதி ராஜா அப்பா தகப்பனே அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே கத்தா அப்பா எங்களை நடத்துங்கப்பா வழி நடத்துங்கப்பா அப்பா இந்த ஆராதனையில ஆண்டவரே தகப்பனே உமக்கு சோத்திரம் சொல்லிக்கொண்டு தக

என்னை மீட்ட தெய்வம் உம்மாவி போதும், என்னை நீர் நடத்த. ஆண்டவரே, கத்தா, நாங்கள் செய்த பாவங்கள் உம் கண்ணில் ஈரம். ஆண்டவரே, எங்கள் கண்ணில் ஈரம். ஆண்டவரே, அப்பா, யார் மாற்ற கூட உம்மாலே ஆகும். ஆண்டவரே, தகப்பனே,

வேண்டும். அப்பா தாப்பனே உமக்கு சோத்திரம் ஐயான். எங்களுக்கு உங்களோடு வாழும் பேரமும் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கிற நாட்களையும் எங்களுக்கு இன்னுமா கூட்டி தருகிறதுக்காக உங்களுக்கு இந்த வேலையில இந்த ஞாயிற்றுக்கிழமை தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஆண்டவரை தகப்பனே உமக்கு நன்றி ஐயா, நன்றி. இதுல வந்திருக்கிற சகல சௌரர் சௌரியலையும் ஆண்டவரை அப்பா, இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரை, இணைந்திருக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே, ஆலயத்துக்கு செல்வதனால் இணைந்திருக்க முடியாத ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. நினைவு கொண்டு ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கரங்கள்ல உங்களோட கரங்களை ஏந்தி வைத்திருங்க தகப்பனே.

சொல்கிறேன், பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்கிறேன், படைத்தவரே உமக்கு நன்றி சொல்கிறேன், பரிசுத்த

சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களுக்கு போதாதா இருக்கிறது ராஜா. உமக்கு நன்றி ராஜா, ராஜா நன்றி ராஜா. உன்னதரே உமக்கு நன்றி, ஆராதனை தாப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே ராஜா. ராஜா

0: ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்த காணி. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. எங்க வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது பெருமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று இயேசையா 55:11 சொன்னது போல ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி ராஜா. அதி ராஜா உமக்கு நன்றி ராஜா. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசு ராஜா உங்களுக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. அப்பா நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உங்களுக்கு நன்றி. எக்காலம் உங்களை போயிட்டுடுவோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர், உன்னதராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. கடந்த நாட்கள் எங்களை காத்தீர் ஐயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். டைம் இருக்கா? ஓகே முடிக்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலையிலையும் ஆண்டவரே அப்பா உங்க ரத்தத்தை பூசுறோம். பரிசுத்தனால தந்ததுக்காக மீண்டுமாய் நன்றி. தலை குனிந்து உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா சோத்திரம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துங்கள் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உங்களுடைய நாமத்தினால இதுல வந்துக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, இயேசு ராஜா. உங்களோட நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஆரம்ப ஜெபங்களோடு, துதி ஆராதனையோடு, பாடல்களோடு இணைந்து வழி நடத்திய சகோதரி சாந்தி ஆண்டன் அவர்கள், சாந்தி சாந்தி ஜஸ்டின் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்தார்கள். கத்திரதாமே அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் கூட இருந்து ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. இணைந்திருங்கள். மிகுதியான ஜீவங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக குரூப்பாக இணைவோம். அந்த வகையில் இணைந்திருங்கள். நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் நிசிசாரி ராஜா அம்மா வேலைக்க இருக்கிறோம். பிரைஸ் லோடமா?
2: பிரைஸ் லா பிரதர்.
1: ஆமீன். நெஞ்சுக்கு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஊழியர் சகோதரி அரிய ராஜா அம்மா அவர்கள் வான்புறாவின் நேரத்திலே எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்கிறார். அதே வேளையிலே வான்புறா என்ற அந்த சீதிக்களை பலவற்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அது எங்களுடைய வானொலியிலும் ஒலிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். துதி ஆராதனையோடு வழி நடத்த, ஜெபங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோமோ, வழி நடத்துங்கள். ஆமே.
2: சோத்ரம், சோத்ரம், சோத்ரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்மை துதிக்க நாவு போதாது ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவங்களை அருமையான இயேசு சுவாமி, இந்த கால வேளையிலே நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனை இது உமக்கு துதி செலுத்துற ஒரு அபிஷேக ஆராதனை ஆண்டவரே. உபவாசத்தோடு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கு தான் உரியது ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரை நீங்கள் வராவிட்டால் ஒன்றுமே நடவாது. இந்த ஆராதனை ஆவியானவர் முற்றுமாக நீங்க பொறுப்படுக்க வேணும் என்று உங்களுடைய கரத்திலே நான் தருகிறேன். வாருங்க ஆண்டவரே.

ஆம் சுவாமி, வருவோம். ஆவியானவரே, நீங்கள் வந்து எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்கள் அக்கினாலே நீங்கள் எரித்து இந்த அபிஷேக ஆராதனையிலே ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் எல்லாரும் ஒவ்வொருவர் மேலும் வந்து அங்க வேணும். இதிலே ஆண்டவரே பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருவர் மேலும், நடத்துறவர் மேலும், இன்னும் ஆண்டவரே கேட்கிறவர் மேலும் இந்த நாளிலே ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம் நீங்கள் ஊற்றியே நீங்க செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களை உங்களை இப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.

ஆமென். உம்முடைய பாதம் ஒன்றே நாங்கள் தொழுது கொண்டே இருப்போம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்துக் கொண்டே எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்போம். தேவனே துதியுங்கள் எப்பொழுதும், தேவனே துதியுங்கள். கத்தாவே உம்மை துதிக்க எங்களுக்கு நாவு போதாது. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி எண்ணி எண்ணி நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. தூதி

சொல்லுகிறேன். ஆம் இயேசுவே, துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே நீங்கள் வாசம் செய்கிறது. அவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயிரோடு இருக்கிறவரை துதிப்பது எங்களுக்கு ஒரு சலாகிவரே. நீங்களும் விரும்புறீங்களே என் ஜனத்தை ஆண்டவரே, உண்மை துதிக்கும்படிதான் நீங்கள் எங்களை ஏற்படுத்தி நீங்கள் உம்முடைய வார்த்தை நீ பொய் சுடியாது. நீங்கள் வாஞ்சிக்கிறது எங்கள் துதி ஆண்டவரே. இன்னும் இந்த நாளிலே எனக்கு ஒரு எண்ணம் வந்தது என்னென்றால், 2004 அந்த பிப்ரவரி மாதத்திலே நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே என்ன இந்த வேதனை தாங்க முடியதில்லை என்று சொன்ன பொழுது கத்தர் ஒரு பாட்டை கொடுத்தார். எனக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது, என்ன போல நான் வந்த வழியிலே யாராவது வேதனையோடு இன்றைக்கும் தன்னும் இருப்பார்களானால் இந்த பாட்டு அவர்களை உற்சாகப்படுத்த போதே தேவாவியானவர் தந்த பாடல், அதையும் நான் பாடி நான் இந்த செய்தியை நான் இந்த நேரத்தை நான் மீண்டும் பிரதரிடம் நான் கொடுப்பேன்.

0: ஆமேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் வேளையிலே எங்களை பலவீனம் எல்லாம் நீங்கள் எடுத்து ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம்? நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒரு துதி மாலை, ஒரு புகழ் மாலை, கண்ணீர் மாலை செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாதார முத்தம் செய்து தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் எங்களை நடத்துற தயவுக்கா சோத்திரம். இன்னும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஆராதனையில் உம்முடைய அபிஷேகம் வரட்டும், எல்லார் மேலும் அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. இது மெய்யாக இந்த உலகத்தை அசைக்க வேண்டும் இந்த ஆராதனை ஆண்டவரே. நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். எனக்கும் இந்த ஆண்டவரை கிடக்கிட சில குழப்பங்கள் வந்தாலும் உடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றியோடு உண்மை சோத்திருக்கிறேன். துதி கனம் மகிம் எல்லாமே இயேசு ராஜாவுக்கு. இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்த நாமத்திலே ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். துதி மாலைகளோடு இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சிவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் வழி நடத்தினார்கள். கத்தர் அந்த துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கத்தர் துதிகளை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? இந்த நிகழ்ச்சியையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? கத்தரிடம் ஒப்படைப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் பதுல இலங்கையிலிருந்து. ஒரு சிறிய ஜபத்தை எடுத்து வாருங்கள் பாஸ்டர், ஏழுமா? ஒரு சிறிய ஜபத்தை எடுத்து வாருங்கள், உங்களால் ஏழுமா? ஐஃபோனில் நிற்கிறீங்கள், யார் ஐஃபோனில் நிற்கிறீங்க என்று தெரியவில்லை. உங்களோட வாய்ஸை சொல்லீர்களானால், நீங்கள் யார் என்று சொன்னீங்களானால் வழி நடத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் அந்தன் ராசனாயம் அவர்களை அழைப்போம். பேசல பாஸ்டர், சுருக்கமாக ஜபத்தை எடுத்து வந்து ஒரு ஆராதனையோடு வழி நடத்துங்கள். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் கூட அக்கடம் செல்ல இருக்கிறோம். முந்தைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் எல்லோரும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். சுருக்கமாக ஜபத்தையும் ஒரு பாடலையும் எடுத்து வாருங்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர்.
2: God bless you. ஆமீன். கிருபையும் இழக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அற்புதத்திலே இந்த நேரத்தில் உம்முடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா.

பாட வைத்தீ உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து கொழுங்கி மலரச் செய்பவரேவ்வளவு நல்லவரப்பா, இரக்கமுள்ளவரப்பா, உடைய அபிஷேகத்தினால் என்னதான் போறப்பா ஒவ்வொருவரின் நிரப்பம். Anointing fall on me.

ஒவ்வொரு மேலும் உன்னுடைய அபிஷேகம் ரங்கவன் நீ பரிசுத்த நீ சார்

ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டா பாப்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, இந்த நேரத்தில் நீர் உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, ஜந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரை நிரப்பும். உம்முடைய அபிஷேகத்தினால எங்களுக்கு அபிஷேகம் போதாது, உம்முடைய வல்லமை இன்னும் அதிகரித்து தரும்படியாக செய்தியை கொண்டு வருகிற பாஸ்டரையும் உடைய அபிஷேகத்தினால நிரம்பி நீர் பேசும்படியாக, உடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் கூட இருக்கும்படியாக, கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறவர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் தங்கி உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நடத்தி வழி நடத்துவீராக. நீர் எங்களோடு இருக்கிற தேவர், நீர் ஒன்றான மெய்த்தேவர், நீர் ஒருவர் தான் ராஜா, மதங்கள் ஒரு வழி அல்ல, நீர்தான். உம்மோடு உறவு வைத்த நாங்கள் நீர் எங்களை பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை தந்து எங்களை உரிமையோடு உரிமைப்பு சொத்தாக எங்களை வாங்கி கொண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பு, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் ஓடி வர, ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலமாக இந்த கண்டங்களிலே மூழ்கி

0: ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் இதை செய்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்ப காரியங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து அவருடைய ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர்
1: சுசேசகரின்
0: தேசத்திற்கு இணைந்து வார்த்தைக்காக ஜபியுங்கள். ஊழியர் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். அதுக்காக வரப்போகிற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்க ஜபத்தோடு வழி நடத்துங்கள். அவரையும் வரவேற்று கொண்டு எங்களுடன் ஒவ்வொரு நாளும் வேத பாடத்தை வழி நடத்துகிறது ஊழியர். அதே வேளையிலே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிழமையில் ஏழு நாளும் வாக்கு தத்துவத்தை அனுப்பி தருகிறார். பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. அவர்களுக்கு சபைக்கு சென்று வந்திருக்கிறார் ஆசீர்வாதத்தோடு அபிஷேகத்தோடு. நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க ஐயா.
2: நன்றி ஐயா. நன்றி. ஆமேன். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளும் சங்கம் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற அன்பு தேவனுடைய ஊழியர் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளுக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, பாஸ்டர் விவேகானந்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பரிசுத்தத்தில் இருந்து உம்முடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் கொண்டு வருகிற வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ள வல்லம் உள்ள வார்த்தைகளாய் கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்கள்ல இந்த நாட்களிலே அங்கே ஊடுருவி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெல்லத்திலே விழுந்த விதைகள் ஒன்று பத்து முப்பது நூறுவாய் பலன் கொடுக்க வேண்டும். விசுவாசித்த விதமாய் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், அதே வேளையிலே மறுவலிருப்பிலே கேட்கிறவர்கள், அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவரை இணைந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கிறபடினால் அவரை உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளுக்குள்ளே நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தேவரே, இந்த நாள் மாண்டவரே உம்முடைய கரம்தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வழியில் சங்கமுனைய தளத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே கூட இருந்து ஆண்டவரே அன்பு சகோதரர் லெஸ்ஸி ஐயா அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா.
0: ஆமீன் ஆமீன். ஜபங்களை கேத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் பாஸ்டர் விவேகானந்தன் அவர்களை வரவேற்போம். ப்ரீஸ்லோ பாஸ்டர், மைக்கை எடுத்து விடுங்கள். வீடியோவில் வரையில் மண்டால் வாருங்கள். ஐபோன்ல இருக்கிறது நீங்கள் தானே பாஸ்டர்?
3: ஆமீன்
0: ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் உழைக்கிறோம். வார்த்தைகள் எடுத்து வாருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் பாரிஸ் பிரான்சிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார் பல வருடங்களாக எங்களுடன். பல வருடங்களாக, 15-20 வருடத்துக்கு மேலாக எங்களுடன் இணைந்து ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவியார் கூட இப்பொழுது தேவ செய்தியை கொடுக்கிறார்கள். பல நாடுகளிலே தேவ செய்தியை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நார்த் இந்தியாவிலே அடுத்த வாரத்திலே டூர் போக இருக்கிறார்கள் ஆலயங்களுக்கு. அதே வேளையிலே அவர்கள் வெவ்வேறு பாசையிலே அவர்கள் அங்கே டிரான்ஸ்லேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே எங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் சிஸ்டர் கவி கவிந்தாக்கு செய்த உதவிக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
3: ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம், தன்னுடைய வருகைக்கு எங்களை அழித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றார். அந்த விருப்பத்தை அவர் எங்களுக்குள் ஏற்கனவே தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கு வருகைக்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்த தியானத்தோடு கூட சில வசனங்களை எடுத்து அதனுடைய தியானம் எப்படி எங்களுக்குள் இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வார்த்தையை பேச விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த அருமையான மதிப்புக்குரிய பிரதர் லெஸ்லி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். கொஞ்சத்துக்கு முதலாக, ஒரு அருமையான தேவ ஊழியன் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் செய்கிறவரை நாங்கள் எப்பொழுதும்

0: முழுவதும் ஆர்வலாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நாம் எந்த நேரமும் நமக்கு ஒரு விழிப்பு தேவை. என்ன விழிப்பு நமக்கு எப்படி தேவை என்று சொன்னால், நாம் இன்றைக்கு மாம்சத்திலே எங்களுக்கு விழிப்பாக இருக்க முடியாது. சில வழியில் எங்களுக்கு களைப்பு வந்துவிடும், சோறு வந்துவிடும், படுத்து நித்திரை கொள்வோம். இது ஆவிக்குரிய ஒரு விழிப்பு. ஆவிக்குரிய விழிப்பு என்பது என்னவென்றால், நாம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் செய்கிற ஒரு காரியம். என்ற வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு நாம் நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். அதனால்தான் நான் இந்த ஆயத்தம் என்ற ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். அதோடு கூட விழிப்பை என்ற ஒரு தலைப்பை உங்கள் மத்தியில் வைக்கின்றேன். ஏன்னா தேவன், சர்வவல்ல தேவன் வரப்போறது எங்களுக்கு யாருக்கு தெரியும் என்றால், நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், மிகவும் பரிசுத்தம் உள்ளவர்களைத்தான் தெரிந்து கொள்வான் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பரிசுத்தமா இருப்பதற்குரிய வசனங்கள் வார்த்தைகள் எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு விரோதமாக கிரியை செய்கின்ற இந்த பாவ வாழ்க்கையை நாம் கண்டுபிடித்து அந்த பாவ வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் போட வேணும். ஏன்னா யோர்தான் நதி முன்னுக்கு இருக்கிறது, தடையை தாண்டி விட்டு போய் வந்து விட்டார்கள். அந்த தாண்டி வந்ததுக்கு ஒரு அடையாளமாக கீழ்கால் ஒரு அடையாளத்தை போட்டார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி செல்ல வேணும் என்றால், இந்த பாவ வாழ்க்கையை தொடர்ந்து எனக்குள் வரவிடாதபடி, அந்த பாவ வாழ்க்கையை தொடர்ந்து என்னை துரத்தி கொண்டு இருக்கிறது, அது பல விதமான ரூபங்களுக்குள்ளாய் இந்த பாவ வாழ்க்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன உலகத்தில் இப்ப மனிதர்கள் பாவம் செய்வதை பாவம் என்று எண்ணவில்லை. அந்த அளவுக்கு உலகத்தில் பாவ வாழ்க்கையை பெறுகிறது. பல விதமான செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம். உலகத்தில் எத்தனை விதமான அக்கிரமங்கள் நடக்கிறது. பெரிய பெரிய பெரிய பிரபல்யமான மனிதர்கள்லாம் துணிகரமாய் தங்களுடைய அந்த பணத்தினுடைய வசதியை வைத்து பாவம் செய்கிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே ஒரு அடையாளம் போட வேண்டும். பாவ வாழ்க்கை எனக்குள் வரவிடாமல் ஒரு அடையாளம் போட வேண்டும். எப்படி யோர்தான் நதியை விட்டு கர்த்தர் பிரிக்க பண்ணி கொண்டு போய் கரை சேர்த்த பிறகு அவர்கள் தேவன் இந்த பாதைகளை கடந்து வர பண்ணினார், தடைகளை தாண்டி போக வைச்சார், எங்களை முன்னேற வைச்சார் என்று அந்த யோர்தான் நதி மேல் ஒரு ஒரு கில்காலில் ஒரு அடையாளத்தை போட்டார்கள் நினைவு கூறும்படியாய். அப்ப தேவன் எங்களை பாவத்திலும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலாக்கின அந்த உண்மையை, சாபத்திலிருந்து விடுதலாக்கின உண்மையை நிரூபிக்க நாம் போட வேண்டிய அடையாளம் என்ன என்பதைத்தான் உங்கள் மத்தியில நான் பேச போகிறேன். எடுத்துக்கொள்வோம் எபேசியர் புத்தகத்தில் 3:9. இந்த பார்க்கிறோம் எபேசியர் 3:9 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம் தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீமானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அனாதி தீமானத்தின் படி தேவன் எங்களை அழைச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப அவருடைய அனாதி தீமானத்தை நாம் எனக்குள் வைத்து அடையாளம் போட வேண்டும். அடையாளம் என்ற இனி பாவ வாழ்க்கை வாழக்கூடியவன் அல்ல, நான் பாவத்தை எதிர்க்கிறேன், பாவத்தின் காரியங்களை நான் எதிர்க்கிறேன். எப்படி எதிர்க்கிறேன் என்று சொன்னால், நான் எதிர்க்கிற எதிர்ப்பு எப்படி என்றால், தேவன் என்னை அனாதி தீமானத்தின் படி என்னை வைத்திருக்கிறார். எபேசியர் 3:9 படிக்கிற பொழுது பவுல் அழகாக சொல்லுகிறார், என் அனாதி தீமானத்தின் படி என்ற ஒரு வார்த்தையை சொல்ல நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 3:9 அதுல இந்த அனாதி தீமானத்தை அறிந்தவர் அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படுதான். அறிந்தார் உணர்ந்தார். அதனால் தன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நேரத்தையும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் தன்னுடைய ஊழிய வாழ்க்கையையும் தன்னுடைய சபை வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு எடுத்த பிரியாசம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அர்ப்பணிப்பு கொடுக்கப்பட்ட ஒரு டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு தேவ ஒரு பிள்ளையாக தேவனுடைய ஊழியனாக அந்த ராஜ்யத்துக்கு போவன் என்று ஆயத்தப்படுத்துவதில் ஒரு வாஞ்சி உள்ள ஒரு தேவ மனுஷ ஒரு பிள்ளையாக பவுல் வாழ்ந்திருக்கிறார். அதான் பவுல் சொல்கிறார் எபேசியர் 3:9 அவருடைய அனந்த ஞானம் சொல்றார். அவருடைய அனாதி தீர்மானத்தின் படியே நடக்குதாம், அங்கே ஒரு அனந்த ஞானம் வருகிறாம், சபை மூலமா தெரிய வருது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அனாதி தீர்மானத்தின் படி அவர் தன்னுடைய சபைக்குள் வைத்த அனந்த ஞானத்தை நாம் வைத்து அந்த அனந்த ஞானம் எனக்குள் வந்து அது தேவ ஞானத்தோடு நான் செயல்பட்டு இனி பாவ வாழ்க்கை வாழக்கூடாத அளவுக்கு நான் ஒரு முத்திரையிட்டு அவற்றை அனந்த ஞானத்திலே நான் தேவ ஞானத்தோடு வாழும் பொழுது அது ஒரு அடையாளம் இருக்கு. நான் தேவ ஞானம் என்று இருக்கிறபடியால் நான் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தமாய் இருப்பேன், இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்ற அந்த தீமானம், அந்த அனாதி தீமானம் என்ன சும்மா விடாது. அந்த தீமானம் அனந்த ஞானத்தை வச்சிருக்கிறார்கள். அவருடைய அனந்த ஞானம் எனக்குள் வரும்போது தேவ ஞானம் எனக்குள் இருக்கும். தேவ ஞானம் எனக்குள் வருகிற பொழுது நான் என்ன செய்வேன் என்றால் நான் இன்னும் பரிசுத்த ஜாதியா இருக்கிறேனே, பரிசுத்த ஜாதியா வாழ்கிறேனே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறேனே, ராஜரீக கூட்டமா இருக்கிறேனே, சொந்த இனம் இருக்கிறேன். அந்த உறவு எனக்குள் வலுப்படும். அந்த வலுப்படும் பொழுது நான் என்ன சொல்றேன், அங்கே ஒரு அடையாளம் போடுறேன், என்னுடைய அனாதி தீர்மானத்துக்கு ஒரு அடையாளம் போடுகிறேன். இரண்டாவது காரியம் எபேசியர் 3:10 தமக்குள் தீர்மானித்திருந்த ஒரு தீர்மானமா. எபேசியர் 3:10 தயவுள்ள சித்தத்தின் எனக்கு அறிவித்தாராம். தனக்குள் தீர்மானம் போட்டார். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? முதல் பார்த்தா அனாதி தீர்மானம் என்று சொன்னேன். தமக்குள் தீர்மானித்திருந்தாராம், என்ன சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தாராம். நீங்க அழகா வாச்சு பாருங்க, எபேசியர் 3:10 தமக்குள் தீர்மானித்திருந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவித்தார் எங்களுக்கு. அப்ப சித்தம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அது லேசில் வராது. பல சித்தம் செய்வதற்கு தடைகள் நிறைய வரும், போராட்டம் வரும், நிந்தனைகள் வரும். என்ன நானே அறியாதான் இருப்பேன். நான் அழைக்கப்பட்டவன் என்பதை கூட அறிஞ்சும் கூட, தெரிந்து கொள்ளப்பட்டு வாழ தெரிஞ்சும் கூட, என்னை அறியாம என்னை நான் பேதமையாக்கக்கூடிய சம்பவம் எனக்கு வரும். வரும்போது நான் திரும்ப சித்தம் செய்ய முடியாதவனா அங்க போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் தனக்குள் தீர்மானித்த சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவிச்சு வச்சிருக்கிறார். அப்ப சித்தத்தின் ரகசியத்தை உடையவன் சித்தம் செய்து கொண்டிருப்பான். சித்தத்தின் ரகசியத்தை தேவன் எனக்கு அறிவித்தபடியா சித்தம் செய்ய வேணும் என்ற அந்த வாஞ்சியோடு தான் இருப்பான், அந்த தாகத்தோடு தான் இருப்பான். அவன் சோர்ந்து போக மாட்டான். அவன் சோர்வு அவனுக்கு வரும், அவனை சோர்வாக்குற பகுதிகள் வரும், சோர்வடையக்கூடிய பலவீனங்கள் வரும். மனசனுடைய தேவையில்லாத காரியம் எல்லாம் எங்களோட மனசுக்குள்ளே மூவனக்கூடிய மூவிங் நமக்கு வரும். அந்த அந்த மூவிங் எல்லாம் எங்களுக்குள்ளே வரும்போது அதுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அந்த சித்தத்தின் ரகசியத்தை தேவன் தனக்குள் தீர்மானித்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவிச்சபடியால் நான் இன்னும் நான் ஒரு மன தெளிவாயிருப்பேன். ஒரு உதவி வரும், சித்தம் செய்வேன், சித்தம் செய்து கொண்டிருப்பேன். அதனால எப்பா பிராவு என்று ஒரு தேவ மனுஷன் எல்லாரும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று ஜெபத்தில் போராடி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டானாம். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாம் விசேஷமானவர்கள் என்பதை நினைவுபடுத்தி நான் பேசுகிறேன். ஏனென்றால் நாங்கள விசேஷம் விசேஷம்தான். தேவ சித்தத்தின் ரகசியத்தை அறிவிக்கப்பட்டபடியா சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். விசேஷமானவன் தான். அவனை விசேஷம் இல்லாமலாக்குற சூழ்நிலை வரும்போது சித்தம் செய்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து சித்தமில்லாத மனிதனை போல சித்தத்தை கொண்டு எங்களுக்குள்ளே போடுவார்கள். அந்த நேரத்தில் நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நமக்கு வருகிற போது அந்த கிறிஸ்து சிந்தனை எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பார் ஆண்டவன். எங்களோட சிந்தையில சில நேரங்களே நாங்கள் மனசுகளுக்கு சித்தம் செய்யற எங்களை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவை நடிகளை குழப்பினார்களே, அவரை பலவீனப்படுத்தினார்களே, அவர்களை அவரை குழப்பு கிளேசமாக்கினார்களே, அவமானப்படுத்தினார்களே, வேதனைப்படுத்தினார்களே. அத்தனையும் என் சர்வ வல்லமை தேவன் அந்த கல் ஒரே கல்வாரி செலுவைக்குள்ள நின்று ஒரே ஒரு தேவன் அந்த பரிசுத்த ராஜன் தேவ சித்தம் செய்யும் தன்மையை விட்டு விடாதவராக சித்தம் செய்யும் உரியவராக அவர் நின்று விளங்கி கொண்டார். சித்தம் செய்வதற்கு யுத்தங்கள் வரும். அந்த யுத்தத்தில் நாம் ஆவிக்குரிய யுத்தம் செய்து அவருடைய தீர்மானத்தின்படி சித்தத்தின் ரகசியத்தை அறிவித்தபடியால் சித்தத்தினால் செய்வேன் என்று நான் அடையாளம் போட வேணும். அந்த அடையாளம் போடுகிற போது நான் பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு முன்னோறி கொண்டே போவேன். இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 12:12 எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானமாம். தேவன் எல்லாம் நடப்பிக்கிற தீர்மானத்தை எனக்குள் வைத்தபடியால் அதை நீங்க வாச்சு பாருங்கள். எபேசியர் 12:12 நாங்கள் முன்கறிக்கப்பட்டு சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோமாம். இப்ப நாங்கள் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சுதந்திரமுழுகளாக இருக்கின்றோம். நான் சுதந்திரவாளி, சுதந்திரமுழுவனாக இருக்கின்றேன், சுதந்திரமுழுவனாக இருக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு நான் செயல்பட்டுக் கொண்டிருப்பேன். மூன்றாவது காரியம் சொன்னேன், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானம் அல்லா. அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானம் என்ன? என்னை சுதந்திரமாய் தெரிந்து கொண்டார். நான் சுதந்திரம் உள்ளவன், சுதந்திரமாக்கப்பட்டுட்டேன். சுதந்திரமாக்கப்பட்ட வாழ்க்கையை நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு போவேன். என்ன வந்தால் ஒரு சவால் மல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு சவால் இருக்கும். அந்த சவால்களுக்கு முன்னால நிற்கிற போது நாங்கள் சவால் விடுவோம். எப்படி சவால் விட்டால்தான் அந்த வெற்றியை போக்கி நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம். எப்படி தடையை தாண்டி போன பிறகு அடையாளம் போட்டார்களோ கில்காது, அதே மாதிரி நாமும் இப்படியான அடையாளத்தை போட வேண்டும். அப்பதான் நாம் இந்த அடுத்த காரியத்தை செய்ய எங்களுக்கு பிரயோசனப்பட உதவியா இருக்கும். அதாவது அங்கே பார்க்கிறோம், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானம். எப்படியா நாங்கள் சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இப்ப சுதந்திரமாக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையின் நேரங்களை நாம் இன்னும் உள்ளான மனதை பதிய வைக்க வேண்டும். சில எங்களை எங்களுடைய உள்ளான மனசனில் சில நேரங்கள் எங்களை அறியாம நாம எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளாம எங்களுடைய உள்ளான மனசில் இருக்கிற பெரிய ஒரு மகிமையான ஒரு மைட்டி பவர், அந்த மைட்டி ஃபயர் வச்சுக்க நமக்குள்ள உள்ளான மனசிலே ஒரு மைட்டி பவர் வச்சிருக்கிறார், மைட்டி ஃபயரை வச்சிருக்கிறார். உள்ளான மனசில சுதந்திரமாகும்படியான ஒரு தெரிவை கத்தர் வச்சிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டு உள்ளான மனசனிலே நான் சுதந்திரமாக்கப்பட்டவன் என்ற அந்த விசுவாசத்தை கொண்டு வந்து நாம் இந்த உள்ளான மனசனை கறைப்படுத்தாதபடி, உள்ளான மனசன் அங்கே பழைய வாழ்க்கைக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி, ஏன்னா பழைய மசனம் சேர்ந்து வாழ ஆசைப்படும், பழைய மசனம் சேர்ந்து வாழ ஆசைப்படும். பழைய கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்பமே சொல்லி பழைய சேர்ந்து ஒற்றுமையா வாழ ஆசைப்படும். அப்ப பழைய மனுஷனை பிடிச்சு அது எங்களோடு சேர விடாம பண்ணி அதனை ஒருமனப்படுத்த விடாம பண்ணி பழைய மசனை புதன ஒருமனத்தப்படுத்த விடக்கூடாது. அந்த பழைய மசனை பிரிச்சு பழைய மசனை விட்டு விலக்கி அது ஒருமனப்படாத அதை விட்டு நாங்கள் தனியா நின்று அந்த உள்ளான மனசில் நான் சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையை வாழ் நினைக்கிற பொழுது அது ஒரு அடையாளமா இருக்கும். நான் இன்னும் பரிசுத்தமான ஜீவித்தை ஜீவித்துக் கொண்டு நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் போவேன். இன்னும் ஒரு தீர்மானத்தை சொல்ல விரும்புகிறேன், அழைக்கப்பட்ட தீர்மானம். ரோமர் 8:28 அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வதனம். அவர் அழைக்கப்பட்ட தீர்மானமின் மேல் வச்சிருக்காரு, சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும். நாங்கள் தீமைகளைத்தான் எங்களுக்குள்ள தீமைகள் எங்கள் வாழ்க்கையில வர விட மாட்டார் ஆண்டவர். தீமையானது நன்மையாக மாற்றுவார் நம்முடைய ஆண்டவர். அப்ப அழைக்கப்பட்ட தீர்மானத்தை வச்சிருக்காரு என்ன, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும் அறிந்திருக்கிறோம். சகலம் என்ற என்ன கருத்து, தீமையான காரியங்களை தீமையான யோசனை தீமையான காரியங்களை எங்களுக்கு எதிராக நடப்பிக்கிற பொழுது அந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். இப்ப நான் உங்களுக்கு 4 தீமானத்தை சொன்னேன். முதலாவது அவருடைய அநாதி தீமானம், தனது தமக்குள் தீமானித்திருந்த தீமானம், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீமானம், அழைக்கப்பட்ட தீமானம். அப்ப அவருடைய தீமானம் என்ன, என்ற தெய்வம் என்ற மகனால் நான் அழைச்சி வச்சிருக்கிறேன், என்ற வருகைக்கு என்னோட வரும்போது என்னோட அழைத்துக் கொண்டு போன ஆயத்தமா இருக்கிறான். இந்த ஆயத்தப்படுவதற்கு அடையாளம் போட வேணும். இந்த ஆயத்தம் உலகளாய் கடந்து முன்னோறி போய் போய்கொண்டு இருக்கின்றோம், ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பிரசுத்தமாய்க்கொண்டிருக்கிறோம், முன்னோறி கொண்டு போன விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டு போய்கொண்டு முன்னோறி கொண்டு இருக்கிற வேளையில திரும்ப ஆயத்தமான சூழ்நிலை எங்களுக்கு வந்துடும், அசதிகள் வந்துவிடும், சில நேரங்களில் அந்த விழிப்பிலா தன்மை வந்துடும். அப்ப ஆவிக்குரிய விழிப்பை கொண்டு வந்து நாம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் செய்து நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அடையாளப்படுத்துற பொழுது இந்த அடையாளம் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் முன்னேறி கொண்டு போவோம், இன்னும் ஆயத்தமாயிருப்போம், இன்னும் ஆயத்தமாயிருப்போம். ஆயத்தப்படுகிறவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அநேக காரியங்களை நாம் ஆயத்தப்பட எங்களுக்குள் ஒரு வெற்றியினுடைய நோக்கம் எனக்குள் கிரிய செய்யும். இயேசுக்கு சிலுவையில தன்னை ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமாய், ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவனாய், ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாய் நின்ற தேவன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவர். தன் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த சிலுவையிலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் நின்று சிலுவையிலே தனி பலியாக்கி கொள்ளும் போது தேவ சித்தம் செய்து முடிப்பேன் என்று தீர்மானம் எடுத்த முடிவுதான் வெற்றியை கொண்டது. நீங்களும் நான் எடுக்கிற தீர்மானம் அவருடைய அல்லது தீர்மானத்தின் படியும், தமக்கு தீர்மானித்த தீர்மானத்தின் படியும், எல்லாவும் நடப்பிக்கிற தீர்மானத்தின் படியும், அழைக்கப்பட்ட தீர்மானத்தின் படி நாங்கள் வாழ்கிற பொழுது தேவ சித்தம் செய்து கொண்டிருப்போம். தேவ சித்தம் செய்வதற்கு எந்த எல்லா காரியமும் எல்லாம் சவால்களும் வரும், ஆனால் தேவ சித்தம் செய்து கொண்டிருப்போம். சித்தத்தை செய்ய செய்ய செய்ய செய்ய சித்தத்தை செய்யக்கூடிய அறிகிற அறிவுடன் நமக்குள்ள வந்துடும். சித்தம் செய்ய அறிவு நமக்கு வந்துடும், சித்தம் செய்யற அறிவு நமக்கு வந்துடும், அவரை அறிகிற அறிவு மாதிரி சித்தம் செய்யற அறிவு நமக்கு வரும். அதாவது வாசிக்கணும், கவனிச்சு கொள்வோம். இப்போ கொலோசே 4:12 இப்ப அப்ராம் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறான். கொலோசே 4:12 இப்ப அப்ராம் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறான். உங்களைச் சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரமாய் இவன், நீங்கள் தேவனுடைய சித்தமான எல்லாவற்றிலும் தேர்ந்தவளாகும்படி நிச்சயமாய் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்கள் உங்களுக்காக போராடுகிறான். தேவ சித்தத்தை செய்யக்கூடிய அறிவும் தேறிக்கொண்டு போகக்கூடிய உறவும் சிவ சித்தம் செய்து முடித்து அட வருகைக்கு அழைத்தம் போகக்கூடிய நேரம் வருவது எப்படி என்றால் இந்த நாம் அடையாளம் போடும் அடையாளத்தான் இருக்கு. எப்படி திரும்ப அந்த யோர்தானை நினைப்பூட்டுகிறேன் நான் உங்களுக்கு, யோர்தான் நதி கடக்க முடியாத ஒரு பாதை, காலை வித்தால் அந்த யோர்தான் நதி அள்ளி அடித்து கொண்டு போற ஒரு வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்குது. வேகமாய் ஓடி வரும் யோர்தான் நதியில அந்த உடன்படிக்கையின் நேரங்கள் அங்கே ஆசிரியர்களுக்குள்ளும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்த ஆசைப்பட்டார்கள். பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஐயோ, தடை எப்படி தாண்ட போகிறோம், எப்படி நாங்கள் முன்னேற போகிறோம் நினைக்கவில்லை. தேவன் சொன்னதை செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் வைத்த பயணம், விசுவாச பயணம், சித்தத்தின் பயணம், சித்தத்தின் பயணம் தடையை தங்க தாண்ட வச்சார். தடை தாண்ட வச்சு அங்கே கரை கொண்டு சேர்த்தார். தங்கள் தடையை தாண்டி வந்ததுக்கு ஒரு அடையாளம் போட்டார்கள் கில்காவிலே. அது இப்ப நானும் இப்படியான அடையாளம் போட்டால், தேவ சித்தம் செய்யக்கூடிய பிள்ளை நான், தேவ சித்தம் செய்ய ஊழியக்காரன் நான், தேவ சித்தத்திலே தேறுவேன், தேவ சித்த அறிக்கிற அறிவிலே வளருவேன், தேவ சித்தத்திலே இன்னும் முன்னேறி கொண்டு போய் நினைக்கிற பொழுது நான் போடும் அடையாளத்துக்குள்ளே அந்த அடையாளத்தை மீறி யாரும் அங்கதுக்குள்ளே வர தடை போட வருவார். வந்தாலும் நான் தாண்டி முன்னோக்கொண்டு போவேன், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவேன். வருகைக்கு ஆயத்தமாகும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வருகை போய் அவடைய வாழ போற அந்த மகிழ்ச்சியின் காரியத்தை அனுபவிக்க நாம் இன்னும் ஆயத்தப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். அதனால் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னும் நாம் ஆயத்தப்படுவோம், இன்னும் ஆயத்தமாகுவோம். ஏனென்றால் இன்னும் ஆயத்தப்படுவதற்கு நாம் திரும்ப உங்களை நினைப்படுத்துறேன், விழிப்புள்ள ஆவிக்குரிய விழிப்பும் ஆவிக்கு யுத்தம் செய்ய வேண்டும். அந்த ஆவிக்குரிய விழிப்பும் யுத்தமும் தானங்க தேவ சித்தம் செய்தல். ஆவிக்குரிய யுத்தம் தானங்க தேவ சித்தம் செய்வேன். என் சித்தத்தின்படி நான் வாழ மாட்டேன், என் சித்தத்தின்படி பேச மாட்டேன், என் சித்தத்தின்படி நினைக்க மாட்டேன், என் சித்தம் கதைக்க மாட்டேன், என் சித்தத்தின்படி நான் என்னை குழப்பமாக்க மாட்டேன், என் சித்தத்தை கிளேசமாக மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், நான் வேதனைப்பட மாட்டேன். நான் சித்தம் செய்யும் ஒரு பாத்திரமாய் நடப்பேன் என்று தீமடுக்கிற பொழுது அந்த தேவ சித்தம் நேரம் எனக்கு ஒரு வெற்றித்தான் தரம். தேவ சித்தம் செய்கிறவர்கள் தோல்வியாய் போக மாட்டார்கள். சத்தியத்தின் வாழ்க்கைக்குள் வாழ்ற மனிதருக்குள்ளே சத்தியம் எப்படி இருக்குதோ, சித்தம் செய்வனுக்குள்ளே தோல்வியை தூரமாக்குவான், வெற்றி அடைஞ்சு முன்னோக்கி கொண்டு போவான். நீங்களும் நானும் ஆயத்தமாவோம். எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த கர்த்தருடைய வருகை, ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்ட இந்த வருகைக்கு நான் ஆயத்தமாகி முன்னோக்கி கொண்டு முன்னே செல்ல தேவ சித்தம் செய்யக்கூடிய அந்த உணர்வுகள் நமக்குள் பெருக பெருக பெருக நாம் ஆயத்தமாக கொண்டிருப்பேன். அந்த பரிசுத்த வாழ்வுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த பாவ வாழ்க்கையை வரவிடாம தடுத்து நிறுத்தி இன்னும் பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய இதை ஏற்படுத்தி கொண்டு நான் பரிசுத்த தேவ பிள்ளை என்ற நினைவோடு கூட அந்த உணர்வுகளோடு கடந்து போய் என் விசுவாசத்தை நடத்தி கொண்டு போற பொழுது நம்முடைய தேவன் என் பரிசுத்தவானே என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வார்த்தை வருது என்னுடைய கூட்டுங்கள் சொல்ற மாதிரி தன்னுடைய வருகைகளை அழைத்து கொண்டு போவார். எனவே இந்த வருகையின் கால இப்போத்தனையோ வருவார் என்று சொல்ல வரவில்லையே நினைச்சு கொண்டு இன்றைக்கு அசதியாய் நிற்கிற காலத்தை நாம் கடிந்து கொண்டு அசையிருக்கிற மக்களை கூட நாங்கள் ஆயத்தப்படுத்தி அந்த வருகைக்கு போவோம் என்று தீர்மானம் எடுக்க ஆயத்தமாவோம். ஆயத்தமாவதுக்கு வழி அந்த ஆவிக்குரிய விழிப்பும் ஆவிக்கு யுத்தமும் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய விழிப்பும் யுத்தமும் செய்கிற பொழுது அங்கே தேவ சித்தம் செய்கிற அந்த உணர்வு நமக்கு வரும்போது வெற்றி நிச்சயத்தோடு நாங்கள் நடந்து போவேன். தேவன் அந்த வெற்றியுள்ள வருகையில் வரும்போது வெற்றியுள்ளவனாய் அவளையும் அவளோடு சேர்ந்து நான் பருவமாய் சென்று விடுவேன். தேவ பிள்ளைகளாய் நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானம், எந்த தீர்மானத்தின்படி நான் வாழ மாட்டேன், எந்த தீர்மானம் எல்லாம் என் சித்தத்தை செய்வன என்னை குழப்பிவிடும். தேவ தீர்மானம் அழைக்கப்பட்டவருடைய அநாதி தீர்மானம், தமக்குள் தீர்மானித்த தீர்மானம், எல்லாம் நடப்பிக்கிற தீர்மானம், அழைக்கப்பட்ட தீர்மானத்துக்குள் வாழுவேன். வாழ்ந்து நான் தேவ சித்தம் செய்து நான் அவருடைய வருகைக்கு போய் ஆயத்தமாகி அவரோடு கூட மர்வமடைந்த வாழ்க்கை வாழ என்னை வழிநடத்து. என்னை நானே வழிநடத்து. என்னை வழிநடத்துகிற ஆவியின் மூலமாய் வழிநடத்தப்படுவேன் என்று சொல்லி உறுதிப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் என்னில இருந்து மகிமைப்படுவார். இருக்கும் காலமெல்லாம் என்னெல்லாம் நாங்கள் அவருக்காக செய்ய வேண்டுமா, செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் இன்னும் இன்னும் ஆயத்தமாவோம், இன்னும் இன்னும் ஆயத்தமாவோம், இன்னும் இன்னும் ஒரு டெடிக்கேட் பண்ணதெல்லாம் இருப்போம். எனக்கு எனக்கு துக்கம் வர விட மாட்டேன். கவலைக்கு எந்திரத்திலும் மருந்து இல்லையங்க. கவலை கண்டதுக்கெல்லாம் இன்னைக்கு தேவ சித்தம் செய்யறவன் கவலைப்பட மாட்டான். அவரோட சொல்லிக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஒன்றைக்குத்தும் கவலைப்படேன். நான் மறுபடியும் கூட வரும்போது என்ன சந்தோஷமா இருக்கத்தான் விரும்புறேன்னு சொல்றேன். அப்ப கவலைக்கு எந்திரத்துல மருந்து இல்ல. வேணும் ஒரு உலக பிரகாரமான சிறப்பு வியாதிகளுக்கு மருந்துண்டு, ஆனா இந்த கவலைக்கு எந்த டாக்டர் மருந்து தர முடியாது. இந்த கவலையை நீக்க வேண்டும், கவலை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி தீமான எடுத்து நாம் தேவசித்தம் செய்வோம். தேவ ரட்சத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுகிற ரகசிய வரிக்கைகளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி. இனிவரும் காலங்களில் என்ன ஆழமான செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் இப்போது இந்த நாளிலே கடவிலே ஆலயத்துக்கு போகக்கூடிய நேரங்களும் இருக்கிறபடியால் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். தேவன் தாம் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வார். சர்வ தந்த அருமையான மதிப்பிற்குரிய முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன். கூடிய இந்த ஊழியர்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் தேவன் தாமே பெரியகளை செய்வாராக. நாங்கள் அடுத்த மாதம் அங்கே இந்தியாவுக்கு ஒரு ஆந்திராவுக்கு போகிறோம். தெலுங்கு மொழியில அங்கே எனது மனைவி பெண்கள் கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல அங்கே டெடிக்கேஷன், அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்துல ஒரு கான்ஃபரன்ஸ்ல கரவட்டியில மீட்டிங் நான் பேசுறேன். இதுக்கு ஜெபிச்சு கொள்ளுங்கள். நான் பல இடங்களுக்கு போய் வந்தாலும் நான் தேவன் எனக்கு தந்த அந்த உண்மையான பிள்ளை என்னவென்றால் தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து கொண்டு வாழ இன்னும் நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஆசை வந்தாத்தான் விடுதலைக்கு தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவித்த மாதிரி தயவுள்ள சித்த விருப்பத்தையும் எங்களுக்குள்ளே உண்டாக்கினாராம். சித்தத்தின் விருப்பத்தை எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறாராம். எபிசே பிலிப்பே 2:13 பார்க்கலாம். சித்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார், சித்தத்தின் விருப்பத்தை எங்களுக்குள் அறிவிச்சு வச்சிருக்கிறார். அப்ப நாம் தேவ சித்தம் செய்வோம், பயணிப்போம், அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாயிருப்போம். தேவன் தமிழ்களை ஆசீர்வதிப்பாராக.
1: அழைத்து அவருடைய அனந்த ஞானத்தை தந்து தன்னுடைய தேவ ஞானத்தையும் தந்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான தேவ செய்தி கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் மறுவொலி பிளே ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் இந்த ஒரு அதிசயமான காரியம் அவர் நாதி தீர்மானத்தின்படி எங்களை அழைத்து அது மட்டுமல்ல தனது அனந்த ஞானத்தை தந்து தேவ ஞானத்தோடு எங்களை வழி நடத்துகிற கர்த்தர் கிருபையாக எங்களை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தைகள் எடுத்து வந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஊழிய காரியங்கள் இந்தியாவில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்கும் கர்த்தர் பெரிதான அறுவடையை தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நீங்கள் திரும்பி வருகின்ற பொழுது நாங்கள் திரும்பமாக இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. ஆமேன். ஆமேன். ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் கல்வாரி திருச்சபை பாரிஸ் பிரான்ஸிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி டோலி அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிரைஸ் லோட்டம்மா.
2: பாடல்களோடு
1: நிறைவு ஜபங்களை எடுத்து வாருங்கள். சகோதரி ரஞ்சினிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணத்திலே அவர் தனது சகோதரியை சந்திக்க போர்ட்லண்ட் யுஎஸ்ஏ போயிருக்கிறார். அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அந்த காரியங்களிலே கத்தர் அறுவடையை கொடுக்க வேண்டும், அவர்களை கத்தரண்டை நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் ஞான பிரகாசம் இன்றைய நாளில் இன்னும் 96வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொண்டு நீங்கள் துதிகளோடு பாடல்களோடு ஜெபங்களோடு வழி நடத்துங்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.
2: ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். நன்றி நன்றி இயேசு அப்பா. அருமையான வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டரை கர்த்தர் இன்னும் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான வேத வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார். அது என்னை ரொம்ப தொட்டுச்சு. அதுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். நீங்க போகிற இடமெல்லாற்றிலும் கர்த்தர் சமூகம் உங்களுக்கு முன்பாக போய் உங்களின் அநேகருக்கு சாட்சியாக உங்களோட குடும்பத்தை உங்களோட மனைவிய பிள்ளைகளை காப்பாராக என்று கூறி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நன்றி. அமேன். அருமையான தேவ ஞானத்தை கொடுத்து சுதந்திரமாக்கும் படியாகவே எங்களை அழைத்தார், தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டிச்சு. அதுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தாவே, எப்படிப்பட்ட பாஸ்டர்மார்கள், எப்படிப்பட்டப்பா அழைத்தவர்கள் உண்மை உள்ளவர் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அழைப்புக்கு பார்த்து நீங்க எங்களை தெரிந்து கொண்டீர்கள் ஐயா. அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி. இந்த காலை நேர இந்த அபிஷேக உபவாச அபிஷேகத்த கூட்டத்தை உங்களோட கரத்துல நாங்க வைக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக எப்படிப்படி அருமையான பாஸ்டர்ஸ் மாதிரி கொண்டு எங்களுக்கு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அந்த பலனும் சத்துவத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் இருப்பதற்கு ஆண்டவரே அவர்களை இன்னும் ஆசீர்வதி. நீங்க இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்துல நீங்க அபிஷேகத்துல ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. நான் உனக்கு முன்னே போய் கூணலானவைகளை செவ்வியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், ஜீவனுள்ள கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். நானே கர்த்தர், ஒருவர் இல்லை, என்னை தவிர வேற தேவன் இல்லை என்ற தேவன், அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளப்பட்ட அந்த கிருபைக்கும் இந்த அழைப்புக்கும் நாங்கள் இன்னும் அதிகமாக அவருக்கு முன்பாக நாங்கள் சாட்சியுள்ளவராக நடப்பதற்கு எங்களை ஆண்டவரே உங்களோட திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இருதயத்தில் சுத்தமானவர்கள் பாக்கியவாங்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென் அப்பா. நாங்கள் உங்களை தரிசிப்பதற்கு தந்த இந்த பெரிதான அழைப்புக்கு நான் தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடையும் தாழ்த்தி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கண்ண மகிமை உங்களுக்கே உரியது. இந்த காலை நேரம் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு அழைத்த பிரதர் லெஸ்லிக்கு இந்த அழைப்பை கொடுத்த அந்த வீக்கன்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நடத்துவதற்கு கொடுத்த தரிசனத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களோட திரு ரத்தத்தின் மறைத்து வைங்கப்பா. எந்த விதமான தீங்கும் அணுகாத வண்ணமாக பாதுகாத்து யாரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு தந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அமேன்.

ஆசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாருமாவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆ

நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரு மாவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரு மாவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சுத்தம் போல்

அமேனப்பா, உம் இருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாம நடத்தி நிறுத்தும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் சத்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலம் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீங்கள் நீக்க உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நட

அமேனப்பா, நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. அப்பா நன்றி, அப்பா நன்றி. உங்களோட பரிசுத்தமான ஆவி எங்களுள் இல்லாவிட்டால் இந்த அப்பா உங்களோட ஊழியத்தை எங்களுக்கு செய்ய முடியாதப்பா. அந்த அருமையான அழைப்பை நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களை அழைத்து இருக்கிற ஒவ்வொருதன் சங்கமம் வானொலியில் இருக்கிற ஒவ்வொருதன் உங்களுடைய திருக்கரத்துல அப்போ கொடுக்கிறேன் அப்பா. அப்பா நாங்கள் உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்கள் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக நடப்பதற்கு உங்களுடைய கிருபை போதாது ஐயா. உங்களுடைய கிருபை போதாது. உங்களுடைய கிருபையின் மூலமாக இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபைகளை ஊற்றுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேலும் ஊற்றும்படியா ஜபிக்கிற வருகிற அந்த வயது வந்து மண்டவரே, உங்களுக்கன்று ஊழியம் செய்வதற்கு நீங்க அழைத்து அந்த மக்கா பிரிந்த அன்பையும் ஞானத்தையும் அறிவையும் அபிஷேகத்தையும் இந்த வருடம் புதிதாக அவரது பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது இன்றைக்கு ஒரு பிரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் காணக்கூடியதாக அந்த பாஸ்டர் உங்கள் ரத்தத்தை கோட்டுக்களை மறைத்து வைங்க. இந்த புதிதான வருடத்தில் அப்பா நீங்க அதிகமான பலனை சத்துவத்தை கொடுத்து அவர்களை அப்பா உங்கள் ரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து புதிதாக ஞானத்தினால நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா அவர்கள சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வந்து அப்பா இரவு காலை மாலை நேரம் பார்க்காத வண்ணமாக அந்த அதிகாலை நேரம் வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த எல்லா வார்த்தையிலும் ஜீவன் உள்ளதாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா நீங்க நல்லவர், போதுமானவர், இனிமேல் அவரை நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. இந்த புதிதான வருடத்துக்குள்ள போகும் பொழுது உங்களோட சமூகம் அவருக்கு முன்பாக போய் என்ன விதமான தடைகள் இருந்தாலும் அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வச்சு இந்த வருடத்தை அணுகவருக்கு சாட்சியா இருப்பதற்கு இன்னும் அதிகமாக அவரை அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ரஞ்சினிக்கான ஜபிக்கிறேன் அப்பா. ரஞ்சினிக்கு அப்பா அவங்களுடைய சிஸ்டர் இருந்தாலும் எனக்கு போக முடியாம இருந்தாலும் நீங்க அவளை அனுப்பி அந்த கசின் சிஸ்டர் அப்பா ராஜினி அவங்களோட பேர் அவங்களுடைய அப்பா அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்க ஆங்கிலிக்கன்ஸா இருந்தவங்க கடவுளை அறியாதவர்கள் போல நடக்கிற இவர்களுக்குள் உங்களை அறியப்படுத்துங்கப்பா. அப்பா நீங்க இந்த கடைசி காலத்துல பார்த்து சொன்னது போல அப்பா நீங்க அறிந்தவர்கள் இன்னும் அதிகமா ஞானத்துல இருந்து உங்களுக்கு உங்கள் மேல் வாங்கியுள்ளவராக இருக்கிற ரஞ்சினி காவலி வருகிற அவரை பார்க்க ஆவியோடு உண்மையோடு எங்க போனாலும் உங்களுக்கு உங்களோட ஊழியத்தையே மட்டுமே செய்ய வேண்டும் என்று வாங்கியோடு இருக்கிற அவர்கள் உங்களுடைய ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் அவர்கள் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த சிஸ்டருக்குப்பா நீங்கப்பா அந்த வார்த்தையின் மூலமாக பெல்லப்படுத்துங்க. வார்த்தையின் மூலமாக ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. விடுதலை கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து கொண்டு போகுதாண்டவரே அப்பா. நேத்து ரெண்டு செத்த வீட்டுக்கு போனேன். அந்த இடத்துல எனக்கு பேச வேண்டி டியூப் பேச வேண்டி வந்துச்சு, பாட்டு பாட வந்துச்சு ஆங்கிலத்துல. ஆனா கத்தர் அழைத்த அழைப்பு என்னடா, நாங்க எங்கெங்க போறோமோ அவரோட வார்த்தையை மட்டும் பகிர்ந்து கொடுத்தா அந்த வல்லமை அவங்க மேல இறங்க வேணும் அப்பா. அவங்களோட பரிசுத்தமான ஆவியை இறங்க வைக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. நாங்கள் உங்களுக்கு உரியவர்களாக இன்னும் அதிகமாக பெல்லன்பட்டு உங்களை நாங்க மகிமைப்படுத்துவதற்கு தந்தை இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ரஞ்சினிய ரத்த கோட்டைகளை மறத்து வைங்க, கணவரை மறத்தி வைங்க அப்பா. அவங்களை இன்னும் உங்களை அறியக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களோட வருகைக்கு நாங்க எடுக்கப்பட்டவர்களாக எங்களை மாற்றும்படியாக அதிகமாக உங்களோட அன்புல தாகம் உள்ளவர்கள் ஆக்கும்படியாக ஜபிக்கிறேன். அந்த சிஸ்டருக்கு நீங்க ரஞ்சினி ராஜினி அவங்க பேர் அவங்களை ரட்சித்தபடியாக நான் நன்றி செலுத்துறேன். அந்த ரட்சிப்பன் ஆவி உங்களிடத்தில் இருந்தா வந்து வருகிறது ஆண்டவரே, அதுக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே நன்றி.

இல்லாம மகிமை எங்கள் மேல் நிறைந்து இருக்கிறபடினால் நாங்கள் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்ளவர்களாக எங்களை மாற்றின அப்பாவுக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்த வேணும். பாஸ்டர் கூறிய போது உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக பட்டு அவருக்குள்ள அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களை பரிசுத்தமாக்க தம்பளுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம்.

0: ஆமென். உபத்திரம் வந்தாலும் கர்த்தருக்குல நாங்க இருக்கும் பொழுது அவரோட மகிமை எங்களுக்குள்ள பிரகாசித்து அவரோட வல்லமை எங்களுக்குள்ள புதிதாக்கி நாளுக்கு நாளாக பெல்லற்படுத்துற நாளாக எங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதிகமாக அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்க புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஒரு ஒரு சின்னருக்கு ஒரு பாடிட்டு முடிக்கிறேன். டைம் ஆகி விட்டது இருந்தால் அவரை நாங்க சோஸ்தருக்க எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு நாங்க அவருக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. நீங்க அப்பா சுதந்திரமாக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர் அந்தவரே. அதபடியா நன்றி செலுத்த அழைத்தவர உண்மை உள்ளவர் பருத்தமாக்கிடுங்க. ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் என்று காப்பதற்கு எங்களை அழைத்து வந்த அன்புக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. நன்றி செலுத்துறேன்ப்பா. எல்லா நன்றி அப்பா. நன்றி நன்றி இயேசுவே. எல்லா கனமகே உங்களுக்கு உயிரியா அல்லேலூயா என்று நாங்க ஆனந்தமாக உங்களுக்குள்ள மகள தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி அவரை உங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். ஒரு நிமிடம் உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக நாங்க நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னும் உங்களுக்குள்ள மறந்திருப்பதற்கு தந்தை கம்பி உங்களோட வெளியேற பெற்றதுக்கு பெற்ற இரத்தத்துக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: அதிகால வேலையில இணைந்து ஜபங்களை கூட வழி நடத்தினார் கர்த்தர் சாமி. அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அவர் ஒரு நாளும் எங்களுடைய இரவு நேரத்தில் நித்திய வளர்ச்சி நேரத்தை தொகுத்து வழங்குகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வானரையா பிரைஸ்லோடையா ஒரு சிறிய ஜபத்தை எடுத்து வாருங்கள். பாஸ்டருடைய அந்த நார்த் இந்தியா ஊழியங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிங்க. சுருக்கமாக எடுத்து வாருங்க.
2: ஆமென். நன்றி ஐயா. நன்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரருக்காக இந்த வேலையை ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான ஒரு திறந்த வாசல நீர் கொடுத்திருக்கிறீர் ஐயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறவருமா இருக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த இடத்திலே சென்று அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிற வழியிலே கர்த்தருடைய கரம் தானே கூட இருந்து இந்த நாட்களே அபிஷேகத்தை நான் ரப்பி வழி நடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. புதிய இன்னும் அநேக புதிய ஆத்மாக்கள் அந்த இடத்திலே ஆண்டவரே வந்து இந்த நாட்களிலே உண்மை அறிந்து கொள்ளும்படியாக, அந்த நாட்களிலே ஆத்மாக்களுடைய இருதயங்களை நீர் இந்த நாட்களிலே நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரம் தானே கூட இருக்கட்டும் ஐயா. இன்னுமாய் விசுவசித்த விரமாய் ஊழியக்காரருடைய உதடுகளிலே உம்முடைய வார்த்தைகளை போட்டு அவர்கள் அந்த இடத்திலே வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வல்லம உள்ள வார்த்தைகளாக சென்று இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சுகமாய் அழைத்து போய் சுகமாய் மறுபடியுமாய் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர் இந்தியாவிலேயும் இலங்கையிலும் செய்கிற ஊழியத்திலே உம்முடைய கரந்தானே குழந்து மகிமைப்படும்படியாக ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்துவாராக. நன்றி ஐயா.
1: ஆமேன் ஆமேன். ஊழியர் ரெட்வின் வானர் அவர்கள் இணைந்து ஆண்ட அவருடைய பாஸ்டர் விவேகானந்தனுடைய பிரயாணத்திலும் அவருடைய ஊழியங்களிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். பலத்த அறுவடையை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபித்தார் கர்த்தர் தாமே. அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் பாஸ்டருக்கு பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் கல்வாரி சர்ச் பாரிஸ் பிரான்ஸிலிருந்து தேவசதி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே எங்களுடன் ஊழியர்கள் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்தார்கள். மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் இணைந்தார்கள். சௌரி சாந்தினி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்தார்கள். சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார்கள். ஊழியர் ரெட்பின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். இன்றைய நாள் எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் நினைவுகிறோம். பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள் இணைந்து ஜபித்தார்கள். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. எங்களுடைய வளமையான நேரடி ஒளிபரப்பு நாளை காலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த வகையில் நீங்கள் கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதி தருவாராக. ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன்.
0: நன்றி நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஆனவரே எங்க கூட இருந்து உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் மட்டுமே எங்களை வழி நடத்தின அந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த பாஸ்டர் கொடுத்த வார்த்தைகள் அப்பா முகமும் ஜீவனுள்ளதாகவும் பரிசுத்தமாவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தையை அப்பா, அவர்கள் போகிற இடங்கள் எல்லாத்தையும் அவங்களை ஆசீர்வதிங்க. அவர் போகும்போது உங்களோட சமூகம் உங்களுக்கு முன்பாக போய் அவருக்கு தேவையான ஆயத்தப்படுத்தி அவருடைய தேவையை சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. தேவனிய பாதுகாத்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. வந்த ஒவ்வொரு சிஸ்டத்தையும் பிரதத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியின்படி அவர்களோட தேவையை சந்தித்து அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக உங்களோட அன்பினால நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறப்பா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகிற ரட்சரை எதிர்நோக்கி பார்க்கத்தக்கதாக அழைத்து வந்த கற்பனைக்கு
1: என் ஆத்மாவை சொல்லி நிறைவு கொண்டு வரங்கள்.
0: ஓ அதுக்கு அது நான் ஜெபிக்க சொன்னீங்க. ஓகே நன்றி.
3: ஆண்டவரே எங்கள் ஜனங்கள், எங்கள் சொந்த ஜனங்கள், எங்கள் நண்பர்கள் ஆண்டவரே, நாங்கள் இடம் இருந்து வந்த ஆண்டவரே ஊர் மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. என் தகப்பனாகிய தேவனே, இந்த வேளையிலும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவை நான் கொன்று ஆண்டவரே அவர்களை ஒப்புரவாக்கினீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே வழிநடத்துவீராக ராஜா. ஆண்டவரே இந்த டேரிட் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா. ஆண்டவரே ட்ரம்மோடும் அவரோடு கூட இருக்கிற அந்த ஆலோசனைக்காரர்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஐயா, அந்த செகண்ட் பிரைம் மினிஸ்டர் வாயினோடும் நீர் இடைப்பட விடுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆலோசனைக்காரர்கள் அதிகம் இருந்தா சுகம் உண்டாகும் சொல்லப்படுகிறது ராஜா. அதே போல இந்த கனடா தேசத்து அதிபதிக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஐயா, தேசத்தை வழிநடத்த ஞானத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே வேதத்திலே ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறதப்பா ராஜா. பிரபுக்கள் ஆண்டவரே தேவனே அப்பா, ஆண்டவராகிய தேவனே அப்பா, அப்பா ராஜா பிரபுக்கள் ஆண்டவரே அப்பா கீழே நடந்து போகிறார்கள், மற்றவர்கள் குதிரை மேல் போகிறார்கள் சொல்லப்படுகிறதப்பா. அப்படியான ஒரு நிலை வேண்டாம் ஆண்டவரே அப்பா. இந்த கனடியன் குடிமக்களுக்கு, இந்த கனடாவிலே பிறந்த சந்ததி சந்ததியாய் பிறந்த ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே அப்பா சந்ததிக்கு ஆண்டவரே தேவனே ஆசீர்வாதம் வேணும் ஐயா. அவர்கள் உண்மையை அறிய வேணும் ஐயா. அவர்கள் கட்டின ஆலயத்தை பாருமா ஆண்டவரே, யூரோப் தேசங்களிலே பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்களை பாருமா ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். தாவீது ஆண்டவரே தேவனே உமக்கா ஆலயத்தை கட்டினான் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்கள் உமக்காக ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் அப்பா. இந்த யூரோப் தேசங்களிலும் இந்த கனடா தேசங்கள் அமெரிக்கா தேசங்களிலே ஐயா உமக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய சந்ததிய ஆண்டவரே தேவனே. அப்பத்துக்காக இறந்து திரிய கூடாதப்பா, வேலை இல்லாமல் இருக்க கூடாத ஆண்டவரே அப்பா. இந்த சந்ததிகளுக்கு வேலைகளை கொடும் ஐயா ஆண்டவரே. இந்த போத மருந்துகளிலிருந்து இந்த ஜனங்களை விடுவியுமா ஆண்டவரே அப்பா. இந்த தேசத்து அரசாங்கத்தோடு இடைப்படும் ஐயா. வரிகளை வீணாய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வீணாக்காதபடி ஆண்டவரே அப்பா பிதாவே நல்ல திட்டங்களுக்கு, நல்ல வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு உருவாக்குற சக்தியை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம். எங்களை இருதயத்தை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்றுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே மீண்டுமா நம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக உண்மை நினைக்கின்ற நினைப்பு இந்த நாள் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் இயேசு நாமத்தினால் ஆமேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய முறிவை கட்டி அதனுடைய அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹாலேலூயா. ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீர்தான் ஒவ்வொருவருடைய அடிக்காயங்களை குணமாக்குற தேவன். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய முறிவையும் குணமாக்குற தேவனப்பா நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து ஜெபங்களோடு துதிகளோடு வேத வார்த்தைகளோடு பாடல்களோடு வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் சாமி கூட இருந்து குடும்பத்தாரோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய வார ஆசீர்வாதங்கள், புதிய நாள் ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ்.
3: ஆமேன்.
1: அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து காலை வேளையிலே அபிஷேகம் ஆராதனை வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் குடும்பத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள்
4: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: இந்த வேளையில் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய உலக, கனேடிய, அமெரிக்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசீர்வதிக்க நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே வேளையிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒருவருடன் தங்குவதாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். மகிமையின் தேவனை, மகிமையின் தேவனை மகிமைப்படுத்த இணைந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் செய்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். ஒவ்வொரு ஊழியங்கள்

0: வாக்குகளாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 20 எசேக்கியல் 10 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 6வது அதிகாரம் என்று நாங்கள் பதிவு செய்கிறவங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதே வேளையில் ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், தேவனுடன் 1 நிமிடம் இந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூடாக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். காலை வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் ராசனையம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி செசிலியம்மா லண்டன் யூகேலிருந்தும், சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. புதிய நாளையும் கத்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழிய சௌரி ஜனத்தை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படைப்போம். அவர் மீதியான ஜபங்களுக்கு கூடாக தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா, ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: சங்கம வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களுடைய அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற தேசிய நான் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 20-21வது அதிகாரத்திலே அங்கு நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துமாக்கனுடைய மனம் அற்ப வெள்ளியும் பொறாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமானினுடைய உதடுகள் அநேகரை போசிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த நீதிமான் என்றால் யார் என்றால் தேவனுடைய நீதியை பெற்றவன் தான் அந்த நீதிமான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவனுடைய நாவிலே அங்கு சுத்தம் இருக்கிறது என்பதை வேதம் அங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த சுத்தம் எல்லா எப்படியா இருக்கும் என்றால் அநேகரை பூசிக்கிறதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனுடைய நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால் நாங்கள் இன்றைய நாட்களிலே நாங்கள் அதற்காக பயன்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஏனென்றால் துன்மாக்கத்தை செய்து கொண்டு இருக்கிற இடத்திலே அங்கு சங்கீத 1வது அதிகாரத்திலே துன்மாக்கர் இருக்கிற இடத்திலும், பாவிகள் நிற்கிற வழியிலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் என்ன வரும் என்றால் அங்கு கர்த்தருடைய சாபம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அதிக எல்லாருக்குள்ளும் பாதிக்க வேண்டும், லட்சமாய் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிறரை ஏமாற்றுவதும் பொய் சொல்லுவதும், அங்கு கள்ள கணக்குகள், திருட்டு தன்மைகள் இன்றைக்கு கூடிவிட்டதை கூடிக்கொண்டே போகிறது. ஆனா இது சாபத்தை கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இந்திய நாட்கள்ல யார் யாரை எல்லாம் ஏமாற்ற முடியுமோ அவைகளை எல்லாம் நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் நாவுகளை நாங்கள் எப்படியாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய ஆவி ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறது. அந்த ரட்சிப்பினால் எங்களுக்குள்ளே அந்த எங்கள் ஆத்துமாவிலே ஒரு விடுதலை இருக்கிறது. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் எங்களுடைய ஆத்துமாவிலே விடுதலை உண்டாகும். அந்த விடுதலை எங்கள் சரீரத்திலே மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கும். ஏனென்றால் இந்த ஆவி ஆத்துமா சரீரம் ஆதாம் வீட்டிலே அங்கு எங்கள் பிதா வீட்டிலே அங்கு சாபத்துக்கு உள்பட்டது. இதில இருந்து விடுதலையாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால் தான் நாங்கள் ஆவியிலே கிரிய ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கிறோம். ஆவியிலே நாங்கள் ரட்சிப்பை பெற்று ஆத்துமாவிலே நாங்கள் விடுதலை அடைந்து சரீரத்திலே வருங்காலத்திலே நாட்கள் முடிகிற காலத்திலே மறுரூபப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதற்கு

0: நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அந்த அல்ல, ரட்சிக்கப்படுகிறோம், பட்டு கொண்டிருக்கிறோம். எதிலே என்றால் நாங்கள் ஆத்துமாவில தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாக்கு தெரியும், எங்களுடைய ஆத்துமாவில நாங்கள் என்ன செய்யறோம், எங்க போறோம், எங்க வாரம் எல்லாமே எங்களுடைய ஆத்துமாக்கு தெரியும். நான் சரியா இருக்கிறேனா, பிள்ளையா இருக்கிறேனா என்று கூட எங்களுடைய ஆத்துமாதான், ஆத்துமாதான் இன்றைக்கு அலவாஞ்சு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும், எல்லா ஆலயத்துல கூட அல்லது வெளி இடத்துல கூட இன்றைக்கு எங்களுடைய ஆத்துமா அலவாகிறது. ஆகவே இந்த அலவாகிறதுனால நாங்கள் சாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எங்களோட சரீரம் வருங்காலத்திலே அங்கு மறுரூபப்பட வேண்டும். இந்த ஆத்மா விடுதலை அடைஞ்சாத்தான் அங்காலே மறுரூபத்துக்கு நாங்க கடந்து செல்லலாம். ஏனென்றால் ஆவியிலே மாற்றம், ஆத்மாவிலே மாற்றம், சரீரத்திலும் மாற்றம், இந்த மூன்றையும் அங்கு அவர் இழந்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து இன்றைக்கு எங்களை துப்புரவாக்கி இருக்கிறார். நாங்கள் பாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் நாங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்க துன்மாக்கர் வாழ்கிற அந்த வாழ்க்கையில இருந்து அவர்கள் மாற்றம் அடைய வேண்டும். பாவிகள் அந்த பாவத்தின் வழியில நின்று விடாதபடி அங்கு பரியாசக்காரர் அங்கு உட்கார்ற இடத்துல இந்த நீதிமானுக்கும் இடம் இல்லாதபடி கர்த்தராமே இந்த நீதிமானை காக்க வேண்டும். அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் ஆலயங்கள்ல வாயின் வார்த்தையினால் அநேகர் அங்கு தங்களுக்கு கொடுத்த மகிமையை இழந்து கொண்டு போகிறாரு. இந்த காரியத்துக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, அந்த துன்மார்க்க பாதையில மனிதர்கள் நடக்காதபடி விசேடமாக சபைக்கு போகிற ஒவ்வொருவரும் நீதிமான் வாழ்வில, இயேசுவை போன்ற ஒரு வாழ்வில வாழ இந்த கடைசி காலத்துல நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீ ஒரு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிறு இந்த புற பெருமைகள், நீதிமான்களுக்கு இடையில இருக்கிற பெருமைகள் எல்லாம் அகற்றிவிட்டு நீ ஊழியம் செய்ய வந்தீர், ஊழியம் கொள்ள வரவில்லை. அதே போல ஒவ்வொருவரும் தாழ்மைப்பட்டு இயேசு மரணபதி அந்த தாழ்மைப்பட்டவராக வாழ்ந்தது போல ஒவ்வொரு நீதிமானும் தாழ்மை உள்ளவர்களாக வாழ்ந்து உம்மை போன்று அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் கிருபை செய்வீராக. தேவனுடைய பிரியம் துன்மார்க்கன் அழிந்து போவதில்லை, துன்மார்க்கம் மனம் திரும்பி தேவனிடத்துல வருவதல்லவோ பிரியம். துன்மார்க்கத்துல தொடர்ந்து வாழும் பொழுது பிசாசு அவனை இழுத்து அந்த நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அந்த துன்மார்க்கனும் வாழ வேண்டிய வாழ்வை பிசாசு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, உண்மை அறியாத காலத்துல நாங்களும் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். எங்களை நீர் இழுத்து கொண்டீரே, உம்முடைய ரத்தத்தினால கழுவி கண்மலை மேல நிறுத்தினீரே. அதே போல ஒவ்வொரு துன்மார்க்கர்களும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி நீதிமானாக மாற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும், இளைஞர்களுக்காகவும், ஒவ்வொரு யுவதிகளுக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். துன்மார்க்கம் பிசாசனுடைய சாசனுடைய கிரிகைகளாக இருக்கிறது. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், எல்லாரிலையும் அன்பு கூறுகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி இயேசுவை அறிந்து கொண்டு இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருகிறார், என்னை அவருடைய ராஜ்யத்துல சேர்ப்பார் என்ற ஒரு உறுதியோடு வாழ ஒவ்வொரு துன்மார்க்கருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அது நீதிமான்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேலையாட்களோ குறைவு ஆறுபடியோ மிகுதி என்று சொல்லி இருக்கிறதே என்று பல விதமான நாடுகள் இயேசுவை அறியாத பிரதேசங்கள் அதிகமாக இருக்கிறது. நீர் எங்களுடைய இந்த கடைசி காலத்துல வேலை செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நீர் பொறுமையோடு ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நேடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலங்களில் ஒவ்வொரு துன்பாட்டத்தில வாழ்கிற மக்களும் பாவத்தை வெறுத்து பாவம் பொல்லாதது சாபம் பொல்லாதது ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து நீதிமான்களாக மாற்றி எப்படி நீர் சவுலை பவுலாக மாற்றி வழி நடத்தினீரோ, உமக்காக அவன் ஓடினானோ, அவன் இந்த துன்மார்க்க பாதையில இருந்து இயேசு நீர் இடப்பட்ட பொழுது அவன் மாறினது போல ஒவ்வொரு துன்மார்க்கர்களும் நீதிமான்களாக மாற்றப்பட்டு உம்முடைய ஊழியத்தை செய்ய இந்த கடைசி காலத்துல உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர்களையும் இரக்கத்தை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச சங்கம் நடத்தி வரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இன்னும் அதிகமாக பல மக்கள் நீதிமான்களாக மாற கிருப செய்வீராக, துன்மார்க்கத்தில் இருந்து விடுபடுவார்களாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மனம் மகனுக்காக மகளுக்காக ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ரேடியோ கூட அங்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த தீமையான துன்மார்க்கம் உள்ள ஒவ்வொரு மக்களையும் சன்மார்க்கமாக நீதிமானாக மாற்றி வாழ உதவி

0: தான் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து இயேசுவிடத்தில் தனிமையில் இருந்து நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் இரத்தத்தை மடித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார். அவர் வரும் பொழுது நான் நீதிமானாக இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாக மாறி உம்முடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட, நீர் வரும் பொழுது உண்மையோடு முத்தமத்தோடு உங்களுடைய ஆத்மா சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் கருதிரையற்றதாக பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களை மாற்றி மோட எடுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் ஊழியங்கள்ல விருத்தி உண்டாக கத்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
0: God bless you sister, God bless you everybody.
1: ஆமென், ஆமென். நாங்கள் சுயிதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சுயிதா, சுயாதா, பிரைஸ்
2: லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: ஆமென். நீதிமான்கள் என்ற நாவில தேவனுடைய நீதி வெளிப்பட வேணும் என்று சொல்லியும் அந்த வெளிப்படுற நீதி அநேகரை போஷிக்க வேணும். இந்த நாட்கள்ல சபைகள்ல மக்கள்ல அநேகரை போஷிக்க கூடியதா, அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடியதா நீதிமான்களின் நாவுகள் இருக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி கோடான கோடி நன்றி தகப்பனே. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் நேச தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளை, இரவு வேளை என்று எங்கெங்கெல்லாம் கூடி எங்கள் உறவுகளோடு ஆண்டவரே ஒருமித்து வாசம் செய்ய இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி. இந்த சங்கம வானொலியூடாக இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகள் ஒவ்வொருவர் மீதும் சுவாமி உம்முடைய கிருபை இருப்பதாக, நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க ஆண்டவரே செவிசாய்த்து பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. மறுபடியும் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க, இந்த நாளை நிறைவாக ஆசீர்வதியுங்க. இன்றைய நாளில் நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் நாவு, எங்களுடைய நாவு ஆண்டவரே, நாவு எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேணும் தகப்பனே. துதித்தலும் சபித்தலையும் நீங்க வெறுக்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்கள் தேவனே எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அனலாக இருப்பதில்லை, ஆனாலும் குளிராகவும் இருப்பதில்லை. ஆனாலும் தேவனே நீங்கள் உம்முடைய நாவில இருந்து எடுத்து போட்டுடுவீங்க தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாட்டில இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சுவாமி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நிரம்பி ஆண்டவரே உம்மை துதிக்கிற நாவுகளாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய நாவுகளை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இந்த நாவு ஆண்டவரே எங்கள் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும் சுவாமி. இந்த நாவு எப்பொழுதும் உம்மை துதிக்கிற நாவாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தூய ஆவியானவரே எங்களுடைய எல்லா அவயவங்களிலும் விட விசேஷித்தது இந்த நாவுதான் தகப்பனே. உம்மை துதிக்கிறதும் நாங்கள் இந்த நாவினால உம்மிடத்தில் வேண்டுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே அழகாக அழகாக நீங்க ரசிப்பதும் இந்த நாவினூடாகத்தானப்பா எங்கள் குரல்களை கேட்கின்றீர்கள். எத்தனை எத்தனை ஆத்துமாக்கள் சுவாமி ஒவ்வொருதரும் ஆண்டவரே பரிசுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே, இந்த நாவை காத்து கொள்ள வேண்டும். சத்ருவானவன் இந்த நாவினூடாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் திருடிக்கொண்டே இருக்கிறான் தகப்பனே. வழியோரங்களில் விதைக்கப்பட்ட விதை போன்று, முச்செடிகளில் விதைக்கப்பட்ட விதை போன்று, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை போன்று தேவனே இந்த சத்துருவானவன் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இந்த நாவினூடாக எங்கள் வார்த்தைகளை ஆண்டவரே எடுத்து போடுகின்றான். பிதாவே, எங்கள் ஒவ்வொருடைய சரீரங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. துதித்தலும் சபித்தலும் எங்கள் இருதயத்தில் ஒரே ஊற்றுக்கண்ணாக புறப்படாதபடி எங்கள் நாவை தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய இரத்தத்தினால எங்கள் நாவை தூய்மைப்படுத்துங்க. எல்லோர் மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் கனிகளை அன்பை ஆண்டவரே மற்றவர்கள் மீது நாங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற காயங்களுக்கு ஏற்ற மருந்தை நாங்கள் எங்கள் நாவினூடாக பேசி உமக்குகந்த பாத்திரங்களாக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தில இருந்து பிரித்தெடுக்க உம்முடைய தூய கரம் ஒவ்வொருத்தர் மீதும் இருப்பதாக சுவாமி. எங்களை ஆண்டவரே பலப்படுத்துங்க. உம்முடைய புது புது கிருபையினால ஆண்டவரே நிரம்பி வழிய செய்யுங்க சுவாமி. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த வேளையிலும் நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை. எங்களை நீர் நினைத்தீர், எங்களை யோசித்தீர் தகப்பனே. இந்த பாவத்தில இருந்து மீட்பதற்காக எங்களை நேசித்தீர் தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனித குலங்களும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானால் ஆண்டவரே சுத்தப்படுத்தும். பிதாவே, சத்ருவானவன் போடுகிற தீய வார்த்தைகளை எங்கள் நாவினூடாக பேசி விடாதபடி எங்கள் நாவுகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாவுக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்களை பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் அன்பான உறவுகளோடு இணைந்து தகப்பனே இந்த இடத்தில் விண்ணப்பம் வைத்ததையும் ஆண்டவரே நீ வைக்க போகின்றவர்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. இந்த இணைப்பை நடாத்துகின்ற தலைமைத்துவத்தையும் ஆண்டவரே இந்த ஊழியர்களையும் ஒவ்வொரு தரையும் ஆண்டவரே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியுங்க தகப்பனே. இந்த இணையதளத்தில் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ எங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புதுப்பித்து பலவன் அடைய இயேசப்பா உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனியும் ஆண்டவரே தொடர்ந்தும் வழி நடத்துங்க. ஆண்டவரே எங்கள் நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக நிறைவாக எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்க வேண்டும் என்று இயேசப்பா இந்த நேரத்திலும் சங்கம வானொலியில் இணைந்திருக்கிறவர்களையும் இந்த உலகத்தில் இருப்பவர்களையும் சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் இயேசப்பா உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே பொறுப்படுங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: நன்றி சிஸ்டர். கத்தரங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
2: நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கனடா அமெரிக்காக்காக ஐயம் பண்ணுங்கள். பொருளாதார காரியங்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாக வேணும். அமெரிக்கா ஜனாதிபதிக்காகவும் அவருடைய குழுக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே அவர்களோடு கூட்டு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய வாரத்துக்காக புதிய நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்களை பாதுகாத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரமையா, அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அமெரிக்கா கனடா அப்படியான கர்த்தாவே தேசங்களை எல்லாம் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி பிதாவே, சாலமோன் கொடுத்த அந்த ஞானத்தை இந்த தலைவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த கெட்ட சிந்தனைகளும் வராதபடிக்கு தேவன் நீங்க அவர்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதி நேர்மையாய் கர்த்தாவை ஆட்சி நடத்த தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கர்த்தாவை உமக்கு கர்த்தாவை விருப்பமில்லாத அருவறுப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசங்கள் முழுவதுமாய் உடைய இரட்சிப்புக்களாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்திலே அநேக சுயசேசரும் மிஷனரிகளை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே, அந்த அமெரிக்கா தேசம் விழுந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே. அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே அந்த தேசத்தை தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவருக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுங்க தகப்பனே. நல்ல ஆலோசனைகளை தேவன் அவருக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய சுயத்தினால் எடுக்கிற கர்த்தாவே எந்த காரியங்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்காத படிக்கு கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபித்து கேட்டு கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களையும் செய்யத்தக்கதான கிருபையை அவருக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகளை கேட்கிறவராக அவரை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவர் முதல் மந்திரிமார் வரை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியுள்ள ஆட்சி நடத்த தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா இருக்கிறதான கர்த்தாவே அற்பிற்பான காரியங்கள் ஆண்டவரே. சுவாமி உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஓரின சேர்க்கை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விபச்சாரங்கள் கர்த்தாவே அப்படியா கர்த்தாவே. அந்த ஜனங்கள் அப்பா உண்மை மறுதளித்து போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனை. பின்மாற்றத்திலே போய் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தைகளை அனுப்பி அவர்களை ரட்சிப்புக்களாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே இருக்கிற எல்லா தேசத்தின் தலைவர்களும் உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை காண முடியாத படிக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியாத படிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கேட்கத்தக்கதான கர்த்தாவே அந்த வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதியும் நேர்மையுமாய் கர்த்தாவே உண்மை உத்தமமாய் அவர்கள் அப்பா நீதி செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவர்களோடு கூட இருங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஒவ்வொரு தேச தலைவர்களையும் கூட கர்த்தாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுத்து கர்த்தாவே அப்பா நீதியாய் ஆட்சி செய்ய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அண்டை நாடுகள் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் கர்த்தாவே தவறான வழிகளிலே சென்று விடாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நல்ல பேச்சுவார்த்தைகளை நடத்த தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா தேசங்களுக்கு இடையிலே கர்த்தாவே ஒரு தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்கள் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா லெஸ்லியா சகோதரி பிள்ளைகள் பெயர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாசிங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. நினைப்புல இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளே ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே ஜன சகோதரிக்காய், கணவர் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய ஊழியம் உங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாய் கண்டு எலும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா மகனை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இருக்கிற இடத்துல தேவன் மகனை ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே இன்னும் நல்ல ஞானத்தை மகனுக்கு கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா அந்த பெரியவர்கள் இடத்திலே கர்த்தாவே அப்பா மகனை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அந்த இடத்திலே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ, சரியான நேர்மையான நேர்த்தியான வார்த்தைகளை மகனுக்கு கொடுத்து பேசத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாளிலும் வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து இந்த இணைப்புல இணைந்து ஜபிக்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே மட்டுமா என்னை வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னமாய் வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசுகிறோம். Praise the Lord, sister. Praise the Lord. நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக தேச மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் தேவனுக்குள்ளே ரட்சிப்பா உண்டாக இருக்கிற எல்லா அநீதிகள் அநியாயங்கள் துன்மாக்கங்கள் எல்லாம் அகலத்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த தேசத்தை சந்திக்க சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதுமாய் தேவரீத எங்களை நீர் வல்லமையாய் எடுத்து வழி நடத்தும் முறையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவன். இம்மட்டுமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா ஆவியாத்ம சரீரங்களேப்பா நாங்கள் கரை திரையற்றதாய் நீர் வரும் வரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நாங்கள் கூடி இலங்கைக்காக, மற்ற தேசங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலேயப்பா தேசங்களிலே ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். தேச மக்கள் எல்லோரும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து உமது வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாக எழுப்புதலின் திட்டத்தில் எல்லோரும் பங்கு பெற கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் சோதுரா. இந்த வேலையிலே இலங்கைக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. இலங்கைக்காய் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. இலங்கையின் மீது உமது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். இலங்கையின் எல்லைகளில் எல்லாம் தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. இலங்கை மேல இருக்கிறதான எல்லா சாப பாவங்கள் எல்லாம் எல்லா இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் அப்பா. அங்க வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. தேச தலைவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. தேசத்தை பாதுகாக்கிறவர்களை கூட அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லோரும் நீதியும் நேர்மையுமா வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய தேவன் நீர் அந்த மக்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா ஞானத்தை கொடுத்து தேசத்தை ஆளுகை செய்ய அப்பா அவர்களுக்கு உதவும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏழை மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும், என்னென்ன காரியங்கள் ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு ஒரு விசேஷ சித்தமான ஞானத்தை கட்டளையிடுங்க அப்பா. அந்த தேசத்திலே இருக்கிறதான வறட்சி, வறுமை, எல்லா பஞ்சங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பொருளாதார நிலைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. மீன்பிடி தொழில், சிறு குறு தொழில் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா வளங்களும் ஆண்டவரே நல்லா செழித்திருக்க கர்த்தர்
6: கிருபை பாராட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா அங்க வாழ்கிறதானே. ஏழு மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தேவன் தாமே உமது கண்களிலே கிருபை கிடைக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாய் ஏழைகளை கட்டந்தி நேசிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கும்படியா இந்த வேலையில உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற அங்க வாழ்கிறதான அகதிகள் அனாதிகள் யாவரையுமா தேவன் நீர் கண்ணோக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமா ஆண்டவரே உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்த முதலாவது ரட்சிப்பை தேட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா மக்களும் அப்படியாக ரட்சிக்கப்பட்டு அந்த தேசம் செழிப்பும் செழிப்பாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என்ற காலத்திலே உன் தேசத்தை மழை பொழிய பண்ணுவேன் அப்படியாக வார்த்தையின்படி நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய் கடன் கொடுப்பா என்ற வார்த்தையின்படி அங்க வாழ்கிறதான மக்கள் எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நீர் விடுதலையாக்கி அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவைகளை வசதிகளை எல்லாம் கூட்டி தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. சோத்திரம். அப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இலங்கை மீது இரக்கம் பாராட்டி இலங்கையை யோபுவின் முன் நிலைமை பார்க்கலும் பின் நிலைமை ஆசீர்வதித்து என் தேவன் இலங்கையை இப்போது இருக்கிற நிலைமையை விட அதிகமான ஆசீர்வாத தேசமாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த தேசத்தை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு ஒருத்தரையும் நீங்க பொறுப்பெடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. அப்படியாக தேவன் இலங்கை மேல உமது ஆசீர்வாத கரத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையுமாய் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. மற்றபடியாய் கூட ஜானெட் மகளையும் அவர்களுடைய கணவனையும்ப்பா, மகளுடைய பிள்ளைகளையும் மகனையும் மகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரே இரத்த கோட்டையில் அக்னி கோட்டையில நீர் மோடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென்.
7: ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, குடும்பத்தோடு கூட இருப்பாராக. நாங்க பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் பிரைஸ் அலோட். நீங்கள் வியாதி ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு வியாதி அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு எது என்ன காரணமோ ஆண்டவர் தாமே அந்த காரணத்தில் இருந்து அவர்களை விடுவித்து விடுதலையாக்கி அது தேவ மகிமைக்காக இருக்கலாம். ஆகவே அந்த வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், வேதனையோடு தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: ஸ்தோத்திரம் ஆண்டவர். துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா அற்புதமான தேவனே. இந்த அருமையான செவ்வகளை காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோங்க தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்த ஆண்டவரே, அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து பாய்ந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் நீ பெரியவரும் நல்லவரும் வல்லவருமா இருந்து இம்மட்டுமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தின தயவுக்கும் கூடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்நாள் வரையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஜீவனோடு வைத்து ஆண்டவரே நீர் காத்து கொண்டிருக்கிற தயவுக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ரட்சி படையவும் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர உடைய வருகை தடையா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொடுத்தோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சி படவும் தேவனுடைய வசனத்தை ஆண்டவர அவர்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்கள் பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படி அழைச்சு வைக்கிறோம். இந்த வேளையிலப்பா எங்கெல்லாம் ஆண்டவர நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ சுகவீனமா இருக்கிறார்களோ ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நேரமாக கூட இருக்கலாம்ப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொடும்படியாய் சுபிக்கிறங்க தாவே. தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் ஆண்டவரே புறப்பட்டு சென்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே இம்மட்டமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டு வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் காலிலிருந்து நாடி நரம்புகளில் இரட்ச நாடங்களில் ஆண்டவரே பாய்ந்து சென்று இதே நேரத்தில் விடுதலை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே இந்த நோயின் காரணமாக ஆண்டவரே அப்பா கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இவருடைய கண்ணீரை துடைக்கல்லவா என் தேவனாஜ கர்த்தர் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். அப்பா அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ நேசிக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை சந்திங்க, இந்த பிள்ளைகளை தொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு கிருகிருதான எல்லா வித பலவீனங்களை எல்லாம் மாற்றி போட்டு ஒரு பலத்தினால் இடைக்கட்டி பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர அநேக ஜனங்கள் ஆண்டவர் யாய் ஆண்டவர மருத்துவம் இல்லாமல் ஆண்டவர அவர்கள் ஆண்டவரே யாரும் கவனிப்பார் இல்லாமல் ஆண்டவர் இன்னும் ஆண்டவர அவர்களுக்கு ஒத்தாசு இல்லாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர. அநேக ஜனங்கள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் ஆண்டவரே. நான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலை, அப்பா யாரும் உதவியில்லாத ஒரு சூழ்நிலை, இப்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை இருக்கிறபடியா என் தேவன் உம்முடைய ஒத்தாச அந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, உம்முடைய இறக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, உம்முடைய ஆண்டவரே அன்பை அவர்கள் ஆண்டவரே அவர்கள் மேல் திரளாய் ஆண்டவரே மூடி மறைத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு இதை வேளையில் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே இந்த பிள்ளைகள் எல்லாம் நேசித்த ஆண்டவரே. யார் தாய் தகப்பன் இல்லை என்றாலும் பரவாயில்ல ஆண்டவரே, சொந்த வண்ணங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்ல, என்ன உலகத்தையும் அண்டார் சராசரத்தையும் உண்டாக்கிய என் தேவனாகிய கர்த்தரி இன்றோ ஆண்டவரே அந்த பிள்ளைகளை சந்தித்த அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் ஆண்டவரே நீர் வரப்போகிறதுக்காய் முக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். நீர் அவர்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி விட்டு அந்த பிள்ளைகளே சந்தோஷத்தோடு ஆண்டவரே சிரித்த முழுத்தோடு பார்க்க போவதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் எந்தெந்த குடும்பத்தில் கவலையோடு கண்ணீரோடு இருக்கான் அந்த கண்ணீர் எல்லாம் கழிப்பாய் மாற்றி தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. அப்படியே என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த இடத்தில் இருந்தால் ஆண்டவர அந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த வேளையில் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவர, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவர. அப்படியா ஆண்டவர அப்பா உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவர உம்முடைய திருக்கரம் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி அப்பா வழி அந்த நேரத்தில் ஆண்டவர அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற தாவே. கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளைகளுக்கு நீ நல்ல சுகத்தை கொடுத்து வழி நடத்த போவதற்கு உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆண்டவர ஒவ்வொருவரையும் பார்த்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். அப்படியா இந்த வேளையில் கொடுக்கத்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒருவேளை அந்த வீட்டில கூட யாராவது பலவீனமாயிருந்தால் கர்த்தராகிய தேவனை உம்முடைய ஆண்டவர அப்பா ஆசீர்வாத கரம் அங்கு பாய்ந்து சென்றால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கட்டல் எடும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இனி ஆண்டவரே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதிலும் ஆண்டவரே உன் தயவு இரக்கம் எப்போதும் இருக்கட்டும். அவர்கள் ஏறெடுக்கப்படுகிறதான ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவ நாம் என்று ஆமேன் என்று ஆண்டவர் இந்த வேளையில நீ பதில் தந்து வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதுக்காய் முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த அருமையான ஜெப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிற அது அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருவோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல ஆண்டவரே பலத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்கள் கையிட்டு செய்யற வேலை, இவர் எண்ணி இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தேவனுடைய தேவனுடைய கிருபை, தேவனுடைய வழி நடத்தல் எப்போதும் இருந்து பிள்ளைகளை பார்த்து கொண்டு வழி நடத்தும்படி ஆயிச்சுப்பிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே மரும பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவள் வாழ்கிறதான இடத்திலே இந்த பிள்ளைகளை உயர்த்தி வழி நடத்தும்படி ஆயிச்சுப்பிக்கிறேன். அப்படியே என் தேவன் செய்ய போதுக்காய் முக்க கொடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த ஜெப வேலையை துவர்த்து வழிகிறதான ஆண்டவரே உண்மையான ஜானக் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவன் இவர்களுக்கு எப்போதும் துணையாயிருந்து இவர்கள் நினைக்கிற காரியங்களுக்கு மேலான காரியங்களை செய்து இவர்கள் எப்போதும் சமூகத்தில் மகிழ்ந்து வழி நடத்துவீராக. அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. துதியும் கனமும் மகிமையாவற்றி ஆண்டவரே மூவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற பிளேயர் பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன், அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். நீங்க கைவிட்டு செய்யற காரியங்களும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக.
8: ஆமேன், ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள் இயற்கை அழிவுகளுக்காக அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கர்த்தாமி அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
9: ஆமாம் தாப்பனே, உமக்கு நன்றி சொல்லு. ரொம்ப வேலையில ஆண்டவரே கத்தாவே எங்களை ஒன்று சேர்த்து ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஜபங்களை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த விண்ணப்பங்களை நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரே நீர் அதை ஏறெடுத்து ஆண்டவரே சரியான பதிலை தாரத்துக்காக உமக்கு நன்றி. வேலையில அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. அப்பா தாப்பனே நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை தகப்பனே. அப்பா தாப்பனே எங்களை ஒன்று கூடி சேர்ந்து அனைவரும் ஜெபிச்ச அனைவரையும் வாழ்த்தி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அப்பா உம்ம பாதத்துல எல்லாரையும் தந்து வைத்துக் கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரே இந்த யுத்தங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா தகப்பனே. ராஜா உமக்கு அறியாமல் எதுவும் நடக்கவில்லை தகப்பனே. அதன் முடிவையும் நீர் தெரிந்திருக்கிறதா இருக்கிறீர் அப்பா தகப்பனே. அப்பா அந்த யுத்தங்கள்ல பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் பெரியவர்களையும் வயது புணவுகளையும் ஆண்டவரே தகப்பனே அப்பா உங்க கரத்துல தருகிறோம். ஒவ்வொரு நாடு படுகிற பாடுகளை உங்களோட கரத்துல தருறன் ராஜா. அப்பா தகப்பனே என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன் கூட்ட ஓடி வருவேன் என்று சொன்ன தகப்பன் நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்ன ராஜாதி ராஜா எரேமியா 33:3 சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தகப்பன். இந்த நாடுகள் ஆண்டவரே யுத்தம் நடத்துற நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே தகப்பனே ஒன்றும் அறியாதையுமான கருவி அறிவுகளை நீர் தருகிறதுக்காக காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுறதுக்காக சமாதானத்தை நீர் கட்டளை இடுகிறதுக்காக உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா ஓடோடி வந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. எவ்வளையிலும் நாங்க கூப்பிட ஆண்டவரே நீர் ஓடி வந்து எங்க சத்தத்தை கேட்டு பதில் தருகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உம்முடைய நன்மை பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு வந்தடைய உதவி செய்யுங்க ராஜா. அப்பா உங்க நன்மை ஆண்டவரே எங்களுக்கு எட்டக்கூடியதாக ராஜா. இந்த நாடுகளுக்கு ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே யுத்தங்கள்ல இருந்து இந்த நாடுகளை விடுதலை செய்யறவராய் இருக்கிறீங்க ராஜா தகப்பனே. நீதியாயும் நியாயமும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாடுகளுக்கு விடுதலை கொடுக்கிற ராஜாதி ராஜா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா, கூப்பிடுகிறோம் ஐயா. எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. சமாதானத்துக்காக கட்டளை இடுகிறவரை உமக்கு நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. பாதுகாக்கிறவரை அப்பா அப்பா அப்பா தகப்பனே பாதுகாவலராய் இந்த வரங்களுக்கு நீர் பாதுகாவலராய் இருக்கிறதுக்காக இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறே ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமே ஐயா, ஐயா ராஜா உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அதி ராஜா சோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தகப்பனே. இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கிற ஆண்டவரே விரோதங்களையும் வெறுப்புகளையும் கசப்புகளையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் ஆண்டவரே இன்றே நீர் அழித்து விடுவதாக கடல்ல தூக்கி போடுறதுக்காக, ஒவ்வொரு நாடுகளுக்கும் சமாதான பிரபுவா நீர் வந்து இறங்குறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. உம்மை நோக்கி கூப்பிடுறோம் தகப்பனே. அப்ப எங்க குரல் கேட்டு ஓடி வருகிறவராய் இருக்கிறீங்க ஐயா ராஜா. உமக்கு நன்றி சொல்லுறேன் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா இதை குறித்தும் கவலைப்படாத என்று சொன்ன தகப்பன் அப்பா, அப்பா யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. நன்றி அப்பா. நாங்க நினைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கிற காரியங்கள் ராஜா அப்பா, சமாதானமா கொண்டு வர அமெரிக்க ஆண்டவரே, அமெரிக்க நாடுகள் ஒவ்வொன்றையும் உம்மோட கருத்துல தருறோம் ஆண்டவரே. வெறுப்பு கசப்போல் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில வராதபடி தகப்பனே, நீர் பாதுகாக்கிறதுக்காக கனடிய நாட உங்க கருத்துல தருறோம். ஈரான் ஈராக் நாடுகள் ஒவ்வொன்றையும் உங்க கருத்துல தருவன் ராஜா. ரஷ்யா நாடுகள் உக்ரைன் நாடுகளை உங்க கருத்துல தருவன் ராஜா. ஒவ்வொரு நாடும் அப்பா ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அப்பா முன்னேற விடாம தடுக்கிற அந்த அசுத்த ஆவியில ஆண்டே இன்றே நீர் துரத்துபவராய் இருக்கிறீர் ஐயா. அப்பா திருத்துங்களப்பா இந்த அசுத்த ஆவியல் நாடுகளுக்கு இடையில ஆண்டவர் சம்மானத்தை கெடுக்கிற இந்த கெட்ட ஆவியலை தகப்பனே திருத்துங்க ராஜா. அது ராஜா சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே இதுல வந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதரியை மண்டன் ராசன் ஐயாவை மாண்டவரே, சுஜாதா சகோதரியை லெசிலி பிரதரை மாண்டவரே, தகப்பனே ஐரீனை ஜெனட் சிஸ்டரை மாண்டவரே உங்க கருத்துல ஆண்டவர் நிர்மலா அப்பா வருந்ததி ஒவ்வொருத்தர் நவமி வந்து ஜெயித்து போன ஒவ்வொரு வரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. இன்று வந்திருந்த ஒவ்வொரு வேலையும் ஆசிர்வதிக்கிறதுக்கா, அவங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுறதுக்காக, எங்களுக்கு மீண்டுமா ஜெனசிஸ் கொண்டு வந்து விட்டதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. அவங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்க சொன்னீங்களே தகப்பனே, பிள்ளைகளுக்காக நீ ஜெபி நான் அவர்களை பார்ப்பேன் என்று சொன்னவரே, பராமரிப்பேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, அவர்களுக்கு ஞானத்தை அறிவிப்பேன் என்று சொன்னவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா. அவர்களுடைய பிள்ளைகளை நீங்க கரத்தில் கொண்டு பாதுகாக்கிறதுக்காகவும், தேவைகளை சந்திக்கிற ராஜாவா இறங்கி வருகிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யறவராய் இருக்கிறீங்க அப்பா. கவி கவிதாவை இந்த இடத்துல தருகிறோம் ராஜா. அந்த சகோதரி மீண்டுமாய் வந்து ஜெபிக்க ஆண்டவரே பலம் கொடுத்து உங்க தள்ளும்புகளால அந்த சகோதரியை சுகம் அளிக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு அந்த சுகபீனப்பட்டிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே இதுல இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு நாளும் பெறாம இருக்கிற டொனால் பிரதரை ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம். அவருக்கு பலனை கொடுத்து ஆண்டவரே இதுல வந்து ஜெபிக்க அவரை ஆசிர்வதிங்க ராஜா. அப்பா இன்னுமா அவர் தடைகள் இல்லாம வந்து எங்களுக்கு ஜெபிக்க அப்பா இந்த சகோதரனை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவரை இன்னுமா இன்னுமா உங்க கரத்துல வச்சு பராமரித்து சுகபலங்களை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வராமல் இருக்க வினோவையும் இந்த கரத்துல தருகிறோம். பிள்ளையின் காரியத்தை முடித்து இருக்கிற தகவலிய உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அவங்களை இன்னுமாய் வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க அப்பா. தண்டுகளை நீக்கிறவர் முன்னால போறீங்க ராஜா. அதி ராஜா அப்பா அப்பா தப்பனே அப்பா, நாங்க அப்பா உங்களை நோக்கி இருக்க உங்களோட கரத்துக்குள்ள இருக்க எங்களை ஆண்டவரே நீர் அப்பா, நீர் எங்களுக்கு உதவியா இருங்கப்பா. எங்களுக்கு எல்லாமே இருக்கிறவ நீரா இருக்கிறீங்கப்பா. நீங்க செய்த நன்மைகள் கோடான கோடியா இருக்கிறது ராஜா. சொல்ல வார்த்தை இல்ல தாப்பனே, நீங்க போதும் எங்களுக்கு ராஜாதி ராஜா. அப்பா எங்களை பரலோகம் சேர்க்கவெல்லாம் எங்க பாவங்களை சாபங்களை போக்கி வந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தை தந்த அப்பா உங்களுக்கு நன்றி. எங்களை ஜெபங்களை ஏறெடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன்.
7: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திர நன்றி சிஸ்டர். கத்தனங்களோடும் காரியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவார்கள். சிசிலியம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியம்மா
10: பிரைஸ் லார்ட்.
7: நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக ஜெபம் பண்ணுங்க.
10: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே உமக்கு சூத்திரம் அப்பா. கோடான கோடி கோடி சூத்திரம் அப்பா. அப்பா நீ செய்யற புதுமைகளை நான் மறக்க முடியாது தகப்பனே. நீ எவ்வளவோ புதுமைகள் செய்திருக்கிறீர்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஆவியானவரே, உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா விதாவே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மீண்டும் மதிரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேல்முத கருணை கண்களை திருப்பியறலும் தகப்பனே. அப்பா பிதாவே, கூவி அழைக்கிறார்கள் தகப்பனே, அவர்கள் மேல் கருணை கண்களை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, உடுக்க உடையின்றி அப்பா வீடு வாசலின்றி தவிக்கிறவர்கள் மேல் உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, இறங்கும் தகப்பனே. அப்பா இதை தேடி தேடி அழையுங்கள், நான் உம்முடம் வருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கூவி அழைக்கிற சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் மருத்துவ சாலையில அப்பா அவர்களோடு கூட இருந்தவர்களை வழிநடத்தும் அப்பா. அந்த தாதிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் மேலிறக்கம் வைத்து அவர்களை குணமான முறையில் பார்வையிட வழி செய்யும் தகப்பனே. ஏனோ தானோ என்று நடவாமல் அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு பல்லமே கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒருபோதும் அப்பா வீண் போகாதபடி எங்கட ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இழப்பா. அன்பான தகப்பனே, உண்மை ஏங்கி தவித்து கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா மனமிரங்கும் ஜேசுவே, உமது கரங்களால் அவர்களை தொடும் தகப்பனே. அப்பா உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா கஷ்டப்பட்டவர்களுக்கு கருண காட்டும் தகப்பனே. அப்பா உண்ண உணவின்றி தவிக்கிறவர்களின் மிகவும் இறக்கமாயிருந்த தகப்பனே. அப்பா நீர் உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தகப்பனே. என் கணவரும் நானும் மகண்டைக்கு அவற்ற பிறந்த நாள் சிஸ்டர் நோர்வேக்கு போறதுக்கு நாங்கள் எவ்வளவு உறையும், ஆனால் போய் வர எங்களுக்கு வழி செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவரை நீர்ப்பா சுகமான முறையில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி அப்பா. அப்பா விழாவே, இந்த கல்யாணம் சிறப்பான முறையில் அப்பா ஒருதரும் அறியாத வண்ணம் அங்க நோர்வேலே அப்படி சிறப்பாக செய்திருக்கிறா தகப்பனே. அப்பா அவ நீர்தான் அப்பா அவக்கு வழிகாட்டி இருக்கிறீர். வினோதா அவ புருஷனும் இல்லாமல் நடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் வழி நடத்தினதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கேட்டு ஜெபங்களை கேட்டு நீர் உதவி செய்தீரப்பா. அப்பா நீர் செய்த உதவிக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அவ இங்குதான் இருக்கிறா தகப்பனே. அவ வருவா கூடிய சீக்கிரம். அப்பா பிதாவே, என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவரை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அவரை தொட்டு வழி நடத்தும் தகப்பனே. அவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களின் தொழில்களையும் வேலைகளையும் ஆசிர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா விதாவே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பன். ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் இருவரையும் முது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பன். அப்பா அந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்கள் செய்ய போகும் வேலைகளை ஒவ்வொன்றையும் முது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அப்பா விதாவே, அவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்தினதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா விதாவே, அவன் பேர்த்திக்காக எல்லாரும் ஜெபிக்கும்படியாக நான் கூறி அழைக்கிறேன் தகப்பனே. அவரும் தாமத்துல 3 மணி என்ற உன்னீங்கோ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த நாளும் என்னென்று சொல்ல முடியவில்லை. அவருக்காக ஜெபியுங்கோ சிஸ்டர்.
11: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜபிக்கிறோமாம்மா. கத்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்தட்டும். மீனோ அங்க ஜபிப்பாவா அல்லது
10: இல்லை? அவ மகன் வீட்டு அங்க கொஞ்சம் தூரம் போயிருக்கிறா.
11: ஓகே ஓகே ஓகே, நான் ஜபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே அப்பா இந்த சோதனைக்காய் நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, இந்த மகனை உச்சிந்து உள்ளங்கால் வரி மூடி கணுக்கள் நிரம்பல் இலும்பல் தசை யாவிலும் உடைய வல்லம் அறங்கி
7: ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து கத்தாவே, நல்ல நிதானத்தை கொடுத்து கத்தாவே, அந்த மகனை நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொரு வருஷத்தையும் கூட்டி கொடுத்து கத்தாவே என்று நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி வார்த்தையில் உண்டாகிற அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த வீட்டிலே நடக்க கத்தாவே ஆண்டவரே. கத்தாவே சிசிலியா மாவடும் கூட இருந்து கத்தாவே, படுகிற ஒவ்வொருத்திரத்திலும் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் கத்தாவே நீர் பங்கடைந்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். ஜபிக்கிறோமா கத்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசம் இந்திய நாட்களிலே பரிபூர்ணம் அடைய வேண்டும். அந்த மக்கள் அந்த ஜனங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றும் சுற்றி இருக்கிற 28 முஸ்லிம் கிராம முஸ்லிம் நாடுகள் எத்தனை ஒப்புப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க வழி நடத்துங்க.
12: எப்பொழுதும் மங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பு தகப்பனே, வானவும் மது சிங்காசனம் பூமி மது பாதபடி உடைய பாதப்படியிலிருந்து நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் ஸ்தானத்தில் வருகிற எங்கள் தகப்பனே, இந்த ஜபக்குழு மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காய் நாங்கள் துதிக்கிறோம். உமை உரிமையோடு நாங்கள் ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்க எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கலகம் இல்லாத அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காயும் ஆண்டவரே அதிகாரிகளுக்காகவும் ஜபிக்கும்படி சொன்னுங்கள் அன்பு தகப்பனே. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்ன உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே விசேஷமாய் இஸ்ரவேல் தேசத்துக்காய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். உடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த நாட்களிலே ராஜாக்கள் ஆண்ட காலங்களை நாங்கள் பார்க்கும் போது கர்த்தாவே நீர் யுத்தத்தை நடத்தினீரா. அதே போல் ஆண்டவரே இந்த மக்களுக்கு மேசியாவாக நீர் வெளிப்பட்டு நீரே காரியங்களை செய்கிறீர் என்ற அறிவு கிடைக்கும்படியாக பிரகாசமுள்ள மிரக்கங்களை கொடுக்கும்படி நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அவரே இரட்சகர் என்று முழங்கால்கள் முடங்கவும் ஆண்டவரே நாவுகள் அறிக்கையிடுகிற காலங்கள் வருகிறபடியால் துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே யுத்தங்களை தேசத்துக்கு மேலாக பொல்லாத திரைத்தனத்தின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தினாலே பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சக்திகளை நசிரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார லோகாதிபதி இருளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் திட்டத்துகிறோம் சுவாமி. இதற்கு எதிராக வருகிறவர்கள் ஏழி வழியாய் ஓடி போவார்களாக. தேவ சமாதானம் தன்படி நாங்கள் ஜெயிக்கிறோம். விசேஷமாண்டவர்கள் வில்லிகளை ஒடித்து ஈட்டிகளை முடித்து ரதங்களை சுட்டரிக்கிறவர்கள் கத்தர் நீர் யுத்தம் பண்ணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த தேசம் முழுதும் உடைய கால்கள் படுகிறபடியால் நன்றி அப்பா. இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து உலகத்தின் காரியங்களை நீங்கள் என்னுடைய வருகையின் காரியங்களையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அவனமாய் இந்த அடையாளமாய் வைத்திருக்கிற இந்த நாட்டுக்காய் துதிக்கிறோம். அண்டை நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரபு நாடுகள் ஒவ்வொன்றையும் மத்திய கிழக்கு நாடுகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் அறையும்படி அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே தரிசனங்களுக்கு கூட சொற்பனங்களுக்கு கூட நீ ஜனங்களை சந்திக்கிறபடியால் துதிக்கிறோம் அப்பா. அடிமைத்தனத்தில் இருக்கிற அவர்களை ஆண்டவரே ஆகாரின் சந்ததியை நீ விடுவிக்கும்படியா இயேசுவே வெளிப்படும்படியா ஒப்பு கொட்டுக்கிறேன். குழந்தைகள் தொடக்கம் வாலிபர்கள் வயது பெற ஒவ்வொருவருக்கும் நீங்க வெளிப்படுங்க. கத்தரை அறிகிற அறிவு அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. பூமி ஆண்டவரே உம்முடைய அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையை நினைவு கொண்டு கர்த்தாவே நீர் வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்து அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அங்கு ஆண்டவரே மிஷனரிக்களுக்கும் சபைகளுக்கும் நடக்கிற ஒவ்வொருத்தரவங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறோம். நீர் வெளிப்படுங்க. அந்த துஷ்டர்கள் இல்லாமல் போவார்களாக. மனம் திரும்புதல் உண்டாகட்டும். அன்றைக்கு சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றிய தேவன் அற்புதம் செய்யும்படி ஒப்பு கொட்டுக்கிறேன் ஐயா. நீர் என்றும் கிரிய செய்கிறவர், நேற்று மன்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா. உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பொருட்படுத்தி நீர் காத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல

0: கிறிஸ்தவனாகிய நீர் உம்முடைய பாதங்களை இறக்கி ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணப்படுத்தும்படியா இந்த நாட்களில் உம்முடைய பாதங்கள் அந்த தேசத்தில் இறங்குறபடியால் நன்றி அப்பா, யுத்தம் செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே யுத்தத்தை நடத்துவேன் என்று தாவீதுக்கும் ராஜாக்களுக்கும் கூறியது போல இன்று ஆண்டவரே இந்த மக்களை பார்த்து பரிசு தாவியானவர் பேசும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் அப்பா. பொறுப்படுங்க, அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ஆண்டவரே. ஆளுகிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மேசியா என்ற அறிவு கிடைக்கும்படி, ரட்சிப்பு கிடைக்கும்படி, விடுதலை கிடைக்கும்படி, சுகமும் ஆரோக்கியம் ஆண்டவரே உண்டாகும்படி இந்த தேசத்தின் மேல் உடைய ஆசீர்வாதங்களை கூறுகிறோம் சுவாமி. இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜபிக்கிறவர்கள் சுயித்திருப்பார்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கும்படி ஜெபிக்கிறேன். பேர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரை வழி நடத்தி ஆசீர்வதித்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டும் சகல துதிகர மகிமை யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி வலமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக.
0: ஆமென்.
1: டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே கடைசி கால எழுப்புதலும் கடைசி கால ரட்சிப்பும் மக்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: வேண்டுகோளை பாதத்திலே வைக்கணும். வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ பல்லமுள்ள தேவனே, அப்பா நீங்கள் சொல்ல ஆகும் கட்டிடம் நிற்கும் தேவனே. உம்முடைய ஆளுகை தேவனே இந்த தேசம் எங்கும் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமி எங்கும் நிறைவேற கிருப செய்யுங்கள் அப்பா. பிதா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே, பிதா தேவனே, ஒவ்வொரு தேசத்தால் ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்க. தேசத்து மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனே, உம்முடைய ஆவிய ஊற்றி அப்பா இந்த தேசத்து மக்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. அப்பிதாவை விடுதலை செய்யுங்கப்பா. அப்பிதா தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா. அப்பிதாவை தேசத்து மக்களுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யும் அப்பா. சத்தியத்தை அறிவார்கள் சத்தியமலை விடுதலை ஆக்மன் சொன்ன தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. பிதா உம்முடைய வேத அறிவு இல்லாமல் சங்காரம் ஆற மக்களை தேவனே மீட்டு ரட்சியுங்கப்பா. பிதா இந்த மக்களுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்க கிருப செய்யுங்கப்பா. பிதா என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய மக்கள் தங்களை தாழ்த்தி பல்லாத வழிகளை விட்டு உம்மை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது தேசங்களுக்கு சேபத்தை கொடுப்பேன் சொன்ன தேவனே, நீங்கள் வாக்கு மாறாதவர் அப்பா. பிதா ஓ தேவனே கிருப செய்யுங்கள் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் தேசத்து மக்களையும் மீட்டு ரட்சியுங்க தேவனே. உம்முடைய எழுப்புதல் தீ பற்றி எறிவதாக, அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிவேன் சொன்ன தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்னியை போடுங்க அப்பா. பிதாவி அக்னி ஞாபகங்களாகிறதுங்கப்பா ஒரு மக்கள் மீதும் அப்பா. பிதாவி உம்முடைய ஆவிய அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா ஒரு மக்கள் மீதும் அப்பா. கர்ப்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமார் குமார்த்தியர் மீது, பிதாவே முதியோர் மீது, தேச தலைவர் அதிகாரிகள் மீது, ஊழியக்கார ஊழியக்காரிகள் மீது, அரச குடும்பத்தில் ஒவ்வொரு மீதும் பூமி உள்ள யாவர் மீதும் உடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. பச்சபாதம் இல்லாத தேவனே கிருப செய்யுங்கப்பா. திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சென்று போவதாக தேவனே. இந்த தேசங்களின் வான மண்டலம் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சென்று போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்தகார இருளின் ஆவிகள் தேசங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பாபசாப அக்கிரமங்களை ரத்தத்தினாலே கழுவுங்கம்மா. பரிசுத்த ரத்தத்தாலே தேவனே தேவனே கிருப செய்யுங்க. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் மக்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, தேசங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அக்கினி மதிலாக ஒரு தேசங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா. பிதாவே குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்கப்பா. தேவனே எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த தேசத்தில் அதிகாரி விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறப்பா பிதாவே, நீங்கள் யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா. இந்த தேவனே நீதியை தெளிக்கட்டும் வேலை வந்தேன்னு சொன்ன தேவனே, நீதியை தெளிக்கட்டுங்களப்பா இந்த பூமியில மக்களுக்கு. முழங்கால் யாவும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. நாவுகள்

0: கிறிஸ்துவேகத்தின் அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. உம்முடைய வாக்கு தத்தமுடைய வார்த்தை மாறாத என் தேவனே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போகாதே ராஜாவே. இந்த நாட்களிலே சகலவற்றையும் ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரகமா நீங்க சேர்ப்பதுக்காய் நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி. யுத்தம் கத்தருடையது தேவனே பிதாவே. நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதாவே, அதற்காய் நன்றி ராஜாவே. தேவனே புறப்படுங்கள் அப்பா, இஸ்ரவேலின் தேவனே புறப்படுங்கள் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா பச்சபாலம் இருந்தா தேவனப்பா பிதாவே. ஓ மன்னியுங்கள் பாவசா வக்கிரங்களை மன்னியுங்க ரட்சியுங்க அப்பா. மத கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமானின் ஆவிகள், அமலேக்கின் ஆவிகள், பால ஓ பாலாக்கின் ஆவிகள், யெசபேலின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. நமக்குடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட தடைகளை நீக்குங்க, வாசல்களை திறவுங்க அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க, அறுப்பு மீதி வேலையாட்களோ கற்பம் சொற்பம் என்று சொன்னீங்க. செய்யுங்க தேவனே, கிருபா செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் வாக்கு கிடங்காமல் தேவனே பரிபோதிச்சோடு இந்த மக்களுக்காக நீங்கள் வேண்டியதற்காய் நன்றி. கத்ரா இயேசு கிறிஸ்துவே பிதாவுடைய வல்ல பாசத்தின் தேவனே, இந்த மக்களுக்காய் பரிந்து பேசுவதற்காய் வேண்டிய செய்வதற்காய் நன்றி இயேசு ராஜா, நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா பிதாவே. சகலத்தை ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரமமாய் சேர தேவனே நன்றி. ஆதி மந்தமானவரே, அல்பாம் உபேகமான தேவனே பிதாவே. ஓ கிருபா செய்யுங்கப்பா, கிருபா செய்யுங்கப்பா பிதாவே. கிருபை நாவிய ஊற்றுங்க பலவீனத்திலே பலவணங்க மக்களுக்கு இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சுவாசம். இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் பால் தந்ததுக்காய் நன்றி அப்பா. அதே போல தேவனே இந்த சிசிலியா சிஸ்டர் புறப்படும், அல்போன்ஸ் பிரதர் புறப்படும் அப்பா. இந்த நோவை தேசத்துக்கு அவளை கொண்டு வந்து தேவனே, நான் இருந்த மேசையிலே அவளை விருத்தி தேவனே, இந்த அல்போன்ஸ் பிரதருக்கு தேவனே கை உம்முடைய கரத்தை வச்சு உம்முடைய கையை வைத்து ஜபிக்க நீங்க செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாள் அந்த மகனுக்கு பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டேன் அப்பா பிதாவே. இதோ நான் சகலத்தை புதிதாக்குன்னு சொன்ன தேவனே, சகல காரியத்தையும் அந்த தேவடைய வாழ்க்கையிலே அந்த சந்ததியிலே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய சந்ததியிலே புதிய காரியங்களை நீங்க செய்ய போருக்காய் நன்றி அப்பா. அந்த மகனே தேவனே பிதாவே, தேவனே அந்த அலக்களிக்கிற தேவனே பிதாவே, நோயை கொடுத்து ஓ தேவனே எலும்புகள் நரம்புகள் தேச உறுப்புகளை ஓ கட்டி வச்சிருக்க சகல கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால், சகல பிசாவுடைய சகல கிரியைகளும் அந்த மகனை விட்டு வெளியேறுவதாக. இந்த விடியப்புறம் 3 மணிக்கு தேவனே கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே வெளியேற அந்த மகனை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். ஓ நன்றி அப்பா. ஒவ்வொரு நரம்புகள் எலும்புகள் தசைநார்கள் தெத்த குழாய்கள் மூளையில் உள்ள உறுப்புகள் எங்கும் ஓ நோபலாய் செயல்படுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய அபிஷேகம் அந்த மகன் மீது இறங்குவதாக, உச்சேந்து உள்ளங்கால் வரையும் ஐயா பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஓ நன்றி, சாட்சியா நிறுத்துங்க, நேடி ஆயுச கொடுங்கள் அப்பா. தேவனே இந்த சந்ததி உள்ள பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் ஓ இரத்த பழிகளை மன்னியுங்க இயேசு ராஜாவே. தேவனே பிதாவே, அந்த சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவிய ஊற்றுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைய நாளும் பிறந்த தீதியிலே அந்த மகனுக்கு ஜபிக்க நீங்க தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. நீங்க செய்ய நித்த காரியம் தடைப்படாதப்பா. நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களையும் ஓ எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யற தேவனப்பா பிதாவே, நன்றி நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. ஜபத்தை கேட்டு கேட்கிறதவனப்பா, பகர் கொடுக்கிறதவனப்பா பிதாவே. அற்புதம் செய்தியுங்கள் ஐயா, அதிசயங்களை செய்தியுங்கப்பா. நன்றி ராஜாவே, உம்முடைய நாமம் என்றே மகிமைப்படுவதாக. நீங்கள் அதிசயமானவர், ஆலோசனை கத்திரப்பா பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா இயேசு ராஜாவே. அதற்காய் நன்றி இயேசு ராஜா, நன்றி என் தேவனே சுவாசமாப்பா. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் முத கருத்தில் ஒப்படைக்கிறேன் தேவனே. ஒவ்வொரு வீட்டில் நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவடைய சுகம், தேவடைய ஆறுதல், விடுதலை, ரட்சிப்பு உண்டாவதாக. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. பாப சாப அக்கிரமங்கள் திருத்த பணிகளை மல்லிங்க ராஜா. சகலத்தை புதிதாய் மாற்றுங்க, ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவி. ஓ நன்றி. அதே போல தேவனே லெஸ் பிரதர் புறப்படுங்கப்பா. இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை சேர மகனை ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியும் அப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை போற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்க, இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அக்னி ஜுவாலையாய் மாற்றும். ദേവനെ ജനസിസ് പുറപ്പെടുങ്ങ, കളവനെ പുറപ്പെടുങ്ങ, രണ്ട് പിള്ളികളെയും പുറപ്പെടുമപ്പ, പരിശുദ്ധ രക്തത്തുക്കളെ മൂടിക്കൊള്ളുങ്ങളപ്പ പിതാവേ, സയ്യം മൂളിയങ്ങളെ ആശീർവദിക്കുക പിതാവേ. ഉമ്മുടെ പിള്ളികൾ ഒരു നാളും വെട്കപ്പെട്ടു പോകുന്നില്ലേ ദേവനെ, അന്ന് പിള്ളികൾക്ക് ഏറ്റ തുണയെ കൊടുങ്ക പിതാവേ. ഒളുന്താൻ നേത്യായി ക്രമമായി ദേവനെ എന്റെ പിള്ളികളെ വഴിനടത്തുങ്ക ആവിയാനവരെ, ആളുകൾ ചെയ്യുക പിതാവേ, ആവിയാനവരെ നിങ്ങൾ ആളുകൾ ചെയ്യുക. ഉലകം മാംസം പിശാചും ക്രിയകൾ വെളിയേറുമതാകെ. ഓ നന്റി അപ്പ, നന്റി. ആവിക്കുരിയോളം ആവിക്കേറ്റപടി നടക്കത്തക്കതാകെ. പരിശുദ്ധ ആവിയാനവരെ ഇന്ന് പിള്ളേരെ ആളുകൾ ചെയ്യുങ്ക, വാർത്തയിലെ ഉറപ്പുങ്ക, നമ്മുടെ സിദ്ധത്തെ മാത്രം ചെയ്യുവാണി നടത്തുങ്കപ്പ. എല്ലാ വേണ്ടുകോളുകൾ വിണ്ണപ്പങ്ങൾ ജപങ്ങൾ ജാവേ കത്രായ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിലെ ജപം കേട്ടിരിക്കേൻ പരിശുദ്ധ പിതാവേ. ആമേൻ, ആമേൻ.
1: മീനങ്ങൾ ജപങ്ങളെ കേട്ടത് അവനക്ക് സ്തോത്രം, നന്ദി ബ്രദർ. കത്തറങ്ങളോടും ഉങ്ങൾ ഊഴിയങ്ങളോടും കൂടെ ഇരുന്ന് സകലും എന്നെക്ക് ഇത് വായിച്ച് ചെയ്ത് മുടിപ്പാറാക. ആമേൻ,
0: ആമീൻ, ആമീൻ. അതേപോലെ ഉങ്ങളോടും ഇരുന്ന് ഉങ്ങൾ അനവരോടും ഇരുന്ന് കൈട്ടിച്ചേറെ സകല കാര്യങ്ങളെയും ആശീർവദിപ്പാറാക.
1: അഞ്ചപത്തോട് കൂടെ അന്മാനേശുസിൻ നാമത്തിനെ താഴ്ത്തി ഒപ്പ് കൊടുക്കറേ. നന്ദി എന്നാളിലെ വന്ന് ജപിത്തോ നമ്മുടെ പിള്ളികൾക്കായുമായി സ്തോത്തിരിക്കേൻ, തുതിക്കേൻ. കത്താവയങ്ങൾ ശുഭങ്ങളെ കേട്ട് ദേശത്തിലും മക്കളിലും ആണ്ടവരെ ഉലക തലവുകൾ മത്തിയിലും കത്താവെ നീർ കിരിയ നടപ്പിക്കുന്ന ദേവനായി ഇരുക്കീർ കത്താവെ. അതുക്കായി സ്തോത്രം ആണ്ടവരെ. തകപ്പനെ ഞങ്ങൾ ജപത്തെ തുടക്കത്തിന് മുടിവരെ ആവിയാനവർ നടത്തി തന്തീർ. അതുക്കായി സ്തോത്രം എന്റെ തകപ്പനെ ആണ്ടവരെ. സംഗമവാനൊലിക്കായി ലേസ്റ്റിയണ മനവി പിള്ളകൾ സന്തതിക്കായി ഉമ്മയെ സ്തോത്തിരിക്കറോം തുതിക്കറോം. കത്താവെ ആണ്ടവരെ നീ കൊടുത്ത കാര്യങ്ങളെ ആശീർവദിച്ച് നടത്തുമ്പടിക്ക് ഞങ്ങൾ ജപിക്കറോം കത്താവെ. ഇണന്ത ഒവ്വൊരു പിള്ളേരുടെ തീവകൾ വാഞ്ചകളെ സന്ധിയും അപ്പ ആണ്ടവരെ. കത്താവെ അന്ത പിറന്ത നാളെ കൊണ്ടാടും ആണ്ടവരെ. അൽബോൻസ് ബ്രദർക്കായി ചുബിക്കറോം കത്താവെ. അന്താ ആണ്ടവരെ അന്ത വീട്ടിലെ ആണ്ടവരെ നമ്മുടെ സമാധാനവും നമ്മുടെ അത്ഭുതവും അന്ത ശരീരത്തിലെ നടക്ക വേണുമായി ഞങ്ങൾ കെഞ്ചുകറോം. നമ്മുടെ സമൂഹത്തിലെ എന്തിയ നാളെ ഒപ്പ് കൊടുക്കറോം. ഇന്ന കിളമി ഒപ്പ് കൊടുക്കറോം. ഇനി വരും പ്രോഗ്രാം ഒവ്വൊന്നിലും ഉമ്മുടെ കരം കൂടെ ഇരുന്ന് നടത്തുമ്പടിക്ക് ഞങ്ങൾ ക്ഷമിക്കുന്നു. സകല തോതികനമായി ഉമ്മക്കുരിയത് ഉമ്മക്കേ സ്ഥലത്തുകറോം. യേശുവിൻ നാമത്തിൽ ക്ഷമിക്കുന്നു പിതാവേ. ആമേൻ, ആമേൻ,
2: ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. നേരം ഇണങ്ങ് ജപങ്ങൾക്കൂടാകെ വഴി നടത്തിയ തകവലിയ സഹോദരി ജനറ്റവർകളെയും അതേവേളയിലെ ഇണങ്ങ് ജപിച്ച ഓരോരെയും കത്തർഖാൻകരാർ ആശീർവദിക്കാർ. അധികാലവേളയിലെ കാലവേളയിലെ മാലവേളയിലെ ഇണങ്ങ് ജപിച്ച ഓരോരെയും കത്തർഖാൻകരാർ ആശീർവദിക്കാർ. അതേപോലെ തൊത്ത് വളങ്ങിയ സഹോദരി ജനറ്റക്കൻ നന്ദികളെയും വാഴ്ത്തുക്കളെയും കുറുകോം. കത്തറി കരത്തിലെ എല്ലോരെയും ഒപ്പുവിക്കിറോം. സിഡമാക ഇന്ത്യ നാളിലെ പിറന്ന നാളെ കൊണ്ടാടുകിற സൗരൻ അൽബോൻസ്க்காகவும் திரும்பவும்மாக நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே ஜப வேளையிலே நாளைய காலை வேளையிலே ஆராதனையோடு ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தபசமாத குறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சௌரன் டொனால்ட் சௌரிய அருந்ததிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் ஒலிபரப்பு உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே எங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் சௌரன் பாலன் இணைந்திருக்கிறார். ஆயத்தமாவோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் வேளையில் நாங்கள் ஊழிய சகோதரன் பாலன் அவர்களை அழைப்போம். அவர் எடுத்து வருகிற பாடல்கள் இவங்களுக்காக.
3: Recording in progress.
2: Praise the Lord, brother.
4: Praise the Lord, brother. Praise the Lord.
2: ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம். ஜபங்களோடு பாடல்களோடு கடந்து செல்கிற பொழுதும் கத்திரதாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையானவர்களை எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகையிலிருந்து ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவார். நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியரை வரவேற்றுக் கொண்டு புதிய வாரத்திலும் புதிய நாள் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வழியிலும் கூட படைக்கிறோம், வழி நடத்துங்கள். God bless you. Amen.
4: God bless you, brother. கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகப்பனே, சங்கம்மம் வானொலி இடத்தில் நடத்துகின்ற நமது அன்பான சகோதரர்கள் குடும்பத்தையும், இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர்கள் குடும்பங்கள், உலகளால் ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, உலகளால் ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு முடிக்க வைக்கிறேன் தகப்பனே. ராஜா இந்தந்த நாடுகள் தகப்பனே போர் முகங்கள் நடக்கிற ராஜா, அந்த நாடுகளின் போர் முகங்களை நிறுத்தி நிரந்தர சமாதானத்தை கொண்டு பிரமணிக்க வைக்கிறேன் தகப்பனே. தகப்பனே அந்த நாடு அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க தகப்பனே. உங்களால் முடியும் ராஜா, சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா, எல்லாமே ஆகும். மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ராஜா திருமண மந்தத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் ஆணூசீனம் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. கண்ணீர் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துடைத்து போடுங்க ராஜா, துடைத்து போடுங்க ராஜா. இவர்களது பெற்றோர்களும் கண்ணீர்களையும் துடையுங்கப்பா, துடையுங்க ராஜா. சந்ததிகளை பெருக பண்ணுங்க சப்பா, பெருக பண்ணுங்க ராஜா, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. அப்படி அப்படியே நீங்க குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போறமைக்கலாம் கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே, பிரசவங்களை காத்திருக்க சகோதரிகளுக்கு சுவப்பிரசவங்களை கட்டளையிட வேண்டும் வைக்கிறேன் தகப்பனே. கட்டளையிடுங்க ராஜா, சுவப்பிரசவங்களை கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்க. தாயையும் சேயும் இந்த உலகத்துக்கு மறுபடியும் சந்தோஷமாக வாழ வைங்க ராஜா. தாய்க்கும் சேக்கும் பலத்தையும் சுவத்தையும் கொடுத்து அனுப்பி நாடியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.

உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணுமே. உபவாசித்து

திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்கா கதறணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, நம்

கண்களெல்லாம் குளமாகனும், முழங்கால்கள் முடங்கணுமே. எம் கண்களெல்லாம் குளமாகனும், எம் கண்களெல்லாம் குளமாகனும். ஜெப

0: my meat, brother.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்தீர்கள், ஜெபித்தீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி தருவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சோரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேயில் இணைந்து பாடல்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். ஆமேன்
2: ஆமேன்.
1: நாளைக்கும் இதே நேரம் ஏழியா வாருங்களேன். ஓகே, காட் பிளஸ்.
3: Okay, brother. 215 var.
1: Okay, brother. God bless you. Amen.
3: Okay, brother. God bless you too. God bless you too.
1: ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்கு ஆயத்தமாவோம். தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். அவரை அணைப்பு கொண்டர முயற்சிப்போம். கதர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மாவை அணைப்பு கொண்டருவோம். கதர் வழி நடத்துவாராக. ஆமேன். பதினாலும் காந்தியதி 9 மாதம் ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெப வேலைக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துகிறோம். God bless you. Amen.
4: Amen, Amen, Amen, Amen. Amen, Amen. சூத்திரம் சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் அவங்களோட கிருபை அப்பா, உங்களோட பலன், உங்களோட கிருபை, உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் ஜெயமா, எல்லாம் கிருபி அப்பா. நாங்க தகுதியற்றவர்களப்பா, உங்களை தரல் மட்டும் தாழ்த்துகிறோம் சாமி. உங்களோட கிருபைதான் எங்களை தாங்குகிறது, நடத்துகிறது, பிறந்தருகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இம்மாத்தமாய் நடத்தின கிருபை தயவு, நன்றி ஆண்டவர். கோடி நாவுகள் போதாதப்பா, ஆயிரம் நாவுகளும் போதா, உங்களோட நன்மைகளை சொல்லி முடியாதப்பா. கிருபைகளப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. அதுக்காக மட்டும் தாழ்த்துறோம் சாமி. நாங்க மாத்திரம் கணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி, மகிமைந்து மகத்துவத்திந்து அப்பா நன்றி சொல்லுவோம் அப்பா. என்று கூப்பிடத்தக்க புத்தி சுகாரம் தந்தவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. நாங்க பாக்கியம் பெற்றவர்கள் அப்பா, உங்களை அப்பா என்று கூப்பிடத்தக்க கிருவே அப்பா, கிருவே அப்பா, கிருவே அப்பனே. இந்த காலங்களுக்கா, இந்த சூழ்நிலைகளுக்கா, இந்த மக்களுக்காக அந்தவரையோட பாதுபடி சதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு மனமாய் கூட பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இலக்கங்களும் கிருவைகளும் நன்மைகளும் கொடுத்துத்தான் அப்பா உண்டு தகப்பனே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு மறைவாயிருக்க முடியாது சுவாமி. பூமியின் கடையாந்திரங்களை எல்லாம் காண்கிற சிவன் சுவாமி, ஒருவரானும் கட்டு போதும் கூட சித்தமல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அதற்காகவே எங்களை ஒரே பேரான குமாரன் உலகத்தை தந்து உங்களவாய் உலகத்தில் அன்பு கொண்டீங்க சுவாமி. அந்த அன்பு அளவால் அகல உயரமில்லாத அன்பு, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி. தங்களை புல்லாத வழிகளை விட்டு தங்களோட காரியங்களை ஒவ்வொன்றையும் விட்டு வந்தவர் தேவனே, எங்களுக்கு நேராக தங்களை உயர்த்தி தங்களை கீழ்ப்படுத்தி ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப உண்டாகணும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே கீழ்ப்ப அப்படியே நம்ம நிரூபிக்கிறோம் அகப்பனே. ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அகப்பனே. இந்த கடைசி நாட்களில் கூடிய காலங்களப்பா நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அகப்பனே இவ்வளவு கொடுமையா இருக்கிறோம் சுவாமி. அகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஞானங்கள் மனம் திரும்பட்டும் இந்த அனுக்குற காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் ஐயா அவங்களோட வருகைக்கு முன்பாக ஞானங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி. ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனையும் யுத்தங்களப்பா, யுத்தத்தில் அலப்படுற ஜனங்கள் கண்ணீரப்பா, அலைச்சல்களப்பா, இல்லையப்பா அப்பா ஞானங்களுக்கு ஒரு உதவி, ஒரு கிருபை, ஒரு தயவு நீங்க தான் சுவாமி. ஞானங்கள் கீழ்படியட்டும், விடுதலை தேவன் நீங்க, நீங்க தான் வாழ்வழிக்கிற தேவன். ஆண்டவரே இவர்கள் திரும்பட்டும், உங்களை நோக்கி பார்த்து விடுதலை பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெறட்டும். இவர்களுக்கு ஆவண்டிக்கட்டும், இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே வியாதியப்பா, வியாதியின் கொடுமை தகப்பனே. இனங்கள் எல்லாம் படுகிறோம் சுவாமி. வியாதி சாபங்கள் பாவங்கள் பெருகி ஆண்டவரே, வியாதி, வியாதிக்கு காரணமா இருக்கிற சகல பாவங்களும் சாபங்களும் ஆண்டவரே நீக்க வல்ல தேவன். நீங்க சிலுவையிலே நீங்க எல்லாவற்றையும் நீக்கின தேவன். அதே தேவன் என்றும் மாறாதவரா இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி. இவருமாய் வந்து ஆண்டவரே தங்கள் சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் பரிகாரியாக நீங்க கர்த்தர் என்று சொல்லி மூலமா திரும்பட்டும் சுவாமி. சோத்தை புரட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பொறுத்து யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கலருடாலோ சுவாமி இறக்கம் செய்யுங்கப்பா. அண்ணா குழி சகப்பனி, உங்களோட மாய் வந்த ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கு நீங்க குணம் படுத்தின தேவன் சுவாமி. ஒரு வதானம் பொறுமையாய் போனதில்லை. அதே பிரதான சுவாமி இந்த நாக்களை மாண்டவரே இந்த வியாதி பணிக்கெடுக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சகப்பனி உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி, உங்களை கூப்பிடட்டும் சுவாமி. தங்களோட பொல்லாதவர்களை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. உங்களோட மாய் வந்து சோத்தை புரட்டும் சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. சோத்தை கொடுங்க அநாதரவாய் ஆண்டவரே. எத்தனையோ வியாதியஸ்தர் தாசைகளை கடல் எடுங்க சுவாமி. முதியோர்கள் ஆண்டவரன் வியாதி படுக்கையில் அல்லல் முதியோர்கள் அநாதரவாய் கிடக்கிற முதியோர், வைத்தியசாலைகள் நிரம்பி ஒழிகிற முதியோர் அகப்பனே இறக்க செய்ங்க. ஆறுதலின் தேவன் நீங்க, அரவணைக்கிற தேவன் நீங்க, சுகப்படுத்துற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண தருவாயில் இருப்பார்களானால் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை உணர்ந்தவர்களாய் தாங்களை தாழ்த்தி ஆண்டவரே தங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையும் கூடத்தில் மன்னிப்பு கேட்டு தங்களை தாழ்த்துமாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வாண்டி கொள்வோம் அப்பனே. நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். யாரையும் தொடுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி. உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி சோகம். அப்பா தேசங்களை காண்கிற தேவன், தேசங்களின் தலைவர்களை எல்லாம் காண்கிறீ ஐயா. குழப்பங்களும் போட்டிகளும் ஆண்டவரே இருக்கிற காரியங்களும் ஒன்றையும் பாக்குறீங்க சுவாமி. தலைவர்கள் மத்தியில் இருக்கிற எல்லா கிடையாத குணங்களும் ஆண்டவரே, சிலன்னமான குணங்களும் அவர்களை விட்டு நீங்க ஆண்டவரே. தேவனுக்கு பயந்தவர்களை, நீதிக்கு பயந்தவர்களை கொடுத்தாலே நீங்க சுவாமி. தேசங்களை எல்லாம் பகுத்து ஜனங்களை குடியமர்த்தி ஆளுகையை கொடுத்த தேவன் நீங்க. நீங்க ஒருதான் ஆளுகை தந்த தேவன் என்று சொல்லி எந்த நாளும் ஆண்டவரே அந்த நீதிக்கு உட்பட்டவர்களாய் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறட்டும். ஆளுகிறவர்களாய் நீதியுங்களை நீதியின் கரம் இவர்களை நடத்தட்டும் சுவாமி. வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, வேதத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்கள் கடைபிடிக்கிறவர்களாய் கீழ்படுகிறவர்களாய் ஆண்டவரே தேசங்களில் இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வந்து ஐயா தேசங்களில் ஜனங்களுடைய வாழ்க்கை நீதி இல்லையப்பா. நீதி ஸ்தலங்களில் எல்லாம் நீதி புரட்டப்பட்டு தனிப்பட்ட முறையில் நீதி புரட்டப்பட்டு மக்கள் மத்தியில் நீதி புரட்ட தவிக்கிற மக்கள் அப்பா சகப்பனே, இவர்கள் மத்தியில ஒரு நீதி உண்டாகும்படியாக வந்திக் கொள்றோம். இந்த தலைவர்கள் மத்தியில ஆண்டவர்களை ஆளுகிற நீதி உண்டாகும்படியாக வந்து கொள்ளும். இவர்களுக்காக வண்டிக் கொள்ளும். இவர்களுக்கா ஐயா ஒடுக்கப்படுகிறவர்கள் கண்ணீரை காண்கிற தேவசம் யாரெல்லாம் ஒடுக்கத்தில் இருக்கிறார்களோ தான் இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே தலைமைத்துவங்களில் அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு இதுவாகவே தேசங்களில் ஆளுகை செய்யட்டும். நீங்க கொடுத்த ஆளுகையப்பா, நீங்க கொடுத்த அதிகாரங்களப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லும். தேசக்கத்தை காக்க வைத்த ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கங்கள்லாம் நிற்கிறார். கொடுத்த ஆண்டவரே அந்த உத்தியோகத்தை ஆண்டவரே உண்மையோடு செய்கிறவளாய் தேசத்தை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறவளாய் அவர்களை நிலைநிறுத்துங்க சுவாமி, நிலைநிறுத்துங்க சுவாமி. இவர்களும் ரட்சிக்கப்படட்டும், அனந்திக்கப்படட்டும். இவர்களோட குடும்பங்களை வழிநடத்துங்க சுவாமி. எங்கிருந்தாலும் தாங்கிக் கொள்ளுங்க சுவாமி. தானவர்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கட்டும் சுவாமி, ஆயத்தமுள்ளவர்களா இருக்கட்டும். அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், வேண்டிக்கொள்ளும். தேசங்களில் நடக்கிற பஞ்சங்கள், போராட்டங்கள், வேலைகளை கூக்குதல், தவிப்புகள், அநீதிகள் ஆண்டவரே தேசங்களை எல்லாம் முடிக்கொண்டிருக்கிறது சுவாமி. தகப்பனே அப்பா, தேசங்களோட மக்கள் நீதி நியாயம் உள்ளவர்களாய் நீதியுள்ள தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி உங்களுக்கு கீழ்படிந்து, வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து பயபக்திக்கு ஆண்டவரே ஆளுகிற மக்களாய் மாறட்டும். இவர்களுடைய கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே மனுஷிய பிரகாரம் அல்ல, தங்களோட சுயத்தின்படி அல்ல. தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலா இருக்க இவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடுவார்கள், ஆனா சுமத்தை பெறுவார்கள் என்று சொன்ன பிரகாரம் நீங்க தேசங்களுக்கு சுமத்தை கொடுப்பீங்கப்பா. அப்படியாக இந்த மக்கள் ஆண்டவரை தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, தாழ்த்தட்டும் சுவாமி. உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. தேசங்களுக்கு நன்மையை தருகிற தேவன் நீங்க ஆண்டவர், நீங்க மாறாதவரோ அப்பா. அப்பா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தேசங்களுக்காக வேண்டி ஒரு நேரம் இல்லையாண்டு அப்பா. சாபங்கள் பாவங்கள் பசிக்கு பட்டினிக்கு பஞ்சத்துக்கு காரணமா இருக்கு எல்லாவற்றை முறிக்க வல்ல தேவன் நீங்க, நீ இரக்கம் செய்ய வல்ல தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த தாக்க மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. எல்லாவித சாபங்களும் பாவங்களும் அவர்களுக்கு முறிக்கப்பட்டு இவரின் பஞ்சங்கள் எல்லாம் தீர்ந்து பசியின் கொடுமை எல்லாம் தீர்ந்து வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி. இவர்களுக்கு சாட்சியா இருக்கட்டும் சாமி, வழியாக இருக்கட்டும் சாமி. இவர்களுக்காக வேண்டிக்கணும் அப்பா. இந்த வேலையிலும் சாமி எங்கெல்லாம் பசியோடு தவிக்கிறார்களோ சுவாமி, குழந்தைகளா மொழியர்கள் பசியும் கடுமையாண்டும் கூப்பிடுற காக்கை ஆண்டு எல்லா உணர்வுகளையும் நீங்க அறிந்த தேவன் சுவாமி. இருக்கும் செங்கப்பா கருணையெல்லாம் தவிக்கிறாங்க அந்த இடங்களில் எல்லாம் காத்தா கருணரை காட்டில விடுங்க ஒரு மன்னிப்பை காட்டில விடுங்க சுவாமி ஒரு ஆசீர்வாதத்தை காட்டில விடுங்க சுவாமி இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளும் அப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் கருவை அப்பா கரு ஐயா அந்த நாக்கள் இருக்கிற ஊழியர்காரர்களுக்கா வேண்டிக்கும் ஊழியர்காரர்கள் மத்தியில் ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி ஒரு தேவ பயம் இருக்கட்டும் சுவாமி ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி எங்கெல்லாம் நிற்கிறார்களோ இவர்களெல்லாம் உங்களை ஸ்தானாதிபதிகளாக நிற்கிறார்கள் சுவாமி உண்மை உள்ள ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும் சுவாமி இந்த காலங்களில் ஆண்டவரை இவர்களுடைய போராட்டங்கள் வஞ்சனையான உபதேசங்கள் கணங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவர் இவர்கள் தங்களை ஆண்டவர் வெளப்படுத்தி ஆண்டவரே அப்பா நிற்கத்தக்க பலனை கொடுங்க சுவாமி பலனை கொடுங்க சுவாமி கருக்காக நிற்கிறோம் கடைசி காலமாப்பா வருகையின் காலமாப்பா விசுவாசன் போராட்டம் அதிகமான காலமாப்பா நிற்கத்தக்கதான சக்திப்பான அபிஷேகம் சக்திப்பான அபிஷேகம் நிலங்களை முறிக்கிற அபிஷேகம் இவர்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி எங்கெல்லாம் ஊழியத்தில் நிற்கிறாரோ என்னென்ன விதமா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துற ஊழியம் செய்யறாரோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த வல்லமை இவட வல்லமை இவட அதிகாரம் ஆண்டவர்களை நிறப்பட்டும் சுவாமி நிறப்பட்டும் சுவாமி நிறப்பட்டும் சுவாமி இவர்களுக்காக குடும்பங்கள் சாட்சி உள்ளவர்களா ஆண்டவரே இவர்களை நடத்துங்க சுவாமி ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்க ஐயா விழுந்து போன ஊழியர் ஆண்டவரே இந்த நாட்களில் விழுந்து போய் கொண்டிருக்க ஊழியர்கள் சகப்பனே இவரு நாமத்தை தூசியாதபடி சத்ருவானவன் தூசியாதபடி ஆண்டவரே இந்த நாமத்தை திருவளாய் திரும்பவுமாய் ஆண்டவரே இவர்கள் ஒழும்பட்டு சுவாமி எந்த நிலையில விழுந்தார்கள் அந்த இடத்திலிருந்து எழும்பட்டு சுவாமி திரும்பவுமாய் ஆண்டவரே நமகிமையின் ஊழியத்தை மகத்துவத்தின் ஊழியத்தை ஆண்டவரே அவர்கள் தாங்கி செய்கிறவளா இருக்கட்டும் சுவாமி நடத்துகிறவளா இருக்கட்டும் பலப்படுத்துங்க சுவாமி தூக்குங்க சுவாமி நடத்துங்க சுவாமி மன்னிங்க சுவாமி ஒரு குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு ரட்சிப்பை மறுதளித்து ஆண்டவரை போய் கொண்டுக்கிற மக்கள் உலகத்துக்காக போய் கொண்டுக்கிற மக்கள் தகப்பனே தங்கட சுயத்துக்காக வாழ்கிற மக்கள் எல்லா இந்த நாட்கள் காண்கிறேன் இவர்கள் திரும்பட்டும் சுவாமி திரும்பட்டும் சுவாமி மன்னிப்பு இருக்கங்க உலகத்தில் இருந்து சொல்லி உங்களிடத்தில் வரட்டும் சுவாமி நீங்க தள்ளிவிடுகிற தேவன் இல்லாண்டவரே எத்தனையோ முறை மன்னிக்கிற தேவன் சுவாமி அன்னிப்போல இருக்கங்கள் இவர்களை கிடைக்கட்டும் சுவாமி மன்னிங்க சுவாமி திரும்ப ஒரு பலத்தை கொடுங்க சுவாமி வல்லமையான ஆண்டவரே இந்த சத்ருவின் பிடியில் இருந்து ஆண்டவர் விடுவீங்க சுவாமி விடுவீங்க சுவாமி விடுவீங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக வேண்டி சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இந்த நாட்களில் ஆண்டவரே சபைகளில் இருக்கிற எல்லாவித ஆண்டவரே பாவங்கள் அக்கிரமங்கள் குறிப்பிடாம எல்லாவற்றையும் நீங்க காண்கிறது சுவாமி சபைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தப்படட்டும் சுவாமி பரிசுத்தப்படட்டும் சுவாமி உங்க வாழ்வைக்கு ஆழ்த்தப்படட்டும் சுவாமி உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும் நீதி உள்ளவர்களாக இருக்கட்டும் தகப்பனே ஆகியோர் உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவர்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே பூமியும் கடையாந்திருக்கிற ஒவ்வொரு சபை விரோதத்தின் கிரயத்தினால் கொல்லப்பட்ட சபை நீங்கள் தான் அப்பா சபைக்கு தலைவரா இருக்கிறீங்க தலைவரா இருக்க இந்த சபைகள் எல்லாம் உங்களோட வருகையில எடுத்துக் கொள்ளப்படுற சபையாக பரிசுத்தம் உள்ள சபையாக மனவாட்டி சபையாக நிற்கத்தக்கதாய் சபைகள் பரிசுத்தப்படட்டும் சாமி குடும்பம் குடும்பமாய் பரிசுத்தப்படட்டும் சுவாமி குடும்பம் குடும்பமாய் உங்களோட வருகையில் எடுக்கப்படுவோம் சுவாமி சகப்பனே சபைகளுக்காக சபையில் உள்ள போத மறுபடியர்களுக்காக வேண்டிக் கொடுத்த சபையை ஆண்டவரே ஆண்டவரே உண்மையோடும் நீதியோடும் பயத்தோடும் நல்ல மேய்ப்பர்களாக ஆண்டவரே சபையை நடத்தவர்களா இருக்கட்டும் சாட்சி உள்ளவர்களா இருக்கட்டும் அன்புள்ளவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வெலப்படுத்துங்கம்மா வெலப்படுத்துங்க எங்களுடைய வேளாண் வேணும் சுவாமி சபையில் இருக்கிற போதவர்மார்கள் உதவியூழலுக்கு வேண்டிய சுகவேளன் ஆசீர்வாதம் கட்டுள்ள குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க சுவாமி குடும்பங்கள் எல்லாம் சரியான பாதையில நடக்க ஆசீர்வதிங்க சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே இந்த சபையில் உள்ள போதவர்மார்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் போதவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா சமயமே நடத்தக்கூடிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காட்டல் விடுங்க சுவாமி காட்டல் விடுங்க சுவாமி காட்டல் விடுங்க சுவாமி எப்பொழுதும் ஆயத்தத்தோடும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதுமா எனக்கு தக்க இவர்களை நடத்துங்க நடத்துங்க அப்பா ஐயா சபைகள் எல்லாம் கூட வரிகள் எடுத்துக் கொள்ளப்பட வேணும் சுவாமி அப்பா தலைகளுக்காக தானப்பவாரிங்க நல்ல நாட்டி சபைகளா உங்கள் சமூகத்துல வந்து எடுத்துக் கொள்ளப்படுத்தானப்பா வாரிங்க அறிவிக்கப்பட வேண்டும்ப்பா ஒருவர்களான கெட்டு போகக்கூடாதென்று இந்த காலத்துல வந்த எங்கும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய வழிகளை எல்லாம் திறந்து வந்திருக்கிறீங்க டெக்னாலஜியில எல்லாம் வளர்ந்து இவ்வளவு வேகமாய் நம்முடைய வார்த்தை சொல்லக்கூடிய ரேடியோக்கள் டெலிவிஷன்கள் மீடியாக்கள் அந்த எத்தனையோ விதமான வழிகளை நீங்க திறந்து சந்திருக்கிறீங்க நல்லவரப்பா நம்மளோட அன்பு ஆலகலவீரம் இல்லாத அன்பு அவ்வளவு அன்பு அன்புள்ள தேவன் சுவாமி அன்புள்ள தேவன் சுவாமி ஜனங்கள் எல்லாரையும் நீங்க நேசிக்கிறது ஒரு நானும் கெட்டு போது உங்களுக்கு சித்தமல்ல என்று சொல்லி ஐயா நீங்க இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்த விலை அதிகமாண்டவர் விலை அதிகமாண்டவர் நடத்துகிறவர்கள் எந்தெந்த விதத்தில் ஊழியத்தை நடத்துகிறார்கள் சுவாமி அப்பா இவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்வோளாய் ஆண்டவர் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி மகிமையாய் இருக்கட்டும் சுவாமி தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக்கும் இவர்களுடைய தேவைகள் இவருடைய வழிகள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி அத்தாவே இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா அந்த ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவர் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் இருந்த தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி அநேகம் உண்டு சுவாமி ஐயா அறுவடையோ மிகுதியாக்களோ குறைவு என்று சொன்னதேவன் சுவாமி இந்த நாட்களில் ஆண்டவரையாளுக்கு குறைவாக இருக்கிறார் சுவாமி ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட மகன் மகள் தகப்பனே எங்களை வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாய் மாற்றுங்க காண்கிற மக்களுக்கு ஆண்டவரை பாடசாலையிலாவது வேலைத்தளங்களாவது தகப்பனே இவ்வளவு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் நாவில் இருக்கட்டு சுவாமி பயத்தை அடுத்து போடுங்க சுவாமி தாழ்வு மனப்பாளர்கள் அடுத்து அப்பா உற்சாகமாய் ஆண்டவரே தேவனே சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் மாறுத்தும் காண்கிறவர்களுக்கு சொல்லட்டும் சுவாமி தகப்பனே இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் புளியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் மாறட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டி வண்ணம் ஆண்டவரே எத்தனையோ இடங்கள் நிக்கிற மிஷனரிகள் புளியக்காரர் எவ்வளவோ பாடுகளுக்குட போறார் சுவாமி கண்ணீருக்குள்ளாக போறார் தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா ஆறுதல் செய்யுங்கப்பா வழிகளை திறந்து கொடுங்கப்பா சமாதானத்தை கட்டுப்பா இவர்கள் குடும்பங்களில் அங்கெல்லாம் விட்டு போனார்கள் அந்த இடங்களில் அவங்களோட விவகாரம் அவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவர் வேண்டிக் கொள்ளுவர் சுவாமி தகப்பனே தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி தேவைகளோடு அந்த இடத்து மக்களும் அந்த இடங்களில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்படிந்து குடும்பம் குடும்பமாக ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி வீடுகள் வேணும் சுவாமி பாடசாலை வேணும் போக்குவரத்து வேணும் ஆலயங்கள் வேணும் சுவாமி மக்களுக்கெல்லாம் உதவி செய்யறோம் சாங்கிற மக்களை எழுப்பி கொடுங்க பற்றாக்குறையில் நிக்கிறாங்க சுவாமி. ஐயா இவர்களை தாங்குற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. ஊழிய ஸ்தாபனங்களை எல்லாம் நடப்பி கொடுங்க சுவாமி. இந்த பூமியின் செல்வம் எல்லாம் அந்த மகாத்மாக்களும் இவர்களுக்காக வேண்டியதற்கட்டும். அந்த மக்களுக்கும் ஆசீர்வாதம் வாழ்வாதாரத்தை கொடுக்கிற ஆசீர்வாதமாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்வோம் அப்பனே இந்த கடைசி நாள் நிற்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டிக்கொள்வோம். அன்பில்லை அப்பா, அன்பில்லையாப்பா, எங்கும் கொடுமை அப்பா, எங்கும் இறக்குமெத்த செயலப்பா, எங்கும் பெற்றோரின் கண்ணீர் அப்பா, எங்கும் கணவனின் கண்ணீர், மனைவியின் கண்ணீர், பிள்ளைகளின் கண்ணீர், கண்ணீரோடு வைக்கிற வாழ்கிற காலமாயிருக்கிற சுவாம். அன்பில்லையாப்பா, அன்பில்லையாப்பா, அன்பில்லை ஆண்டவரே. ஒரு விஷயம் தகப்பன், உங்களோட மன்னிப்புகளும் உங்களுடைய இறக்கங்களும் உங்களுடைய தழவுகளும் ஆண்டவரே, இந்த காலத்தில் ஒரு விசை ஊற்றும்படியாய் வண்டிக் கொள்ளுறோ சுவாமி. இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே, ஐயா சமாதானம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் ஆண்டவரே, எங்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. அந்த அன்புதான் அப்பா இவர்களை ஒருமனப்படுத்த முடியும், இவர்களை கீழ்படியே செய்ய முடியும், இவர்களுக்கு அன்பு செய்ய முடியும். ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. விசேஷமாக பிரிந்த குடும்பங்கள், பிரிந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் மத்தியில வந்து ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இருதய கடினங்கள் எல்லாம் தைக்கப்படட்டும். உங்க அன்பு ஒவ்வொருவரையும் தயவுள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், கீழ்படியவர்களாய் மாற்றட்டும் சுவாமி. ஐயா இந்த காலத்தில் இறக்கம் செய். இந்த கடைசி காலத்தில், இந்த புலனான காலத்தில் தகப்பன் ஒரு விஷயம் இறக்கம் செய்யப்பா. உங்களுடைய இறக்கமும் மன்னிப்பும் தானப்பா வேணும், வேணும், வேணும். ஒரு மனிதனால் முடியாது சுவாமி. ஒரு விஷயம் இறக்கம் செய். உங்களோட அன்பின் ஆவி பரிசுத்தாவியானவரே, இந்த நாட்களில் பின்மாறியா ஒரு விஷயம் ஊற்றுங்கப்பா. உங்களோட வருகைக்கு மிகவும் ஊற்றுங்கப்பா. நிரம்பட்டும் ஜனங்கள் அன்பினால் நிரம்பட்டும். மக்களை நேசிக்கிறவளாய் நிரம்பட்டும். ஒவ்வொரு மீதும் அன்பு ஊற்றுங்க. வாலிப பிள்ளைகள் அப்பா, வாலிப பிள்ளையோட வாழ்க்கை தகப்பனே கடூரராய், இரக்கமற்றவர்களாய், இரக்கமற்றவர்களாய் வாழ்கிற வாலிப பிள்ளைகளாண்ட ஆவமப்பா, அக்கிரமப்பா, அநியாயமப்பா தகப்பனே வாழ்கிற வாலிப அவர்களும் கெட்டு ஆண்டவர். பெற்றோருக்கும் கண்ணீர் ஆண்டவரே வாழ்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா. தேவனே எங்களை இந்த துக்கப்படுத்தி வாழிற வாலிப ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா. பொல்லாமன் கையில் இருந்து விடுதலை ஆக்குற தேவன் நீங்க வந்த வலையில இருந்து ஆண்டவரே அவரை பிடுங்கி எடுக்கிற தேவன் நீங்க அப்பா. பலவானை கட்டுகிற தேவனே ஐயா, அந்த பலவானை கட்டி ஆண்டவரே சகப்பனி இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள முடியாத வேண்டிக் கொள்ளுறோம் அணுகரால் முடியாத ஆண்டவரே. ஜபந்தான் அப்பா, ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டு சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற பெற்றோர்கள் எழும்பட்டும். இவருடைய கண்ணீர் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில ஆண்டவர் எட்டுறபடினால் நீங்க உதவி செய்வீங்க சுவாமி. இந்த பெற்றோர்கள் ஆண்டவர் தன்னப்படியான நிலையில் இருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய சம்பிரதாயங்கள் வழிகள் எல்லாவற்றையும் விட்டு ஜீவனுள்ள தேவனே உங்களை ஆராதித்து உங்களை நோக்கி யுவம் பண்ணி உங்களிடத்தில் இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெறுவர்களாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளை விடுவிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. பெற்றோருக்காக வேண்டிக்கொள்ளும், பெற்றோருக்காக வேண்டிக்கொள்ளும். ஒவ்வொரு பெற்றோரும் தகப்பன்னு தங்களோட பிள்ளைகளுக்காக பொழுதும் ஆண்டவர் இவளை நோக்கி பார்க்கிறவளா இருக்கட்டும். இந்த காலத்தில் நீங்க தான அப்பா வேணும், நீங்க தான அப்பா வேணும், நீங்க தான அப்பா வேணும். இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.
0: நாள் உனக்கு போதித்து நீ நடக்கவிடைய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32.
2: ஒரு பையனுக்கு கேர்ள் தேவைப்படும் போது அந்த பொண்ணு வந்துட்டு தேவதையா தெரியுதா, அதே கேர்ள் வந்துட்டு அந்த பையனுக்கு தேவையில்லாத. ஒரு பையனுக்கு கேர்ள் தேவைப்படும் போது அந்த பொண்ணு வந்து இப்போ வந்துட்டு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த
4: மாதிரி தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசங்களில் நடக்கிற ஒவ்வொரு அசுசியான காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சகோதரனே, இருண்ட தேசங்களுக்கு அநேகமாண்டவரை திறக்கப்படட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். எப்படியாவது தேசங்களுக்காக, கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய தேசம் ஆண்டவர் ஐயா, தேசத்தில் உள்ள எல்லா இதற்கும் இப்படியாமையின் பாவங்கள் தேசத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துக்கு ஆண்டவரே, மக்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், நீங்க கீழ்ப்படிவே ஒன்றே விரும்புகிற தேவன் சுவாமி. எங்களுடைய கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம், எங்களுடைய மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்களுடைய மக்களுக்கு கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்க, இது உங்களுடைய தேசமானவர் கிறிஸ்தவ தேசம் என்று அறிக்கை செய்கிறோம் சுவாமி. ஹாலியிலே ஆண்டவர், எப்படி இந்த தேசம் அளப்பட்டதோ, எப்படி அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதே நிலைமை இந்த தேசம் மாறும்படியாக வேண்டிக் கொள்றோம். மிஷனரிகள் ஊழியக்காரர்கள் தேசத்தில் கண்ணீர் விட்டார்கள் சுவாமி. அந்த கண்ணீர் கூட சமூகத்தில் நம்மளை துருத்தியில இருக்கிற சுவாமி, நினைவு கூறுங்க சுவாமி, நினைவு கூறுங்க சுவாமி. சகப்பனே, இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதை தாங்க. நடக்கிற ஆண்டவரே, எல்லா சூசிகளும், எல்லா பாவங்களும், எல்லா அருவறுப்பும் தேசத்தை விட்டு நீக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும். தேசத்தின் தலைவர்களை ஆண்டவரே அப்பா உணர்வடியில் செய்யுங்க பாபா. தேவனால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவனுடைய பாதத்தை நாடுகளா இருக்கட்டும் சுவாமி. அவர்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவர தேசத்தை ஆண்டு விடாதபடி, சட்டங்களை கொண்டு வராதபடி தகப்பனி ஒரு தேவ பயம்புகளை சூண்டு கொள்ளட்டும் சுவாமி. இப்படியாக நாதேசத்துக்காக எத்தனையோ தேசத்து மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்களா ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. எங்கெல்லாம் உறவுகள் எல்லாம் சென்று இருக்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே இவனால தேவனை கண்டு வருடாத்துமா மீட்கப்படட்டும் சார், மீட்கப்படட்டும் சார், மீட்கப்படும். இலங்கை தேசம், இலங்கை தேசம், இலங்கை தேசம் ஐயா, நாங்க வாழ்ந்த தேசம், எங்களை மலாதை வாழ்ந்த எல்லா குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் விக்கிரஹாராதனை தேசத்தை விட்டு நீங்கும்படியா வேண்டிக் கொள்வோம் சார். அப்பொழுதுதானப்பா தேசத்துக்கு ராமா சமாதான ஆசீர்வாதம். அப்பா, அந்த தேசத்துல உள்ள எல்லா ஒரு அக்கிரமங்களும் பாவங்களும் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. மன்னித்தால் அப்பா அந்த தேசத்துக்கு விடுதலை உண்டு சுவாமி. கிருபை அப்பா அவங்கள ஊழியர்களை நடத்துங்க சுவாமி. ஜனாதிபதிய மந்திர சுவையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிங்க சுவாமி. தேசம் குளிச்சுதான் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். எப்படியான இரண்ட தேசங்கள் அநேகம் கோடி மக்கள் வாழ்ற தேசம் இந்திய தேசம் ஆண்டாபதி, அப்பா மனம் திரும்பட்டும். குருட்டாட்டங்கள் எல்லாம் நீக்கி போகட்டும், நீங்கி போடுதல் ஆதிக்கம் எல்லாம் நீங்கி போட்டு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக வண்டி கொள்ளுறது சுவாமி. அப்பா அங்குள்ளாம் கூட ஆத்தைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டு, பெரிய வெளிச்சத்தை காணட்டு. இப்படியாவது தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஐயா. எல்லா மக்களும் ஒரு மக்களாண்டவர் ஒரு வரையில தகப்பன், எல்லா மக்களும் நிக்கத்தக்கதா. தேசங்கள் எல்லாம் அதோடு அதனதின் காலத்தில் எல்லாம் நேர்த்தியா செய்து வாரீங்க சுவாமி, அனைத்தையா செய்து வர. நீதி உள்ள தேவன் சுவாமி, நீதி மாறாதவர் அப்பா. அப்பா நீங்க சொன்னதை செய்யற தேவன் சுவாமி. அதே பிரகாரம் கூட நீதியின்படி நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய தேசங்களில் நடந்து கொண்டிருக்கப்படினா நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நான் உங்களுக்கு முன்பாகித்து நிற்பவன் யார், யாரும் நிற்க முடியாது சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொண்டவர்களும் ஆண்டு சங்கமன்றியுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நடத்துகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டு அவைகளெல்லாம் நிவர்த்தி செய்யுங்கப்பா, நிவர்த்தி செய்யுங்கப்பா. விசேஷமாக அந்த டெக்னாலஜியில் அது ஒரு தடைகள் நீங்கி போகட்டும். ஜபத்துக்கு தடையாக வருகிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கி போகட்டும். ஜப வேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே இது விஷயம் ஆவியானவரே எல்லாவற்றிலும் நீங்கள் இடைபடும்படியாக வேண்டிக் கொள்ளும், இடைபடும்படியாக வேண்டிக் கொள்ளும். நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்கள் அப்பா இந்த அங்கான காலத்தில் நீங்க தானப்பா தயவு, நீங்க தானப்பா பாதுகாப்பு, நீங்க தானப்பா வழி. ஆண்டவரே வழி நடத்துங்க சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிட பொருள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்படியாக அவர்களை வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்தி இப்படியா என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சில நன்மைகள் அநேகமாண்டவர் சொல்ல முடியாத இவுகள் அநேகமாண்டவர் நன்றி அணையும் மட்டுமாய் முருத்தாயம் உள்ள கரம் தாங்குறபடி நான் நன்றி ஆண்டு ஐயா நன்றி சொல்லத்தான் எங்களால் முடியும் சுவாமி. எங்களை தர மட்டும்தான் நன்றி சொல்லத்தால் முடியும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. சமாதானத்தினால் எங்களை நிரப்பி வாரீங்க சுவாமி. எங்களை கண்ணீரெல்லாம் துடைத்து வாரீங்க சுவாமி. எங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி வாரீங்க சுவாமி. இத்தனை நாவுகள் இருந்தாலும், கோடி நாவுகள் இருந்தாலும் உங்களை நன்மைகளை சொல்லி முடியாத நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். எல்லா கணவன் துதியும் மகிழ நீங்க தானா, நீங்க தானா, நீங்க தானா. எல்லாத்துக்கும் பாத்திரம் நீங்க தானா, பாத்திரம் நீங்க தானா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லத்தான் முடியும் சாமி. இன்னுமாய் நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அப்பா எப்பொழுதும் நாங்க பயபக்தி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். எல்லா கணவன் துதியும் மகிமை நீங்கள் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் நாளைய நாளிலே இல்லையம்மா புதன்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத குறுகிறோம், வாழ்த்துகிறோம் அம்மா. புதன்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் அம்மா.
4: ஆமீன்
1: ஆமீன். அருமையானவர்களே இதுவரை
4: ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கண்டாவில் இருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு ரெண்டு ராஜாக்கள் 20, எசேக்கியேல் 10, லூக்கா 6. கேட்போமா?
5: Recording in progress.

ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது

0: கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஏசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குலத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகி.
1: எசேக்கியேல் 10 அதிகாரம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேரூபின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேரூபின்களின் நடுவே இருக்கிற அக்கினி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண்காண உள்ளே பிரவேசித்தான். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும்

0: கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்னியை எடு என்று கட்டளையிட்டவுடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான். அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி அதில் எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தான். கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது. இதோ கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேருபீன் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிக பச்சை வருணம் போல் இருந்தது. அவைகள் 4 ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. தலை நோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின. ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் செட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் 4 இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன. அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபின் முகமும், இரண்டாம் முகம் மனுஷ முகமும், மூன்றாம் முகம் சிங்க முகமும், 4 முகம் கழுகு முகமுமாய் இருந்தது. கேருபீன்கள் மேலே எழும்பின. இதுதான் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த ஜீவன். கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்த போது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன. அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின. ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகமும், ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாயிருந்தது. ஒவ்வொன்றும் தன் முகத்துக்கு.
1: லூகா 6 அதிகாரம். பஸ்கா பண்டிகையின் 2 நாளைக்கு பின் வந்த 1 ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததும் அன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபா ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்ததோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்பொழுது அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளின் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியுள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக செபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அரைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இன்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான்.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4:39. இயேசு கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆரவரித்துக் கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள், பலவீனங்கள் என்று அனுதினமும் துரத்திக் கொண்டும் இறைந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள், பிரிவினைகள் போன்றவற்றினாலும், முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய், புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஆகவே பெருவெள்ளத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள். அவரை நோக்கி பாருங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இறைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் 36 வாசிக்கையில், அங்கே அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்து கொள்ள வேண்டி ரப்சாக்கே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாக்கே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான். இதை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து இருட்டுடுத்தி உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு விண்ணப்பிக்கின்ற வேளையில் கர்த்தர் ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார். மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும், கர்த்தர் தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான ரப்சாக்கே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்ருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில், ஊழியத்தில், பணியிடங்களில் என்று உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை, சமாதானத்தை, சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகள் மகா இறைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அனுதினமும் இறைந்து கொண்டும், எசபேலை போன்று சபதம் எடுத்து துரத்திக் கொண்டும், ரப்சாக்கே போன்று கெர்ஜித்துக் கொண்டும் இருக்கிறவைகளை இன்றைக்கு அதன் இறைச்சல்களை அமைதலாக்குகின்றார். அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார். சீறிப்பாய்ந்து வருகிறவைகளை கட்டளை கொடுக்கின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்ருவின் சத்தத்தை அதட்டுகின்றார். அது செயல்படாது போகும்படி செய்து நிரந்தர அமைதியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்து அந்த குறைவை அற்புதமாக நிறைவாக்கினார். வெறும் கற்றாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி அவர் கட்டளையிட்டதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவர்கள் செய்த போது அந்த தண்ணீர் ருசி மிகுந்த திராட்சை ரசமாக மாறியது. இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தியது. அதை கண்ட சீசர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கற்றாடிகள் எம்முடைய அழைப்பை நினைவூற்றுகின்றன. திராட்சை ரசம் பரிசுத்த ஆவியின் நிறைவை சுட்டிக்காட்டுகிறது. தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெறுமையான பாத்திரங்களாய் எம்மை அவருக்கு கொடுத்து விடுவது ஆகியவை தேவன் அற்புதம் செய்யும் வழிகளாகும். ஆகவே நாமும் தினமும் எம்முடைய அழைப்பை புதுப்பித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி நடப்போமாக. உலகத்தின் பாரங்களையும் கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்படைத்து அவருடைய வார்த்தையால் எம்முடைய உள்ளங்களை நிரப்புவோமாக. கானாவின் வெறும் கற்றாடிகளை ஆண்டவர் நிரப்பியது போல எம்முடைய உள்ளமாகிய பாத்திரங்களையும் தமது கிருபை, ஆசீர்வாதம், வல்லமை ஆகியவற்றால் நிரப்புவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை, ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 14 தேதி திங்கட்கிழமை செப்டம்பர் 2026 இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 இப்படியாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதென்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு இருக்கிறதை குறித்து இங்கே சாலமோன் ஞானி இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அந்த காரியம் தொடங்குகிறதோ அதே விதமாக அந்த தொடக்கத்துக்கு ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த இடத்திலே ஒரு காரியம், அந்த நீதிமொழிகளில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களில் சில காரியங்களை நாங்கள் சாதிக்கும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் வாஞ்சுகிறோம். ஆனால் இந்த நாட்களில் அந்த காரியத்தை சாதிப்பதற்கு அநேக பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் அங்கே கடந்து வர வேண்டும் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இப்படியாக வாழ வேண்டும், இப்படியான காரியங்களை செய்யணும் என்று சொல்லி நினைக்கிற வேளையிலும் அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பெரிய நெருக்கங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவார். ஆனாலும் என்னதான் காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் ஒரு நாளும் வீண் போகாது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேக விஞ்ஞானிகளை எடுத்து பாருங்கள், அவருடைய நம்பிக்கைகள் இன்றைக்கு வீணா போகவில்லை. அந்த காரியத்தை சாதித்து முடித்தார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருட்களையும் கண்டுபிடிக்கிற வேளையிலே அந்த காரியங்களை அவர்கள் சாதித்து முடித்தார்கள். ஆனால் அந்த காரியங்கள் தொடர்ந்து விடப்படாதபடி தொடர்ந்து அது செயல்பாட்டில் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களிலே ஒரு முடிவு உண்டு, ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏனென்றால் நாங்கள் நம்பி இருக்கிறவர் யார் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் இந்த நாட்களிலே வீணாக போகாது. என்னதான் முடிவு இந்த நாட்களிலே வந்தாலும் ஆனால் அங்கே நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலேயே எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களிலே ஒரு முடிவை இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பிறப்பு, அவனுடைய இறப்பிலே முடிவாக இருக்கிறது. அதே வேளையிலே இந்த வானம், இந்த பூமி, இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே தொடங்கினதோ அதே மாதிரி அந்த இந்த பூமி கூட இந்த நாட்களில் ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற வேளையிலே எல்லாவற்றிற்கும் சிறப்பாக ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் அந்த முடிவின் மத்தியிலே நாங்கள் ஒரு நம்பிக்கை வைத்து வாழுகிற வேளையிலே அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அரும பிள்ளைகளே, கத்தர் மேலே இந்த நாட்களில் நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்தை இந்த நாட்களில் கத்தர் இந்த நாட்களில் செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே உன் நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் இந்த நாட்களில் உங்களோடு கூட இருந்து காத்து நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தினர்களை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய முடிவை குறித்து இந்த நாட்களிலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்பிக்கை இந்த நாட்களிலே வீண் போகாதபடி தேவன் நமக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் போலும் உண்டதாக. இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே யார் யார் எதை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவரே நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கைகள் வீணாய் போகாதபடி நீரே அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய முடிவை இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஜெயத்தோடு முடிக்க நிறந்த கிருபையை இந்த நாட்களிலே கொடுக்கும்படியாக செபிக்கிறேனே கர்த்தாவே. உம்முடைய கரம்தானே கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாக செபிக்கிறேன். ஆமென்.
4: ஆமென். ஆமென். இதுவரை நேரம் இந்த ஊழியர்கள் வாக்கு தத்துவத்துக்கூடாக நற்சிந்தனை கூடாக ஜீவ மன்னா கூடாக வழிநடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்க இருக்கிறோம். அவர் ஒரு நிமிடம் தாருங்கள்.
0: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: ஆமென். வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியில் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவரை வரவேற்க இருக்கிறோம். அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கத்திரி கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் தேவ ஊழியரை வரவேற்போம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
0: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
4: காலை நேர விடுதலை நிகழ்ச்சி நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். கத்தடி கரத்திலே அவரையும் அவர் சபையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்திரதாமே ஆசீர்வாத கரம் கொண்டு வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரிடம் ஒப்படைப்போம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமே.
5: காட் பிளெஸ் யூ பிரதர். தேங்க்யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையிலே ஜெபத்தினுடைய வல்லமை, இந்த ஜெபத்திற்கு எந்த அளவுக்கு வல்லமை உண்டு, ஜெபத்தினாலே எதை சாதிக்க முடியும், ஜெபத்தினாலே எதை மேற்கொள்ள முடியும், ஜெபத்தினாலே விசுவாசத்தை கூட்டுகிற வாழ்க்கை, ஜெபத்தினாலே கர்த்தரோடு பேசுகிற பாக்கியம், ஜெபத்தினாலே பிசாசு எதிர்க்கக்கூடிய வல்லமையினாலே நிரப்பப்படுகிறோம், ஜெபத்தினாலே கர்த்தரை முற்றிலுமாய் நம்பி ஜெபிக்கிற ஜெபமாய் மாறுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. தனிப்பட்ட ஜெபம், குடும்பத்தின் ஜெபம், குருப்பாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜபம், சபையாரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜபம். இந்த ஜபம் அதிக அத்தியாவசியமாய் இருக்கிறது. ஜபம் இல்லாதபடி ஜெயம் இல்லை, ஜபம் இல்லாதபடி மேற்கொள்ள முடியாது பிசாசை. ஜபம் இல்லாதபடி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிரியை மேற்கொள்ள முடியாது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த ஜபம், ஜபம் தேவ வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அது கட்டளையும், ஜபம் இல்லாதபடி வாழ்க்கை நீ நடத்துவானால் அந்த ஜபத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பலவீனங்களில் தள்ளப்பட்டு விட்டுடும் ஜபம் இல்லாவிட்டால். ஒரு வீட்டிற்கு ஒரு ஜபம் அவசியம், பிள்ளைகள் பெற்றோரும். ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு ஜபம் அவசியம், கர்த்தரோடு பேசுவதற்கு. ஒரு சபைக்கு ஜபம் அவசியம், உபாச கூட்டமோ வீடு வீடாய் கூட்டி ஜெபிக்கிறதோ சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறதோ, இதெல்லாம் முற்றிலுமாக அவசியமாய் இருக்கிறதை கத்த நமக்கு போதிக்கிறார். ஆகவே இந்த ஜபத்தினுடைய வல்லமை, இந்த ஜபத்தினாலே நாம் எதை எதை மேற்கொள்ளுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து அவைகளில் முற்றிலுமாக தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். அதான் ஒன்றாவதாக ஜெபத்தினாலே ஜெயம் கிடைக்கிறது. தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருப்பது, அது கர்த்தரை மீது விசுவாசத்தை வைத்து, அவர் தான் கடைசி நம்பிக்கை, அவரால் தான் முடியும், அவரால் தான் ஆகும் என்பதை குறித்து நாம் ஆணிதரமாக கர்த்தரை விசுவாசிப்பது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ள தெய்வத்தை, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஜெயம் உண்டு. வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து, யாக்கோபு எழுதின புத்தகம் 5:16 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்றார். அப்போ இந்த வசனத்திலிருந்து எதை புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், பிரச்சனையோ போராட்டமோ வியாதியோ துன்பங்களோ கண்ணீரோ இவைகளிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். குற்றத்தை மன்னிக்காமல் விட்டுவிட்டால் அது ரொம்ப தவறாய் மாறிவிடும். கணவன் மனைவி என்று இருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்குள்ளே வேறுபாடு இருந்தது. கணவன் தவறான முறையில் நடந்தபடினாலே மனைவி அவரோடு பேசுவதை தவித்தார்கள், அவரோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு வேதனையும் எரிச்சலும் கோபமும் மன்னிக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டார். ஏனென்றால் தன் வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்பதை செய்து தன்னை ஏமாற்றிய பிறகு எவ்விதமான வாழ்க்கையில் நான் தள்ளப்பட்டேன் என்ற நிலையில் இந்த உறவு இருந்தாலும் அது நிஜமான உறவாய் இல்லாதபடி இருவரும் பேசுவது கிடையாது. இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஐக்கியமாயில்லை. இருவருக்கும் அவர் விட்டுக் கொடுக்க வேண்டிய பாகத்தில் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை, இவர்கள் மன்னிக்க வேண்டிய பாகத்தில் இவர்களும் மன்னிக்கவில்லை. இப்படி நாட்கள் கடந்து சென்ற பிறகு ஒரு நாள் வந்தது, வீட்டின் தலைவர் அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் வந்தது, மரித்து விட்டார். இவர்கள் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையிலே இதை யோசித்து யோசித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நடக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு ஒரு வீல் சேரிலே உட்காரக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டால் யாருடைய உதவி இல்லாதபடி தனிமையிலே இவ்விதமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாம வல்லமுள்ள நாமம், அவருடைய நாம மகிமையுள்ள நாமம், அவருடைய நாம மாறாத நாமம். அவருடைய சத்தியத்தை அவர் பேசும் போது எப்பேற்பட்ட மனிதனும் மனம் மாறுவான் என்பது உண்மை. ஒரு நாள் இவர்கள் ஆலயத்துக்கு சென்று ஒரு பிரசங்கத்தை கேட்டார்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வீல் சேரில் தள்ளப்பட்ட இவளுடைய வாழ்க்கை மிக வேதனையான முடிவிலே இருந்தார்கள். இவளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. கணவனை இழந்த பிறகு தனிமையிலே வாடி கொண்டிருந்த இவர்களுக்கு தான் இந்த நடக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டார்கள். அந்த பிரசங்கியார் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது ஒருவரை ஒருவர் குற்றத்தை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறது வேத வசனம் என்பதை குறித்து அவர் பேசும் பொழுது அந்த வசனம் இவளோடு இடைப்பட்டது. அந்த வசனம் இவளோடு பேசினது பசுத்த ஆவி கிரிய செய்ய ஆரம்பித்தார். யோ, என்னுடைய மனிதன், என்னுடைய புருஷன் இன்றைக்கு இல்லை, மரித்து விட்டார். எங்கே போய் நான் மன்னிக்க இருந்த அந்த கிருபையான நாட்களில் நான் அவருடைய குற்றத்தை மன்னித்து வாழ்ந்திருக்க வேண்டும், அவர் இல்லையே என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அந்த வேதனை, இந்த செய்தியை கேட்ட உடனே வேதனை. ஒரு நாள் ஒரு மத்தியானத்திலே தன்னுடைய வீல் சேரை இயக்கி கொண்டு தன்னுடைய கணவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கல்லறைக்கு அவர்கள் வந்தார்கள். விதமாக நான் பிரசங்கத்தை கேட்டேன், தேவ வசனம் என்னோடு பேசினது, நீங்கள் மரித்து விட்டீர்கள், ஆனால் இன்றைக்கு ஆகிலும் உங்களிடத்தில் நீங்க இருக்கிற இந்த சடலமாக இருக்கிற இடத்தில் வந்து நீங்கள் எனக்கு விரோதமாக செய்த குற்றத்தை தாராளமாக மன்னிக்கிறேன் என்று நான் உங்களை நோவடித்திருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள் என்று இதை அவர்கள் சொல்லி இந்த ஜபத்தை முடித்த பிறகு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் உதவி செய்ய ஆரம்பித்தார். பலன் கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களை நிரப்பினது. வேத வசனம் சொல்லுவது என்னவென்றால், ஊக்கமாய் ஜெபிக்கிறவன் தன் தன் குற்றத்தை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் ஜெபத்தில் தாங்குவது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய குற்றத்தை மன்னிக்கிற ரீதியிலே இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 3:4:10 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன வேண்டிக் கொண்டான்? என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும். துக்கம், கண்ணீர் வரக்கூடாது, அவைகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளக்கூடிய வல்லம் உள்ள கர்த்தர் உம்மிடத்தில் என் ஜபத்தை ஏறெடுக்கிறேன் என்று ஜபத்தை ஏறெடுத்தான். கடைசியாக சொல்ல, அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். ஜபம் யாபேஸ் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன், ஜபிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய கட்டளை உடைத்து வாழ்கிறவன் அல்ல, கீழ்ப்படுகிறவன். ஆகவே ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டார். அடுத்த ஒரு வசனம் சொல்லுகிறது, 2:4:20. அப்போது யாபேஸ் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதையா எங்கும் உபாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதையாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இதான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கரம் அருளா இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுடைய தீங்கு நாளை கத்தர் விலைக்கு காப்பாரானால், கத்தருக்கு எவ்வளவு உண்மையாய் அந்த மனிதன் இருக்க வேண்டும். உண்மையான வாழ்க்கை கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகும். உபாசத்திற்காக கூட்டினான், கட்டியை எழுப்பினான், யூதேயாவில் உள்ள எல்லா ஜனத்தையும் கூட்டினான் கர்த்த சமூகத்தில் கூடி வருவதற்கு.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். தேட வர வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், வாஞ்ச இருக்க வேண்டும், தாக இருக்கணும். ஜபத்திற்கு வாஞ்சை தாக இருக்கணும். அநேக ஜப கூட்டங்களில் குறைவான ஜனத்தை பார்க்கிறோம். மற்றவர்கள் சொல்வார்கள், எனக்கு ஜபம் பண்ண, எனக்கு ஜபம் பண்ண. ஆனால் தான் சரியான முறையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்பது கிடையாது. அது ஒரு பெரிய வீக்னஸ். நீ எப்படி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள முடியும், எப்படி ஜெயித்துக் கொள்ள முடியும்? யாபேஸ் ஜனத்தை கூட்டினான், ஜெபித்தான், வெற்றியை பெற்றான், எல்லையை பெரிதாக்கினார், ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அவனுக்கு தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொண்டார். மனுஷனுடைய பலத்தினால அல்ல, ஜெபத்தின் மூலமாய் தேவனை தேடும் போது ஜெயம் வருகிறது. ஜெபத்தினாலே ஜெயம் வருகிறது என்பதை குறித்து சில வசனங்களை வைத்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, ஜெபத்தினாலே வல்லமை கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ பலவீனமாய் இருக்கிற ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவன் வல்லமையை பெற்று, தெய்வீக வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போஸ்தலர் 4:31 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. சபையார், சீஷர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு வீடு வீடாய் சென்று ஜெபத்தினுடைய ஆவி பத்தி எரிந்தது. இதுதான் தேவை இந்த காலகட்டத்தில். கிறிஸ்தவர்கள் ஜெபத்தில் ஒன்றுபட வேண்டும், ஜெபத்தில் கூடி போராட வேண்டும். ஜபத்தினால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜபத்தினால எல்லாம் ஆகும். கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கதறும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அங்க என்ன நடந்தது? அவர்கள் ஜபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கர்த்தர் இறங்கி வந்தார் என்ற அர்த்தம். அவர்கள் எல்லோரும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். பசுத்தாவி இறங்கி வந்தார். ஜபத்தை தூண்டுகிறவர் அவர். ஜபத்திற்கா நமக்காக பெருமூச்சோடு ஜபத்தில் தரித்திருக்கிற அவர் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஜீவனுள்ள வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது நம்மை பற்றி? எந்த பலவீனத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். ஜெபிக்கிறவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், கர்த்தர் அவனுக்கு பதிலை கொடுக்கிறான். சுவிசேஷம் 11:13 இயேசப்பா இவ்விதமாக சொல்லுகிறார்கள்,
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பெற்றோரை இங்கு கம்பேர் பண்றாரு. அந்த பெற்றோர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது அதை அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு வைத்தவர், நமக்கு உண்மையாகவே அவர் எல்லா பாகத்திலும் பசுத்தாவினுடைய உதவி, பசுத்தாவினுடைய பலன், பசுத்தாவினுடைய வல்லமை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஆகவே ஜபத்தினுடைய வல்லமை அவசியம். ஜபத்தினாலே வல்லமை பெற்றுக் கொள்கிறாய், ஜபத்தினாலே கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறாய், ஜபத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு தொடர்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுகிறாய். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற நாம், விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிற நாம், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிக மன உறுதியோடு சகல பசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் என்று எபேசியர் 6:18 நமக்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது சிந்திக்க வேண்டும் இந்த வசனத்தை. எபேச சபைக்கு பவுல் எழுதும் போது இவ்விதமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். எல்லாருக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தான் வீடு, தான் பிள்ளைகள் என்று அங்கு ஒரு சர்க்கலோடு இருந்து விடாதபடி நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், சபையில் வருகிற ஆத்துமாக்கள், பலவீனமாய் இருக்கிற ஆத்துமாக்கள், வியாதி உள்ளவர்களாய் இருக்கிற ஆத்துமாக்கள், பிரச்சனையோடு இருக்கிற ஆத்துமாக்கள், ஏன் தான் வாழ்கிறேன் என்று வாழ்க்கையில் நொந்தி வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஜெபத்தினுடைய ஒரு ஊழியம். ஜெபத்தில் தரித்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்னவென்றால், ஜெபத்தினாலே கிருபை கிடைக்கிறது. எபிரேயர் எழுதின புத்தகம் 4:16 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். தேவனுடைய கிருபை ஆசு, கிருபை நிறைந்த சமூகம் அதான் அதனுடைய அர்த்தம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய். அப்போ தைரியம் நமக்கு வருகிறது எதற்காக? கிருபாசன தண்டையில் இருக்கவும்
சேரவும் தங்கியிருக்கவும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நாம், நமக்கு கிருபை கிடைக்கிறது. ஜெபத்தின் மூலமாக கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அருளப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையினாலே வாழ வேண்டும், இந்த கிருபையினாலே இருக்க வேண்டும், இந்த கிருபை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு போதிக்கிறது, வேத வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. மூன்று காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 12, ரெண்டு கொரிந்தியர் 12:9 இவ்விதமாக பவுல் தன்னுடைய கொரிந்து சபைக்கு எழுதுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது அவர் இவ்விதமாக எழுதுகிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பவுல் அநேக முறை ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவருக்கு இருந்த சில குறைபாடுகள் சரீரத்தில் அது குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் கர்த்தரோ

கிருபையினுடைய வல்லமையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனத்தின் மூலமாக எதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், தேவ வசனம் நமக்குள்ளே அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பித்ததே. அப்போ ஜெபிக்கிற மனுஷனுக்கு கிருபையினால் அற்புதம் நடைபெறுகிறது, கிருபையினாலே அடையாளங்கள் நடைபெறுகிறது. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர், அவர் ஒருவர் மாத்திரம் ஜீவிக்கிறவர். ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராய்ந்து தொழுது கொள்ளுகிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சகல விதமான வேண்டுதலோடு தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான். சங்கீதக்காரன் ஜபத்திலே எல்லோரையும் மிஞ்சினவன். 86 சங்கீதம் 86 சங்கீதம் 5 வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரமாய் இருக்கிறீர். எவ்வளவு அருமையாக உச்சரிக்கிறான் இந்த சங்கீதக்காரன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தெய்வத்தை எவ்விதமாக இவன் நம்பிக்கையோடு பேசுகிற வார்த்தை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். அப்போ ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களுக்கு, நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அவரையே நம்புகிறவர்களுக்கு அவர் கிருபையை அருளுகிறார் என்று வேதத்திலிருந்து பார்க்கிறோம். கடைசியாக ஒரு பாயிண்டை பார்த்து முடிக்க போகிறோம். ஜபத்தினாலே தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறோம், ஒரு ஐக்கியம் அடைகிறோம். அடிக்கடி பேசும் போது அந்த அன்பு பெருகும், நம்பிக்கை பெருகும், அந்த வாஞ்சி பெருகும். அப்பாவோடு பேச வேண்டும், அப்பாவோடு பேச வேண்டும் என்றதுதான் ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கையில. எரேமியா எழுதின புத்தகம் 33:3 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வசனம் எல்லோரையும் தட்டி எழுப்புகிற ஒரு வசனமாயிருக்கிறது. இந்த வசனத்தை உண்மையாகவே நீயும் நானும் நம்ப வேண்டும். வசனத்தின் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 4வது பாயிண்ட் என்னவென்றால், ஜெபத்தினாலே தேவனோடு ஐக்கியம் உருவாக்கப்படுகிறது. ஐக்கியப்படுகிறோம், நெருக்கம் அடைகிறோம், அவருக்குள் வளர்கிறோம், அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிறோம், அவரையே நோக்கி பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமானது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்ய. இந்த வாக்குத்தத்தை எல்லாம் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கம் எனக்கும், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கம் எனக்கும் கர்த்தர் அருளுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்த

0: படுவதாக. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 145 சங்கீதம் 18 வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார், அருகாமையில் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ள நாமம், மாறாத நாமம். அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பின் உபதேசம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவருக்காகவே வாழ கடமைப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுது 145 சங்கீதம் 18 வசனத்தில், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யார்? அவருடைய பிள்ளைகள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமயமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். கிருபை கொடுக்கிற கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர். அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பு 4:8 வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவைகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமா உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எவ்வளவு வறுமையாக எழுதப்பட்டிருக்கிற வசனம். நீ அவரோடு இருக்க வேண்டும் என்றால் நீ சுத்தமா இருக்க வேண்டும். இந்த வேதம் உன்னை எதிர்ப்பா. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனோடு ஐக்கியப்பட்டிருங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுவதில் வாஞ்சையோடு இருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ நான் அவரோடு சேரும் போது அவர் என்னோடு சேர்கிறார். இருவரும் சேர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையிலே பலன் கொண்டு, அவருடைய பலத்தினாலே பலன் கொண்டு அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். நம்முடைய கை சுத்தமாக வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயம் உள்ளவர்களே, இருமா மனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஏறுமனம் ஒரு மனம் இருப்பது கிடையாது. எதற்கெடுத்தாலும் சத்தியம், எதற்கெடுத்தாலும் அவநம்பிக்கை, இதெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தர் மேல சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு உனக்கு எனக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நீ வாழ வேண்டும். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெபத்தினுடைய வல்லமை. 1வது பாயிண்டை பார்த்தோம், ஜெபத்தினாலே ஜெயம் கிடைக்கிறது. 2வது, ஜெபத்தினாலே வல்லமை கிடைக்கிறது. 3வது, ஜெபத்தினாலே கிருபை கிடைக்கிறது. 4வதாக, ஜெபத்தினாலே கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிறோம். கர்த்தரோடு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனங்களை கேட்டு இந்த வசனத்தின்படி வாழ்கிற மனிதன் பாக்கியவான். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று அந்த முதல் வசனத்தை வாசித்தது போல, ஜபத்திலே தரித்திருந்து தெய்வீக பலனை பெற்றுக் கொண்டு இந்த உலகத்தை மேற்கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம், கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்படி செய்ய கர்த்த தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். ஜெபத்தின் வல்லமையை குறித்து செய்தி எடுத்து வந்தீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒலிப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளூடாக பேசுவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாசன். நாங்கள் புத்தகங்களை திரும்பமாக இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாசன். ஆமென்.
0: God bless you, brother. Thank you, brother.
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரமங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அண்டனிசிலே பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இரவு நேரத்திலும் கோலார் தொகுப்பினியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தடி வார்த்தையை விதைத்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தடி ஆசீர்வதித்து நிறைவேற்றி கொடுப்பாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆமீன். நாங்கள் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது அடுத்த ஊழியர் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோமா?

0: ரெண்டு ராஜாக்கள் 21 அதிகாரம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை எந்தைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின் படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது துவனித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கமண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். ஆமோன் ராஜாவான போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோத்பா ஊரானாகிய ஆரூத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொண்டு போட்டார்கள். அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி எசேக்கியேல் 11 பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய எசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர். இது வீடுகளை கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார். அவர் என்னை நோக்கி, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு. உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள். அதன் வீதிகளை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதன் நடுவிலே போட்டுவிட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரம் பானையும் ஆமே. உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கையில் ஒப்பு கொடுத்து உங்களில் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவேன். பட்டயத்தால் விழுவீர்கள். இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த நகரம் உங்களுக்கு பானையாய் இருப்பதும் இல்லை, நீங்கள் அதிலுள்ள இறைச்சியாய் இருப்பதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். என் கட்டளைகளின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள். எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதென்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள். ஆகையால் நான் அவர்களை தூரமாக புற ஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே வந்து அதில் சீயன் திகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதையெல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனாலும் சீயன் திகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து எழும்பின, சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில்.
1: லூக்கா 7 அதிகாரம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டுக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவர்களை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளிலே அவர் நாயேன் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் புல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளிலே இருக்கிறார்கள் அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இன்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படி எனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது, கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான், இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் பிரிய

0: Recording stopped. Recording in progress.
1: பிரியமான தேவப்பிள்ளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 15/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் தென்கொரியா. தென்கொரியாவில் 2025 கணக்கெடுப்பு சார்ந்த தகவலின்படி சுமார் 52 பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் என தெரிவித்துள்ளனர். கிறிஸ்தவர்கள் சுமார் 31%, புரட்டஸ்டாண்டுகள் 20%, கத்தோலிக்கர்கள் 11%, புத்த மதத்தினர் சுமார் 16%. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிப்போம். கொரியா தேசத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்பை பெறுவதற்காக ஜெபிப்போம். தென்கொரியாவின் பெரும்பான்மையான மதசார்பற்ற மக்கள் புத்த மதத்தினர் மற்றும் பிற மதங்களை சேர்ந்தவர். அனைவரும் சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய அன்பை அறிய ஜெபிப்போம். வடகொரியாவில் வாழும் மக்கள் பயமின்றி சத்தியத்தை அறிந்து இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பையும் நம்பிக்கையையும் பெற ஜெபிப்போம். சபைகள் பரிசுத்தத்திலும் அன்பிலும் ஒன்றுபட்டு உண்மையான வேத போதனையிலும் ஆவிக்குரிய எழுச்சியிலும் வளர ஜெபிப்போம். கிறிஸ்தவ சபைகள், ஜெப கூட்டங்கள், போதனைகள் மற்றும் விசுவாசிகள் எல்லா தீங்குக்கும் இருந்தும் பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமாக ஆராதிக்க ஜெபிப்போம். வீடுகளில் மறைவாக ஜெபிக்கும் கிறிஸ்தவர்கள் தைரியத்தையும் தேவ பாதுகாப்பையும் பெறவும், சிறையில் இருப்போர் விடுதலை பெறவும் ஜெபிப்போம். கொரியாவிலும் கொரிய மக்களிடையிலும் ஊழியம் செய்யும் மிஷனரிகள் ஞானத்துடனும் பரிசுத்தாவியின் வழிநடத்தலுடனும் பணியாற்ற ஜெபிப்போம். கொரிய மொழியில் வேதாகமங்கள், ஊடக ஊழியங்கள், ஆன்லைன் சுவிசேஷங்கள் மற்றும் தனிப்பட்ட சாட்சிகள் மூலம் அநேக கிறிஸ்துவிடம் வர ஜெபிப்போம். தென்கொரியா மற்றும் வடகொரியாவின் தலைவர்கள் தேவனுடைய ஞானத்தையும் மனம் திரும்புதலையும் பெற்று மக்களின் நலனையும் சமாதானத்தையும் நாட ஜெபிப்போம். அமைச்சர்கள், நீதிபதிகள், காவல்துறை மற்றும் அனைத்து அதிகாரிகளும் நேர்மையுடனும் நீதியுடனும் செயல்பட்டு மக்களை பாதுகாக்க ஜெபிப்போம். தென் மற்றும் வடகொரியாவுக்கிடையே பகைமை குறைந்து பேச்சுவார்த்தைகள் மூலம் நிரந்தர சமாதானமும் நல்லிணக்கமும் ஏற்பட ஜெபிப்போம். ஏவுகணை சோதனைகள், இராணுவ மோதல்கள் மற்றும் போர் அபாயங்கள் அதிகரிக்காமல் தலைவர்கள் அமைதியையும் பொறுப்புணர்வையும் தேர்ந்தெடுக்க ஜெபிப்போம். செப்டம்பர் 2026 பதிவான வடகொரியாவின் ஏவுகணை மற்றும் பீரங்கி இராணுவ பயிற்சிகளால் ஏற்படும் அச்சங்கள் குறைந்து பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட ஜெபிப்போம். எல்லை பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் அப்பாவி மக்கள் போர் அச்சத்திலிருந்து காக்கப்படவும் அவர்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கவும் ஜெபிப்போம். வடகொரியாவில் உணவு, மருந்து மற்றும் அடிப்படை தேவைகள் இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு உதவிகள் சென்றடையவும் பசியும் வறுமையும் நீங்கவும் ஜெபிப்போம். கொரிய மாணவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வெறுப்பு மற்றும் வன்முறையிலிருந்து விலகி நல்லொழுக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ ஜெபிப்போம். இளைஞர்கள் போதை பொருள், தற்கொலை எண்ணங்கள், தீய நட்புகள், இணைய தீமைகள் மற்றும் நம்பிக்கையில் இருந்து விடுபட்டு தேவனின் புதிய வாழ்வை பெற ஜெபிப்போம். குடும்ப குடும்பங்களில் அன்பு, மன்னிப்பும், ஒற்றுமையும் நிலைத்து விவாகரத்து, தனிமை மற்றும் தலைமுறைகளுக்கிடையிலான பிளவுகள் குறைய ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சிப்படி வழிபடவும், கிறிஸ்தவர்கள் அச்சமின்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் உரிமையையும் பாதுகாப்பும் கிடைக்க ஜெபிப்போம். கிறிஸ்தவ போதகர்கள், புத்த மத தலைவர்கள் மற்றும் பிற மத தலைவர்கள் சமாதானம், உண்மை, மனிதநேயம் ஆகியவற்றை வளர்க்கும் பணியில் ஈடுபட ஜெபிப்போம். நோயாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பாதுகாக்கப்பட்டு அனைவருக்கும் தரமான மருத்துவ உதவி கிடைக்க ஜெபிப்போம். பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் வட தென்கொரிய குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வாய்ப்பை பெறவும் அகதிகள் மனித நேயத்துடன் நடத்தப்படவும் ஜெபிப்போம். வெள்ளம், புயல், தீ விபத்து மற்றும் பிற பேரிடர்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகள் கிடைக்க ஜெபிப்போம். கொரிய சபைகள் உலக நாடுகளுக்கு மிஷனரிகளை அனுப்புவதிலும் ஏழைகள் மற்றும் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவுவதிலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதிலும் பெருக ஜெபிப்போம். தென் மற்றும் வடகொரியா முழுவதும் தேவனுடைய வார்த்தை பரவி சபைகள் ஒன்றிணைந்து தேசம் முழுவதும் நீதியும் சமாதானமும் ரட்சிப்பும் நிலை பெற ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், மலேசியா, மியான்மர், நம்மை சுற்றி இருக்கிற தேசம், தொழில் புரிகின்ற பிறந்த தேசம், ஆசீர்வாதத்திற்காக தேசத்தின் தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளின் பாதுகாப்புக்காக தேசம் செழிப்பாக இருக்க ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
0: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

எங்களை நேசித்து எங்களை காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படும் ஒரு கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலேயும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து, எங்களை வழிநடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே புதிய கல்வி நிலையங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை நீர் திறந்து கொடுத்தீர். நீர் கொடுத்திருக்கிற அந்த புதிய வாய்ப்புகளை கவனமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீரே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பள்ளியிலே படிக்கிற, கல்லூரிகளிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் இந்த கால வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்லும் பொழுது போக்கிலும் வரத்தினுடைய பாதுகாவல் தங்கியிருக்கட்டும். படிக்கிற காலங்களிலே தேவையான நல்ல ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். தகப்பனே, அவர்கள் படிக்கிற சூழ்நிலைகளிலே நல்ல நண்பர்களை கர்த்தரவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலையும் தவறான தொடர்புகளினாலே தீமையான வழிகளை பின்பற்றி விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களுக்கு பல்வேறு இடங்களிலே நீர் தந்த மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் மழை பெய்யாத பல இடங்கள் உண்டு ராஜா. கர்த்தர் தாமே இறங்கி அந்த எல்லா இடங்களிலேயும் நல்ல மழையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த எல்லா வருமானங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகளிலே நீர் வளர்ச்சிகளை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பாய் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவம் பெற வேண்டும் என்ற பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட உம்முடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். ஒரு அற்புதமான ஆச்சரியமான விடுதலையை தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, கர்த்தர் அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடங்களிலே நீர் சமாதானத்தை தாரும். எங்களுடைய வானொலி நேயர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் கடந்த நாட்களிலே உடைய வசனத்தை கேட்டு எடுத்த தீர்மானங்களிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்தலும், கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை அறியாத பலரை உம்மை அறியும் அறிவுக்குள்ளே வழிநடத்த ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் வாழ கர்த்தர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் TWR சேமிப்பு பெட்டி பெற்று இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கருத்தோடு தாங்குகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. TWR ஊழியர்களுக்காக சிறு சிறு குழுவாய் கூடி ஜெபிக்கிற அருமையான ஜெப குழுக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் TWR வானொலி நிகழ்ச்சிகளை பலர் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பற்பல விதமான முயற்சிகளை எடுத்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இன்னமும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இருக்கிற வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், பலவீனங்கள், சமாதான குறைவுகள் அத்தனையையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். உமை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் கர்த்தர் அவர்கள் அற்புதத்தை காண கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க பண்ணும் ஐயா. வேலைக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் திறந்து தாரும். திருமணத்திற்காக பல்லாண்டு காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள வாழ்க்கை துணையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் உடைய சன்னியத்திலே வந்து நிற்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தலும், அவர்கள் துவங்குகிற புதிய ஆண்டு
உமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏய் சுரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கருத்தோடு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்வார். இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று யூதா 12-15 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். யூதா 12 வசனத்தை பாருங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும். நாம் இதனை தொடர்ந்து வருகிற சில வசனங்களிலே நவீன கால விசுவாச துரோகிகளான போதகர்களை பற்றிய சில குறிப்புகளையும் யூதா தருகிறதை பார்க்கப் போகிறோம். இறுதி நாட்களில் உள்ள விசுவாச துரோகத்தை பற்றிய விளக்கத்தை காட்டிலும் மிகவும் பயங்கரமான நடைமுறையான ஓவியம் போன்ற தெளிவான மொழியை நீங்கள் வேறு எங்கும் காண இயலாது. இப்பொழுது வசனம் 12 வாருங்கள். நாம் இங்கே டாக்டர் வெஸ்ட் என்பவருடைய மொழிபெயர்ப்பில் உள்ள 12 வசனத்தை சற்றே பார்ப்பதிலே மூல அர்த்தத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் மறைந்திருக்கும் பாறைகளாக இருந்து பயமின்றி சம்போகமாக கூட விருந்துண்டு தங்களை தாங்களே புல்வெளிக்கு இழுத்து செல்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து என்று வாசிக்கிறோம். இங்கே கரைகளாயிருந்து என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக மறைந்திருக்கும் பாறைகளாக இருந்து சொல்வது சிறந்த அர்த்தத்தை தருகிறது. இந்த மறைந்திருக்கும் பாறை கப்பலையே நொறுக்கிவிடும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் அழைப்பது போல விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறது. அங்கே பவுல் இரண்டு பேர்களை குறிப்பிட்டு அவர்கள் அவ்வாறு விசுவாச துரோகத்திற்குள்ளே சென்று விட்டதாக சொல்கிறார். மறைந்திருக்கும் பாறையிலே மோதி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 19:20 வசனங்களை பாருங்கள். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். இந்த விசுவாச துரோகத்தை பனிப்பாறையின் உச்சிக்கு ஒப்பிடலாம். அந்த பனிப்பாறை கடலுக்குள் கிடக்கும் பொழுது ஒரு சிறிய முனை மட்டுமே மேலே தெரியும். அதன் மீது கப்பல் சென்று விட்டாலோ கப்பல் கடலுக்கடியிலே சென்றுவிடும். ஒரு விசுவாச துரோகியினாலே எத்தனை ஜனங்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகளின் விசுவாசம் அசைக்கப்பட்டது மட்டுமல்ல சேதமும் அடைந்துவிட்டது. இங்கே வசனத்திலே அன்பின் விருந்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதி திருச்சபிலே ராப்போஜனத்திற்கு முன்பாக ஒரு அன்பின் விருந்து நடக்கும். அப்பொழுது விசுவாசிகள் தாங்கள் கொண்டு வந்த உணவை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்கள். இது ஐக்கியத்தின் நேரம். ஏழைகளானாலும் பணக்காரர்களானாலும் தாங்கள் கொண்டு வந்ததை, தங்களிடம் இருந்ததை அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். இந்த விசுவாச துரோகம் உள்ளாக கடுமையான பசியோடு வந்தது. அவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக உண்டார்கள். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்ப்பதை விட்டுவிட்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொண்ட மேய்ப்பர்களாயிருந்தார்கள். உணவில் மட்டுமல்ல, அவர்கள் வேத வசனத்தை மந்தைக்கு போதிப்பதிலும் தவறிவிட்டார்கள். அவர்கள் தங்களை பற்றி மட்டுமே கரிசனை உள்ளவர்கள் என்பதற்கு இதுவே அடையாளம். மில்டன் என்பவர் தன்னுடைய நண்பர் லிசிடஸ்க்கு எழுதும்போது இதுபோன்ற ஒரு நிலையையே குறிப்பிட்டு எழுதுகிறார். தன்னுடைய கவிதை ஒன்றிலே ஒரு இளைஞனுக்காக துக்கத்தை தெரிவிக்கிறார். இந்த இளைஞன் ஒரு பெரும் பிரசங்கியார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்கு விளக்கம் அளிக்கிறவர். இவர் ஐரிஸ் கால்வாயிலே மூழ்கி மறித்துவிட்டார். இந்த சூழ்நிலையை அவர் கவிதை நடையிலே இங்கிலாந்தில் உள்ள சூழ்நிலையோடு குறிப்பிட்டு எழுதுகிறார். பசியான ஆடுகள் நோக்கி பார்க்கின்றன, ஆனால் பசியாற்றப்படவில்லை. விசுவாச துரோகம் பிரசங்க மேடையிலே காணப்படுகிறதை குறித்த சிறந்த ஒரு ஓவியம் இது.
மக்கள் ஆத்தும பசியுடன் சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பசியை போக்கும் எந்த வார்த்தையும் மேடையிலிருந்து கொடுக்கப்படுகிறதில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் என்று வாசிக்கிறோம். அந்த விசுவாச துரோகிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் போல காணப்படுவார்கள். ஆனால் உண்மையில் வெறுமையானவர்களாக, வறண்டவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தேவையான ஆடை அலங்காரத்தோட, ஆடம்பரமாக, கண்ணீர் என்ற குரலிலே, அதிகாரத்தோடு முழங்கலாம். பேச்சுக்கலையிலே அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கலாம். வேத வார்த்தைகளை ஆவிக்குரியதாக மாற்றவும், தேவன் சொல்ல நோக்கம் கொள்ளாத ஒன்றை வேறொரு அர்த்தத்திற்கு மாற்றி கூறவும் அறிந்திருப்பார்கள். அவர்கள் வானிலை மிதந்து செல்லும் அழகான மேகமாக காணப்படுவார்கள். ஆனால் பூமிக்கு எந்த ஒரு மலையையும் கொடுத்து புத்துயிர் கொடுக்காத மேகமாக வானிலே மிதந்து செல்வார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் சில வேளைகளிலே வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்க கூடும். வெயிலின் கொடுமையிலே, தண்ணீர் பிரச்சனையிலே நாம் இருக்கும் பொழுது அந்த மேகத்தை பார்த்தவுடன் மழைக்காக பாரத்துடன் ஜபித்திருக்க கூடும். ஆனால் அந்த மேகம் மழையை பொழியாமல் செல்லும் பொழுது அது பெருத்த ஏமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? அதிலே தண்ணீர் இல்லை. விசுவாச துரோகத்தை குறித்த யூதாவின் ஓவியம் இதுதான். அவர்களிலே ஜீவ தண்ணீர் இல்லை. உண்மையிலேயே அவர்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து எதுவுமே அறியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே இலையுதிர்ந்து இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் என்கிறார். இயேசு கிறிஸ்து கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கும் பொழுது மத்தேயு 7:20 வசனத்திலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்கிறார். யூதா என்ன சொல்கிறார்? இந்த விசுவாச துரோகிகள் கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களைப் போல காணப்படுகிறார்கள் என்கிறார். டிஎல் மோடி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு முறை பிறக்கும் பொழுது இருமுறை இறக்கிறான். ஆனால் அவன் இருமுறை பிறக்கும் போது ஒருமுறை மாத்திரம் மரிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். விசுவாச துரோகிகள் ஆவிக்குரிய காரியத்திலே மரித்தவர்களாகவும், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று யூதா சொல்கிறார். இருந்த போதிலும் இவர்கள் மற்றவர்களை நடத்த பார்க்கிறார்கள். மேலும் விசுவாச துரோகிகளின் சரீரமும் மரிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆகவே அவன் இருதரம் செத்தவனாயிருக்கிறான். விசுவாச துரோகத்தை குறித்து யூதா எவ்வளவு அழகான ஒரு ஓவியத்தை நமக்கு தருகிறார் இல்லையா? தொடர்ந்து யூதா 13 பாருங்கள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தின வசனத்திலே இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இவர்கள் பிரசங்கத்திலே தற்போதைய நாட்டு நடப்பை பற்றி தான் பேசுவார்கள். செய்தித்தாளிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ பார்த்த காரியங்களையே பிரசங்க மேடையில எடுத்து பேசுவார்கள். அவர்கள் வேத வசனத்திற்கு விளக்கம் அளிப்பதில்லை. இன்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவர்கள் போதிப்பதில்லை. இப்பொழுது இந்த வசனத்தில் அமளியான கடல் அலைகளைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார். அவர்கள் பிரசங்க பீடத்தில் ஏறி நின்று ஆத்திரத்தோட பேசுவார்கள், அவ்வளவுதான். டாக்டர் தாயர் என்பவர் இந்த கள்ள போதகர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய அமைதியற்ற உணர்வுகளினால் தூண்டப்பட்டு காரியத்தை பேசுகிறார்கள்.

உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேலையில் ஜப வேலை கூட கடந்ததில் கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமேன்.

ஆண்டவரே, நாங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்தீங்களே, அந்த உரிமைக்கு பாத்திரராக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக, அவனுங்களோட அழைப்பு மட்டும் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக, இந்த பொல்லாத உலகத்தில் தாச பாச பாவங்களுக்கு அகப்படாதபடி எங்களோடு எங்களுக்கென்று வாசம் பண்ணும் பரிசுத்தாவியானவரே, எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இவ்வளவு அன்பெங்கள் மேல் வச்சன் ராஜா, எங்களை சிந்தனைகள் செய்கைகள் பேச்சு கூடாகோ. உங்களுக்கு பிரியமில்லாத நாங்கள் எங்களாவிய ஆத்மா சரீரனைதான் செய்தாலும் தயவாக மன்னித்து எங்களை உணர்த்தி உணர்த்தி பரிசுத்த பாதையில் வழிநடத்த உங்கள் ஒருவராகத்தான் ஐயா முடியும். மனுஷரால் முடியாது, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நிற்பதற்கு தகுந்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. உங்களோட பிள்ளைகள் அந்தந்த உரிமையை நாங்கள் போட்டு அடித்து விடாதபடி இருக்கும் இருக்கும் இடங்களிலும் ஐக்கியப்படுத்தும் இடத்திலும் ஆண்டவர் யாரோடு கதைத்தாலும் பேசினாலும் உங்களோட அன்பை நாங்கள் வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதற்காக தக்க பாத்திரங்களாக எங்களை வணந்து வணந்து வழிநடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். இங்கே தான் எங்களை காண்கிற தேவன், காண்கிறதவன் அதுக்காக நன்றி. காக்கிறதவன் மட்டுமல்ல, உங்களை காண்கிறதவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை உங்களை தாழ்த்தி உங்களை வெள்ளம் நாமத்தை உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு கொடுக்குற துதிய மகிமைய கணத்தை எந்த நிமிஷமும் நாங்கள் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இந்த உலகத்து ஐஸ்வர்யமோ பொண்ணாலோ பொண்ணு கூடாகவும் எந்த செல்வத்துக்கூடாகவும் நாங்கள் உங்களோட ராஜ்யத்துக்குள் போக முடியாதுன்றதை உணர்ந்து உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு தரம் பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை உணர்த்தி பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி உங்களால் தான் ஐயா நடத்த முடியும். பரிசுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேராபிங்களும் கீராபிங்களும் ஓயாமல் உங்களை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த என்று துதித்து கொண்டிருக்கும் அந்த துதியல் மாத்தில் வாசம் செய்கிற துதியனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இருந்த இருந்த இடத்தில் இருந்து பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் அந்த அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு வரையும் விடகட்டி வழிநடத்தும் ராஜா. இந்த கால தொடங்கி தேவ சங்கம மொழியிலேயே நீங்க தடதாமும் வந்து நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதில் இணைந்திருந்து ஆண்டவரே இணையத்தக்க எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, வேறு உங்களை அறியாதவர் மத்தியில் நாங்கள் உங்களோட பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியா இருக்கத்தக்கதாக இந்த உலகத்துக்கு கொட்ட வேஷம் போட்டு விடாதபடி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடகட்டி வாழ் நடத்துகிறாச்சா. இந்த சங்கம மொழியிலே தனதாக அந்த நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி நன்றி. இது கூடாக எத்தனையோ விரையா மன ஆறுதல் பெறத்தக்கதாக மூலன் தரிசிக்கத்தக்கதாக உங்களோட அந்த துதி ஸ்தோத்திரங்களை கேட்கத்தக்கதாக ஆண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்த வரங்களை கூட உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை வாசிக்க வேணும் அதன பாரத்தை கொடுத்து சகோதரன் சகோதரிக்கு கொடுத்து அவர்கள் இந்த வார்த்தையை பங்கிட்டு பண்ணிக்கிட்டு வாசிக்கத்தக்கதாக கிருபை செய்தது உங்களுக்கு நன்றி, நன்றி. இந்த வார்த்தைகள் உள்ள வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் என்ன என்ன என்ன விதத்தில் கீழ்படும் உங்களோட நாமத்திற்கு மாமப்படுத்தி வாழ முடியுமோ வாழத்தக்கதா. இந்த வார்த்தைகள் கேட்கும் பிள்ளைகளை புடமிட்டு கொண்டு வர கிருபைக்காக, பொன்னாக விளங்க வைத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்து விளங்கு விதையாக நூறத்தனையாக பலம் கொடுக்கத்தக்கதாக மறுவதாக பலம் கொடுக்கத்தக்கதாக இருபுறமும் கருக்குள்ளப்பட்டிய போல் வார்த்தைகள் தொட்டு தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா,

telefon da vardı. Böyle nağa kayılıyordu. Nağın eve aşık. Onlar engelleri tanıdı beri aşık vardı kanandı. Hette ne oldu? Böyle kayıyan da vardı. Böyle aşık muriyan da vardı. Böyle böyle kayıyor illay. Da vardı. Böyle böyle innen sonra bile apari vardı. Böyle böyle kendi vardı. Böyle topu konum aykar kurdu. உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு இந்த வாழ்வரங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. உங்களை மாமப்படுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு நன்றி உள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தப்பட்டதாக செய்தோன்று அறக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அன்பின் விசேஷமாக இதை இத்தனை வருஷ காலமாக நடத்தி கைகோத்த வண்ணம் நடத்தி கொண்டு வார்கள். அந்த சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களை தெரிந்தெடுத்தீங்களே ராஜா, முத்திரை போட்டீங்களே, உங்களோட முத்திர மோதிரங்களாக அவர்களை பாவிக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவர்களுக்கு கொடுத்த உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. தாழ்மையும் பொறுமையோடு விதத்தின காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்கதாக செய்கிறது வினே உங்களோட பிள்ளைதான் தாயா, உங்களோட அன்பு தான், உங்களோட ஆலோசனை தான் அவர்களை நடத்துகிறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுடைய சந்ததி ஆசீர் வைத்ததுக்காக நன்றி காய்யா, நன்றி. கொடுத்த சந்தைக்காக மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பு தேவனே, நீங்கள் அவருக்கு பெருகும் ஞானத்தினால் அவர் நிரப்பி அவன் உங்களுக்கு சேர்த்ததுக்காக அவங்க அதை நீங்கள் பாவிக்கிறதுக்காக அந்த எல்லைகளை பெருவாக்கி என்னும் பார்க்க வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி, நன்றி. அவர்களும் எல்லாம் உங்களை நேசிக்கிறவர்களாக பலப்பக்கம் உடப்பக்கமும் சாய்ந்து போகாதபடி உங்களை ஆராய்த்து உங்களுக்கு உண்மையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக கொடுத்த பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக வளர்க்கத்தக்கதாக அவர்களுக்கு கொடுக்கிற ஞானம் அறிவு வெள்ளமை எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே, இந்த கொடுத்த பிள்ளைகள் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வாழ்வ பிள்ளைகளையா ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கள். தரப்பின் உங்களுக்கு என்னென்ன வாழ்ந்து உங்களோட பரலோக ஞானத்தினால் அவர்களை நிறைத்து உலக ஆசப்பாசை செலக்கில் அட்டு அகப்படாதபடி அடிமையாய் போய்விடாதபடி கடவாளம் போட்டு கட்டி வழிநடத்தி கொண்டு வாரதவனே, கரசு மட்டும் கல் நடத்து வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன உலக ஞானத்தினும் வாக்கு உங்களை பரலோக ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கோ. வருதால சந்ததி ஐயா, ஆண்டவரே அவர்களுக்கு வாழ வழி எல்லாவற்றையும் வகுத்து கொடுக்கிறது. அவர்கள் நன்றி உள்ளவர்களாக எங்கும் ஐக்கியப்பட்டாலும் பாடசாலையிலோ ஆண்டுகளின் சமத்தியிலோ எங்க ஐக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்றதை கண்டுகொள்ளத்தக்கதாக சாட்சியாக கிருபியொட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு உங்களோட கண்ணியவர்கள் மேலிங்க வெட்டு வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அன்பின் தேவனே, சோதரன் சௌதரிவாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்கள் சங்கம மொழியில் அனைத்து ஸ்டூடியோ ஆண்டில் ஒப்பன்றையும் என்ன மகன்மர் ஓடும் வாகனங்கள் படிக்கும் பாடசாலை ஆடு வாசம் பண்ணும் கூடாரம் ஒவ்வொன்றையும் உங்களது ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. சங்கார தூதன் கிட்ட வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இவர்கள் அக்கியப்படும் சபையிலும் ராஜா அயலார் மத்தியிலும் ஆண்டவரும் உங்களுடைய அன்பை இவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களுடைய ஒளியை இவர்களை வீசி ஆழ்ந்த ஒளி மங்காதபடி மட்டும் காத்தது என்னும் காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்க தக்க தரங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி. துதிக்க துதிக்க துதிக்க எப்படி எரிகோம் அதில் விழுத்து நீங்களும் ராஜா, அதே போல் உங்களின் பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவரே உங்களை ஆராதிப்பதற்கு தடையாக உங்களை உங்களை
ஆண்டவரே உங்களுடைய அன்பை பயந்து ஒருவருக்கு தடையாக இருக்கும் எல்லா எருகோமாதிகளையும் விழுத்தி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சிவசரிக்கிறோம். என்னும் நிம்மதியான சங்கம மொழிகளையிலும் இணைந்து உங்களை மகமப்படுத்த போற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆத்மாவை நீங்க தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க சித்தம் கொண்டீங்களோ அவர்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களை தாழ்த்தி உங்களை மகப்படுத்தத்தக்கதாக, அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் பணிகளுக்கால் உங்களை மகப்படுத்தக்கதாக, உங்களோட கிருபையை ஊட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துடிக்கிறோம் ஐயா, சுகத்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ, அவள குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, அவளைக்கப்படும் சபையை ஆசீர்வதிங்க. அந்த சபையிலும் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக, குடும்பம் மத்தியிலோ சபை மத்தியிலோ சமுதாயம் மத்தியிலோ எங்க ஐக்கியப்பட்டாலும் சாட்சி உள்ளவர்களாக, உங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரகட்டி வழிநடத்தும் ராஜா, வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துணிக்கிறோம். அன்பின்றே விசேஷமாக வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. இந்த வாலிப சந்ததியை ஆண்டவரே உங்களை பிள்ளைகள் மத்தியில், உங்களை நேசிக்கும் பிள்ளை, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மத்தியில், உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த வாலிப சந்ததிகளை பொறுத்திருந்த ராஜா, வருங்கால சந்ததிகள் தகப்பனே ஆண்டவரே இந்த உலக ஆசபாசை செய்து போய்விடாதபடி உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று சாட்சியாக இருக்கத்தக்கதாக எங்க ஐக்கியப்படான் சபையிலும் சமுதாயத்திலும், விசேஷமாக படிக்கும் பாடசாலையோ வேலை ஸ்தலத்திலோ சாட்சியலா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் ஆண்டவே கடுவாகலாம் போட்டு கட்டி குடவத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காதுகள் கொள்ளாங்க கண்ணுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அன்பு தேவனே இந்த வாழ்வ சந்ததியின் மனதில் நல்ல வாழ்வ சந்ததிகளுடைய சிந்தனைகளை நீங்கள் ஆட்கொள்ளுங்க ராஜா, ஆட்கொள்ளுங்க செய்கைகளை ஆட்கொழுக்கு ராஜா. வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி இந்த வாழ்வ சந்ததிக்குள்ள அப்போ ஆயத்தனையோ பிள்ளைகள் படுத்து பட்டம் பெற்று இன்னும் தங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனசமாதானத்தை கொடுத்து இன்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக உங்களோட நேரத்தில் நீங்கள் செய்வீங்கள் என்ற அந்த விசுவாசத்தோடு வெற்றி நடப்போடுறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லடுத்துக்கிறார்கள், வல்லடுத்துக்கிறோம். வாழ்க்கை துணைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஆண்டவரே அந்நியங்களில் இணைந்து விடாதபடி, உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் கால் அடிபடுத்து வைக்காதபடியும் காத்து இந்த பொறுமையை கொடுத்து ராஜா, பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுத்து அபரோகத்தில் சித்தத்தை வெளிப்படுத்துவீங்கள் என்று அந்த அந்த சித்தத்துக்கு காத்திருக்கிறவளாக இருக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே உங்களால் தானவர்களை காத்துக்கொள்ள முடியும், உங்களுக்காக தானவர்களை ஆசீர்வதிக்க முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஆசீர்வதிக்கிறோம். சம்பாபிலும் ஆயிருக்கும் ஒவ்வொருவருக்காக பெறுகிறோம். நீங்க தான் ஐயா பரிகாரி ஆனந்தவன் பரம வைத்தியன், உங்களோட காயப்பட்ட கருத்தை நீட்டி வரலுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து ராஜாவே ஆண்டவரே ஊக்கி எடுத்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் நாளில் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா, உங்களால் செய்ய முடியும். ஆண்டவரே விசேஷமாக அந்த 42 வயதான டாக்டருக்காக உங்களை வருகிறோம். என்ன நிலையில் இப்படி இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது ஐயா, 4 வயது பிள்ளைக்கு தாயப்பா படுத்து உழவு கஷ்டப்பட்டு படுத்து முடி பட்டத்தை பெற்றதுக்காக இருக்கும் இந்த வியாதியை நீங்க முற்றாக இடத்துல இருந்து எடுத்து விட்டீங்க என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து அந்த சேவை செய்யத்தக்கதாக உங்களால் எல்லாவற்றுக்கு மேலாக உங்களையும் நேசித்து வாழத்தக்கதாக அவன் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து விட்டீங்கள், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். வாய்வையில் பேச முடியாமல் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். பூமியை தொட்ட சேவனே அந்த பிள்ளைகளை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ
தொட்டில உங்களால் கொடுக்க முடியும், கொடுக்க வல்லதற்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களை நேசித்து உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களோட ஊழியத்தை செய்து ஆண்டவரே எந்த நேரத்துக்காக உங்களுடைய சந்ததியே ஆசீர்வத்த தேவனையா, சந்தது சந்ததி இல்லாம ஆசீர்வத்த தேவனையே, தீராத வியாதியால் அடிமையாயிருந்தது நீங்க மீட்டு உயிரோடு வைத்திருக்கிற தேவனை மெத்துவ சோத்தை கொடுத்து ஆண்டவரே திரும்ப சாட்சி சொல்லத்தக்கதா சபையிலும் சமுதாயத்திலும் இனசன மத்தியிலும் சாட்சியாக விழுந்து பிரகாசிக்கப்படுவது உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆழ்ந்து விளையாதவர்கள் எல்லாம் இப்படி வேதனையோடு தீராதவையாதில் இருக்கிறவர்களுக்காக உங்கள் வருகிறோம். உங்களை அன்பின் கரத்தை நீட்டி ஐயாதவர்களை தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். அன்பு விசேஷமாக நீங்க நிறவாக பிள்ளைகளை உங்களோட சாயலாக சிருஷ்டித்து ராஜா குறை ஆண்டு ஒரு புத்தி குறைவோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பில் வருகிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டு பிள்ளைகளுக்கு பிறந்த இந்த பிள்ளைகள் அவர்கள் இந்த நிலையிலும் ஐயா உங்களை நம்பித்தான் ஆண்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள். ஞானக்குறவினால் அவர்கள் சாதாரண பிள்ளைகளோடு ஐக்கியப்படாமல் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அவிசேஷமாக ஆம்பளை பிள்ளைகளுக்காக இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பில் வருகிறோம். சபையிலும் சமுதாயத்திலும் இனசன மத்தியில் இருக்கின்ற ஆம்பளை பிள்ளைகளை உங்கள் பேர் பெயராக பேர் பெயராக உங்களை கருத்து ஒப்படைக்கிறேன் ஐயா. வாழ்ந்த வயதில் பயந்து வளர்ந்து கொண்டு வாழார்கள் ஐயா, அவர்கள் தங்களை தாங்களே பார்க்கத்தக்க வல்லமே உங்கள் ஒருவரால் தான் ஐயா கொடுக்க முடியும். கொடுக்க முடியும் இவர்களுக்காக நாங்கள் இதோட ஆயுபுரத்திற்கு உங்களுக்கு தெரியும். உங்களால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் ஐயா. ஆண்டு சாதாரண பிள்ளைகளுக்கு கொடுத்த வல்லமையும் பார்க்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு வல்லமையை நீங்கள் கொடுத்து இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரசவ மத்தியில் இருக்கும் சமுதாயத்தில் இருக்கும் இனசன மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் மட்டுமில்லை தூரதேசத்தில் ஆஸ்திரேலியா அப்படி எல்லாம் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டுகளையும் கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். கருத்தை நீட்டுங்கோ ராஜா, சோமின இத கையை சோப்படுத்தின தேவன் ஐயா, ஆண்டு ஊமிய பேச பண்ணின தேவன், கண் குருடருக்கு பார்வை கொடுத்த தேவன் ஐயா, அன்பின் தேவனே கூட பிள்ளைகளுக்கு நீங்க இறங்கி இந்த உலகத்தில் அவர்கள் தள்ளப்படாதபடி தங்களை தங்களை பார்க்கத்தக்க வழியை உங்களால் பார்த்து கொடுக்க முடியும். அவருக்காக உங்களை வருகிறோம், உங்களை வருகிறோம் ராஜா. அதுவே இந்த நேரத்தில் விசேஷமாக ஒவ்வொரு தேசத்துக்காக உங்களிடத்தில் வருகிறோம். போராட்டத்தோடு ஒவ்வொரு தேசத்தை அழித்து கொண்டிருக்கும் பொல்லாத ஆவியை அந்த தேசங்களில் இருந்து உங்களால் தான் ஐயா முற்றாக மாற்ற முடியும். உங்களால் முடியும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசத்துக்காக ஈராக் தேசம், ஈரான் தேசம், ரஷ்யா ஆண்டு யுக்ரைன் இப்படிப்பட்ட தேசங்களில் இருக்கும் போராட்டங்களை இல்லாவற்றுக்கு நைக்கிற தேசம் எல்லாவற்றுக்கு மேலாக உங்களோட பிள்ளைகள் உங்களோட சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் இருக்கும் இந்த வேதனையை உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா உங்களோட வார்த்தையை உலகம் முழுவதும் நீங்கள் அனுப்பின தேவன் ஐயா, உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வர நெருக்கத்தில் இருந்து அவர்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஒரு வழியை உங்களால் கொடுக்க இந்த புல்லாத சாத்தானை நசுக்க உங்களால் முடியும். நசுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தை சற்று தலைவர்கள் எல்லாரையும் உங்களை நிறத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த அமெரிக்கா தேசத்து தலைவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த தேசம் ஆண்டு எந்த விதத்திலும் பொருளாதாரத்திலும் வச்சுகளும் அது குன்றி போகாதபடி நடத்தத்தக்கதா அவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வாழ் நடத்துங்க ராஜா. ஞானத்தை கொடுத்தும் சோகலத்தை கொடுத்தும் வாழ் நடத்த உங்களால் முடியும். உங்களுக்கு பிரியமில்லாத எந்தையும் எந்த தீர்மானம் எடுக்காதபடி அவரை உணர்த்தி உங்களால் வாழ் நடத்த முடியும். இந்த கனடா தேசத்து தலைவருக்காக உங்களுடைய அவரை பொறுப்பெடுங்க ராஜா. அவரும் இந்த கனடா தேசத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடத்துவதற்கு இடம் கொடுத்து இந்த விக்கிரக தோப்புகள் என்ன விழும்பாதபடி அதுக்கு ஒரு தடையை நீக்கத்தக்கதாக உணர்த்தி அவர்களை அவரை உங்களால் தான் ஐயா அவர் நடத்த முடியும். அவர் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே இருந்த இடத்தில் இருந்த அங்க இங்கிலாந்து தேசத்தை அதிகாரிக்காக உங்களை வருகிறோம். அவருக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க ராஜா.
எந்த விதத்திலும் உங்களுக்கு கொடுக்கறமாகவே இருக்கும். உங்களுக்கு கொடுக்காதபடி ஆண்டவரே வேலை பக்கம் விட பக்கம் சாயாதபடி உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக அந்த தலைவரோடு உங்களால் பேசி ஆசோடு பேசி நடத்த உங்களால் முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்து தலைவருக்காக விசேஷமாக விஞ்ஞமின் அத்தாக்குக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவருக்கு நீங்க கொடுத்த சோதல தைரியத்துக்காக நன்றி, ஞானத்துக்காக நன்றி. எந்த விதத்திலும் சோதனை கூப்பிடாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா, சோர்வடையாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. அந்த தேசத்தில் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் இன்னும் ஆளத்தக்கதாக நீங்க தான் ஆண்டவரே பரலோக ஞானத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளும் தரப்பனே. இந்த தேசங்களை வேலி அடைத்து காத்துக்கொள்றது தேசத்தை நீங்கள் திரும்பவும் ராஜா ராஜா வரப்போ வந்து இறங்க போற அந்த தேசத்தை வேலி அடுத்து காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எல்லாம் உங்களோட ஊழியத்தை செய்கிறார்கள், உங்களோட பிள்ளைகள் செய்கிறார்களோ ராஜா. அந்தந்த பாசையில் செய்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உங்களோட அபிஷேகத்தினால் நிறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. சுயத்தில் அதை அவர்களை தைரியம் செய்து விடாதபடி, விசேஷமாக உங்களோட வார்த்தை திரட்டி விடாதபடி, பொண்ணுக்கோ வழிக்கோ பதவிக்கோ பேருக்கோ அவர்களிடம் கொடுக்காதபடி, எப்படியே சுவே நீங்க தாழ்மையாக இருந்து உண்மையாக இருந்து ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தினீங்களோ அதே போல அவர்கள் ஊழியத்தை செய்யத்தக்க ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எங்கிருந்து செய்தாலும்

0: ஒன்று நாளாகமம் 8 அதிகாரம். பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும், அஸ்பால் என்னும் 2 குமாரனையும், அகராக் என்னும் 3 குமாரனையும், நோகா என்னும் 4 குமாரனையும், ரப்பா என்னும் 5 குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புப்பான், ஊராம் என்பவர்கள் எகூதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மனாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகராயும் மோவாப் தேசத்திலே ஊசிம் பாராள் என்னும் தன் பெண்ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண்ஜாதியாகிய ஓதேசாலே யோவாபையும் சீபியாவையும் மேசாவையும் மல்காமையும் எயூசையும் சாகியாவையும் மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசிம் வழியாய் அவன் அகிதூபையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபே, மீஷாம், சாமேத். இவன் ஓனோவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராய் இருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். அகியோ, சாஷாக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாயேல், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, ஏபேர், இஸ்மெராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். யாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியோனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபே, ஏலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனுயேல் என்பவர்கள் சாஷாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, எரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீசை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கி சூவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால். மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பீனியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாத். இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரிகாம், பொக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர். ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், ஏகுஸ் என்னும் 2 குமாரனும், எலிபேலேத் என்னும் 3 குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள்
1: எசேக்கியேல் 21 அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமல்ல எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும். அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. நீ எதன் நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறதின் நிமித்தமே, அதனால் இருதயங்களெல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தியங்கி முழங்கால்களெல்லாம் தண்ணீரை போல அலைவு பண்ணும், இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது, மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு, பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும், அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும், ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோட கை கொட்டு, பட்டயம் 3 தரம் ரட்டித்து வரும், அது கொலையுண்டவர்களின் பட்டயம், அது கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள் அறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம், அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். ஆ, அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது, ஏக பலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு, உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. நானும் கையோட கை கொட்டி என் உக்கிரகத்தை ஆறப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். இரண்டும் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்துகொள், நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்துகொள். பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும், யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவில் நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறி பார்ப்பான். தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் யந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலது புறத்திலே உண்டாயிருக்கும். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும். ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளிலெல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன் போலிராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் மறுமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோட கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும், உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும், பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது, வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது. உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன். நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணமுள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களுமாகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக்கொடுப்பேன். நீ அக்கினிக்கு இரையாவாய், உன் இரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும், நீ இனி நினைக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய நான். லூக்கா 18 அதிகாரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் தனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பல்லவத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும், எப்படி எனில் அவர் புற ஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார், அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3 அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும்

0: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் உலர்ந்து போன சூழ்நிலைகளை துளிர்க்கும்படி செய்து ஆசீர்வதிக்கும்படி வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் சோதனைகள், ஊழியத்தில், குடும்பத்தில், உறவுகளின் மத்தியில் என்று அவைகளினால் சோர்ந்து போய் ஆத்துமாவிலே விடாய்த்து நன்மை செய்தும் தீமையே விளைகின்றதே என்றும், போட்டிகளும் பொறாமையினாலும் நெருக்கப்பட்டு ஆசீர்வாதங்களும் முன்னேற்றங்களும் தடைப்படுகிறதே என்றும், வறண்டு போன நிலையில் எழும்பி நிற்க முடியாதபடி இருக்கின்றவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் தம் பிள்ளைகளின் வாழ்வில் சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். முதலாவதாக உலர்ந்து போனதை துளிர்க்கச் செய்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதில் போட்டிகள் பொறாமைகள் எழும்புகின்றது. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். யாருடைய கோல் துளிர் விடுகிறதோ அவரை தெரிந்து கொள்ளும்படி உத்தரவு இடுகிறார். அப்படியாக அங்கே உலர்ந்து போயிருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டது. அது மாத்திரமல்லாமல் அது பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, இடையூறாக சத்ரு உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பினாலும், என்ன கண்ணிகளை சூழ்ச்சிகளை செய்தாலும், அவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், தப்புவித்து உங்களை கனப்படுத்துகின்றார். ஆரோனிடம் இருந்தது சாதாரண உலர்ந்து போன ஒரு கோல்தான். ஆனால் அதில் கர்த்தர் தம் வல்லமையை மகிமையை விளங்க பண்ணி தம் சித்தத்தை நிறைவேற்றி கனம் பண்ணினார். அப்படியாகவே இன்றைக்கு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகள் ஆகிய சரீர பலவீனத்தில், வியாதியில், பொருளாதாரத்தில், பணியிடங்களில், ஊழியத்தில், குடும்ப உறவுகளில், ஆசீர்வாதங்களில் துளிர்க்கச் செய்கிறார். துளிர்ப்பதோடு மாத்திரமல்ல, கனிதரும்படியாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் செய்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக மரித்து போனதை உயிர்ப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், அவள் வயது சென்றவளாயும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்றவளாயும் காணப்படுகின்றாள். அப்பொழுது கர்த்தர் தூதன் மூலமாய் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு பண்ணுகிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அவளும் சாட்சி கொடுக்கிறதை வாசித்தருகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் கர்த்தர்க்குரிய வார்த்தைகளை விசுவாசியாதபடி சூழ்நிலைகளையே பார்த்த வண்ணம் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்ளாது போய்விடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வார்த்தை விசுவாசிப்பீர்களானால், எவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போய் காணப்படுகிறதோ, எந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் முடியாது என்றும், முடிந்து போயிற்று என்றும் சொல்லுகிறார்களோ, அவைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர் பெறச் செய்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த, உயிர்த்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை எல்லா பாவ சாபங்களிலிருந்து விடுவித்து நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றி உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கச் செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய சேரக்கடவோம். எபிரேயர் 4:15-16. பிரியமானவர்களே, தேவன் ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்பவர். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்காமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். கிறிஸ்து பிரதான ஆசாரியராக தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்ன தேவனே அவரை மகிமைப்படுத்தினார். குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பின் காரணராகி தேவனால் பிரதான ஆசாரியர் என்று நாம் தற்பிக்கப்பட்டார். ஆகையால் சோதனைகளின் மத்தியிலும் கவலைப்பட வேண்டாம். நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராகிய இயேசு இருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் நமக்கு சகாயம் செய்ய காத்திருக்கின்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:28 வசனம் வாசிக்கலாமா? உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பலத்தை கட்டளையிட்டார். பலம், பலம் எல்லாம் ஒரே மீனிங்ல தான் வரும். ஸ்ட்ரென்த், மை பவர், ஸ்ட்ராங், இதெல்லாம் அதே மீனிங்ல தான் வரும். இங்க வந்து கர்த்தர் என்ன சொல்றாருங்கன்னா, பலத்தை கட்டளையிட்டாரா? யாருக்கு ஸ்ட்ரென்த்த கர்த்தர் கொடுத்தார்? இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கிற, இவ்வளவு பலமா இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அன்னைக்கு வந்து அதெல்லாம் எல்லாமே ஆதிபிதாக்கள் வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த்தண்டா இருக்காங்க இருந்தாங்க. காரணம் என்ன? அது வார்த்தையில நின்று இருந்தாங்க, வார்த்தையில டிராவல் பண்ணாங்க, வார்த்தையிலே வாழ்ந்தாங்க. அதனாலதான் அப்படி அவங்களால ரொம்ப எப்படிப்பட்ட போராட்டம் வந்தபோதும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தன் அவங்களால நிக்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்களேன், ஆப்ரஹாமுக்கு வந்து அதிகம் 22 அதிகாரத்துல ஈசாக்க பலியிட சொல்றாரு. இது வந்து எப்படிப்பட்டதான ஒரு பலவீனமான விஷயம் இவருக்கு, இந்த பலன் போகிற அளவுக்கான ஒரு விஷயம். பேசிக்கலி நம்ம தமிழ் பைபிள்ல பலியிடு அப்படின்னு இருக்கோம். ஈப்ரு பைபிள்ல உன் மகனை மோரிய அமலைக்கு கொண்டு வா, என் மகனை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு இருக்கும். ஈப்ரு பைபிள்ல அப்படிதான் இருக்கும். பட் நம்ம தமிழ் பைபிள் லிட்ரலா வாசிக்கிற நாம அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவரை பலியிட சொல்லும் போது அவருடைய பலன் எல்லாம் போயிடுச்சு. அவர் வந்து ரொம்ப தள்ளாடி கூனி குருகி அப்படிதான் வந்து மோரியமலைக்கு போனாரு. அங்க போயிட்டு அழுதுபடியே பலியிட்டாரு. இந்த பிலிம்ஸ் எல்லாம் அப்படிதான் காட்டுறாங்க இல்லையா? ஆனா அப்படி கிடையாது, அது கிடையாது. அவர் ஸ்ட்ரென்தண்டா போனாரோ, அவர் ரொம்ப பலனா போனாரோ. காரணம் என்னன்னா, அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. அதனாலதான் இயேசுக்கு சொல்லும் போது ஆபிரகாம் இந்நாளை பார்க்க ஆசையா இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு 50 கூட ஆகல, நீங்க என்னவோ வயதான மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு அங்க குடியிருந்தவங்க எல்லாம் கேட்கும் பொழுது அவர் சிரிக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகளே, அந்த ஸ்ட்ரென்த் எதுல வருது அப்படின்னா, வார்த்தையில தான் வந்தது. அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா முறியமலைக்கு ஏன் போனார், ரொம்ப ஸ்ட்ராங்கா போனார், ரொம்ப நம்பிக்கையோட போனார். என்னன்னா, அங்க யார தரிசிக்க போகிறாரு? இயேசு கிறிஸ்துவ அவர் தரிசிக்க போனார். அதனாலதான் அப்படி ஒரு பலம் அவருக்குள்ள இருந்தது. நீ கத்துரி பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த பலத்துலதான் நிக்கணும். வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க உங்களை அசைக்க முடியாது. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், வார்த்தையில உங்க பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் கர்த்தர் வந்து நமக்கு கட்டளைட்டு இருக்காராம், நமக்கு கொடுத்துருக்கிறாராம். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் இதையே உங்களுக்கு திருப்பி தருகிறார். இதே பலத்தை வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு தருகிறார். எது எதை கண்டு எதை நினைச்சு நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே தலைக்கீழா மாத்திடுவார், உங்களுக்கு ஃபேவரா மாத்துவார், உங்களுக்கு தகுதியான காரியமா அது உங்களுக்கு மாறும். அதனால பயப்படாம வார்த்தையில் நினைச்சோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உன்னதத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பேசின வார்த்தைக்கான நன்றி. இந்த வார்த்தையில நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு பலனே நீங்க தானப்பா. அந்தவரே கடவுளே என் பலமே என் கோட்டை என்று நாங்கள் எப்பொழுது உண்மை தானே நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அடிக்கிற சூறாவளி, அவரை வீசுகிற புயல்கள், அன்றவரே போராட்டங்கள், கடன் பாரங்கள், கலங்கின இருதயம், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. ஆனா இதற்கு நடுவுல பலத்தை கட்டளையிட்டேன்னு இருக்கேன் நோடு கூட பேசிட்டு இருக்கீங்க, அதற்காய் நன்றி. அதெல்லாம் இமை பொழுதுல மாறிடும் நாங்க விசுவாசிக்கிறோம் ஐயா. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை நாங்க உறுதியாய் நம்புகிறோம். எங்க வாழ்க்கை மாறும், எங்களுடைய சூழ்நிலை மாறும், எல்லாவற்றையும் மாற்றித்தர உங்களால கூடும். அதற்காய் கோடான கூடி சோத்திரம். தொடர்ந்து கத்துடைய கரத்துல அப்பா பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீரா. கிறிஸ்து நாமத்தில் பிதாவை, ஆமென். God bless you all.

இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தர்

0: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 23 தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 2026 ஆண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம்
1: இன்றைய
0: 6 அதிகாரத்தை 24 தேதி இங்கே இந்த வார்த்தை நாக்களிலே இப்படியாக
1: எழுதப்பட்டிருக்கிறது.
0: 2026 ஆண்டு அப்போஸ்தலாய் பவுலடிகள் இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யாக்கோபின் புஸ்தகம் 4:11 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்று. இன்றைக்கு அநேக இடங்களிலே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய வேதத்தை இந்த நாட்களிலே சுமக்கிற பிள்ளைகள் தான், வேத வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகள் தான். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு போவார்கள், எல்லா காரியத்தையும் இந்த நாட்களிலே செய்வார்கள், ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது என்ற பிரகாரம் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். காணாத காரியத்தை அவர்கள் இந்த நாட்களிலே யாரும் சொல்ல கேட்டு அந்த காரியத்தை திரித்து வேறு காரியமாக அந்த நாட்களில் பேசிக்கொண்டிருப்பார். அதை குறித்து தான் இங்கே இந்த நாட்களில் யாக்கோபு இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்றால் எச்சரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே யாக்கோபினுடைய புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 3 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ள சாவுக்கேதுவான விஷம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதே நாவினாலே தான் ஆண்டவராகிய கர்த்தரை துதிக்கிறோம். இதே நாவினாலே தான் தேவனுடைய சாயலாலே உண்டாக்கப்பட்ட மனுஷனையும் சபிக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலே இருந்து புறப்படுகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார், ஒரே ஊற்றிலே இருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமோ என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற அதே யாக்கோபு தான் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் ஜனங்களுக்கு. எப்படி என்றால் சகோதரர்களே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு அங்கே அவர் சொல்லுகிற காரியம் ஒரு அறிவுரை என்னவென்றால், சகோதரர்களுக்கு விரோதமாக ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசாதிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, எதற்காக மற்றவர்களுக்கு விரோதமாக நாங்கள் இந்த நாட்களில் சில காரியங்களை பேச வேண்டும்? ஏன் தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் இந்த நாட்களை நாங்கள் ஆளாக வேண்டும்? அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் யாக்கிரதையா இருந்தது நாட்களே எதை பேசுகிறதா இருந்தாலும் அதை தெளிவாக அறிந்து நிதானித்து இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே பேச வேண்டும். அநியாயமாய் ஒரு சகோதரனை குறித்தோ அல்லது ஒரு சகோதரியை குறித்தோ இந்த நாட்களில் நாங்கள் அவதூறான காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களில் தேவனிடத்திலே நாங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் யாக்கிரதையா இந்த நாட்களில் இருங்கள், உங்கள் நாவை அடக்குங்கள். வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்குகிற புருஷன் பூர்ண புருஷன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்ட பிரகாரம் சகோதரர்களுக்கு விரோதமாய் காரியங்களை பேசாதபடி யாக்கிரதையா இருந்து இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே காரியங்களை செய்யுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய

0: காரியங்கள் இந்த நாட்களில் தேவன் வர்த்திக்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார் என்பதைத்தான் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, கடைசி காலமா இருக்கிறபடினால் யாக்கிரதையா இருந்தால் யாக்கிரதையா இருந்து எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா இந்த நாட்களை நாங்கள் செய்வோமாக. இந்த நாட்களை அப்படியாக செய்கிற வேளையிலே நாங்கள் அந்த குற்றங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள், ஆண்டவடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே அப்படி திரும்புகிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி இந்த நாட்களிலே தேவன் நாட்களை பாதுகாத்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இந்த 24ஆம் தேதி 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02 காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம்: நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமேன். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கூறப்பட்டிருக்கிற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். எரேமியா 15:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முறிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 நாளாகமும் 7, இசைக்கியல் 20, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் லூக்கா 17ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். தொகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் இதன் மூலம் கர்த்தருடைய வசனத்திலே ஊன்ற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமீனத்தோடு வாக்கு தத்தம் நச்சிந்தனை ஜீவமன்னா தேவனுடன் 1 நிமிடம் ஜீவ வார்த்தை இவற்றை கூட நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர்தாமே அவற்றுக்கூடாகவும் உங்களுடன் வழி நடத்துவாராக, பேசுவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இப்படிப்பட்ட தாளந்து உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து அனுப்பி தாருங்கள். அவற்றை நாங்கள் வானொலியிலே ஒளிபரப்பு செய்து மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுப்போம். ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக அனுப்பி கொடுக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே அவற்றுக்கூடாகவும் வழி நடத்துவாராக. சிறிய ஊழியமாக நீங்கள் இதை செய்யுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் 6 மணித்தியாலம் அபிஷேக ஆராதனையோடு ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவே திருச்சபை டொரண்டோவிலிருந்து வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல ஆயத்தமாவோம். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்துவார். காலை நேர அபிஷேக ஆராதனை. அந்த வகையிலே தேவ ஊழியரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதிகால வேளையில் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் UKயிலிருந்தும் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இலங்கை கிளிநொச்சி பகுதியிலிருந்து சௌரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌர பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பதுளை இலங்கையிலிருந்து இரவு வேளையிலும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோர்டம்மா. ஆமேன். நினைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார். பிரைஸ் லோர்டம்மா, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட சங்கீதம் 91 இந்த வேளையிலே நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே எங்களை மூடுவார். அவருடைய சிட்டகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கீடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேங்க்யூ அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. தகப்பனே துதிக்கிறேன் ஐயா ராஜா. இந்த சங்கீதத்தை குறித்து நேற்றைய நாளில் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒருவருக்கு சர்ஜரி குறிக்கப்பட்டது, அங்கே டாக்டர்ஸ் ஏதோ காரியங்கள் இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு சர்ஜரி குறித்த வேளையிலே அந்த சகோதரர் வந்து இந்த 91 சங்கீதத்தை அவர் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை படிக்க தொடங்கினாராம். படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு பிற்பாடு திரும்ப அந்த டாக்டர்ட செக் பண்ணுகின்ற வேளையிலே அந்த வியாதியின் அறிகுறி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஹலேலூயா. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குற தேவன். ஹலேலூயா. ஆனபடி நான் இந்த சங்கீதத்தை இந்த நாளிலே நான் படித்தேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இதை அறிக்கை பண்ண தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன்.
2: உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசலாக்கியமே. அவர் சீட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சீட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமவர்.

உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கரங்களில் ஏந்துவார். ஹாலேலூயா. இந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு நடக்கிற காரியம். நேற்றைய நாளிலே கூட நான் படியில இறங்குகிறவளே கால் சறுக்கினது. ஆனால் எப்படி அந்த நான் காப்பாற்றப்பட்டேன் தெரியவில்லை. அது மட்டுமல்ல, எத்தனையோ தருணங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். சில வேளை நான் கத்தி எடுத்து வெட்டுவேன், ஏதாவது வெட்டுகின்ற வேளையில நான் கொஞ்சம் வேகமா காரியங்களை செய்ய வேணும்னு சொல்லி விரும்புவேன். எப்படி அந்த கைக்கு வந்து அப்படியே அந்த கையில இருந்து சறுக்கி கொண்டு போறதுன்னு தெரியும். அது ஒரு தரம் இல்லை, எத்தனையோ தடவை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். ஹாலேலூயா. தேவ தூதர்களை எங்களுக்கு பணிபுடி ஆட்களாக தேவன் தந்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும், உங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. ஹாலேலூயா. ஆண்டவரையும் சோத்திரிக்கிறோம். இந்த நல்ல தெய்வத்தை ஆண்டவராகி தகப்பனே நீர் ஆண்டவரே தேவனே எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உயிருள்ள தேவனை பாராச்சா, உயிருள்ள ஆண்டவரை பாராச்சா. இரக்கத்தின் பிதாவே உடைய கரத்திலே ஏறாச்சா. எங்களை தாழ்த்தி ஒப்பு தருவோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. பாலுதோறும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் ஐயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே அப்பா. ஆண்டவரே நிறங்களை காண்கின்ற தேவன் அப்பா ராஜா. என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாது மிட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு செய்வேன்னு சொன்ன தேவனே அப்பா. நீர் அதிசயங்களை காண செய்த தேவன். இம்மட்டும் எங்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே உடைய கிருபையால் எங்களை வழிநடத்துகிற தெய்வமே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பினியமுக்கு சூத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களை நான் கிருபை பெருகும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனியம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி

Haleluya, நீரங்களை காண்கின்ற தேவன் ராஜா. Haleluya, மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. Haleluya,

அற்புதமாய் உருவாக்கினேன். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினேன். நன்றி.

நீ அறியாது மிட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன தேவனே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே, நீர் சேர்ந்தே மகத்துவமானவரப்பா. ஆலோசனையில ஐயா ராஜா நீர் பெரியவரப்பா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. என் பேல நீரே அன்பு கூறுவேன் மகளு.

வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவே.

அவரே ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வைத்து எங்களை பெருக பண்ணுகிற தேவனப்பா. ஆண்டவரே, எங்கள் தமிழ் திருச்சபைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா, திருச்சபைகளை பலுக பண்ணும், பெருக்கமாக்கும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, ராஜா ஆண்டவரே, திருச்சபைகள் ஆண்டவரே தேவனே உமக்கு சாட்சியாக எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உடைய திருச்சபைகள் ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சாட்சியாக எழுந்து நிற்கட்டும் ஐயா ராஜா. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே, திருச்சபைகளிலே ஆண்டவரே ஒருவர் கூட தாங்கள் வியாதியா இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை அப்பா ராஜா. அவளுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறது. கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறேன். திருச்சபையில ஏற்ற காலத்திலே மழை பெய்கிறது அப்பா. திருச்சபை மக்கள் கடன் வாங்குறதில்லை, அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கழிவூர்ந்து மகளை கடவோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே, இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எங்கள் வாழ்வை செழிக்க வைப்பதே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எங்கள் வாழ்வை செழிக்க வைப்பதே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற

தள்ளப்பட்டாலும் எல்லாராலும்னா தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்துவார், அன்பான தேவனே என்னை உயர்த்துவார், அன்பான

மக்கள் வாழ்வு துடிக்க வைப்பதே. கண்ணீரின் பள்ளத்தாக்கி நடக்கும் போதெல்லாம் கண்ணீரின் பள்ள

அந்தகாரமே என் வாழ்க்கையானது விளக்கேற்றி வைத்த எந்த நம்பு தெய்வமே

0: வைப்பதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, மீண்டுமாய் ஐயா ராஜா, ஆண்டவரே, யூரோப் தேசங்களுக்காக, இந்த கனடா அமெரிக்கா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் வாழ்ந்த தேசம் அப்பா, பரிசுத்தவான்கள் ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா, அவருடைய சந்ததிகளை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, அந்த சந்ததிகள் எங்கே இருக்கிறார்களோ ராஜா, அவர்களை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர்களை வைத்திருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னும் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த தேசங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சியம் விடுதலை வேண்டும் ஐயா. விசேஷமாக ராஜா தகப்பனே, எங்கள் தமிழ் வாலிப பிள்ளைகள் அப்பா, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்கள் மேல் உடைய கிருபையை ஊற்றும் ஐயா ராஜா. தகப்பனாகிய தேவனே ராஜா, போதமிருந்து விற்கிற ஒவ்வொருவரையும் இனம் கண்டுகொள்ள உதவி செய்யும் ஐயா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்கூலுக்கு ஆண்டவரே போய் வர உதவி செய்யும் ஐயா ராஜா. என் தகப்பனே, உடைய உதவி அந்த பிள்ளைகளுக்கு தேவையப்பா ராஜா. வடமாகாணம் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம் ஐயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் சொல்லப்படுகிறது ராஜா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே, எங்கள் தமிழ் பிரதேசங்கள் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. பவனியா, கிளிநொச்சி பகுதிகள் ஐயா ஆண்டவரே, முல்லைத்தீவு பகுதிகளப்பா, வடமராட்சி பகுதிகளப்பா, யாழ்ப்பாண பிரதேசங்களப்பா, அனுரா அனு ஆண்டவரே அப்பாபிதாவே ராஜா, தேவனே தகப்பனே ராஜா, மாத்தளை ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே மக்கள் சோத்திரம், கண்டி பகுதிகளப்பா, கொழும்பு பகுதிகளப்பா, மத்திய மாகாணம், கீழ் மாகாணம், மேல் மாகாணம் ஆண்டவரே தேவனே தகப்பனே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மத்தியில வருவீராக ராஜா, குற்றங்குறைவுகளை மன்னிப்பீராக. என்ன ஆவியானவரே அப்பா, பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது ஐயா, குறைவுள்ளதா இருந்தது அப்பா, ஆனாலும் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசவாடி நீர் ஐயா ஒழுங்குகளை நிறவாக்கினீரப்பா. இலங்கையிலே அசவாடும் ஐயா, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு நீர்தான் ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினீரோ அப்பா ராஜா, ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலே லூயா. அன்றாதபுரத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீ ரட்சியும் ஆண்டவரே. அப்பாபிதாவே துதிக்கிறோம் ஐயா. தேசங்களிலே இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவர் உம்முடைய வல்லமை நான் நிரம்புவதாக, ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் வல்லமை நான் நிரப்புவீராக, விசுவாச குடும்பங்களை உடைய வல்லமை நான் நிரப்புவீராக ராஜா. என் தகப்பன் ஆகியது இவனே மீண்டுமா ஐயா ராஜா, அமெரிக்கா தேசத்துக்கும் கனடா தேசத்துக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று, யூரோப் தேசங்களுக்கும் அமெரிக்கா தேசங்களுக்கும் இடையிலே இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினதற்காக சோத்திரம் ஐயா. அந்த டெரிஃப் காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைக்கும்படி செபிக்கிறோம். ட்ரம்மோடு நீங்கள் இடம்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களிலே பகைகள் மாறட்டும் ஐயா, யுத்தங்களை ஓய பண்ணுவீராக, ஈட்டிய முறிப்பீராக ஆண்டவரே. சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக ராஜா ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம். மீண்டுமாய் ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவராகிய தகப்பனே. அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள் வந்து ஐயா ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் சுகம் பெற உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே உம்முடைய கரத்தை வையும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன் ஐயா.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்தீங்கள். அபிஷேக ஆராதனை கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தர் தந்த புதிய நாளுக்காக புதிய ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்ல கத்தர் உதவி செய்யாராக. போக்கிலும் வரத்திலும் அதே வேளையில் குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியார்வன் நாமத்தினாலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே கத்தரை சித்தமான இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்தார்கள், அபிஷேக ஆராதனை நடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் தவறவிட்டவர்கள் நாங்கள் யூடியூப்பிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், அவருடைய அந்த அபிஷேக ஆராதனையிலே இணைந்து கொள்ளுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்குள்ள இருக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே போய்ப்போம். ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்லுகின்ற பொழுதும் கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 24ஆம் தேதி 9ஆம் மாதம், 24ஆம் தேதி ஐப்பசி மாதம், 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஜபிக்க இருக்கிற, அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தரி கரத்தில் இந்த நாளையும் போய்ப்போம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, வேத தியானத்துக்கூடாக, அது மட்டுமல்ல பைபிள் குயிஸ் கூடாக கடந்து செல்வோம். அந்த வகையிலே நண்பர்கள் உறவினருக்கும் அறிவுப்படுத்துங்கள், இணையுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் 10:30 மணிக்கு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அல்லது இணைந்து வழி நடத்துங்கள். ஆமேன், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமேன். எரேமியா 15:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் சாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பலவந்தப்படுத்துகிறார்கள். ஆமேன். பலர் பல காரியங்களுக்கு பலவந்தப்படுத்துகிறார்கள். ஆமேன். கத்தர் சாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைக்கு எங்களுடைய ஒரு நாடு ஒன்று இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு கிட்டவாக இருக்கிறது. அந்த நாட்டிலே ஒரு சகோதரி, இன்றைய நாளில் பார்த்தேன், ஒரு சகோதரி ஏதோ பிழை செய்து விட்டார். அவருடைய கையை வெட்டி விட்டார்கள். ஆமேன், கையை வெட்டி விட்டார்கள். அப்படியாக நாடுகள் கொலை நடக்கிறது. ஒரு சிறு குற்றம் செய்தால் அவர்களை தலையை துண்டித்து விடுவார்கள். அப்படியான நாடு, இந்த நாடுகளுக்கு போவதை தவிர்ப்பது தான் நல்லது. ஆமேன். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. மன்னிப்பு என்ற அந்த காரியம் அந்த நாட்டிலே இல்லை. அதனாலே ஆண்டவர் மன்னிக்க சொல்லி கூறியிருக்கிறார். எல்லா மதங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது, ஆனால் நடைமுறையிலே இல்லை. ஆமேன், ஆமேன். அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 1 ஆகமம் 7வது அதிகாரம், எசேக்கியேல் 20வது அதிகாரம், இன்றைய நாளிலே வாசிக்க வேண்டிய அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 17வது அதிகாரம், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, நற்சிந்தனை, வாக்குத்தத்தம், தேவனுடன் ஒரு நிமிடம், ஜீவ வார்த்தை, இவற்றை நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமை அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. அவற்றை தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே உங்களுக்கும் அப்படிப்பட்ட தாளந்து இருக்குமானால், சிறிய சிறிய தாளந்துகளோடு ஆரம்பிக்கின்ற பொழுது கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். ஆமேன். பாடலோடு, ஜபங்களோடு, துதிகளோடு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கத்தர் உங்களை பெரிய காரியத்துக்கு வழிநடத்துவார். தேவ செய்திகளை கொடுக்க வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வரவேற்றுக் கொண்டு எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி செசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் தனசேகரன் பதுலை இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி சுஜாதா ஆனந்தராஜன் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஐரின் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்படுவார்கள். கத்திரதாமே, இந்த ஜெபங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட முன்னதாக கேட்டுக்கொண்டார். தொகுத்து வழங்குகிற சௌதரி அவற்றை தொகுத்து வழங்க முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். இந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். ஊழிய சௌதரி ஜானட் அவர்கள் ஜெபங்களை தொகுத்து வழங்குவார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லோட்டமா.
0: அனைவருக்கும் என்னுடைய அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலிய நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்ட்ரிய அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாளிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை வேதத்தினூடாக பார்த்துவிட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 128:3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரின் திராட்சை செடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருங்கள் அங்கு தாவீது ராஜா சங்கீதம் 52:8 சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுடைய கிருபையை நாங்கள் எப்பொழுது நம்பி இருக்கும் போது நாங்கள் பச்சையாய் செழிப்புள்ளவர்களாய் அங்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் பசுமையான கனிதர மரத்தை போல அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்பொழுது சங்கீதம் 104:12 சொல்லப்படுகிறது, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்ற விழிச்சத்தின் கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீத்த அரண்மனை மூளைக்கல்லை போலவும் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இது தாவீது தனது சொந்த நலத்துக்காகவோ அல்லது சொந்த வெற்றிக்காக மட்டும் பார்க்காமல் எல்லா பிள்ளைகளும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் செழிப்பையும் அமைதியையும் காண வேணும் என்று சொல்லி அந்த குமாரத்திகள் விருட்சத்தின் கன்றுகளைப் போல நிரந்தரமான தன்மை உடையவர்களாயும் தேவனுக்கு பயனுள்ளவர்களாயும் அழகை குறித்து இந்த வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த குமாரத்தி எப்படிப்பட்ட அழகை உடையவளாய் இருப்பாள் என்று சொல்லி ஒரு குடும்பத்திலே எப்படி அந்த பிள்ளைகளின் அழகு உண்டாகும் என்றும் இந்த இடத்திலே அங்கு குமாரத்திகளின் அழகு பயனுள்ளதாயும் நிரந்தர தன்மை உள்ளதாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 19:10 நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதுமாக தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தால் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அமெரிக்கையோடு என்று சொன்னால் அமைதியோடு அல்லது நலமானதோடு அப்படி என்ற கருத்தை அங்கு வருகிறது. ஆகவே அந்த திராட்சை செடியாய் இருக்கிறவள் யார் என்றால் அங்கு ஒரு பெண்ணாய் இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நல்ல விளக்காய் இருக்கிறாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் அங்கு குடும்பம் கண்டு கொண்டு இருக்கும் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து காணக்கூடியதா இருக்கிறது. நாட்களே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருகிற தடைகள் எல்லாம் நீக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் சியோனிலே இருந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், எருசலேம் வாழ்வை நாங்க காண வைக்கிற தேவன், இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துற பொல்லாத சத்துருவின் கிரிகளும் நம்முடைய சுபாவங்களும் தடியாயிருக்காதபடி கர்த்தாமே மாற்றி அமைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் இந்த உலகத்தை படைத்த தேவன், நீர்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் ஆவி ஆத்துமா ஒவ்வொரு மனிதனையும் படைத்த தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. எல்லாம் நீர் படைத்தவைகள். ஆண்டவரே, உம்மை நம்பி பெறுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். துன்மார்க்கன் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாவற்றையும் நீர் வாய்க்கப்படுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் இருக்கும் பொழுது எங்களுடைய ஒவ்வொரு எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எருசலேமின் வாழ்வை நீர் காண செய்கிற தேவன், இப்படியாக இந்த ஆசீர்வாதங்களை தடைப்படுத்துகிற பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் போகும்படியாக, நாங்கள் போகும் பொழுது நாங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக போகும்படியாக, எங்களுடைய ஆசீர்வாத தடைகள், உம்முடைய ஊழியத்தின் தடைகள், ஒவ்வொரு தடைகளை நீர் நோக்கி நீக்கி போட்டு எங்களுடைய ஆசீர்வாதங்களை நீர் தருகிற தேவனாக இருக்கிறீர். பரலோகத்தில இருந்து பரலோக கதவுகளை திறந்து நீர் இந்த பூமியை ஆசீர்வதிக்கிற தேவன். மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே உடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் எங்களை ஆசீர்வதித்து விட்டு திரும்புறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் குறைவில் இருக்கிறார்களோ உம்முடைய பரிபூரணத்தில இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு குறைவும் நிறைவாக மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு குறைவுகளை நீர் நிறைவாக்கி உம்முடைய ஊழியத்தில உம்முடைய அவர்களுடைய ஆசீர்வாதத்தில நீர் ஒவ்வொரு மக்களும் உம்மை தேடி உம்மை தேடும் பொழுது நீர் அவர்களுடைய தேவைகள் தேவனாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் கொடுக்கப்படும். பாருங்கள், காட்டு புஷ்பங்களை நீங்க அழகுபடுத்துற தேவன், இப்படியாக மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் உணவு கொடுக்கிற தேவன் எங்களுக்கு உணவு தராமல் இருப்பாரோ? இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நாங்கள் உண்மையாக உத்தமமாக பின்பற்றும் பொழுது நீர் எல்லாவற்றையும் எங்களை சந்தித்து எங்களை நிறைவாக வாழ வைக்கிற தேவன். ஒவ்வொரு தண்டைகளும் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. பிசாசு கிரியைகள் குறைவுக்கான கிரிகைகள் எல்லாம் கட்டப்பட்டவருடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பண ஆசையை நாங்கள் தேடாதபடி நீர் எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து நடத்துகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் நீர் அவர்களுடைய வாழ்வில அவர்களுடைய தேவைகளில் எல்லாவற்றிலே நீர் தடைகளை நீக்கி போட்டு நீர் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த ஜன சிசனுக்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன் நீர். தொடர்ந்து ஞானத்தை புத்திய அறிவை புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து தொடர்ந்து வழி நடத்துகிறார்கள். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியாக தனசேகரன் பாசனுக்காக ஜெபிக்கிறேன், சாந்தி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், சுஜாதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஐரினுக்காக. இப்படியாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பலத்தில பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பரிசுத்த ஆவி வரும்பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவன் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரத்தில இருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் பரத்தில இருந்து வந்து எங்களை நிரப்புகிறார் என்ற உணர்வோடு உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தூதே கன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும். ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்,
2: ஆமென். God bless you sister, God bless you everybody.
0: ஆமென், ஆமென், ஆமென். நாங்க பாஸ்டர் தானஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர்
3: பிரைஸ்
0: தி லார்ட், நீங்கள் திருச்சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருப பெருகவும் பச்சையான ஒலிவ மரங்களாய் அவர்கள் நிலை நிற்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: நன்றி ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவில் உள்ளவர் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சுவாமி ஆண்டவரே, நீ நல்லவர், நீ பரிசுத்தர், நீ கிருபையுள்ளவர், நீ எங்களை நடத்தினபடினால் இந்த மாலை பொழுதிலே கூட சுவாமி இந்த கூடுகையிலே சேர்ந்து ஆண்டவரே திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி ஞானத்தோடும் தெளிந்த புத்தியோடு வழிநடத்த வேண்டும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கீழ்படிந்து நடக்கத்தக்கதாக எல்லாவற்றிலும் அவர்கள் ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரே திருச்சபையிலே வந்து கேட்கிற ஒரு வேத வார்த்தையின்படி அவர்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை எழுப்பி பிரகாசிக்க நடப்பதற்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக இந்த கூடுகையே ஆண்டவரே நீங்கள் எங்களை சந்தித்து கொடுத்த நல்ல கிருபைக்காக ஜெபிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். உமாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உமாலே நீங்கள் நல்லவராயிருந்து என்னை இந்த கூடுகையிலே இணைத்து நான் விளவீனத்திலே இருந்தாலும் ஆண்டவரே தேற்றி எனக்காக ஜெபிப்பதற்கு இந்த நாளிலே ஆண்டவரே துயரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு சரீர பலவீனத்தோடு இருக்கிற நேரத்தோடும் குறைந்து ஆண்டவரே எங்களை நீங்க செவிப்பதற்கு கிருபை பாராட்டுவதற்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே விசேஷமா எல்லா திருச்சபைகளையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் உண்மையாகவும் உத்தமமாகவும் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு போகின்ற தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும்படியாக இந்த மாலை வேளையில இரட்சகரும் மீட்பரும் என் தேவானி தேவனும் சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து சகலவற்றையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே எனக்கு ஜெபிப்பதற்கு என் ஆவுகளை திறந்து உம்முடைய மகிமையுள்ள வார்த்தைகளோடு உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு நீ எனக்கு கிருபை பாராட்டி இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரே நான் நன்றி சொல்லி எல்லாவற்றையும் மகத்துவம் உள்ள சர்வலோகத்துக்கும் அதிபதியாயிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன் பிதாவே.
0: இருந்து எல்லா பலவீனத்திலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேவ சபையில குமாரர்களுக்காகவும் குமாரத்திகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் ஓங்கி வளர்ற விருட்சங்களாய் அழகுபடுத்த கூடியவர்களாய் தேவனுடைய மகிமைக்குள்ளே நிற்கக்கூடியவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆண்டவரே கத்தா அப்பா அப்பா தேவா அதி தேவா அப்பா மகிமைப்படுத்துறோம் உண்மை ஆண்டவரே உம்மை உயர்த்துறோன் ராஜா, உயர்த்துறோன் ராஜா, உன்னதமானவராய் இருக்கிறேன் அப்பா. அப்பா தகப்பனே நீங்க உன்னதமானது வரப்பா, உண்மையான வரப்பா, நித்திய ஜீவனப்பா. நீங்க எங்களுக்கு இந்த ஜீவனை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த ஜெப வேலை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்கான கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுல வந்திருக்கிற சகோதரிகள் யாவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் ஆண்டவரே அவங்களை பலத்தோ ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆண்டவரை உங்க கரங்கள் இல்ல ஆண்டவரை ஏங்கி தூக்கி வச்சுக்கிறதுக்காக அப்பா தோல்ல சுமந்து நீங்க கொண்டு செல்லுறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா அப்பா நீங்க எங்களை நோக்கி பாக்குறதுக்கு நாங்க கிருபை உள்ளவர்களா இருக்கிறோம், உங்களோட கிருபை எங்களை தாங்குறதுக்காக உங்களுக்கு சோத்திரம் சொல்லுறோம். அனைவரையும் ஆண்டவரை இந்த சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிறவர்கள் நடத்துறவர்களையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்க கிருபை தாங்குகிறப்பா, கிருபை தாங்குகிறது எங்களை ஆண்டவரே. அப்பா இந்த தேவ குமாரத்திகள் ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே இன்னுமா நிலைத்து நிற்குமா படி அவர்கள் அதே இடத்துல நிக்காம ஆண்டவரே இன்னுமா இன்னுமா தேவ குமாரர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக சபையலுக்கு ஆத்மாக்களை இன்னுமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஆண்டவரே தவப்பனை அப்பா கிருபையும் உம்முடைய ஞானத்தையும் நீங்க அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் தகப்பனே, நீர் எல்லாமா இருக்கிற வல்லவரா இருக்கிற நல்லவரா இருக்கிறீர் அப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த குமார குமாரத்திகளை சபையிலே ஆண்டவரே நிலையாய் நிறுத்தி வைக்க ஆண்டவரே இன்னுமாய் நீங்க இன்னுமா தேவ குமார தேவ குமாரத்திகளை அப்பா கொண்டு வரதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா, சோத்தரிக்கிறோம் ராஜா.

தகப்பனே, அப்பா அந்த வார்த்தை ஆதியில இருந்தது என்று சொல்லி ஆண்டவரே, அந்த வார்த்தை ஆதியில இருந்தாரு, வார்த்தையே தேவனாய் இருந்த அப்பா, எங்களுக்கு நீங்க எல்லாமா இருக்கிறவர், உங்க வார்த்தையால எத்தனையோ பேர் குணம் கொண்டவரும் ஆண்டவரே, வருத்தங்கள்ல இருந்து ஓடி எழும்பி வந்தவர்களுமாய் முடவர்களை ஆண்டவரே ஓடி நடக்க பண்ணினவராய் இருக்கிறீர் அப்பா, குருடர்களுக்கு கண் பார்வையை கொடுத்தவராய் இருக்கிறீர் அப்பா, செவிடர்களை கேட்க செய்த தகப்பன், எவ்வளவு அதிசயம் செய்த தகப்பன் அப்பா, உண்மை சோத்தரிக்கிறோம் அப்பா, அதே அதிசயங்களையும் அற்புதங்களை எங்கட வாழ்க்கையிலையும் நீங்க செய்தீங்க, நாங்க பைபிள்ல வாசிச்சு வேதாகமத்துல நாங்க வாசித்த அற்புதங்களையும் விட எங்களுக்கு இன்னுமா இன்னுமா ஒவ்வொருவருக்கு நீங்க அதிசயமும் அற்புதமும், இந்த தேவ குமாரர்களுக்கு ஆண்டவரே, குமார்த்தியலுக்கு ஆண்டவரே அப்பா, நீங்க பாதுகாப்புல வைத்துக்கிறதுக்காக அதிசயம் அற்புதம் செய்து ஆண்டவரே, இன்னுமா கொண்டு வரத்துக்காக, இன்னுமா ஜனங்களை கொண்டு வரத்துக்கு சபையில ஆண்டவரே, சபையில நாங்க கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கட்டளை தருகிறவரா இருக்கிறீர் அப்பா, ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல வச்சு ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, நீர் ஒருவராய் இருக்கிறீர் எங்களுக்கு ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுறமே ராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுறன் ராஜா, நீர் நல்லவரும் வல்லவருமாய் அப்பா, ஆலயத்துல எழுந்தருளி இருக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா, அப்பா எழுந்தருளி இருக்கிறவராய் இருக்கிறீரப்பா, அங்க வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ராஜாதி ராஜா அப்பா, தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம் ராஜா, நன்றி சொல்லுறோம் ராஜா அப்பா, உமக்கு நன்றி சொல்லுறோம் ராஜா, நன்றி சொல்லுறோம் தகப்பனே அப்பா, உமக்கு நன்றி, இதுல லேசி பிரதரை அண்ணாவை ஆண்டவரே உங்க கருத்துல தருகிறோம் அப்பா, இந்த சங்கம வானொலியை நடத்துற அந்த அண்ணாவை ஆண்டவரே அப்பா, சுகத்தோட பலத்தோட எங்களுக்கு தந்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா, அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறீங்க, அவரு சிஸ்டரையும் ஃபேமிலி குடும்பம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா, சுஜாதாவை ஆண்டவரே தனம் அவர் அவர் நேற்று எனக்கு அடிச்சிருந்தார் ஆண்டவரே, தனக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவரே, நாங்க ஜெபத்துல அவரையும் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா, பூரண சுகம் கொடுக்கிறவர் அப்பா, உம்மட்ட வந்தவர்கள் வெக்கி போகாதபடி ஆண்டவரே, தோத்து போகாதபடி, நாங்க ஏமாந்து போகாதபடி ஆண்டவரே, எங்களை அப்பா நினைவு கூறுங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களையும் நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி ராஜா, ஒவ்வொருவரையும் நினைவுல வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் தகப்பன், நீர் எவ்வளவு நல்லவர் உண்மையானவர் அப்பா, அப்பா நீ நல்லவரா இருக்கிறீங்க, இன்னுமா அறியாத ஜனங்களும் அறிந்தும் உமக்கு கிட்ட நெருங்க முடியாம இருக்கிற ஜனங்களையும் நீங்க இரக்கத்தினாலே உம்முடைய அன்பினால கொண்டு வரத்துக்காக நன்றி ராஜா, உங்க இரக்கம் பெரியது ராஜா அப்பா, உங்க இரக்கம் பெரியது, உங்க இரக்கத்தாலும் அன்பாலையும் எங்களை மீட்டு கொண்டீரையா, எங்களை பாவத்தினின்று நீர் எங்களை மீட்டு கொண்டீரப்பா, உங்க காயங்களாலே எங்களை மீட்டு கொண்டீரையா அப்பா, நீங்க பாடுபட்டது நிமித்தம் நாங்க உயிர் வாழ்கிறோம் ராஜா, ஜீவன தந்து எங்களுக்கு ஆண்டவரை மீட்டெடுத்தவரா இருக்கிறீரப்பா அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி சுகத்திரப்பா அப்பா, இந்த சங்கம நாளில் சங்கம வானொலியில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம், ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரை, அவங்க வீட்டுல நீங்க வாசம் செய்யறதுக்காக சோத்திரம் ராஜா, அவங்களுடைய தேவைகளை அப்பா காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறவரை, அவங்க பிள்ளைகளை நீங்க பராமரிக்கிறதுக்காக நன்றி ராஜா அப்பா, நாங்க சும்மா இருக்க சொன்னீங்கள ஆண்டவரே, நீங்க யுத்தம் செய்யறன்னு சொன்ன எங்களுக்காக ஆண்டவரே, நீங்க யுத்தம் செய்யற தேவனா இருக்கிறீங்க தகப்பனே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுறோம் அப்பா, ஜெனசிஸ்டரே ஆண்டவரே அவ செய்யற அந்த ஊழியங்களை ஆண்டவரே அப்பா, அந்த ஊழியங்களை அப்பா கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே, அவ பொத்தி பாதுகாத்து அப்பா உங்களோட செட்டைக்குள்ள அவ வச்சிருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகள் கணவரே அப்பா உங்க கரத்துல வச்சுக்கிறோம், உங்க பாதுகாப்புக்குள்ள வச்சிருங்க தகப்பனே, அவங்களை வழி நடத்துறவர் அப்பா, அவங்க தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீரப்பா, வல்லவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே அப்பா உமக்கு சோத்திரம், ஜெகவாரப்பா சுகம் தருகிறவரே அப்பா, அந்த தனபிரசாக்கு ஆண்டவரே அந்த அவருக்கு தாரதற்காக உமக்கு நன்றி ராஜா, சுகம் தருகிறதுக்காக நன்றி, கவி கவிதாவை உங்களோட கரத்துல வைத்திருக்கிறோம் அப்பா, மீண்டுமா இந்த ஜெபத்துல வந்து நீண்டுமா எங்களுக்கு ஜெபிக்க ஆண்டவரே, அவர்களை கொண்டு வரத்துக்காக சோத்திருக்கிறோம், இதுல வராதவர்களை உங்களோட கரத்துல தருகிறோம் ஆண்டவரே, வினோத்தை உங்களோட கர வினோதக்கு உங்களோட கரத்துல தருகிறோம் ராஜா, அந்த சகோதரியை மீண்டுமாய் சுகமாக்கி கொண்டு வரத்துக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, இன்னுமா வராத ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நன்றி,
நன்றி அப்பா. அவர்களுடைய தேவைகள் ஒன்று தந்தீங்க ராஜா. ஒவ்வொரு அப்ப உலகத்துல இருக்க புஜுத்த போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு

0: உம்மா அறியாம வேதனையில இருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவரே, அப்ப ஒவ்வொருவரையும் நீர் கரத்தை கொண்டு நினைவு கொண்டு பாதுகாக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிறேன் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி.
1: அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லோர்ட். சிசிலி அம்மா
2: பிரைஸ் லோர்ட்.
1: எல்லா குடும்பத்துக்கும் வேண்டிய சமாதானத்தை என் தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேணும். இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குறைவுகள் வராதபடி எல்லாவற்றிலும் அவர்கள் ஆரோக்கிய பலன் சுகத்தோடு இருக்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, அன்பான தகப்பனே, இரக்கத்தினை சொல்லுடைய இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்டு உதவி செய்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு கோடான கோடி கோடி சோத்திரம் அப்பா. அப்பா என்று கூப்பிடுகிறேன் தகப்பனே. அப்பா உமை கூவி அழைக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானொலி நடத்துகிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கண்ணீரோடு கேட்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வியோ அவற்றை பெற்றுக் கொடுங்க தகப்பனே. ஆவியானவையோ ஒருதரும் செஞ்சலப்படக்கூடாது, நோய் நொடி இல்லாம இருக்க வேணும் என்று உண்மை இறந்து கேட்கிறேன் தகப்பன். ஆவியானவரே, நீர் உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, உமது ரத்தத்தால் அவர்களை மீட்டவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்மை கூவி அழைக்கிறேன் தகப்பனே. இந்த சிங்கம் வானுடைய ஆசீர்வதியும் அப்பா இதிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அத்தனை பேருக்கும் உம்மது கரம் அவர்களோடு இருப்பதாக அப்பா. அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுந்த தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நான் கூவி அழைக்கிறேன் தகப்பனே. எங்கள் சத்தத்தை கேளும் தகப்பனே. எல்லோரும் அப்பா உமக்காக ஒலி எழுப்ப செய்தல்ல தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சபைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய சபைகள் தகப்பனே. அப்பா உமது நாமத்தை உச்சரிச்சு அப்பா உமது சபையில் சேர உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவர்கள் இனியாவது நான் இயேசுவின் பக்கம் அப்பா அவற்றை சாட்சிகளை நான் பரப்ப வேண்டும் என்று அவர்களுக்கு நல்ல உறுதியை கொடு தகப்பனே. அப்பா எங்கள் பிள்ளைகளும் அதே மாதிரி தகப்பனே. எங்கள் பிள்ளைகளும் தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே, மாற்றும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க நீர் வழி செய்யும் தகப்பனே. உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியும் போது அப்பா நான் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் தகப்பனே. உங்கள் எல்லோருக்காகவும் நான் இறந்து கேட்கிறேன் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேளுந்த அப்பா, நாங்கள் தன்மையில் இருந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை நீர் அறிகிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். ஆவியானவரே உமக்கு சோத்திரம். கோடான கோடி சோத்திரம். அன்பான தகப்பனே, குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்களின் தேள்விகளை சந்தியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவேகனா, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்கள் தேள்விகளை நீர் அறிகிறதேவனப்பா. அப்பா இந்த பிள்ளைகளை நீரே எல்லாவற்றிலும் இருந்து வழி நடத்தும். அவர்களும் நல்ல சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவ எங்க போனாலும் ஜெபிக்கும் போது அவக்கு கூட இருந்து நீர் அவர்கள் வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென் ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து நீங்க படுகிற உபத்திரத்தை அவர் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு விளங்குகிறது. அவருடைய கனவினாலே அவருக்கு அதிக வேலைகள், அதிக கஷ்டங்கள், அதிக உபத்திரவங்களை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். அவக்காகவும் தாங்கிக் கொள்ளுங்கள் எல்லாரும் ஜெபத்தோடு கூட. நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு இன்னும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அவர் கிருபை செய்து நடத்துவாராக. ஆமென்.
2: உங்களோடு இருப்பாராக.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்க ஹயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தாய்மார்கள் பெண்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் காக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் திராட்சை செடியாக எழும்ப வேணும், கனி கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாயிரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தேவனே சுவாமி, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் தலைவர்கள் கர்த்தாவே, ஜனாதிபதி முதல் கர்த்தாவே, மந்திரிமார்கள் வரை ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களும் கூட கர்த்தாவையும் ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல ஆலோசனை, நல்ல சிந்தனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா, விசேஷமா இலங்கை தேசத்திலே இருக்கிறதான கர்த்தாவை அப்பா பெண்கள் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் கர்த்தாவே அப்பா உமக்கண்டு எலும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு எஸ்தராக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு நகோமி போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கேட்ட பெண்களாய் மாற தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மரியாதை போல தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க தேவன் இங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பெண்களும் கர்த்தாவே அப்பா கீழ்படியுள்ளவர்களா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களே அதிகப்படியான பெண்கள் கர்த்தாவே இந்த போனுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க தகப்பனே. அதுல இருந்தெல்லாம் அந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தின் தலைவிகள் கர்த்தாவே அப்பா, குடும்பத்தை எடுத்து நடத்துறவர்கள் கர்த்தாவே அப்பா, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவருக்கு எப்படி உள்ள மனைவியாய் இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக குடும்பங்களிலே கர்த்தாவே அப்பா கீழ்ப்படிவில்லை, பொறுமை இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை ஆண்டவரே. அப்பா, அப்படியான குணங்களை கொண்ட பெண்களினாலே தான் குடும்பங்களிலே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களுக்கும் கர்த்தாவே உம்முடைய ஆவியன் கனிகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, ஒவ்வொரு பெண்களையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பெண்களும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசுவாச பெண்கள் கூட இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா வழி தவறி போகிறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பெண்களை தேவன் தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே அந்த பெண்களை கர்த்தாவே அப்பா நல்ல வழியிலே நடத்த தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலே டிக்டாக் பேஸ்புக் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரப்படியாய் போயிட்டு கர்த்தாவே அநாகரிகமான வீடியோக்களை போட்டு கர்த்தாவே அப்பா குடும்பங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த குணங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை கிட்டி சேர உதவி செய்ய தகப்பனே. உம்முடைய பாதத்தினை அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெண்களுடைய தொழில் வாய்ப்புகளை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விதவைகள் அப்பா அனாதையா இருக்கிற அநேக பெண்கள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பெண்களை எல்லாம் தேவன் கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய அன்னாட தேவைகள் எல்லாம் தேவன் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரபு தேசங்களிலே போய் வேலை செய்யற பெண்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ கஷ்டம் கவலைகள் கண்ணீர்கள் பிள்ளைகளின் மத்தியிலே கத்தாவே அப்பா அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்புற பணங்களை கத்தாவே அப்பா அந்த கணவன்மார் குறித்து அழிக்கிறாங்க தகப்பனே அப்பா, அப்படியான காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. அந்த பெண்கள் அநேகமாய் மன உளைச்சல் பாரங்களுக்கு ஆளாகிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுல இருந்தாலும் அந்த பெண்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் நாளை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. நல்ல பொறுப்புள்ள பெண்களா இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்திலே கத்தாவே பெண்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, திருச்சபைகளிலே கத்தாவே எத்தனையோ தாளந்துகளோடு கூட கத்தாவே அநேக பெண்கள் கத்தாவே அப்பா பின்மாற்றத்துல இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அவங்க முன்வந்து எதையுமே ஏற்றுக்கொண்டு செய்கிறதில்லை ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, திருச்சபைகளிலும் கத்தாவே அப்பா பெண்களுக்கான கத்தாவை காரியங்களை செய்ய கத்தாவை ஒவ்வொரு பெண்களையும் கத்தாவை எடுத்து பயன்படுத்த அங்க இருக்கிறதான அப்பா ஊழியர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்களுடைய சொந்த பந்தங்களை மாத்திரம் அதுல எடுத்து பயன்படுத்தாத படிக்க கத்தாவை அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களையும் எடுத்து பயன்படுத்தி கத்தாவை உங்களுடைய சுவிசேஷத்துக்காய் மிஷனரி ஊழியத்துக்கு கத்தாவை பெண்களை எடுத்து தேவன் நீங்க பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அநேக வியாதியோடு இருக்கிற பெண்களை கூட நாளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விமலா சகோதரியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐசில இருக்கிற அந்த மகளை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சுகாதார ஆரோக்கியத்தை கொடுங்க. மீண்டுமாய் வந்து எங்களோடு ஊழியத்திலே பங்கெடுக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம், இலங்கை தேசத்துல இருக்கிற பெண்கள் கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உற்சாகமா இருக்க கத்தாவே தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களுக்கும் கத்தாவே அப்பா, நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது கத்தாவே அவர்கள் அதை சில நேரங்களில் ஏற்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியானவர்கள் கத்தாவே அவங்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அநேக பெண்கள் அந்தரங்கமாக உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. கணவருக்கு பயந்து கத்தாவே, பிள்ளைகளுக்கு பயந்து, உற்றார் உறவினர்களுக்கு பயந்து கத்தாவே அப்பா. ஞானஸ்தானம் எடுக்க முடியாத படிக்கு கத்தாவே, ராபூஜன பந்தியிலே பங்கு கொள்ள முடியாத படிக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. இவங்களுக்கு எல்லாம் தேவன் வழி வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே அப்பா. ஒவ்வொரு பெண்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவே. இந்த நாட்களிலே பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக துஷ்பிரயோகங்கள் வழிபர் வழியிலே போக முடியாத படிக்கு கத்தாவே இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் கத்தாவே தேவன் உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உமக்கண்டு உடைய ஊழியத்துக்கண்டு உடைய கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஊழியத்திலே எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம், நீர் அப்படி எடுத்து அப்பா அந்த இலங்கை தேசத்திலே இருக்கிற பெண்களை எடுத்து தேவன் பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சங்கமம் ஊடகத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. லெஸ்லி அண்ணா சகோதரி ரீட்டா என்னும் பிள்ளைகள் பெயர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், தெய்வானவழியிலே இணைந்து ஊழியம் செய்கிற கத்தாவே அப்பா, வார்த்தையை கொடுக்கிற ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான பிள்ளைகள் இதுல வந்து கலந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, ஜெபித்த ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிஸ்லி அம்மாவுக்காக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. என்ன மனபாரம் கஷ்டம் கவலைகள் இருக்கிறதோ நாங்கள் அறியும், ஆனாலும் தேவன் நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே அப்பா. அந்த தாயாருக்கு வேண்டிய அப்பா மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிற குடும்பத்தின் தேவைகள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இந்த ஜபாரையில இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஜன சகோதரிக்காய், கணவர் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற எல்லா ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் சீர்வழிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களையும் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: இனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: ஆமேன் ஆமேன். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி.
1: நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர்,
1: ஓகே, நீங்கள் இந்திய நாட்கள்ல தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாருக்குள்ளேயும் எல்லா ஆத்துமாக்குள்ளேயும் வர வேணும் என்று சொல்லியும், இந்திய பிரச்சனைகள், இந்திய இயற்கை அழிவுகள், இதில் இருந்து மக்கள் எல்லாரும் விடுதலை அடையக்கூடியதால் அந்த தேவ பயம் அவர்களை நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
5: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான அதிகாலை, மதியம், மாலை வேளையும் ஆண்டவரே, என் அன்பான உறவுகள் எந்தெந்த தேசங்களில் இருந்து ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்றேன். மறுபடியும் ஆண்டவரே அழைத்த கிருபைக்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராஜாவே, உம்முடைய கரத்துல சுவாமி எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேசங்கள் வாதைகளினால நிறைந்து காணப்படுகிறது தகப்பனே. துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் சுவாமி நீர் படைத்த அத்தனை மனிதர்களையும் நீர் அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி வருகிறீர், காத்து வருகிறீர். இயற்கையினால சுவாமி எவ்வளவோ அனர்த்தங்கள் வந்தாலும், எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், அதிலிருந்து எம்மை நீர் பத்திரப்படுத்தி பாதுகாத்து வருகிறீர் தகப்பனே. பிதாவே, இந்த தேசம் நீங்க ஆண்டவரே உருவாக்கிய தேசம் ஆண்டவரே, மிகவும் அழகாக உள்ளதென்று நீர் படைத்த இந்த தேசத்திலே சுவாமி சத்துருவானவன் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுமை செய்வதற்காக ஆண்டவரே எவ்வளவோ எவ்வளவோ துன்பங்கள் துயரங்களை ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில் கொண்டு வந்து உம்முடைய அன்பில இருந்து பிரிப்பதற்காக ஆண்டவரே நீங்க படைத்த ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து பிரிப்பதற்காக ஆண்டவரே அவன் சத்துருவானவன் கொண்டு வந்து ஆண்டவரே ஒவ்வொரு பாவக்கரைகளை விதைத்து வைத்திருக்கின்றான். குடும்பங்களை ஆண்டவரே நிம்மதியாக வாழ விடாமல் ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில் அன்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பெற்றோர்களுக்கு வாலிபர்கள் கீழ்ப்படியாமைய ஆண்டவரே போதை வஸ்தைக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர் யுவதிகள் கீழ்படியாமையும், பிள்ளைகள் ஆண்டவரே சிறுவர் துஷ்பிரயோகம் உள்ளாக்கப்படுகிறார்கள் தகப்பனே ஆண்டவரே, பல விதமான கொலைகள் கொள்ளைகள் என்று அநேகம் அநேகம் ராஜா, வேதி விபத்துக்கள் அநேகம் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே பெரியோர்களுக்கு கீழ்ப்படியாத அந்த நான் என்ற ஆணவத்தினால் ஆண்டவரே மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. பிதாவே, இவை யாவையும் மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள் தகப்பனே. பிதாவுக்கும் எங்களுக்கும் உறவு பாலமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்க, ரத்தம் சிந்தினீங்க தகப்பனே. உம்முடைய தூய திரு ரத்தத்தினால எங்கள் எல்லா பாவ கரைகளையும் சுத்திகரிங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை சுத்திகரிங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முரட்டாட்டமான இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தயவை காண்பீங்க. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே பிள்ளைகள் இந்த உலகத்திலே நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க தேவையான சுகம் வெல ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க சுவாமி. பிள்ளையாண்டான் கைகளில் ஆண்டவரே நாங்கள் கை போடாவிட்டால் அவன் பாவத்துக்கு உள்ளாக்கப்படுவான் என்று நீங்க வேதத்தினூடாக எங்களுக்கு தெரிவுபடுத்திக்கிறீங்க தகப்பனே. எங்கள் பிள்ளையாண்டானே ஆண்டவரே நாங்கள் ஏற்ற நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையிலே நடாத்தி செல்ல உம்முடைய கிருபையை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கொடுங்க சுவாமி. உம்முடைய ஞானத்தை கொடுங்க சுவாமி. அன்று நீர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானத்தை, சிம்சோனுக்கு கொடுத்த பலனை ஆண்டவரே எங்கள் வாலிப யுவதிகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே எவ்வளவோ எவ்வளவோ ஆபத்துக்கள் மத்தியிலும் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் வளர்த்தெடுக்க உம்முடைய கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுங்க சுவாமி. தேசத்திலே ஆண்டவரே எனக்கு ஆதரவு தர யாரும் இல்லையே, அன்பு காட்ட யாரும் இல்லையே, என் பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலைமையில் நான் முதியோர் இல்லங்களில் வசிக்கின்றேன், எவ்வளவோ சிறுவர் இல்லங்கள் ஆண்டவரே அநேகம் அநேகம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை காண்கிற தேவன் நீங்களாக இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் தவிப்புகளை நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க. எத்தனை மனிதர்கள் இருட்டிலே கண்ணீரோடு கண்ணீரோடும் வேதனைகளோடும் பாரத்தோடும் இருக்கிறார்கள். நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா ஆண்டவரே, இந்த துன்பத்தில இருந்து எனக்கு வேதனை விடுதலை கிடைக்காதா, இந்த துயரத்திலிருந்து என்னை விடுவிக்க யார் வருவான் என்று ஏங்கி ஏங்கி இருக்கிற ஒவ்வொரு அப்பாவி ஜனங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை விட்டு பிரிந்த நாங்கள் சுவாமி மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே உங்களை நாங்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பிதாவே உம்முடைய திருரத்தினால எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் உம்முடைய ஆசியினால நிரப்பப்பட வேண்டும். உச்சி முதல் கண்டு உள்ளங்கள் வரைக்கும் இயேசப்பாவின் ரத்தம் ஆண்டவரே எல்லாரையும் சுத்திகரிக்க வேண்டும். உம்முடைய வாசல் வழிகளால ஆண்டவரே நாங்கள் பிதாவின் வாசஸ்தலத்துக்கு நாங்கள் செல்ல ஆண்டவரே எங்களுடைய நாமங்கள் யாவும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சாட்சி பகர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. சிறுவர் தொடக்கம் வாலிபர் முதியோர்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகளையும் நீங்க சந்திங்க தகப்பனே. பிதாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலியை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நடாத்துகின்ற ஜிஸ்லின் அண்ணா குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மற்றைய ஊழியர்கள் எல்லாரையும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பம் குடும்பமாக பிள்ளைகள் பிள்ளைகளாக பொறுப்படுங்க ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க அப்பா பிதாவே. உம்முடைய புது புது கிருபையை ஆண்டவரே மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும் இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே பிசாசானவன் என்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உற்சாகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. மின்னும் இன்னும் இன்னும் ஆண்டவரே புது புது அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருவருடைய கண்களிலும் தயவு காண செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசை எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூடவாக இருக்க வேண்டும். இந்த ஜபத்தை இணைத்து நடாத்துகின்ற அந்த சகோதரியையும் உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. இன்னும் இன்னும் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உமோடு உறவாடிய ஒவ்வொரு அன்பான உறவுகள் ஊழியர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்கள் ஊழிய பாதையிலே ஆண்டவரே கரடுமேடுகள் இருந்தாலும் அந்த கரடுமேடுகள் முட்பாதைகள் இருந்தாலும் சுவாமி அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போட்டு செவ்வையான வழிகளில் நீங்க வழி நடத்தி செல்லுங்க தகப்பனே. இன்னும் இன்னும் ஆண்டவரே இன்னும் விண்ணப்பங்களை கொண்டு வருகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதரர்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க. இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே சங்கம வானொலியில் இணைந்து இருக்கின்ற அத்தனை பேர்களையும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்கள் யாவரையும் எங்கள் மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவரே மிருக ஜீவன்களாக பறவைகளாக எதுவாக இருந்தாலும் உம்முடைய கரத்தில இருந்து உருவாக்கப்பட்ட எல்லா ஜந்துக்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிச்சு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக அதை சுற்றி இருக்கிற முஸ்லீம் தேசங்களுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள். இவர்களை கர்த்தராமே பொறுப்பேற்று அவருடைய இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் நாடுகளுக்காக
6: ஸ்தோத்ரம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. கும்பமயனோ ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம் தயவை நோக்கி பார்க்கிறோம். நீர் பெரியவரும் நல்லவருமாய் இருந்த ஆண்டவரே அப்பா, இமட்டுமாய் காத்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கூலி ஸ்தோத்திரம் அப்பா. நீரே ஆண்டவரே பெரியவராய் இருந்து இமட்டுமாய் காத்து வழி நடத்தின தேவன், இனியும் ஒரு கர்த்தர் தாமை பெரிய காரியங்களை செய்து வழி நடத்திவர் என்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இம்மட்டும் காத்தவர் இனியும் எங்களோடு கொடுத்து வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர். அப்படியே நீ செய்ய போவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் இந்த உலகத்திலே ஆண்டவரை சிவனோடு வைத்திருக்கிறோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம். ஒரு சிறிய தேசமாய் இருக்கிற அந்த பட்சத்திலே ஆண்டவரே அந்த அந்த தேச மக்களுக்கு நீர் துணையாயிருந்து ஆண்டவரே, இதோ ஆண்டவரே 1948 வருடம் துவங்கிய இஸ்ரவேல் தேசம் ஆக்கப்பட்டது ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் ஆண்டவரே அக்கம் பக்கம் எதிரிகள் நிறைந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதன் மேல் ஆண்டவரே குரோத கண்களை வைத்து ஆண்டவரே பார்க்கிறபடியால் கர்த்தர் தாமே எந்த விதமான ஆண்டவரை எதிர்ப்பு வந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் அந்த தேசத்தை ஒருபோதும் கைவிடாமல் காத்து ஆண்டவரை வழி நடத்துகிறீரப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எத்தனை பொல்லாப்பு வந்தாலும், எத்தனை ஆண்டவரே எதிரிகள் சூழ்ந்து கொண்டாலும், தேவன் தேவனுடைய நகரமாகிய இஸ்ரவேலே ஆண்டவரே நீர் காக்கிற தயவு மிக பெரிதாயிருக்கிறது. இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கவர்களே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே அங்கிருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே களைகளை எல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அங்கும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை நம்பிய உம்மை நம்பாமல் ஜீவிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். கர்த்தர் என்பது யார் என்றே தெரியாமல் அநேக ஜனங்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம் அப்பா. உண்மையான தேவனை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உணராமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேசத்திற்கு ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இம்மட்டும் ஆண்டவரே எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டவரே அதை சூழ 1000 14000 பேர் உன் பக்கத்தில் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்னது நிமித்தமாக ஆண்டவரே அந்த தேசத்திற்கு நீ தகப்பனாயிருந்து நீரே பாதுகாப்பாயிருந்து நீரே அரணான கோட்டையாயிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை மட்டுமாய் பாதுகாத்துக் கொண்டு வருகிறீரே கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆண்டவரே சிறிய நாடாய் இருந்தாலும் பெரிய பலமும் பெலனும் ஆண்டவரே நீர் இருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காத்து வருகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரே இந்த ஆண்டவரே தேர்தல் நடக்கிற ஒரு காலமா இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நடந்த மாதத்திலே அங்கே தேர்தல் நடக்க இருக்கிறது அப்பா. அந்த தேர்தலிலே ஆண்டவரே நீர் எந்த தலைவரே ஆண்டவரே அந்த தேசத்திற்கு நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீரோ அவர் மூலமாக ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகை செய்யவும் அந்த தேசத்தின் மக்களுக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவரே தரவும், அதே நேரத்திலே ஆண்டவரே அந்த தேசத்திற்கு எதிர்ப்பாய் செயல்படுகிற அந்த அநேக சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கிய ஆண்டவரே தேவன் பிறந்த அந்த தேசத்திலே தேவன் மனிதனாக வந்த அந்த தேசத்தை தேவ மக்கள் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த இடத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த தேசத்திற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வராதபடிக்கு தேவன் நீரே அவர்களை இம்மாட்டமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறாரே அப்பா. அவர்களுக்கு நீர் துணையா நில்லும். அந்த தேசத்துக்கு எதிர்ப்பாய் ஆண்டவரே எந்த தேசங்கள் வந்தாலும் அதை நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அந்த தேசங்க மக்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல விவேகத்தையும் நல்ல அறிவையும் தந்து ஆண்டவரே நீர் மட்டமாய் வழி நடத்தி வருகிறீர். ஒவ்வொரு எதிரிகளையும் எப்படி தாக்க வேண்டும் என்பதை நீர் அறிவுறுத்திக் கொண்டு வருகிறீர். அவர்களுக்கு நீரே பரத்தினுடைய ஞானத்தினால் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே துணை நிற்கிற போது ஆண்டவரே யார் வந்தாலும் ஆண்டவரே அவங்க ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆசாவுக்கு அநேக ராஜாவாகிய ஆசாவிற்கு ஆண்டவரே அப்பா எதிரிகள் வந்த போது ஆண்டவரே உம்மை துதித்த மாத்திரத்திலே அந்த ராணுவத்திற்கு முன்பாக உம்மை துதிக்கிறதான வேளையிலே அந்த எதிரிகள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அது போல ஆண்டவரே அந்த தேசத்திற்கு எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் ஆண்டவரே தேவன் நீர் நின்று உம்முடைய பட்டயத்தினால் ஆண்டவரே அநேக எதிரிகளை ஆண்டவரே நீ வீழ்த்த வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர். அதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. அதை ஆண்டவரே ஆளுகை செய்கிறது ஆன ஆண்டவரே பெஞ்சமின் நெத்தாகுவை ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறார். அவருக்கு கீழிருக்குதான அநேக அதிகாரிகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ராணுவ ஆண்டவரே அதிகாரியும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ராணுவ படையையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தர் அவளோடு கூடிருந்து நீர் யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறபடியால் அந்த தேசத்திற்கு வளமையும் செழிப்பும் ஆண்டவரை கட்டளை இட்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறிய தேசம்தான் ஆண்டவரே ஆனால் அவர்களிடம் இருக்கிற அந்த பலன் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை அந்த மக்கள் ஒரு போதும் ஆண்டவரை மறந்து போகாதபடிக்கு தேவனிடத்தில் வந்தவர்களை அவர் ஜீவனோடு வைப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே அந்த தேசம் இன்னால் வரையிலும் ஆண்டவரை வெளுத்தப்படாமல் இருக்கிறபடியால் கர்த்தராமே அந்த தேசத்திற்கு தகப்பனாயிருந்து வழி நடத்தும்படி ஆய் சுபிக்கிறோம்ப்பா. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அங்கு வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே தேவன் இருக்கிறார் என்று அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தேவனை அறிந்து கொண்டு ஆண்டவரே ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சுபிக்கிறோம். அப்பா அப்படி ஆய் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த தேச மக்களோடு கூட இருந்து அந்த தேசத்தை காத்து வழி நடத்த போவதற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்பா. எத்தனையோ ஆண்டவரை கஷ்டங்கள் மத்தியிலும் கண்ணீர்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர அப்பா வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த வித இடர்பாடுகள் இருந்தால் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தால் ஒருவேளை கண்ணீர்கள் இருந்தால் பற்றாக்குறை இருந்தால் இவைகள் எல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வைத்து விட்டு போன அந்த சமாதானத்தை தந்து ஆண்டவர அந்த சமாதானத்தை அவர்களுக்கு தந்து வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இருக்கட்டும். கர்த்தர் அப்படி ஆய்வு செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இனி கொடுக்கத்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொரு காத்திருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே இம்மட்டமாய் ஆண்டவரே அவர்களை வழி நடத்தின தேவன் இனி கூட கர்த்தாவே அவர்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆண்டவரே அப்பா நீரே ஆண்டவரே தேவன் என்பதை நிரூபிக்கி நிரூபித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா இந்த வேளையில சங்கம மூடகத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் வருகிறார்கள் ஆண்டவரே, அநேக ஜனங்கள் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, கொஞ்ச நாள் செபிக்கிறார்கள் கர்த்தாவே, மறுபடியும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவதில்லை. இப்படி ஆண்டவரே இந்த ஊடகத்துக்கு வருவதும் போவதுமாயிருந்து நிரந்தரமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே தேசங்களுக்காகவும் வியாதிப்பட்டவர்களுக்காகவும் அப்பா நிந்தையில் அவமானத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் செபிக்க ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல இதயங்களை நீர் தந்திருக்கிறபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஊடகத்தை மறந்து ஆண்டவரே அப்பா கடந்து செலுக்கிற சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வாங்கப்பா. மறுபடியும் இந்த ஜப வேலை என்பது ஆண்டவரே அது நீடிக்கத்தக்கதாக அநேக காரியங்களுக்கு ஜபிக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகள் எல்லாம் மறுபடியும் இணைந்து ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தவும் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் அழைத்து வந்து சேர்க்கும்படி ஆய் ஜபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுத்த நேரத்தில் ஆண்டவரே சங்கம மூடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரன் லெஸ்லி சகோதரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. ரீதா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மத்தியில் இருந்து நீர் இப்படியாய் ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை செய்கிறபடியா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்ப இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் மூலமாக ஆண்டவரே அவர்கள் செய்கிறதான அந்த ஊழிய பணி என்பது அது ஆண்டவரே பெரிய காரியமா இருக்கிறது. கர்த்தாவே, உலகத்தில பல இடங்களிலேயே ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கவும் பல தேசங்களிலிருந்து உமோடு கூட ஆண்டவரே எங்கள் உறவோடு கூட ஆண்டவரே நாங்கள் உருவாக ஆண்டவரே ஒரே குடும்பமாக ஆண்டவர் சேர்ந்து உழைக்கவும் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை ஆண்டவரை சொல்லி மகிழ்ப்படுத்தவும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சங்கம ஊடகத்தை நடத்தி வருதான இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்கப்பா. இவர்கள் வாழ்கிறதான இடத்தில் இவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு தாங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவன் இவர்களுக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிங்க, இவர்கள் சொந்த மந்தங்களை ஆசீர்வதிங்க, இவர்கள் நினைத்திருக்கிற காரியங்களை ஈடற்றுங்க, இவர்கள் ஆண்டவர் கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க அப்பா. இவர்களுக்காக கெடுக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கிறதான நடத்தியில் ஆண்டவரே உம் தயவு இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆய்கொடு கர்த்தாவே இந்த ஜப வேளை ஆண்டவரே அப்பா, எத்தனையோ மனிதர்கள் வந்து போனாலும் ஆண்டவரே நிரந்தரமாய் ஆண்டவரே அப்பா அங்கேயே தாவரித்தி ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த சங்கம ஊடகத்திலே ஆண்டவரே இந்த செப வேளையை ஆண்டவரே அப்பா நடத்தி வருகிறதான ஆண்டவரே தொகுத்து வருகிறதான சேனட் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறப்பா. அந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்க. அவர்கள் செய்யறதான ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க துணை நின்று வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கணவனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த அருமையான குடும்பத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அப்பா உமக உண்மையில் ஆண்டவரை பற்றுதலாக இருந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை இவர்கள் ஒவ்வொரு நாளும் உச்சரித்து அநேக ஜாதி ஜனங்கள் முன்பாக உம்முடைய நாமத்தை ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரா நல்ல துணையா இருந்து இவர்கள் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதித்து இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை நினைவத்தி செய்து வழிநடத்தும்படி ஆய் சொல்லிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் செய்யறதான வேலையை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் செய்யறதான முடிய ஊழியத்தை ஆண்டவரை கனப்படுத்துங்க. கர்த்தராகிய தேவின் இந்த குடும்பத்தை ஆண்டவரை நீர் எடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆண்டவரை நீர் பயன்படுத்தி வழிகிற படியால் கர்த்தாவே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவன் முழு குடும்பத்தையும் சங்கமம் ஊடகத்தோடு கூட இணைந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே ஒன்றிலும் குறைவில்லாதபடி ஆண்டவரே காத்து வழி நடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே மோருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. பிரதர் கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இந்த யுத்தத்தினால் காயப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் ஒவ்வொரு நாட்டினருக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். வியாதியிலே வேதனையிலே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உபத்திரத்திலே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நினைத்திருள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு எல்லாம் தேவன் நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து ஜபிக்கிறோம்ப்பா. ஜபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த நாளிலே முது சமூகத்திலே நாங்கள் திறப்பிலே தேசங்களுக்காக எல்லா தேசங்களுக்காகவும் ஆண்டவரே மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் வந்து சமது சமூகத்திலே நிற்கிறோம் கர்த்தர். எங்களுடைய எல்லா ஜபங்களையும் கேட்டு தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலே யுத்தத்திலே யுத தேசங்களுக்காக ஜபிக்கிறோம்ப்பா. யுத தேசங்களிலே ஏற்பட்டதான எல்லா சேதங்கள் அன்றுவரே எல்லாம் மாறணப்பா. அந்த மக்கள் இழந்த யாவற்றின் தேவரே நீ திரும்பி கொடுக்கவும் அதற்கு அந்தந்த தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து மறுபடியும் அந்த தேசங்களை கட்ட உதவி செய்யுங்க. அந்த யுத்தத்திலே இழந்து போன எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. சொந்த பந்தங்களை இழந்து, வீடு வாசல்களை இழந்து, எல்லா உடைமைகளையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள், அனாதிகளாய் நிற்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோப்பா. ஒரு விசை நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. மக்கு சோத்திரம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தேவன் நேர்கூட்டி தாங்கப்பா. மற்ற நாடுகளில் இருந்து போகும் எல்லா உதவிகளும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர கர்த்தர்கிருபை செய்வீராக. அது வழியிலே எந்த ஒரு மனுஷனாலும் அது அபகரிக்கப்படாத படிக்க ஆண்டவரே, எல்லா மக்கள் வேண்டிய மக்களுக்கு அது கண் சென்றடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. இந்த நாடுகளிலே இருக்கிறதான எல்லாம் வேண்டாதவைகளை அப்பா, யுத்தத்தினாலே வந்த எல்லா வேண்டாதவைகளை விலக்கி போடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மக்கு சூத்திரம். மற்றபடியா கூட அந்த யுத்தத்தினாலே வியாதிப்பட்ட பிள்ளைகள், தொற்றினாலே வியாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளின் வேதனைகள் எல்லாம் நீங்கி கர்த்தர் நீ சுகமாக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாயாக என்ற வார்த்தையின்படி அவர்கள் வியாதிகளை எல்லாம் தொட்டு நீங்க சுகமாக்குங்க கர்த்தாவே. ஏற்கனவே நீர் சிலுவையிலே எங்களுடைய எல்லா பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், நோய்கள் ஆண்டவரே, எல்லா வேண்டாதவைகளையும் நீ சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறீர. அந்த ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக நாங்கள் எல்லோரும் மாற கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக கூட கர்த்தாவே, எந்தெந்த மக்கள் இப்ப ஏற்பட்ட உபத்திரங்களிலே சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுடைய சிறையிருப்பை எல்லாம் நீங்க திருப்புங்கப்பா. உபத்திரவட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் அவன் வேண்டுதலுக்கு நீ செவி சாய்க்கிறவருமாயிருக்கிறபடினாலே கர்த்தாவே, ஏற்பட்ட உபத்திரத்திலே இருக்கிற மக்களை எல்லாம் விடுதலை ஆக்குங்க ஆண்டவர். அவர்கள் சிறையிருப்பை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு வேண்டிய எல்லா சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட யுத்த நாடுகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், நீர் ஈட்டியை முறித்து வில்லை ஒடுக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. அப்படியாக அந்த தேசங்கள் மீது ஆண்டவரே உமது சமாதானம் உண்டாகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இது எல்லா தேசங்களிலும் சமாதானத்தை நீர் நதியாய் ஊற்றும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் செய்து இந்த நாடுகளில் இருக்கிறதான எல்லா மக்களையும் அவர்களுடைய போராட்டங்களை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு மாற்றி சமாதானத்தோடு மக்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட கர்த்தாவே, இந்த சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிற தான தேவதாசன், லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு சேர ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவனையும், மகனையும், மகளையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். ஜெபிக்க வர தடைப்பட்ட மக்களுக்காக கூட சோத்திரம். வருகிற நாட்களிலே அவர்களும் வந்து இணைந்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்வீராக. அப்படியாக எல்லாவற்றையும் பாதப்படியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
7: ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். தொடக்கத்திருந்த முடிவேரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கம வானொலிக்காய், லேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், வீடுகளுக்காய், அவருடைய தேவைகளுக்காய், வாஞ்சிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அவை எல்லா வெற்றியும் சந்திக்க வல்லவர் ஐயா. உபத்திரப்படுகிற பிள்ளைகளின் உபத்திரத்தை நீர் அற்பமாய் எண்ணாத தேவனையா, உமை ஸ்தோத்தரித்து துதித்து நீக்கிறேன் ஆண்டவரே. என்னமாய் தகப்பனே, நாங்கள் எங்கள் ஜபங்கள் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் மக்கு நீராய் நீத்தியாய் இருக்கவும் கத்தாவே. உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே கத்தாவே, நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்களுக்கு வேண்டிய கத்தாவே, உமக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு நீதி உண்டாக கர்த்தாவே நீர் உதவி செய்யும். தங்கள் தங்கள் நாட்டை ஆண்டவரே சரியாக ஒழுங்காக சமாதானமாய் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆண்டவரே கர்த்தாவே இறுதி அங்க விருப்பங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஐயா. யுத்தங்கள் ஓயட்டும் இல்லை முறிக்கிற தேவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அவருடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்திலே இருக்கிறது கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமாகுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே.
8: வழிநடத்துவாராக. நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியிலே வேத பைபிள் குயிஸ் நிகழ்ச்சியிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரிய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமீன். அதே நேரத்தில் இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தர் கரத்தில் ஒப்புவிப்போம். அருமையானவர்கள், இதுவரை நேரம் நாங்கள் இணைந்திருந்தது இலங்கை இந்தியா உலக நாடுகளுக்கான ஜப வழியிலே கடந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து ஜபித்தார்கள். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் காண்கிறார், வழிநடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்திர தாமை வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர்கள் இணைவார்கள் சுவாசிக்கிறோம். கத்தடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இருப்பது ஜப வேளையிலே மங்கோலியா நாட்டுக்காக தினமொரு தேசம் ஜபம். மங்கோலியா நாட்டுக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அந்த நாட்டுக்காக ஜபிப்பதற்கு வழி நடத்துகிறார் ஊழியர் சகோதரி ஐரீன்.
9: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
8: இணைவோம், ஜெபிப்போம். ஆமேன். ஆமேன். மங்கோலியா நாட்டுக்கான ஜெபம்.
10: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 24/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் மங்கோலியா. மங்கோலியாவின் மக்கள் தொகை சுமார் 35.7 லட்சம். பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் வறுமை, பணவீக்கம், வேலைவாய்ப்பு, சுரங்க வளங்களை சார்ந்த பொருளாதாரம், எரிபொருள் விநியோக சிக்கல்கள் போன்றவை முக்கியமான ஜெப தேவைகளாக உள்ளன. தேசம் ஆசீர்வதிக்கப்பட செபிப்போம். 2020 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மதத்தை சேர்ந்தவர்களில் பெரும்பான்மையினர் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். கிறிஸ்தவம் சிறுபான்மை மதமாக உள்ளது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட செபிப்போம். ஜனத்தொகை மங்கோலியாவில் வாழும் சுமார் 35.7 லட்சம் மக்களுக்காகவும், நகரங்கள், கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தேவனுடைய பாதுகாப்பும் கிருபையும் இருக்க செவிப்போம். தேசத்தின் குடும்பங்களுக்காக குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைக்கவும், பொருளாதார சிரமங்கள் குடும்பங்களை பிரிக்காமல் இருக்கவும் செபிப்போம். வறுமையில் வாழும் மக்களுக்காக, வறுமையில் இருக்கும் மக்களுக்கு உணவு, உடை, வீடு மற்றும் தேவையான அடிப்படை வசதிகள் கிடைத்து அவர்களின் வாழ்க்கை தரம் உயர செபிப்போம். பொருளாதாரத்திற்காக மங்கோலியாவின் பொருளாதாரம் நிலையான முறையில் வளரவும், சுரங்க வளங்களை மட்டுமே சார்ந்திராமல் பல்வேறு துறைகளில் பொருளாதாரம் விரிவடையவும் ஜெபிப்போம். பணவீக்கம் மற்றும் விலைவாசிக்காக உணவு, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்படாமல் குடும்பங்களின் வாங்கும் திறன் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். எரிபொருள் பற்றாக்குறைக்காக தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக சிக்கல்கள் விரைவில் தீர்ந்து போக்குவரத்து, விவசாயம் மற்றும் தொழில்கள் பாதிக்கப்படாமல் இருக்க செபிப்போம். வேலை வாய்ப்புகளுக்காக இளைஞர்கள் உட்பட வேலை தேடும் அனைவருக்கும் நல்ல மற்றும் நிலையான வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் புதிய தொழில்கள் உருவாகவும் ஜெபிப்போம். வாலிபர்களுக்காக மங்கோலிய இளைஞர்கள் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்ளவும் கல்வி தொழில் மற்றும் நல்ல வாழ்க்கைக்காக வாய்ப்புகளை பெறவும் ஜெபிப்போம். இளைஞர்களின் ஆவிக்குரிய எழுச்சிக்காக தேவனை தேடும் ஒரு புதிய வாலிபர் தலைமுறை மங்கோலியாவில் எழும்பி சத்தியத்தையும் நீதியையும் தேடி வாழச் செவிப்போம். மாணவர்களுக்காக மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கவும் ஆசிரியர்களுக்கு ஞானமும் பலமும் கிடைக்கவும் கல்வி மூலம் இளைஞர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய செவிப்போம். குழந்தைகளுக்காக மங்கோலிய குழந்தைகள் வறுமை பசி நோய் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலிருந்து காக்கப்பட்டு ஆரோக்கியமாக வளர செபிப்போம். கடுமையான குளிர்காலத்திற்காக மங்கோலியாவின் கடுமையான குளிர்காலம் மற்றும் டெசர்ட் போன்ற காலநிலை சூழ்நிலைகளால் கால்நடைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழக்கும் குடும்பங்களுக்கு தேவையான உதவி கிடைக்க செவிப்போம். கால்நடை வளர்ப்பவர்களுக்காக கிராமப்புறங்களில் கால்நடைகளை நம்பி வாழும் குடும்பங்கள் கடுமையான குளிர் வறட்சி மற்றும் மேய்ச்சல் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் நிலைக்க செவிப்போம். விவசாயம் மற்றும் கிராமப்புறங்களுக்காக கிராமப்புற மக்களுக்கு நல்ல நீர் மேய்ச்சல் நிலம் கால்நடை மருத்துவ உதவி மற்றும் சந்தை வாய்ப்புகள் கிடைக்க செவிப்போம். அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஞானம் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வு கிடைத்து மக்களின் நலனுக்காக செயல்பட செவிப்போம். நல்ல நிர்வாகத்திற்காக அரசாங்கத்தில் பொறுப்புணர்வு வெளிப்படை தன்மையையும் அதிகரித்து மக்களுக்கான திட்டங்கள் முறையாக நிறைவேற்றப்பட செபிப்போம். ஊழலுக்கு எதிராக ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறைந்து நாட்டின் இயற்கை வளங்களும் அரசாங்க வருவாயும் மக்களின் நன்மைக்காக நேர்மையாக பயன்படுத்தப்பட செபிப்போம். இயற்கை வளங்களுக்காக நிலக்கரி செம்பு மற்றும் பிற கனிம வளங்கள் நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கும் மக்களின் நன்மைக்கும் பயன்படுத்தப்படவும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படவும் செவிப்போம். தனியார் தொழில் வளர்ச்சிக்காக காஷ்மீர் உற்பத்தி புதுப்பிக்கத்தக்கதாக ஆற்றல் முக்கிய கனிமங்கள் மற்றும் பிற துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக ஜெபிப்போம். சுகாதாரத்திற்காக மருத்துவமனைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைத்து குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் நல்ல மருத்துவ சேவை கிடைக்க ஜெபிப்போம். காற்று மாசுபாட்டிற்காக குறிப்பாக நகரில் குளிர்காலத்தில் ஏற்படும் காற்று மாசுபாடு குறைந்து குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சுவாச நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட செவிப்போம். வீடுகள் மற்றும் நகர வாழ்க்கைக்காக நகரங்களில் வீட்டு வசதி வெப்பம் மின்சாரம் தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகள் மேம்பட்டு ஏழை குடும்பங்கள் பாதுகாப்பான வீடுகளில் வாழச் செவிப்போம். சபைக்காக மங்கோலியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகள் எண்ணிக்கையிலும் ஆவிக்குரிய வல்லமையிலும் வளர்ந்து தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிலைக்க செவிப்போம். போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக மங்கோலிய கிறிஸ்தவ போதகர்கள் சுவிசேஷர்கள் மிஷனரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு ஞானமும் பலமும் பாதுகாப்பும் கிடைக்க செவிப்போம். சுவிசேஷ பணிக்காக மங்கோலியாவின் நகரங்கள் கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சென்றடையவும் பல கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் செபிப்போம். புத்த மத பின்னணியில் வாழும் மக்களுக்காக புத்த மதம் மற்றும் பாரம்பரிய ஆன்மீக நம்பிக்கைகளை கொண்ட மக்களின் இருதயங்கள் சத்தியத்தை தேடும் வகையில் திறக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அவர்களிடம் அன்புடனும் ஞானத்துடனும் சாட்சியாக வாழ செபிப்போம். கிறிஸ்தவ சபைகளின் ஒற்றுமைக்காக மங்கோலியாவில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ சபைகள் பிரிவினைகளை தாண்டி கிறிஸ்துவில் ஒன்றுபட்டு தேசத்திற்காக இணைந்து செபி ஜெபிக்க ஜெபிப்போம். சபையின் சமூக ஊழியத்திற்காக ஏழைகள், அனாதைகள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் தேவையுள்ள குடும்பங்களுக்கு சபைகள் அன்போடு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை செயலால் வெளிப்படுத்த ஜெபிப்போம். வாலிபர் ஊழியத்திற்காக வாலிபர்களுக்கான கிறிஸ்தவ முகாம்கள், கூட்டங்கள், மாணவர் ஊழியங்கள் மற்றும் சிஷ்யத்துவ பணிகள் வளர்ந்து புதிய ஆவிக்குரிய தலைவர்கள் உருவாக ஜெபிப்போம். குடும்பங்களை ரட்சிப்புக்காக கிறிஸ்துவை அறியாத குடும்பங்களில் ரட்சிப்பின் கதவுகள் திறக்கப்பட்டு கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் தேவனை அறிந்து கொள்ள ஜெபிப்போம். தேசத்தின் சமாதானத்திற்காக மங்கோலியாவில் பெரிய அளவிலான உள்நாட்டு யுத்தம் இல்லாவிட்டாலும் சமூக மோதல்கள், குற்ற செயல்கள் மற்றும் பதட்டங்கள் அதிகரிக்காமல் மக்கள் அமைதியாக வாழ ஜெபிப்போம். அண்டை நாடுகளுடனான உறவுகளுக்கான சீனா, ரஷ்யா மற்றும் பிற நாடுகளுடனான உறவுகள் அமைதியாகவும் பரஸ்பர நன்மையுடனும் அமைய எந்த பதட்டமும் மோதலாக மாறாமல் இருக்க ஜெபிப்போம். தேசத்தின் எதிர்கால தலைமுறைக்காக மங்கோலியாவின் அடுத்த தலைமுறை கல்வி, தொழில், நல்ல நிர்வாகம் மற்றும் சமாதானத்தின் அடிப்படையில் வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க ஜெபிப்போம். தேசத்தின் ஆவிக்குரிய மாற்றத்திற்காக புத்தமத மற்றும் பாரம்பரிய ஆன்மீக பின்னணியில் வாழும் மக்களிடையே கிறிஸ்துவின் நற்செய்திக்கான சிறந்த கதவுகள் திறக்கப்பட்டு மங்கோலியாவில் ஆவிக்குரிய எழுச்சி உண்டாக ஜெபிப்போம். மங்கோலியா தேசத்திற்காக மங்கோலியாவின் ஒவ்வொரு குடும்பத்தையும், வாலிபரையும், குழந்தையையும், அரசு அதிகாரியையும், சபையையும், நகரத்தையும், கிராமத்தையும்

இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நிமிடத்திலேயே தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷமான பணியை கொடுத்தார். அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதும் அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதும் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் நண்பர்களும் உங்கள் வேலைத்தளத்தில் உள்ளவர்களும் உங்கள் குடும்ப அங்கத்தவர்களும் நீங்கள் சொல்வதை மட்டும் கேட்பதில்லை, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதையும் கவனிக்கிறார்கள். உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் செயல்கள் இன்னும் அதிகமாய் பேசக்கூடும். மற்றவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நீங்களும் அன்பாக இருக்க வேண்டும். இயேசு அன்பானவர் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையும் அந்த அன்பை காட்ட வேண்டும். தேவன் நம்மை அவருக்கு பணி செய்யும் ஊழியக்காரர்களாக ஆக்கியிருக்கிறார் என்று வேதாகமம் 2 கொரிந்தியர் 3:6 கூறுகிறது. அதாவது சரியான விதத்தில் வாழ அவர் உங்களுக்கு உதவுகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படித்து அதன்படி நடக்கும் போது அது உங்கள் குணத்தை மாற்றுகிறது. அப்போது மற்றவர்கள் உங்களை பார்க்கும் போது இயேசுவின் அன்பு, சந்தோஷம் மற்றும் நற்குணம் உங்கள் மூலமாக பிரகாசிப்பதை அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:18. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பும் அருமையுமான கர்த்தாவே, நான் செய்யும் எல்லாவற்றிலும் உம்முடைய அன்பும் நற்குணமும் நீதியும் தயவும் என் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மூலமாக என் பள்ளியிலும் என் வேலைத்தளத்திலும் என் குடும்பத்திலும் நான் இருக்கும் எல்லா இடங்களிலும் என் சமுதாயத்திலும் உள்ள அனைவருக்கும் வெளிப்படுகின்றன. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. See you tomorrow.

0: Recording stopped.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து, அதாவது மிஸ் அக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். கத்துடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அப்போவித்துக் கொண்டு இந்த ஜபங்கள் ஏறெடுக்கின்ற பொழுதும் அவருடைய இருதயத்திலிருந்து புறப்படும் முன்னதாக கத்திரதாமை அறிந்திருக்கிறார். அவற்றுக்கான பதிலை தந்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு இவங்களுக்கு ஊடாக வழி நடத்த தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரேசலோடமா ஆமே. இந்த வேளையில் முடிந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே
2: நன்றி சொல்லுறோம் தாங்குகிற சுவாமி மட்டும் தாழ்த்துறோம் சார். பாதபடியும் வந்திருக்கிறோம் சுவாமி. இவங்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் சுவாமி மாத்திரம் கத்தால் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா உங்கள சமூகத்தில் வந்திருக்கிறோம். கிருபைதான் அப்பா, கிருபை அப்பா. தகுதியற்ற மக்களுக்கு கிடைத்திருக்கிற கிருபை அப்பா உங்களோட கிருபைதான் மட்டுமா எங்களை தாங்கி வழி நடத்துறது. எங்களுடைய வளத்தினாலும் அல்ல, எங்களுடைய சுயத்தினாலும் அல்ல சுவாமி. உங்களோட கிருபை ஆண்டவர், உங்களோட கிருபைதான் எங்களை நடத்துகிறது சுவாமி. வேலைக்காக நன்றி சொல்லுறோம். கடுப்பாதபடிகள் இருந்து ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா, இரக்கம் செய்யப்பா. இந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக்க மன்னிப்பு இரக்கங்களை உங்களுக்கு தானப்பா உண்டு அப்பா. ஸ்தோத்திரம் காணக்கூடாதவள், சேரக்கூடாதவள், சேராவியங்கள் பேராக்கேராவியங்கள் பரிசுத்தவான்கள் தூதர்கள் மத்தியில் வாசம் செய்யறதாக அப்பனே நன்றி சொல்லுறோம். ஐயா அந்த ஜனங்களுக்காக, இந்த காலங்களில் வாழ்கிற ஜனங்களுக்காக, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற காரியங்களுக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அன்னி போல இயக்கங்கள் உங்களுக்கு உண்டு சுவாமி அப்பா. எத்தனையோ முறை மன்னிக்கிறதவன் சுவாமி. அப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரும் ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப உங்களோட வருகையின் காலத்தை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்ப வேணும் சுவாமி. மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே. அக்கிரமங்கள் அப்பா, அநீரப்பா, கொடிய செய்திகள் அப்பா, செய்கைகளப்பா ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க. இந்த காலங்களுக்காக ஆண்டவரே இடத்தில் மன்னிப்பு இரக்கங்களை வேணி சுவாமி ஜனங்கள் மனம் திரும்பட்டும். விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களில் சத்தியத்தை கேட்கிறவளாய் உடைய வசனம் உண்டு சுவாமி, உடைய வார்த்தை உண்டு.
0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது
2: சுவாமி. எங்கும் உண்டு சுவாமி, வீடுகளில் உண்டு சுவாமி, கரங்களில் உண்டு சுவாமி, தப்பா சபைகளில் உண்டு சுவாமி. ஆண்டவரே ஜனங்களை கேட்டு கீழ்படிந்து நடக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு, சம்பிரதாயங்களை விட்டு ஐயா மனம் திரும்பி உங்களோட வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாற வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யுத்தங்கள் அப்பா. யுத்தங்களில் எல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே சுத்தங்கள் எல்லாம் அதினதின் காலத்தில் ஆண்டவரே நீங்க நடத்தி வருகிறது சுவாமி. உங்களோட சித்தம் இல்லாமல் எதுவும் நடப்பது இல்லை சுவாமி தகப்பனே. ஆனால் உங்களுடைய இரக்கத்துக்காக உங்களுடைய கிருபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. யுத்தங்கள் எல்லாம் பண்ணுறது நீங்க ஆண்டவர், நீங்க ஆண்டவர். இந்த ஜனங்களுக்கு ஒரு விசேரங்கப்பா, இந்த யுத்தத்தில் அல்லப்படுற ஜனங்களுக்கு ஒரு விசேரங்கப்பா, கண்ணீரப்பா, வாழ்வாதாரம் இல்லாமல் அறிவுள்ள மக்கள் அப்பா, உயிருளப்பா, பரிதாபமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்ய யுத்தத்திலே இருக்கிற மக்கள் எங்கெல்லாம் தவிக்கிறவர்களோ சுவாமி அவர்களுக்கு ஒரு இறக்கம் ஒரு தயவு உண்டு கொள்ளும்படியாக வேண்டிக்கிறோம் அப்பா. இறக்கத்தின் தேவன் நீங்க, தயவன் தேவன் நீங்க என்று சொல்லி வாழ்வாதாரத்தை அழிக்கிற தேவன் நீங்க, யுத்தத்தை ஓய்வு பண்ணுற தேவன் நீங்க அன்று சொல்லி ஆண்டவரே எங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி, உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. அப்பொழுது தகப்பனே நீங்கள் ஜனங்களுக்கு ஆறுத சிற தேவனாயிருப்பீங்க சுவாமி. எங்களை வருகிறவளின் தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவர்.
0: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:32 வசனம் வாசிக்கலாமா? பூமியின் ராஜாக்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பிராக்கெட்ல சேலா. ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சேலானாலே என்னங்க? கொஞ்சம் நின்று, சற்று நின்று கவனிக்கும், நிதானிக்கவும் அப்படின்னு அர்த்தம். இங்க பூமியின் ராஜாக்களே, யார பாடி கீர்த்தனை பண்ண சொல்றாங்க? தேவனை பாடி கீர்த்தனை பண்ணும். எல்லா பூமியில ஆளுகிற எல்லா ராஜாக்களும் கர்த்தருடைய பிள்ளைகளா? எப்படி பாடுவாங்க? அந்த மாதிரி ராஜாக்கள் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணணும். ஆனா ராஜாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்து இல்ல, ஆதியில அவர்கள் யூத ராஜாக்களா இருந்து, இஸ்ரவேலின் ராஜாக்களா இருந்தா அவங்க பாடுவாங்க. இப்ப பூமியின் ராஜாக்கள்னா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ராஜாக்களும் தேவனை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். நீங்கதான் நிக்க சொல்றாங்க, கவனிக்க சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி நாட்கள்ல முதல் முதலாக ராஜா அப்படின்னா யாருன்னா சவுல் தான். அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் தான் நியாயம் விசாரிச்சுக்கிட்டே வந்தாங்க இல்லைங்களா? 13 நியாயாதிபதிகள் பூமியை நியாய விசாரித்திருக்கிறாங்க. அதுல ஸ்பெஷலானவங்க யாருன்னு பார்த்தா தெபிரால், ஒரு பெண் நியாயாதிபதியும் அதுல இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்படி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்களில் இருந்து அது முடிந்த போது என்ன ஆயிடுச்சுங்க? ராஜாக்கள் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ராஜாக்கள் ஏற்படுத்தினது அது வந்து மனுஷர்களுடைய திட்டம், தெய்வ திட்டம் கிடையாது. மனுஷர்கள் சாமுவேலை புஷ் பண்ணி ராஜா எங்களுக்கு வேணும் கேட்டு ராஜாவை ஏற்படுத்துறாங்க. சாமுவேல் அதுக்கே துக்கமா இருக்கும்போது அவங்க உங்களை தள்ளல, என்ன தள்ளியிருக்காங்க, நீ கவலைப்படாதுன்னு ஆண்டவர் பேசுறாரு. அதுக்குதான் அதுக்கப்புறம் தான் சாமுவேல் சவுல ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. பென்யமின் கோத்திரத்துல ஒரு கழுதியை தேட போனேன், ஒரு சவுல முதல் ராஜாவா ஏற்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தின் முதல் ராஜா அவர் தான் அப்படி வச்சுக்கோங்க, அவர் தான் இல்லையா? அந்த ராஜா எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து வைராக்கியமாய் தேவன் தேவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் எழும்பி இஸ்ரவேலை ஆளுகை செய்திருந்தா எப்படி அந்த யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது யோனத்தான், அதுக்கு அடுத்தது யோனத்தானுடைய பிள்ளை மேவி போசே, இப்படிதான் என்ன பண்ணிருப்பாங்க? அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ராஜாக்கெல்லாம் வந்துட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நோக்கம் அது இல்ல, திட்டம் அது இல்ல, தாவீது ராஜாவா மாறணும். அல்லேலூயா. தெய்வ நோக்கம் என்னங்க? தாவீது ராஜாவா வரணும். தாவீதை கொண்டு, சாலமனை கொண்டு ஆலயங்கள் கட்டப்படணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதை கர்த்தர் பார்த்தார். பாருங்க, கர்த்தர் வந்து அவன் மருவி போன உடனே, அவன் விழுந்து போன உடனே தாவீதை எழுப்பிட்டார். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாம் ராஜா இறங்க தாவீது, மூன்றாம் ராஜா இறங்க சாலமோன், இப்படி தொடர்ந்து அவங்க சந்ததியில ராஜாக்கள் அப்புறம் பிரிந்து ராஜ்யங்கள் ரெண்டா பிரிஞ்சு, இப்படி அதுக்கப்புறம் பூமியின் ராஜாக்கள் உலகம் முழுவதும் எல்லா இடங்களையும் ராஜாக்கள் தோன்றிட்டாங்க. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முதல் ராஜா எங்கிருந்து வந்தாருங்க? கர்த்தருக்குள்ளிருந்து வந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு ராஜாக்கள் எழும்பி கர்த்தரை தான் துதிக்கணுங்கிறது நியாயம் தானே? அதனாலதான் கர்த்தரார், பூமியின் ராஜாக்களே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். ஆமென். கர்த்தரை என்ன செய்யுங்க? கீர்த்தனை பண்ணுங்க. கர்த்தரை பாடி புகழ்ந்து நாமத்தை பிரசவப்படுத்துங்க. இது நடக்குமானா? ஒரு நாள் நடக்கும். அப்படி வருகை நாட்களில எல்லாரும் எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் அவன் என்னதான் செய்வான்? அவன் கர்த்தருக்கு பயப்படத்தான் வேணும். இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கலாம், கோடிக்கான ரூபாய்க்கு அதிபதியா கூட இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வருகை நாட்கள் அதெல்லாம் ஒண்ணும் செல்லுபடி ஆகாது. தன்னை தாழ்த்ததான் வேணும். தெய்வ சமூகத்துக்கு கர்த்தரத்தான் வேணும். ஒண்ணு தெய்வ பிள்ளையா எடுத்துக்கொள்ளப்படுவான், இல்லைன்னா கைவிடப்படுவான். அது ரெண்டுதான் நடக்கும் இல்லையா? ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான். ஒன்னு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இல்லைன்னா கைவிடப்படுவாங்க. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்களும் நானும் இருக்கணும். இன்னைக்கு ராஜக்கள்னா இன்னைக்கு ஆளுமை தன்மையை தான் சொல்றாங்க. அப்ப ஆளுமை தன்மை யாருக்கிட்டலாம் இருக்கலாம்? அவங்கள ராஜா தான் இல்லையா? ஆளுமை தன்மை யாருக்கிட்டலாம் கர்த்தர் தந்திருக்கிறாரோ அவங்க எல்லாருமே ராஜாக்கள் தான். ஜனங்கள் ஆளுமை செய்யணும்னு கூட இல்ல. நீங்க பிசாசின் ஆதிக்கத்தை நீங்க கட்டி செபிக்கிறீங்க, பிசாசை ஆளுகை செய்ய உங்களால முடியுது அப்படின்னா நீங்களும் ராஜாக்கள் தான். ஆமே. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அவரை கீர்த்தனம் பண்ணா போதும், அவர் புகழ்ந்தா போதும், அவர் ஆராதிச்சா போதும், அவர் பாடினா போதும். தேவனை புகழ்ந்து பாட பாடு. வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தெய்வம், இந்த நாளிலே பரிசுத்தாவின் எனக்கு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து இதை கேட்கிற, கேட்க போகிற, கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் சீயோன்.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இன்றைய எலும்புகள் ஓரடையுமா? எசேக்கியேல் 37:3. பிரியமானவர்களே, உலகமெங்கும் சிதறி போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்து உயரடைய பண்ணி காலோடி நிற்க செய்தார். தேவ பிள்ளைகளே, அந்த தேவனை நீங்கள் இப்பொழுது நோக்கி பாருங்கள். உழந்து போன உங்கள் காரியங்கள் யாவும் உயரடையும். நேரோட காலம் போய் பெருநதி காலமாக தேவன் மாற்றுவார். ஆண்பிரியமானவர்களே, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கின்றார். கர்த்தர் இந்த வேலையிலே உங்களுடைய ஜீவியத்தில் எந்தெந்த பகுதிகள் உலர்ந்து போய் காணப்படுகின்றதோ அவை எல்லாவற்றையும் செழிப்புள்ளவைகளாக உயிரடைய செய்ய போகிறார். இந்த நம்முடைய அற்புதமான இந்த தேவனை நாம் துதித்து பாடுவோம். எங்கள் ஆவிக்குரிய ஜீவியமும் எங்கள் சரீரத்தில் பலமற்று காணப்படும் எந்த ஒரு நிலையாயினும் இப்பொழுதே உயிரடையட்டும் என்று நம் தேவனாகிய கர்த்தரிடம் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும்
2: இந்த வானொலியானது
0: வார்த்தைகளை கொண்டு ஆக. ஆமென். God bless you.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய வாக்குத்தத்தோடு புதிய கிழமையிலே இந்த நாட்களிலே வர தேவன் செய்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 28 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 2026 இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4:16 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவன் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவன் அங்கே கிறிஸ்தவனாய் இருப்பதனால் இந்த நாட்களிலே அவன் பாடுகளை அனுபவித்தால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான் என்று பேதுரு இப்படியாக இந்த நாட்களில் இந்த நிருபத்தில் இந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக அந்த நாட்களிலே இருக்கிறபடியினால் கிறிஸ்தவர்கள் இந்த காலகட்டத்திலே ஒரு பாடுகளின் மத்தியிலே தான் கடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாடுகள் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஒருவன் அதையத்தான் இங்கே வேதம் தெளிவாக அந்த நாட்களிலே சொல்லுகிறது என்னவென்றால், பாடுகளை இந்த நாட்களிலே அனுபவிக்க வேண்டும். பாடுகள் வருகிற வேளையிலே வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தி இந்த நாட்களிலே அந்த பாடுகளின் ஊடாக கடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே எடுத்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அநேக பாடுகள் ஊடாகத்தான் அங்கே தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையிலும் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் பாடுகளின் ஊடாகத்தான் இந்த நாட்களிலே தேவனுடைய சபையை உருவாக்கினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாடுகள் மத்தியிலே தான் அங்கே சபைகள் உருவாக்கப்பட்டது. நீங்கள் வேதத்திலே எடுத்து பாருங்கள், இந்த நாட்களிலே பவுலடிகள் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு சபையிலே உள்ள மூப்பர்களுக்கும் இந்த நாட்களிலே நிருபங்களை எழுதுகிறதையும் கடிதங்களை எழுதுகிறதையும் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இப்படியாக நீங்கள் இந்த நாட்களிலே பாடுகளை அனுபவிப்ப நிமித்தம் இப்படியாக நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அங்கே பாடுகள் மத்தியிலே இருக்க வேண்டும், பாடுகள் மத்தியிலே நடக்க வேண்டும், பாடுகளை அங்கே சகிக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவர் அநேக நிறுவங்களை இந்த நாட்கள் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு சபைகளுடைய நிலைமைகளை பார்த்து அந்த நிலைமைகளுக்கு ஏற்ற விதமாக பவுலடிகள் அந்த இடத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே இந்த இடத்திலே பேதுரு அந்த பாதைகள் ஊடாக நடந்தது நிமித்தம் இந்த நாட்களிலே பேதுரு சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பவுலடிகளுடைய பாடுகளை விட பேதுருவினுடைய பாடுகள் இந்த நாட்களில் அங்கே கூடுதலாக அந்த நாட்களில் இருந்தது. பேதுரு சொல்லுகிறார் இந்த நாட்களில் கடைசியாக, என்னை இந்த நாட்களிலே அவருக்கு நிகராக சிலுவையிலே அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொன்னார் என்று பார்ப்போமா? இருந்தால் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நிகராக எவரும் இந்த நாட்களிலே வர முடியாது. அவருடைய காரியம் ஒரு வித்தியாசமான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமீபத்தில் கிட்டவே இந்த நாட்களிலே நாங்கள் போவதற்கு நமக்குள்ளே பரிசுத்தம் இந்த நாட்களிலே போதாமல் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் எபிரேய ராக்கத்திலே சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் இந்த நாட்களிலே தரிசிக்க முடியாதென்று. அதன்படி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, நீ கிறிஸ்தவனாக இருந்தால் பாடுகளை வெட்கப்படாமல் அனுபவி, அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தி, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து இந்த நாட்களிலே இந்த காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வந்தால் அந்த பாடுகளின் நிமித்தம் நீங்கள் வெட்கப்படாதபடி தேவனையே மகிமைப்படுத்தி கொண்டிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களையும் ஆசீர்வதித்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். அதனாலே அவரை மகிமைப்படுத்துங்கள். அனுதினமும் இந்த நாட்களில் நீங்கள் மகிமைப்படுத்துகிற வழியிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்து குறித்து எனக்கு போகிறோம். சங்கீதம் 68:32 வசனம் வாசிக்கலாமா? பூமியின் ராஜாக்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பிராக்கெட்ல சேலா. ஆமேன், அல்லேலூயா. கத்திரை பிள்ளைகளே, சேலானாலே என்னங்க? கொஞ்சம் நின்று சற்று நின்று கவனிக்கும், நிதானிக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க பூமியின் ராஜாக்களே யாரு பாடி கீர்த்தனை பண்ண சொல்றாங்க? தேவன் பாடி கீர்த்தனை பண்ணும். எல்லா பூமியில ஆளுகிற எல்லா ராஜாக்களும் கத்துடைய பிள்ளைகளா? எப்படி பாடுவாங்க? அந்த மாதிரி ராஜாக்கள் கத்தரை பாடி கீர்த்தனை பண்ணணும். ஆனா ராஜாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்து, இல்ல ஆதியில அவர்கள் யூத ராஜாக்களா இருந்து, இஸ்ரவேலின் ராஜாக்களா இருந்து அவங்க பாடுவாங்க. இப்ப பூமியின் ராஜாக்கள்னா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ராஜாக்களும் தேவனை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். நீங்க இங்கதான் நிக்க சொல்றாங்க, கவனிக்க சொல்றாங்க. கத்திரி பிள்ளைகளே, ஆதி நாட்கள்ல முதல் முதலாக ராஜா அப்படின்னா யாருன்னா சவுல் தான். அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் தான் நியாயம் விசாரிச்சுக்கிட்டே வந்தாங்க இல்லைங்களா? 13 நியாயாதிபதிகள் பூமியை நியாய விசாரித்திருக்கிறாங்க. அதுல ஸ்பெஷலானவங்க யாருன்னு பார்த்தா தெபிரால், ஒரு பெண் நியாயாதிபதியும் அதுல இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்படி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்களில் இருந்து அது முடிந்த போது என்ன ஆயிடுச்சுங்க? ராஜாக்கள் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ராஜாக்கள் ஏற்படுத்தினது அது வந்து மனுஷர்களுடைய திட்டம், தெய்வ திட்டம் கிடையாது. மனுஷர்கள் சாமுவேலை புஷ் பண்ணி ராஜா எங்களுக்கு வேணும்னு கேட்டு ராஜாவை ஏற்படுத்துறாங்க. சாமுவேல் அதுக்கே துக்கமா இருக்கும்போது, அவங்க உங்களை தள்ளல, என்ன தள்ளியிருக்காங்க, நீ கவலைப்படாதுன்னு ஆண்டவர் பேசுறாரு. அதுக்குதான் அதுக்கப்புறம் தான் சாமுவேல் சவுல ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. பென்யமீன் கோத்திரத்துல ஒரு கழுதியை தேட போனேன், ஒரு சவுளை முதல் ராஜாவா ஏற்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தின் முதல் ராஜா அவர் தான் அப்படி வச்சுக்கோங்க, அவர் தான் இல்லையா? அந்த ராஜா எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து வைராக்கியமாய், தேவன் தேவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் எழும்பி இஸ்ரவேலை ஆளுகை செய்திருந்தா பா எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது யோனத்தான், அதுக்கு அடுத்தது யோனத்தானுடைய பிள்ளை மேவி போசேத், இப்படிதான் என்ன பண்ணியிருப்பாங்க? அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ராஜாக்கெல்லாம் வந்துட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நோக்கம் அது இல்ல, திட்டம் அது இல்ல, தாவீது ராஜாவா மாறணும். அல்லேலூயா. தெய்வ நோக்கம் என்னங்க? தாவீது ராஜாவா மாறணும். தாவீதை கொண்டு, சாலமனை கொண்டு ஆலயங்கள் கட்டப்படணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதை கர்த்தர் பார்த்தாரு பாருங்க. கர்த்தர் வந்து அவன் மருவி போன உடனே, அவன் விழுந்து போன உடனே தாவீதை எழுப்பிட்டார். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாம் ராஜா இறங்க தாவீது, மூன்றாம் ராஜா இறங்க சாலமோன், எப்படி தொடர்ந்து அவங்க சந்ததியில ராஜாக்கள் அப்புறம் பிரிந்து ராஜ்யங்கள் ரெண்டா பிரிஞ்சு, எப்படி அதுக்கப்புறம் பூமியின் ராஜாக்கள் உலகம் முழுதும் எல்லா இடங்களிலும் ராஜாக்கள் தோன்றிட்டாங்க. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முதல் ராஜா எங்கிருந்து வந்தாருங்க, கர்த்தருக்குள்ளிருந்து வந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு ராஜாக்கள் எழும்பி கர்த்தரை தான் துதிக்கணுங்கிறது நியாயம் தானே. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பூமியின் ராஜாக்களே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். ஆமேன். கர்த்தரை என்ன செய்யுங்க, கீர்த்தனை பண்ணுங்க, கர்த்தரை பாடி புகழ்ந்து நாமத்தை பிரசவப்படுத்துங்க. இது நடக்குமானா? ஒரு நாள் நடக்கும். அப்படி வருகை நாட்களில எல்லாரும் எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் அவன் என்னதான் செய்வான், அவன் கர்த்தருக்கு பயப்படத்தான் வேணும். இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கலாம், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியா கூட இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வருகை நாட்கள் அதெல்லாம் ஒண்ணும் செல்லுபடி ஆகாது. அவன் தன்னை தாழ்த்ததான் வேணும், தெய்வ சமூகத்துக்கு கதறத்தான் வேணும். ஒண்ணு தெய்வ பிள்ளையா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவான், இல்லைன்னா கைவிடப்படுவான். அது ரெண்டுதான் நடக்கும் இல்லையா? ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான், ஒன்னு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இல்லைன்னா கைவிடப்படுவாங்க. இந்த ரெண்டு ப்ராசஸ்க்குள்ள நீங்களும் நானும் இருக்கணும். இன்னைக்கு பூமியின் ராஜக்கள்னா இன்னைக்கு ஆளுமை தன்மையை தான் அப்படி சொல்றாங்க. அப்ப ஆளுமை தன்மை யாருக்கிட்டலாம் இருக்கலோ அவங்கள ராஜாதான் இல்லையா? ஆளுமை தன்மை யாருக்கிட்டலாம் கர்த்தர் தந்திருக்கிறாரோ அவங்க எல்லாருமே ராஜாக்கள் தான். ஜனங்களை ஆளுமை செய்யணும்னு கூட இல்லை. நீங்க பிசாசின் ஆதிக்கத்தை நீங்க கட்டி செபிக்கிறீங்க, பிசாசை ஆளுகை செய்யவங்களால முடியுது அப்படின்னா நீங்களும் ராஜாக்கள் தான். ஆமே. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அவரை கீர்த்தனம் பண்ணா போதும், அவரை புகழ்ந்தா போதும், அவரை ஆராதிச்சா போதும், அவரை பாடினா போதும். தேவனை புகழ்ந்து பாட பாடு, உங்க மத்தியில எங்க மத்தியில தேவகரம் இறங்கி வரும். ஆமேன். அதனால இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார், நீங்களை நானும் ஒரு கீர்த்தனை பண்ணும் ஒரு பாடணும்னு விரும்புறார். அதனால கடைசி நாட்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமான ராஜாக்கள் எல்லாம் கர்த்தரை தேடுகிற நாட்கள் வரும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லா ராஜாக்களுக்காக நீங்களுக்கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்தாமே எனக்கு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து இதை கேட்கிற கேட்க போகிற கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. Recording stopped. Recording in progress.

0: ஆமீன் ஆமீன். இந்த 28ஆம் தேதி 9ஆம் மாதம், 28ஆம் தேதி ஐப்பசி மாதம், 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர்தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சங்கீதம் 63:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அவருடைய கிருபைக்கூடாக எங்களை வழி நடத்துகிறார். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம், அவரை துதிப்போம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாளாகமும் 11, எசேக்கியேல் 24 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 21 வெற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள் வெற்றி நாங்கள் நேற்றைய நாளிலே அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் வெற்றியின் கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே உங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேலை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியா லண்டன் யூகேலேருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிள்ளச்சி இலங்கையிலிருந்தும், பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுல இலங்கையிலிருந்தும் இரவு வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்த ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்க இருக்கிறோம். அவர் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர் மீதியான அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்துவார். அவரிடம் படிப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: ஆமேன். அப்பா, இந்த வாரத்திலே ஆண்டவரே தேவனே, இந்த திங்கட்கிழமை ஆண்டவரே தேவனையும் மண்ட வந்திருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை செய்தார்கள் என்கிற வாக்கு தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே தேவனே, தகப்பனே உங்களுடைய ரத்தத்தை எடுத்து அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே எங்கள் தேசத்திலே தெளிக்கிறோம், எங்கள் சபைகளிலே தெளிக்கிறோம், சபை விசுவாச குடும்பங்களிலே தெளிக்கிறோம், உங்களுடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் பிள்ளைகளிலே தெளிக்கிறோம், எங்கள் சந்ததியிலே தெளிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே, எங்கள் குடும்பத்திலே தெளிக்கிறோம், எங்கள் வருமானங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்களிலே தெளிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் சரீரத்திலே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் எண்ணங்கள் எங்கள் சிந்தனைகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். தகப்பனாகிய தேவனே கூட இரும் வழி நடத்தும் ஆண்டவரே தேவனே, நோவா ஆனவன் ஆண்டவரே தேவனே, தகப்பனே தங்கள் தன் தாய் தகப்பனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாயிருந்தது போல தகப்பனே நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாயிருக்க எப்பொழுதும் கிருபதாரும் சரத்திர நல்ல சுகவிலன் ஆரோக்கியத்தை தாரும் தகப்பனாகிய தேவனே. ராஜா ஆண்டவரே கூட இரும் அப்பா ராஜா ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்ய ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும், அறிவை தாரும் ஆண்டவரே. தகப்பனே நீரே எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறதற்காக சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உமக்கு விரோதமாக ஆண்டவரே செயல்பட்டாலும் கூட தேவரீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்திலே ஐயா தகப்பனே நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களுக்கு ஆண்டவரே செய்யும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை பொருந்திய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையும், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையும். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையும், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹலிலுயா. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கத்தரியே நோக்கி அமர்ந்திரு, அவராலேயும் ரட்சிப்பு வரும். ஹலிலுயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, நிறைய எங்கள் பெலன், நிறைய எங்களுடைய ஆண்டு ஆரோக்கியம், நிறைய எங்களுடைய அடைக்கலம் அப்பா. உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீரங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மிற்பிதாக்கள் உண்மை அடைக்கலமாய் கொண்டார்கள் அப்பா. அவருடைய வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் ஆண்டவரே தேவரீர் விளக்கி காத்து கொண்டீர். சத்துருக்களை முறியடித்தீரப்பா, பிலன் கொடுத்தீரப்பா, முதிர் வயதிலும் கைவிடாதிருந்தீரப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, பிள்ளைகளை ஆதரித்தீர், சந்ததிகளை ஆதரித்தீர். ஆண்டவர் ஆகிய தேவனே, உமக்கு சூத்திரம். இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவன் ஆண்டவர் ஆகிய தேவனே, தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களுக்கு செய்யும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. தீய சிந்தனைகள் பாவமாம் ஆண்டவரே அப்பா. தீய சிந்தனைகள் எங்கள் இருதயத்தில வராதபடி, வன்கண்ணுகள், புறாண்மைகள், எரிச்சல்கள், கோபங்கள் எங்கள் ஆண்டவரே இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடி தேவரீர் எங்களை காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. யோபு எப்படி வேலியடைத்து பாதுகாத்தீரோ, அதே போல ஆண்டவரே வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும் எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் மனதுகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் புதுப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட விடமாய் கேட்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம். நன்றி அப்பா ராஜா. ஹலேலூயா. யாக்கோபின் தேவன் எங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே எங் பிலன். யாக்கோபின் தேவன் எங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை இன்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை சிட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹலிலுயா. ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவர். ஹலிலுயா. எங்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆண்டவரே தேவனை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஐயா நீர் நல்லவர், கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஹலிலுயா. ஏனென்றால் நாங்கள் உம்மை நோக்கி, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்ட, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் அப்பா. பசும் புல் வெளியில் என்னை மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையும், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையும். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலம் எல்லாம் கருத்தால் என்னை காக்கின்றீர். பல புறம் இடப்புறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையும், சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையும். என் ஆண்டவராகிய தேவனே அப்பா, நித்தம் நாங்கள் உண்மை நினைக்கிறோம் அப்பா. எங்கள் நினைவிலேயும் நினைக்கிறோம், எங்கள் சிந்தனைகளிலேயும் நினைக்கிறோம், எங்கள் கனவிலேயும் நினைக்கிறோம் ஐயா, எங்கள் நித்திரையிலும் நினைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் நடந்தாலும் படுத்தாலும் ஆண்டவரே தேவனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா ராஜா. தகப்பனே அப்பா, உங்களுடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உற்ற துணியாய் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே மரித்தேன், அதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனப்பா ராஜா. அப்பா உமக்கு சூத்திரம், அப்பா உமக்கு சூத்திரம், ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹலிலூயா. பொங்குதே ஆனந்தம் புவியெங்குமே இல்லா பேரானந்தம், பொங்குதே ஆனந்தம் வையகம் தந்திடாத இன்பம், இயேசு ஐயன் அளித்த ஆனந்தம், வையகம் தந்திடாத இன்பம் இயேசு ஐயன் அளித்தது ஆனந்தம். பொய்யனுக்கோ புகழ் உன்னான் ஆசம், மெய்யான் அகற்றினார் என் பாவதோசம், பொங்குதே ஆனந்தம் புவியெங்குமே இல்லா பேரானந்தம், பொங்குதே ஆனந்தம். ஆண்டவராகி தேவனே, எங்களை ரட்சிக்க கட்டளையிட்டீரே அப்பா. உண்மை அறியாதிருந்தோம், உம்முடைய நாமத்தை தெரியாமல் இருந்தோம் அப்பா. நீரே நித்திய ஜீவன் அருளுகிறவர் என்பதை ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர், வாழ்வழிக்கிறவர் என்பதை நாங்கள் அறியாமல் இருந்தோம் ஐயா. உம்முடைய திவ்ய கிருபையினால் ஆண்டவரே எங்களை தொட்டு, எங்கள் சிந்தனைகளை தொட்டு, எங்கள் இருதயங்களை தொட்டு, எங்கள் ஆத்மாவை தொட்டு, எங்கள் ஆவியை தொட்டு மருதுவமாக்கினீரே ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே இருதயத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என் ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்குள்ளே எங்களுடைய நாட்களை கழிக்க எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்பட எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. மன உருக்கத்தை தாரும் ஆண்டவரே அப்பா. நீர் இந்த பூமியில இருந்த வேளையில் மனதுருகி ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே அப்பா நேசித்தீர், அவர்களுக்கு சுகம் கொடுத்தீர், விடுவித்தீரே பராஜா. ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்குண்டு என்று சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. உங்களை திக்கற்றவர்களாய் விடேனும் சொன்னவரே ராஜா. எங்களை அப்பா நீங்களப்பா, அப்பா நீங்களப்பா, அப்பா நீங்களப்பா ராஜா, அப்பா தகப்பரப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஹலிலூயா. பரலோக மேன்மை துறந்து நரலோகமானிடனாய் பிறந்து, பரலோக மேன்மை துறந்து நரலோகமானிடனாய் பிறந்து, எங்குமே கிடைக்கியம் பரமனை நம்புவோர் கழித்த நல் பாக்கியம், பொங்குதைய ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம், பொங்குதைய ஆனந்தம் குருசினில் சிந்திய ரத்தம், குரு இயேசுவினால் உண்டான சுத்தம், குருசினில் சிந்திய ரத்தம் குரு இயேசுவில் உண்டான சுத்தம், கல்வாரியில் தெய்வ மகத்துவ நேசம் கல்லான இதயம் கழித்திடும் பாக்கியம், பொங்குதே ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம், பொங்குதே ஆனந்தம் பாவ பரிகார நாமம் ரோபக பரிகார நாமம் கொடும் பாவ பரிகார நாமம் இயேசு.
2: மாற்கு 16:15
1: ரோக பரிகாரம் லோகத்தில் மேலான நாமம் சர்வஜனத்திற்கும் ரட்சண்ய நாமம், பொங்குதே ஆனந்தம் புவி எங்குமே இல்லா பேரானந்தம், பொங்குதே ஆனந்தம். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. அப்பா பிதாவே துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா. அப்பாவை துதிக்கிறேன் அப்பா ராஜா. தேவனே தகப்பனே ராஜா, உம்முடைய பிள்ளைகள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க பண்ணுவீரப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய முறிவை கட்டி அவருடைய அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியா ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கரத்தை வைக்கிறீர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்கிறீர் அப்பா ராஜா. அடே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா. ஆண்டவரே விட்டு எங்கள் ஆண்டவரே முகங்களை மறைத்து கொண்டோம் அப்பா. நாங்கள் தேவனால் ஆண்டவரே நீர் சிரமப்பட்டவர் என்று எண்ணினோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக் கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், எங்கள் மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டீர், எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே ஆதி முதல் இருந்தவரும் இருக்கிறவரும் ஆண்டவரே வருகிறவருமாகிய ராஜாவே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரேம். நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, பல கோடி நன்மை செய்தீரேம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரேம். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, புதிய பலன் புதிய தைரியம் ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதங்களை அருளுகிறவரே தகப்பனே. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறதுன்னு சொன்னீரே. இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி முட்டு கொண்டாரன்னு சொன்னீரே ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, பரம்பரை சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய களஞ்சியங்களும் இயேசுவின் நாமத்தினால் நிரப்பப்படுவதாக, பில்லுகள் அந்தந்த நேரங்களிலே கட்டப்படுவதாக ராஜா, தேவைகள் சந்திக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா, வழி நடத்த வேணும் ஐயா. ஹலிலுயா. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே, உந்த நன்பை என்ன சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளம் கையில் வரைந்து வைத்தீர், உந்த நன்பை எண்ணி பாடுவேன், உந்த நன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தகப்பனாக தேவனே, அப்பா உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு தருகிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஈசாக்கி ஆபிரகாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தான் ஐயா, திரும்ப பாவனியாய் பெற்று கொண்டான் ஐயா. சாராள் ஆண்டவரே அப்பா கற்பம் தரிக்க ஆண்டவர் பிலன் உண்டு வண்ணுகிறவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஆண்டவரே கற்பந்தரிக்க பிலன் அடைந்தாள் ஐயா. நீர் உண்மை உள்ள தேவன், நீர் பொய்யுறியாத தேவன், நூற்றுக்கு நூறு உண்மை உள்ள தேவன் அப்பா. எல்லா மனுஷரும் பொய்யர், ஆனால் நீர் சத்திய பெறப்பா, நீர் சொல்வதை மறுப்பதில்லையப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், பொய்யுறியாத தேவன் ஆண்டவரே தேவனே அப்பாவுமே சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. கால்கள் அயராமல் பாதுகாத்தீர், கண்மலை மேலே நிறுத்தி வைத்தீர், உந்த நன்பை என்ன சொல்லுவேன். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீர், உந்தன் சிறகால் மூடி வைத்தீர், உந்த நன்பை எண்ணி பாடுவேன், உந்த நன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்காய் ஜீவன் தந்து, உந்த நன்மை என்ன சொல்லுவேன். பாவம் எல்லாம் மன்னித்தீரு, சாபம் எல்லாம் நீக்கினீரு, உந்த நன்பை எண்ணி பாடுவேன், உந்த நன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா, ஏஸ் ஐயா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, ஏஸ் ஐயா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா, ராஜா தகப்பனே, அப்பா இந்த வேளையிலும் இலங்கை தேசத்துக்காக கையெடுக்கிறோம் ஐயா. ராஜா, மாறி காலம் வருகிறது ஐயா, குளிர்காலம் வருகிற தகப்பனே, ஆண்டவரே தேவனே தகப்பனே, இந்த மாறி காலங்களிலே ஐயா, குளிர்காலங்களிலே ஐயா, இலங்கையிலும் ஆண்டவரே, உலக தேசங்கள் முழுவதிலும் ஐயா, எந்த வித இயற்கையான அனர்த்தங்களும் வராதபடி ஆண்டவரே, அப்பா தேசங்களை நீ காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா, இனியொரு போதும் ஜலத்தினால் பூமி அழிக்கப்படுவதில்லை என்று. ராஜா ஆண்டவரே, தேசங்களை ஆட்சி செய்யும் ஐயா, தேசங்கள் மேலுடைய கரங்களை வையும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, பூமியானது ஒழுங்கின்மையும் ஆண்டவரே குறவுள்ளதாயும் இருளாயும் இருந்த வேளையிலும் கூட ஜலத்தின் மேல் நீங்கள் அசவாடி கொண்டிருக்கின்றீங்கள் ஐயா. எல்லா நீர்நிலைகளிலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜலத்தின் மேலே ஆண்டவரே, என் ஆவியானவரே அசவாட வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆவியானவரே ராஜா, அசவாட வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, முக்க சோத்திரம் ஐயா. இனி ஒரு ஆண்டவரே தேவனே, அனர்த்தங்கள் வராதபடி ஆண்டவரே, தேசங்களை நீங்கள் ஆட்சி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. விசேஷமாக இலங்கை தேசத்தம்முடைய கரத்தில கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தேவனே, நம்முடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, இயேசுவின் நாமத்தையும் எடுத்துக்கொண்டு ஐயா, ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் கரையோர பகுதிகளில் இருந்து நடந்து திரிகிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை ஆங்காங்கே தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வடமாகாணத்தில் நிற்கிறோம் ஐயா, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அனுராதபுரம் பதுளி ஆண்டவரே, தகப்பனை கிளிநொச்சி பவனியா ஆண்டவரே, வன்னி பகுதிகள், முல்லைத்தீவு பகுதிகளிலே ஆண்டவரே நிற்கிறோம் ஐயா, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ராஜா, திருகோணமலை மட்டக்களப்பு பகுதிகளிலே நிற்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. கண்டி மாத்தள பகுதிகளிலே நிற்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, கொழும்பு பகுதிகளில் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தேவனே, மாயை பேசும் பாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்தர் கைகளுக்கு எங்கள் ஆண்டவரே தேவனே, விசுவாச குடும்பங்களை ஆண்டவரே, திருச்சபைகளை விலக்கி காத்தரிடும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ராஜா தகப்பனாகிய தேவனே, அப்பா இந்த வேளையிலும் அமெரிக்கா தேசம் தம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த டேரிஃப் பிரச்சனை இருந்து ஆண்டவரே, தேசங்களை விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அமெரிக்கன் அதிபதிக்கு ஆண்டவரே, கனடியன் அதிபதிகளுக்கு, யூரோப் அதிபதிகளுக்கு ஆண்டவரே, நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா. விசேஷமாக ராஜா, அந்த கனடியன் அதிபதிக்கு ஆண்டவருடைய ஞானம் தேவியப்பா. ஆண்டவரா, பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு ஆண்டவரே, கவுன்சிலர்ஸுக்கு உம்முடைய ஞானம் தேவியப்பா. ராஜாவுக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. நாங்கள் குடியிருக்கின்ற இந்த தேசங்களிலே சமாதானம், சமாதானம், சமாதானம்னு சொல்லி நாங்கள் எங்கள் வாய் உச்சரிக்கிறதப்பா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம், சமாதானம் என்று சொல்லுகிறவர்களுடைய உதடுகளின் விளைவை சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களையா. சிருஷ்டிப்பு உம்மடியதப்பா ராஜா. ஆண்டவரே, இந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி செபிக்கிறோம் கத்தாவி. ஆண்டவரே தேவனே, அப்பா விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, எங்கள் தேசங்களிலும், உலக தேசங்களிலும், நாங்கள் இருக்கின்ற தேசங்களிலும் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஐயா. ஆண்டவரே, முக்க சோத்திரம் ஐயா. ராஜா ஆண்டவரே, தேவையற்ற உறவுகளுக்குள்ளே சிக்கி கொள்ளாதபடி, ட்ரக்ஸுகளிலே சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவராய் தேவனே, என் அப்பாவே ராஜா, அவர்களை நீங்க ரட்சித்து பாதுகாப்பு கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவி. உம்முடைய இரக்கமுள்ள கரத்திலே ஐயா ராஜா, இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா, வழி நடத்தும் ஐயா ராஜா. தகப்பனே, இரக்கத்தின் கரமையா கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்துகிறபடியால் நமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ராஜா. என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். அக்கினி மயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள் அக்கினி மயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். ஹலிலூயா. ஆண்டவரே மக்கு சூத்திரமையா, மகாதேவனே, இந்த நாள் முழுவதும் தேவரீர் கிருபை ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டும் ஐயராஜா 91 சங்கீதத்தை நாங்கள் அறிக்கையிடுவோம் அப்பா ராஜா. உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறோம். நான் கர்த்தரின் நீரங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்டை நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே தேவனே தகப்பனே, அவர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும்.

0: பார்த்தாலும் அது எங்களை அணுகாது. எங்கள் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்போம். எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகிய பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாத உன் கூடாரங்களை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய். நாங்கள் உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் எங்களை விடுவிப்பீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் அறந்திருக்கிறபடியால் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். நாங்கள் உண்மை நோக்கி
1: கூப்பிடுவோம்.
0: நீர் எங்களுக்கு செய்கிறீர். ஆபத்தில் நீரே எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிறீர். நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிக்கிறீர். ஹாலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. உம்முடைய ரத்தத்தை மீண்டுமாய் உம்முடைய பிள்ளைகள் மெத்தளிக்கிறோம் ஐயா. எங்கள் மெத்தளிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
2: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, இலங்கைக்காக, உங்கள் ஒருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்த தேவ ஊழியரை கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவர் தந்த அந்த ஆசீர்வாதங்கள் அவருக்கும் தங்குவதாக என்று கர்த்தர் கூறியபடி நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை அவர் பக்கமாகவும் திருப்புவோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அருமையானவர்களை, பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து கால வேளையில் இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார், ஆசீர்வாதம் வழி நடத்தினார். கர்த்தரே, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். அந்த வயலிய துதிகளோடு வழி நடத்தி அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் எங்கள் துதிகளை விரும்புகிறவராக இருக்கிறார். எழுந்து நின்று ஆசீர்வதிக்கிறவர், குனிந்து தூக்கி ஆசீர்வதிக்கிறவர். ஆமேன். இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஊழியரையும் போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும், சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து மனதின் வாஞ்சைகள் யாவற்றையும் நிவர்த்தியாக்கி வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை உயர்த்திய ஊழியரின் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
3: ஆமேன்.
2: நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தரண்டை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்று 28ஆம் தேதி 9ஆம் மாதம், 28ஆம் தேதி அப்ரஸ் மாதம், 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம், 2026ஆம் ஆண்டு இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நிற்கிறோம். கத்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒருவருடன் தங்குவதாக. சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்திலும் நாளும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளுக்காக ஊழியர் சுவிசேஷரேட்வின் வானர் அவர்கள் தருகின்ற இன்றைய நாளில் வாக்கு தத்தம் 1 பேதுரு 4:16, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமேன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமேன், ஆமேன். நாங்கள் வெட்கப்படாமல் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஆமேன். படைத்த ஆண்டவர் உங்களையும் எங்களையும் தனது சாயலாக படைத்தார். அது மட்டுமல்ல, தனது ஜீவ சுவாசத்தை தந்து தனது சாயலாக எங்களை படைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய துதிகளை அவர் எழுந்து கேட்கிறவராக இருக்கிறார். அதற்காக ஜெபங்களையும் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த வேலையை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்காக வசனத்துக்காக கடந்து செல்வோம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சங்கீதக்காரன் 63:3 கூறப்பட்டது விதமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.

0: கர்த்தரண்டு இந்த வசனங்களை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் ஒன்று நாளாகம் பதினொன்று, எசேக்கியேல் 24, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து லூக்கா 21 அதிகாரம், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், ஜீவ மன்னா இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாளைய நாளுக்கான காரியங்களையும் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் காண்கிறார். உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறது. ஆமேன். ஜபங்களை தொகுத்து வழங்குகிற சகோதரி அவற்றை ஆயத்தப்படுத்துக்கு முன்னதாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருந்தார்கள், சென்று விட்டார்கள். அவர் வேலைக்கு சென்று விடுகிறார். அந்த நேரத்திலே 6 மணி அவர்களுக்கு, 6 மணி அல்ல, 5:34 வேலைக்கு சென்று விட்டார். அதனால் அவருக்காக ஜெபித்துக்கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அம்மா லண்டன் யுகேலிருந்தும், சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும், பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுளை இலங்கையிலிருந்தும் இரவு வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். சௌரன் குணா அவர்கள் இணைந்தார்கள் காலை வேளையிலே. அவரும் அவருடைய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் கடந்து சென்றிருக்கிறார், திரும்ப வருவார். அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த வேளையில் நாங்கள் வெற்றியெல்லாம் ஜெபங்களை எல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெபன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தருங்கள் எல்லோரையும் வழி நடத்துவாராக. ஜபங்களுக்கூட கடந்து செல்கின்ற பொழுதும் அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு, அது மட்டுமல்லாமல் ஜபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கின்றார். கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைத்துக் கொண்டு இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். நாளிலே எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற 3 ஊழியர்கள் ஒவ்வொரு நாடுகளிலே ஊழியங்களுக்காக சென்றிருக்கிறார்கள். பாஸ்டர் புல்லூயிஸ் கரன் அவர்கள் கிரீஸிலே ஊழியங்களை செய்கிறார். பாஸ்டர் அன்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இலங்கையிலே, இலங்கைக்கு இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் ஊழியங்களுக்காக. அத்தோடு இன்னொரு ஊழியக்காரர் சென்றிருக்கிறார், அவர் பேர் மறந்துவிட்டேன், அவரை மறந்துவிட்டேன். பாஸ்டர் ஆனந்தன் அவர்கள் நார்த் இந்தியாவிலே ஊழியங்களுக்காக செல்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா?
1: பிரைஸ்லோட்டனா.
0: ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. God bless you. ஆமீன்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே விசுவாசிகளின் நடைமுறை வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்வதே விசுவாசிகளின் நடைமுறை வாழ்வாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எபேசிய 4:1 வசனத்திலே, அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், அழைப்புக்கு பாத்திரவான்களாய் எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை அங்கு தெரிவு செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய வேத வசனங்களுக்கு கொடுத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், பிதாவின் தேர்ந்தெடுப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பும் ஆவியானவரின் முத்திரைக்கும் நாங்கள் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது பிதா குமாரம் பசுத்தாவிக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் நடக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுக்குள்ளே யாரென்று சொல்லி கண்டால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அதே நேரம் கிறிஸ்துவுக்கு நாங்கள் சரீரமாயிருக்கிறோம். கிறிஸ்துவின் வீட்டிலே நாங்கள் ஒருவராயிருக்கிறோம். நாங்கள் மனவாட்டி சபைகளாய் மனவாட்டிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனங்களுக்கு ஒரு அலங்காரத்தை கொடுத்து அங்கு மெல்லிய வஸ்திரங்கள் மெல்லிய உடுப்புகளை கொடுத்து எங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. கிறிஸ்துவிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அதனாலே தேவனுடைய விசேஷித்த பிள்ளை என்ற உரிமை எங்களுக்கு உண்டு என்பதையும் கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் என்று சொல்லும் போது அவருக்கு நாங்கள் கனத்தை கொடுக்க வேண்டியவர்களாய் மகிமையை செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதோடு எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கையிலும் தேவனுடைய மனுஷனர்களை தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளை நேசிக்கும் அன்பிலும் நாங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் தேவனுடைய அனைத்து படைப்புகளை விட மனிதனை அவர் தனது சாயலாயும் அவரது ரூபத்தின் படியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே மனுஷனுடைய ரூபமும் மனுஷனுடைய சாயலும் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் தான் நாங்கள் வெளியேற பெற்றவர்கள். இந்த வெளியேற பெற்ற அந்த சாயலின் ரூபத்தையும் கெடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கு பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கொண்டு நடமாடிக்கொண்டு திரிகிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் வந்தவர்களுக்கு எங்களுக்கு உள்ளே ஒரு ஆளுகை இருக்குது. அது கிறிஸ்துவின் ஆளுகை. அதனாலே நாங்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த தேவ பிள்ளை என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் தேவை. அதனால் தான் தேவனுடைய பிள்ளைகளின் சுபாவம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:2 சொல்லப்படுகிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த இடங்கள்ல தான் நாங்கள் தவறி கொண்டிருக்கிறோம். எங்கள் சுபாவங்களிலே மனித சுபாவங்களிலே நாங்களே தவறி கொண்டிருக்கிறோம். அன்பு காட்டுவதிலே தவறுகிறோம். சில வேளைகளில் மிகுந்த மனத்தாழ்மையிலே தவறுகிறோம். சாந்தத்திலே நீடிய பொறுமையிலே நாங்கள் தவறுகிறோம். அந்த இடங்களை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்னடா ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒன்று பொறுமையாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பாயும் இருக்க சொல்லி எழுதி இருக்கிறது. எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே சரீரமாய் ஐக்கியப்பட்டு சமாதானத்தோடு வாழ தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தான் நாங்கள் ஒற்றுமையாய் ஐக்கியமாய் வாழ்ந்து காட்டி அவருக்கு தேவ பிள்ளை என்ற அந்த சிலாக்கியத்துக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய சித்தமும் விருப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இரண்டா விசுவாசிகளின் நடைமுறை வாழ்வு சரியாய் இருந்தால் அவனுக்கு சரியான ஆசீர்வாதத்தை தேவன் பெற்றுக் கொடுப்பார். ஏனென்றா அவருடைய கிருபை இல்லாமல் நாங்கள் விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய அன்பை பெற முடியாது. அன்பு இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. ஆகவே ஒன்றோடு ஒன்று எப்படியாய் தொடர்பு இருக்கிறதோ அதே மாதிரி நாங்கள் கிறிஸ்துவிலே பிதாவிலே அங்கு பரிசுத்தாவியிலே நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்று கொண்டு அனைவருக்குள்ளும் ஒரே தேவனும் பிதாவும் இருக்கிறார். எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இரக்கம் செய்கிற தேவன் அவர். அவருடைய நித்திய வழியை இந்த ஜனங்கள் அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வழியை கர்த்தர் உருவாக்கி மனுஷரூடாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரரூடாக அந்த வழியை கண்டு கொள்ள அறிந்து கொள்ள கர்த்தர் அவருடைய காதுகளையும் அவருடைய இருதயங்களையும் திறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளாமல் இன்னும் மதத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கு கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவுக்கு கூட போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய காதுகளில விழுந்து இருதயத்தில ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தை படைத்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று எங்களுக்கு எங்களுக்கு உணர்வை ஏற்படுத்தினது போல இன்றைக்கு அறியாமல் வாழுகிற பாவத்தில வாழுகிற சாபத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த காலம் ஒரு கடைசி காலமாக அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்து இதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நோவாவின் காலத்தில கூட நோவா பிள்ளையை 100 வருடங்களாக செய்தான். அந்த காலத்தில் அவன் மக்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று அறிவித்தான். அவர்கள் மனம் திரும்பாமல் பலர் அழிந்து போறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே இந்த கடைசி காலத்தில் நடக்கும் என்று நீர் எச்சரித்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். எந்த மதத்தில இனத்தில ஒரு மனிதன் இருந்தாலும் உம்முடைய சாயலாகவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன், அந்த மனிதன் பிசாசிடத்துல போய் அந்த நரகத்துக்கு போக கூடாது என்ற விருப்பத்தோடு உம்முடைய கட்டளையாகி இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ கூட 5 கண்டங்களுக்கும் செல்லுகிற உம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய காதுகளில ஒரு கேட்கிற நல்ல நிலத்தில் விழுந்த விதியாக ஒவ்வொரு பைபிள் வசனங்களும் அவர்களுடைய இருதயத்தில ஊடுருவி சென்று இருதயத்தில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக அவர்களுடைய கடினமான இருதயங்கள், மத வைராக்கியம் உள்ள இருதயங்கள், பாவ சாபத்தில வாழுகிற அந்த இருதயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இயேசுவின் இருதயமாக சதையான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு இருதயங்களிலேயும் ஒரு உணர்வை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய வருகை நெருங்கி விட்டதற்கான காலங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல தேசங்களில கடைசி காலத்தில் எச்சரிக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் வேதாகமத்தில் நீர் எச்சரித்த அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவரை இந்த காலத்தில் அவர்களை மனம் திரும்பும்படியாக இறுதியத்தில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அவர்களுடைய இருதயத்தில இந்த விதை அவர்களுடைய இருதயத்தில போய் சேருவதாக காதுகளில இவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக இது மதம் மாறுவதில்ல, மனதை மாற்றிக் கொள்வது. அந்த மெய்யான தேவனை, இந்த உலகத்தை படைத்த தேவனை, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை ஒரு மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் லெட் அஸ் மேக் அவர் இமேஜ். ஆண்டவரே, ஒன்றான மெய்த்தேவன் ஆவியாக இருக்கிறார் இயேசு. அவரோடு படைக்கும் பொழுது லெட் அஸ் இயேசு கூட இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். 3 பேரும் ஆண்டவரை படைப்பின் போது எங்களுடைய தேவன் ஆவியாக இருந்தார். இயேசு இருந்தார், அதே போல பரிசுத்த ஆவியானவரும் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையின்படி வாழ, அந்த வார்த்தையில நாங்கள் சில வழிகளில் தவறி விடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பில வாழ, உம்முடைய இரக்கத்தில வாழ, உம்முடைய பரிசுத்தத்தில வாழ, உம்முடைய நீடிய பொறுமையில வாழ நீர் எங்களுக்கு தந்த அந்த 9 விதமான கனிகள் மரங்களில வாழ, அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நெடிய பொறுமை ஆகிய 9 விதமான குணங்களோடு நாங்கள் வாழ, இயேசுவை போல நாங்கள் இயேசு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது நிமித்தம் இயேசு செய்த நற்கிரிகைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்து வாழ, அன்றுவரே நாங்கள் ஒளியாக உப்பாக வாழ, எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தந்து தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் கேட்கிற ஒவ்வொருவருடைய இதயங்களிலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக அன்று இம்மா சீடர்கள் இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய இதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்முடைய வார்த்தைகளை நினைத்து அவர்கள் சங்கம ரேடியோ கூட போகிற ஒரு வார்த்தைகள் அவருடைய இதயத்தில் கொழுந்து விட்டு எரியும்படியாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக காது கேட்கிற வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இதயத்தில் ஒரு மாற்றம் இயேசுவருடைய இதயமாக மாற வேண்டும் என்ற மாற்றம். நான் என்னுடைய இதயத்தை நல்ல விதைகளாக நான் நல்ல விதைகளை நான் வேதாகமம் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இதயத்தில் சேர்த்து வைக்கப் போகிறேன். விசுவாசத்துக்கு நான் எதிர்த்து நிற்கப் போகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில நான் நேரத்தை செலவழிக்க மாட்டேன் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு நீர் இடப்படுவீராக. சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டு ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தைகள் இந்த பூமியில் உள்ள 5 கண்டங்களுக்கும் போய் ஒவ்வொரு மனிதர்களையும் இதயத்தில நல்ல நிலத்தில் விழுந்த விதியாக இந்த கடைசி காலத்தில ஒரு அறுவடையை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த ஜப கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். அந்த மகளோடு கூட இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கொடுத்து பல மக்கள் ரட்சிக்கப்பட அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து கணவரோடு மகனோடு மகளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வெளிப்பாடுகளை கொடுத்து பல மக்கள் வார்த்தையால இதயத்தை மாற்றிக்கொள்ள கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வுள்ள காதுகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதுவரை இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீ தொடர்ந்து இந்த வார்த்தைகள் தங்களுடைய வாழ்வில பலன் தருகிறது. தீமையை செய்யக்கூடாது. இயேசுவை போல நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் வெளிச்சமாக உப்பாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் எப்பொழுது பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆரோக்கிய பலன் சுகந்தந்து நடத்துவாராக.
3: ஆமீன்.
2: 14:14
1: ஆமீன். ஆமீன் ஆமீன். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தேவனால் பரிசுத்த பிள்ளைகள் புத்தியாய் நடக்கவும் புத்தி உட்ட ஆராதனை செய்யவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
4: திருப்பி சொல்லுங்க சிஸ்டர். சொல்லி
1: தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு புத்தியாய் மக்கள் நடந்து கொள்ள புத்தி உள்ள ஆதரணை செய்ய அவர்களுக்கு தேவன் கிருப கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: சூத்திரமாப்பா தா அப்பா உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜா நீக்கு இருக்கிறவராய் எழுந்தொழி இருக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆலயத்துல நீங்க எழுந்தொழி இருக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருடைய வீடுகள்ல வாசம் செய்த தேவனாய் இருக்கிறீரப்பா. சுற்றி வருகிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா கிராமங்கள் முழுவதும் நகரங்கள் முழுவதும் சுற்றி வளம் பெறுகிறவராய் இருக்கிற தேவனை உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜா நீரே எங்களை ஒவ்வொருவருக்கும் எல்லாமா இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தத்துல ஆண்டவரே அப்பா ஆராதனைக்குள்ள வர ஆண்டவரே பைபிள் வாசிக்க நேரங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா அந்த கிருபை அப்பா அந்த கிருபை உங்கள்கிட்ட இருந்து வருகிறதுக்காக நீங்க அந்த கிருபையை எங்களுக்கு தருகிறதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல வைக்கிறோமப்பா. யாரெல்லாம் தடையா இருக்கிறதோ ஆண்டவரே அப்பா உமா அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஆண்டவரே அப்பா உங்க ஆராதனைக்குள்ள அறிந்து பரிசுத்த பிள்ளைகள் பரிசுத்தமா வாழை ஆண்டவரே உறுதுணையாய் இருக்கிறதுக்காக உங்க சோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தேவனாயும் ஆண்டவரே, எங்களை நடத்தி வழி நடத்தி செல்லுகிற ஆவி ஆனவரே அப்பா, அந்த கிருபைய நீங்க கொடுக்கறதுக்காக ஆண்டவரே உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவி ஆனவரே எங்களோட ஒவ்வொரு பேரும் அந்த பிள்ளைகளோட இருக்கிறதுக்காக பரிசுத்தமாய் நடக்கவும், ஆராதனைக்குள்ள நடக்கவும், பைபிள் வாசிக்கவும், ஆலயங்களுக்கு செல்லவும் ஒவ்வொரு பேரையும் கரத்துல வைக்கிறோம் தகப்பனே. யாருக்கு தடை இருக்கிறதோ, யாருக்கு முடியாம இருக்கிறதோ, அந்த பிள்ளைகளோட நீங்க கூட இருக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. சிறுமைப்பட்டு உள்ள பிள்ளைகளோட ஆண்டவரே, முடியாம இருக்கிற அந்த பிள்ளைகளோட வர முடியாம இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, உண்மை ஏற்க முடியாம இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்துல நடத்தவும் அப்பா, உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜாதி ராஜா. அப்பா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வருகிறேன் என்று சொன்னவர் அல்லவா நீ, என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு குரல் கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பன் அல்லவா நீர் ஆண்டவரே. அப்பா நெருக்கத்திலும் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோமா ஆண்டவரே. நீர் ஓடோடி வந்து எங்களுக்கு பல் தந்தவராய் இருக்கிறீ ராஜா, அதிசயம் செய்தவர் எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே. நாங்கள் சிறுமப்பட்டு நெருக்கப்பட்டு இருந்த போது நீர் ஓடி வந்து எங்களை தேற்றினவராய் இருக்கிற, தோல்ல தூக்கி சுமந்த தகப்பனாய் இருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொருவரையும் அப்படியே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்கிற தேவன வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. நீர் நல்லவராய் இருக்கிற, ஒளியாய் இருக்கிறீர் ஒவ்வொருவருக்கும். நீரே ஒளி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா. இருள் சூழ்ந்து சூழாதபடி ஆண்டவரே நீர் ஒளியாய் இருக்கிறதுக்காண்டி உண்மை நோக்கி கூப்பிடுறோம் தேவாதி தேவா. அப்பா நீர் உன்னதமான தயப்பன் அப்பா. அப்பா நீதிமானாய் இருக்கிறீரப்பா. அப்பா நீங்க ஒருவரே நீதிமானாவும் உண்மை உள்ள உத்தமனாய் இருக்கிறீர் ராஜா. அப்பா தகப்பனே ஆசீர்வாதம் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு. உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை நீங்க தாங்கி செல்லுகிறதுக்காக தகப்பனே அப்பா. அந்த சங்கம வானொலியில நடத்துகின்ற பிரதரையும் ஆண்டவரே தகப்பன உங்க கரத்துல எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அவர்களை இன்னுமா பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சுக பலத்தோடு ஆசீர்வாதமா நடத்த உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ராஜா. தகப்பனே ஜெனசிஸ்டை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னுமா அவங்களோட தேவைகளை சந்திக்கிறவராய், அவங்களோட குடும்பங்களே ஆண்டவரே ஆசீர்வதித்து அவங்களுடைய பிள்ளைகளோட தேவைகளை சந்தித்து சுக பலத்தோடு உங்க கரத்துக்களை வைத்து பாதுகாத்து ஆண்டவரே அப்பா போக்கையும் வரைக்கையும் ஆண்டவரே நீர் அவர்களோட கூட நடந்து செல்லுறதுக்காக ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்துல தருகிறோம். அந்த பிரதர் ராஜனையா உங்களுக்கு தருகிறோம் ராஜா. அவருடைய ஜெபங்களை ஒவ்வொருடைய ஜெபங்களை ஏறெடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதுக்கு நீங்க உடனே பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரும் காத்திருக்கிறவர்களுக்கு நீங்க பதில் கொடுக்கிற நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அதே ராஜா நீரே எங்களுக்கு எல்லாமே இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே அப்பா அப்பா நீங்க உங்களோட வருகையே அப்பா, நீங்க எங்களை அழிக்க இல்லை ஆண்டவரே. எங்களை நீங்க ஆள நீங்க திரும்ப வருகிறதுக்காக ஆண்டவரே, ஒவ்வொருவரே உங்களை அறியாதவர்களும் அறியறதுக்காக நீங்க மீண்டும் இந்த பூமியில வருகிறதுக்காக ஒவ்வொருவரும் உம்முக்கு முன்னால் முழங்கால் படியிடும்படியாக நீர் அப்பா நீர் எங்களை அப்படியா வைத்து கிருபை தருகிறதுக்காக சோத்திரம். ஒவ்வொருவரே ஒவ்வொருவரையும் நீங்க தொடணும் ஆண்டவரே. ஆண்டவரே தேசம் நோர்வே தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன் அதிகாலையில ஆண்டவரே. முதலாவது ஜெபம் நான் வாழ்றேன், எனக்கு இந்த அடைக்கலமாய் தந்த இந்த தேசத்துக்காக நான் தினமும் ஜெபத்துல வைப்பேன் அதிகாலையில. இந்த தேசத்துல சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல நான் காணோனும். இந்த நோர்வேயில நாங்க போய் ஜெபிக்க முடியாது ரோட்டு ரோட்டா, எனக்கு அந்த ஒரு வாஞ்சை இருக்குது. நான் அந்த எத்தனையோ பிள்ளைகள் அந்த ட்ரக்ஸ்லயும் அந்த குடி போதையிலையும் சின்ன சின்ன பிள்ளைகள் 13 வயதுல இருந்து அந்த பிள்ளைகள் டவுனுக்குள்ள ஆண்டவரே வெள்ளி சனி ஞாயிறு ஆண்டவரே ஒரே அடிபாடு முறை இருக்கும். நான் அதுகளுக்கு குறித்து ஜெபிப்பேன் அப்பா. என்னால முடியாம இருக்கிறதே இந்த இதுல புத்தகத்தை தூக்கி பைபிளை தூக்கணும் ஜெபிக்கணும். ஆனா என்ன தூக்கி என்ன செய்வார்கள் என்று தெரியாது. இந்த நோர்வே சட்டங்கள் அப்படி இருக்கிறது ஆண்டவரே. இது ஒரு கிறிஸ்டிய நாடு, அதனால நான் இன்னும் சந்தோஷப்படுறேன் அந்த கிறிஸ்டிய நாட்டில் என்ன கொண்டாந்து விட்டதுக்காக. ஆனாலும் இந்த கிறிஸ்துவம் முடிஞ்சு வேறு வேறு இதுகள் தொடங்கி இங்கு அக்கிரமம் நடக்கிற இந்த தேசத்துல அப்ப நான் ஜெபிப்பேன், அல்லது ஜெபிப்பேன் இந்த தேசம் மலர்ந்து கள்ளி கூறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிப்பேன் அதிகாலையில முதலாவது ஜெபமா. ஆனா இன்றைக்கு நான் நியூஸ் பார்க்கும் போது ஒரு நோர்வேஜியன் ஒரு பெண்மணி மைக்க வச்சு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறா. எனக்கு இன்னும் பிள்ளை இருக்குது, ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறா எனக்கு. ஆண்டவரே நான் இத துணிஞ்சு செய்யாமே எனக்கு அந்த துணிச்சல் பயம் வந்தது. உம்மை நீர் இருக்கும் போது நானே பயந்து நண்டு அந்த கவலை எனக்கு இருந்தது. அந்த பெண்மணி சொல்லும் போது ஒவ்வொருவரும் அதுல நின்று கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம் அப்பா, நீ கூட இருக்கிறீர் ராஜா அப்பா. இந்த அதிசயம் செய்த உமக்கு நான் இன்று நன்றி சொல்லுதேன் ஐயா. அப்பா தகப்பனே உமக்கு அதிகாலையில நாங்க உப்பவுமே முழங்காலிட்டு படியிடா அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நினைப்பு, நான் உங்களை நினைப்பு நூறதுக்கு ஆண்டவரே. நீங்க செய்த எங்களுக்கு செய்த நன்மைகள், எங்களோட வாழ்க்கையில நான் சைவமாய் இருந்து ஏதோ ஒரு பிரஜாதியில இருந்து, ஆனா இந்த தேசத்துக்கு வந்ததுல இருந்து நான் சைவத்தை பின்பற்ற இல்ல, ஒன்றையுமே நான் பின்பற்ற இல்ல. நான் அப்படி இருந்தே, நான் இந்த கணவர் கத்தோலிக்க நின்றபடியா கத்தோலிக்குள்ள நான் மாறினேன். ஆனாலும் நான் கோயிலுக்கு போவேன் பிள்ளைகளை கொண்டு. ஆனாலும் நான் பயப்பட எடுத்து வாசிக்க வழிக்கிட்ட முதலாவது, ஆனா எனக்கு விளக்கம் இல்லை, எனக்கு வயல பற்றி தெரியாது. ஆண்டவர் நீர் என்னையோ அழைத்தீர் பல முறை, பல தடவை ஊழியக்காரங்களை கொண்டு என்னை அழைத்தி, நான் அதுக்கு செவி கொடுக்கவில்லை, அசட்ட பண்ணினேன். நான் ஒவ்வொரு முறையும் அசட்ட பண்ண நீங்க பொறுமையா இருந்தீங்க, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனாலும் எனக்கு கடைசியா நீங்கள் ஓடி வந்து இல்லே அண்டு மாலே அண்டு எனக்கு என்னை இழுத்தி பல முறை என்ன புடமுட்டு என்னால முடியலையே என்று சொல்லி உங்க காலில் நான் விழுந்தேன். அப்ப என்னை தூக்கி தோள்ல சுமந்தீங்க. என்னையும் என்னுடைய நாலு பிள்ளைகளுக்கும் எவ்வளவு கடிபிடி வந்தது, எவ்வளவு இழந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் ரெட்டிப்பாய் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தத்தின் படி இன்று எனக்கு ரெட்டிப்பா தந்த தேவனுக்கு நான் சாட்சி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். நான் எல்லாருக்குமே இத நோவஜன் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த மதமா இருந்தாலும் எந்த சாதியா இருந்தாலும் நான் முதலாவது நீங்க இயேசுப்பாக்களை வாங்கோண்டவையில கண்டிக்க மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்களை நான் சொல்ல நான் சாட்சியாய் நிறுத்தி வச்சுக்கிறேன். என்ன உறவினர்களுக்குள்ளையும் என்ன சாட்சி எல்லாரும் என்ன தள்ளி இயேசுப்பாக்கில் வந்துட்டேன்னொன்னு எந்த உறவினர்கள் யாவரும் எந்த தாயில இருந்து சௌரங்கள் யாவரும் எங்களை கணவரின் சௌரங்கள் முழுக்க எங்களை புறம்பே தள்ளினார்கள். நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்களா என்று எங்களை பழித்தார்கள், தள்ளி வைச்சார்கள் புறம்பே. நான் அதை ஒரு பொருட்டா நினைக்கல. ஆனால் இந்த தேவனை மட்டுமே நம்பி இருந்தான். அவ்வளவு கஷ்டத்துக்களையும் என் தேவன் எங்களை குடும்பத்தை முழுவதையும் உயர்த்தி விட்டு எங்களை இன்னும் எல்லாருக்கும் மேலால இவர்கள் எப்படி இப்படி முன்னேறினார்கள், இவர்கள் ஆண்டவர்களை வந்து இதன்றார்கள் எங்களுக்காக சொல்ல வச்ச தேவனுக்காக நான் சோத்தரிக்கிறேன். இவ்வளையில அப்படியே ஒவ்வொருவருக்கும் கிருபையால கிருபை சூழ்ந்து நிக்கட்டும். ஒவ்வொருவருடைய யாரும் விட்டு போகாதபடி ஒவ்வொருவரையும் தொட்ட வேணும் ஆண்டவர். ஒவ்வொரு புரஜாதியையும் நீ தொட்ட வேணும் ஆண்டவர். யார் யார் அறிஞ்சும் அறியாம பயத்துல மற்றவர்களுக்கு பயத்துல இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வர. ஒழித்தொழித்து உங்கள் பாடல் கேட்கிறார்கள், உங்களோட வசனம் கேட்கிறார்கள், ஆனாலும் வழியால நிமிர்ந்து சொல்ல முடியாம இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க கிருபையின் மூலம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் துணிஞ்சு சாட்சி சொல்ல வைக்க வேண்டும் என்று நான் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் ராஜா. அது ராஜா சோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருவரும் இந்த சங்கம வானையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சோரங்களையும் நான் உங்க கருத்துல தருகிறேன். அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. அது ராஜா அவங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் கணவன்மார் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனைவியுமே ஒவ்வொருவரையும் நீங்க கரத்துல தாங்கி நடக்க வேண்டும் தகப்பனே. உங்க கரத்துல எழுதி வைத்திருக்க வேண்டும் இந்த ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல எழுதி வைக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. தோல்ல சுமந்து செல்லுறதுக்காக சோத்திரம் அப்பா. பாத்தி கட்டி பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக உங்களை சோத்தரிக்கிறேன் ராஜா. நீரே வல்லவரா நல்லவரா, உம்மை விட எங்களுக்கு யாரும் இல்ல தாப்பனே, எங்களுக்கு யாரும் இல்ல. நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். எனக்கு ஆண்டவரே என்னை விட்டு போனவங்களை நான் ஒருவாலும் யோசிக்கிறேன். நான் உம்ம மட்டுமே உம்ம காலம் மட்டுமே பிடித்த வண்ணம் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபம் கட்டிக்க நிற்கிறேன் ஐயா. நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.
1: எனக்கு சோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. மேலே வாலிப பிள்ளைகள், 13-16 வயது பிள்ளைகள், நாளே ஜெர்மன் தேசத்திலும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற தேசம் சேர்ந்து தேவனை பற்றி அங்கு சொல்லி ஆராதிச்சு அநேகருக்கு அந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை டிவியிலே அப்படியே நேரடியா போட்டு கொண்டிருந்தார்கள். நாக்களே தேவனுடைய பாவம் பெருகிற இடத்துல கிருப பெருகும் அண்டு கிருப பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அதை ஸ்தோத்திரிகை என்றால் இந்த நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இறைச்சி பயன்படும்.
4: ஒவ்வொரு நாடுகளும் மகிழ்ந்து களி கூறட்டும் ஜெயசு பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி நன்றி.
1: நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோ சிசிலி அம்மா
3: பிரைஸ்லோ
1: பிரைஸ்லோ என்னடா தேவனுடைய சீடர்களே விசுவாசிகள் பரிசுத்தவான்களுக்குள்ளே நடைமுற வாழ்க்கையா வர வேண்டும், அதை கட்டப்பிடிக்கிற வாழ்க்கையா வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்களுக்கு ஜெபிக்க வல்லமையை தந்ததுக்காக நன்றி அப்பா. எங்களோட கூட இருந்து எங்களை ஜெபிக்கிறதுக்கு நீர் துணை செய்யறதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நீ ஒரு மெய்யான தகப்பனப்பா, மெய்யான தேவனப்பா. அப்பா உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் நீர் மெய்யான ஒரு தேவனாயிருக்கிறீரப்பா. அப்பா அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுந்தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு ஒரு உணர்ச்சிய கொடுந்தகப்பனே. அப்பா பிதாதான் எங்களுக்கு ஒரு மெய்யான தேவன் என்பதை அவர்களுக்கு அறியப்பண்ணும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமது குரலை அவர்கள் மேல் ஒலிக்க செய்யும் தகப்பனே நீர். அப்பா அதிசயம் காணக்கூடியவராயிருக்கிறீரப்பா, அற்புதம் செய்யக்கூடியவராயிருக்கிறீரப்பா. அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவர் பேர் ஒவ்வொரு மனதிலும் நீர் புகுந்து அப்பா உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் அப்பா பிதாவே. அவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரையே ஒருவரும் விலகி போகாத வண்ணம் அப்பா உமது கரங்களால் அவர்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒவ்வொருதர் மேலும் உமது கரங்கள் இருப்பதாக ஆவியானவரே அவர்கள் விலகி போகாத வண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மக்கள் மேலும் உமது அன்பை செலுத்தி அவர்கள் விலகி போகாத வண்ணம் உமது நாமத்தை உச்சரிக்கும்படி அப்பா இங்கு சென்றாலும் இயேசுவின் நாம் அப்பா இங்கு சென்றாலும் இயேசுவின் நாமம் என்று அப்பா ஒலிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை கூவி அழைக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் தகப்பனே. என்ன சொல்ல வேணும் என்று கற்றுத்தாரும் தகப்பனே. அப்பா நீர் எங்களை வழி நடத்துற தேவனப்பா. அப்பா நீர் எங்களை வழி நடத்துற தேவனப்பா. அப்பா எங்களுக்கு நீர் என்ன செய்ய வேணும் என்று கற்றுத்தாரும் தகப்பனே. நீர் செய்ய வல்லவரப்பா, வல்லவர் அப்பா. நீர் ஒரு நல்லவரப்பா, எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. அப்பா நாங்கள் தனிமேல் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே, உம்மை கூவி அழைக்கிறேன் தகப்பனே. விடிவெள்ளின் வேளையிலும் அப்பா பொழுதாயும் வேளையிலும் உமது நாமத்தை உச்சரிச்சு கொண்டே இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே எங்களை விட்டு அகலாதேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலிய ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த மக்கள் அனைவரும் சங்கம வானொலி அனைவருக்கும் அப்பா என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை நீ அறிந்து கொள்கிறது தேவனப்பா. அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேள்விகளை நீரே பூர்த்தி செய்யும் அப்பா. அவர்களின் தேள்விகளை நீரே பூர்த்தி செய்யும். அவர்களுக்கு என்னென்ன தேள்வி என்பதை நீ அறிகிறது அவனப்பா. அவர்கள் நெஞ்சிலே உடம்பிலே இருக்கிற வாஞ்சிகள், வருத்தங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அவர்களுக்கு ஒரு துணிச்சலையும் உற்சாகத்தையும் கொடுத்து அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை ஜெபிக்கிற வல்லமை எங்களுக்கு தாரும் தகப்பனே, தாரும் தகப்பனே. அப்பா நீங்கள் எங்களுக்கு தருவீரப்பா. நாங்கள் வயது சென்றாலும் உமது நாமத்தை நாங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் ஜெபிக்கிற வல்லமையும் தாரும் தகப்பனே. அப்பா தாரும் தகப்பனே. அப்பா பிதாவே, லேசிய நான் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களை உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் பிள்ளைகள் அப்பா அவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் தேள்விகளை சந்தியும் தகப்பனே. அப்பா அவன் மகனையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவன் மகனின் தேள்விகளை நீர் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர் எங்கு போனாலும் வந்தாலும் நீரே கூட இருந்து அவருக்கு துணை செய்ய வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா, அவர்கள் குடும்பத்தை உங்கள் போர்வைக்குள் மறைத்து வைத்திருக்கக்கா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன்,
5: ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். நாங்க சுயா சுயாதா அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், யுத்த பூமிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்த பூமியிலே பிசாசின் திட்டங்களும் மனுஷ திட்டங்களும் நிர்மூலமாகும்படி ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் இதுல ஜெபத்திலே வழி நடத்து.
3: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான அதிகாலை, மதியம், மாலை, இரவு என்ற வேளைகளிலும் ஆண்டவரே எங்கள் அன்பான உறவுகளோடு மறுபடியும் ஆண்டவரே இந்த 9வது மாதத்தில் கடைசி வாரத்தில் வந்து நிற்கின்றோம் தகப்பனே. இதுவரை காலமும் சுவாமி எங்களை நீங்க கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. விசேஷமாக பிதாவே இந்த இஸ்ரேல் ஜனங்களை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இஸ்ரேல் நாட்டை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீங்கள், ஆனாலும் முடிவு உடனே வராதென்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. பிதாவே, முடிவு வருவது பிதாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாத சுவாமி. தேவ தூதர்களுக்கு கூட தெரியாத சுவாமி. உம்முடைய வருகை எப்போது வருமென்று நாங்கள் யாரும் அறிய மாட்டோம், அறிய மாட்டோம் தகப்பனே. ஆனாலும் பிதாவே, இந்த யுத்தங்கள், கொள்ளைகள், கொலைகள் எல்லாமே இந்த உலகத்தில் அநேகம் அநேகம் சத்ருவானவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாவத்துக்குள்ளே இழுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் பெல்லி சூனியங்கள், மந்திரவாத கட்டுக்கள், பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே, போதை வஸ்துக்கள், எவ்வளவோ பாவங்கள் ஆண்டவரே, இச்சைகள் ஆண்டவரே இழுப்புண்டிருக்கிறது. யுத்தங்கள் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே யுத்தங்களினால இடம்பெயர்ந்து சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அன்றன்று ஆகாரம் கிடைக்காமல் கண்ணீரோடு வேதனைகளோடு உடைகளின்றி உடைமைகளின்றி சுவாமி எந்தெந்த தேசங்களில் பிள்ளைகள் சரியான மருத்துவ வசதிகள் இன்றி சுவாமி எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள். பிதாவே கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இந்த இஸ்ரேல் ஜனங்களின் யுத்தத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. தகப்பனே, இந்த யுத்தம் இது முடிவடைவதில்லை சுவாமி. சத்ருவானவனே ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எப்பொழுதும் நீட்டப்பட்டு அவன் எப்போதும் பாதாளத்துக்குள்ளே ஆண்டவரே சிறையிருக்க வரைக்கும் ஆண்டவரே எங்களை நொறுக்கிக் கொண்டே இருக்கிறான் தகப்பனே. இந்த சிறை இருப்பிலிருந்து, இந்த பிள்ளைகளின் யுத்தத்தில இருந்து விடுதலை பண்ண உங்களால தான் முடியும் சுவாமி. எங்கள் ஒரே தேவனால் தான் முடியும் ஆண்டவரே. உம்முடைய வருகை எப்போது தகப்பனே? எங்கள் பிள்ளைகளின் குரலை கேட்கின்றீங்க ஆண்டவரே. எங்கள் அவல குரல்களை கேட்கின்றீர்கள். பட்டினிகளினாலே எங்கள் பிள்ளைகளின் கண்ணீரை நீர் காண்கின்றீர் தகப்பனே. எங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் வீணாக போகாமல் துருத்தியிலே சேர்த்து வைத்து நீர் ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிற தேவனாக காத்திருக்கிறீங்க தகப்பனே. பொறுமையாக இருக்கும் வேளைகளிலும் தேவனே இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க தகப்பனே. எத்தனை எத்தனை மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த மண்ணிற்குள் பாவத்திற்குள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனை எத்தனை இளைஞர் யுவதிகள் சிறுவர் துஷ்பிரயோகமாக்கப்படுகிறார்கள். எத்தனை பிள்ளைகளை சத்ருவானவன் ஆண்டவரே பாவத்துக்குள்ளே அறுவடை செய்து கொண்டிருக்கின்றான் பிதாவே. நீங்க பொறுமையாக ஆண்டவரே இருக்காதேங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்க உயிருள்ள தேவன் ஆண்டவரே. இதற்காக தகப்பனே இந்த யுத்தங்களை நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீர்கள். இதற்கு முடிவுண்டு, நிச்சயமாக முடிவுண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது தகப்பனே. ஆனாலும் எங்கள் உள்ளங்கள் ஏக்கங்கள் தவிப்புகள் எங்கள் உறவுகளை இழக்கின்றோம் தகப்பனே. எங்கள் அன்பானவர்களை இழக்கின்றோம் தகப்பனே. தேவனே, நீர் வார்த்தைகளால உலகத்தை படைத்தீரங்கப்பா. ஆனாலும் உங்கள் கரத்தினால்தானே மனிதர்களை உருவாக்கினீங்க. வார்த்தையினூடாக உலகத்தை படைத்த தேவன், விசேஷமாக எங்களை உங்கள் கரங்களினால உருவாக்கப்பட்ட இந்த மனித குலம் கண்ணீரோடு வேதனைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே. பிதாவே, இந்த யுத்தங்கள் ஓய வேண்டும். உம்முடைய இளைஞர் யுவதிகள் உமக்காக வாழ வேண்டும், உமக்காக யுத்தம் பண்ண வேண்டும் தகப்பனே. எத்தனை எத்தனை அடிமைகள் எங்கள் பிள்ளைகள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் தகப்பனே. ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குமுறுதல்களையும் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தேற்றுங்க தகப்பனே. எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க யார் வருவார் என்று எந்தெந்த திசைகளில் இருக்கின்றார்களோ அந்த யுத்த தேச பூமி யாவும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்போது வெகு சீக்கிரம் ஆண்டவரே, காத்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய ஆணைப்பட்ட கரத்தினால தூய்மைப்படுத்துங்க. எங்கள் கரைகள் யாவும் இயேசுவின் ரத்தத்தினால தூய்மை அடைவதாக. எங்கள் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருட அரசாட்சிக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் நித்திய நித்திய காலமாக உம்மிலே நிலைத்திருந்து மிகுந்த மிகுந்த கனிகளை கொடுக்கும் பிள்ளைகளாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. பிதாவே, இந்த வேளையிலும் சுவாமி எந்தெந்த பல்வேறு திசைகளிலும் யுத்தங்களை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. பட்டினிகளினால் இருக்கின்ற பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. உணவின்றி உடுக்க உடையின்றி உறங்க இடமின்றி இருக்கின்ற பிள்ளைகளை சந்தியுங்கள் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற நேரத்தில் நீர் ஏற்ற தேவைகளை செய்கிற தேவன், உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே இருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் ஆண்டவரே இருப்பதாக. நீங்க பொறுப்படுங்க தகப்பனே. தேவனே, இது எங்களுடைய யுத்தம் அல்ல, உம்முடைய யுத்தம் தகப்பனே. உம்முடைய யுத்தம் எப்போது நிறைவடையும் என்று உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாத சுவாமி. ஆனாலும் தேவனே, நாங்கள் உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எப்பொழுதும் சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே ஆதாயமுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த சங்கம வானொலியில் இணைந்து நடாத்துகின்ற ஜெசிலின் அண்ணாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பொறுப்பினை தேவனே, இந்த உலகத்திலிருந்து இந்த தேவதாசனை நீ தேர்ந்தெடுத்து இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பொறுப்பினை பொறுமையுடன் ஆண்டவரே இதை நடாத்தி செல்ல உம்முடைய கிருபையையும் தயவையும் கொடும். அவருடைய குடும்பம் சந்ததி சந்ததியாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் கூடாக ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே ஊழியர்கள் எந்தெந்த தேசங்களுக்கு சென்று தங்கள் ஊழியங்களை செய்கின்றார்களோ, உம்முடைய கடமைகளை செய்கின்றார்களோ, தேவனே சத்ருவானவன் இவர்களுக்கு விரோதமாக உருவாக்காமல் ஆண்டவரே எந்த தீமைகளையும் ஆண்டவரே செயல் போடாதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே செயலிழந்த சுவாமி வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால சத்ருவானவனை உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் எங்கெந்த தேசங்கள்ல இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சரீரம் உம்முடைய ஆலயமாக இருக்கிறார்கள். எந்தெந்த தேசத்தில் தங்கள் உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்றார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும். அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஆதாயமுள்ள பிள்ளைகளாக எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததற்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. தொடர்ந்தும் தகப்பனே நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் தேவன். அன்று ஆண்டவரே எத்தனையோ யுத்தங்கள் மத்தியிலும் தேவனே நீர் வெற்றி கொடுத்த தேவன்.
6: இன்றும் ஆண்டவரே எங்கள் யுத்தங்களில் இருந்து எங்கள் ஒவ்வொரு அன்பான உறவுகளை நீர் காத்தருள வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே சங்கம வானொலி இல் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த விண்ணப்பத்தை தயாரித்து ஆண்டவரே பொறுமையோடு இணைத்து வேண்டுகின்ற அந்த சகோதரியையும் அவர் குடும்பங்களும் அவர் ஊழியங்களையும் நிறைவாக ஆசீர்வதியுங்க தகப்பனே. ஆண்டவரே இன்னும் இன்னும் ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்க சுகம் பலம் கொடுத்து ஆண்டவரே நல்ல ஞானம் உள்ளவர்களாகவும் இந்த உலகத்திலே உமக்குகந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே ஒளியாகவும் உப்பாக ஆண்டவரே ஒவ்வொருதரை நீங்க பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டும் என்று இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
6: தேங்க்யூ சிஸ்டர்.
1: நீங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கு சங்கம வானொலியிலே ஊழியம் செய்யற அந்த மூன்று பாஸ்டர்மாரும் அவர்கள் போயிருக்கிற இடங்களிலும் அவர்கள் செய்யற ஊழியங்களிலும் ஒரு ஆசீர்வாதங்கள் வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி பரிசுத்தவான்களுக்காக நீதிமான்களுக்காக சத்தியவான்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
7: ஸ்தோத்திரிக்கிறோம் துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறவங்கள் அற்புதமான தேவனே, இந்த அருமையான வேலைக்கு ஆயு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீ நல்லவர் வல்லவர்களாய் இருந்து மாறாத தெய்வமாய் இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் காத்த ஆண்டவரே வழி நடத்துவீர் என்று ஆண்டவரே உம்மை யாரின் ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்போதும் நித்தம் நித்தமாய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே அப்பா அவர் வழியில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே துணையாயிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு புராண கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. அப்பா இதோ ஒரு தகப்பனை போல ஆண்டவரே எங்களுக்கு துணையாயிருந்து ஒரு தாயை போல அரவணிக்கிற தெய்வம் இந்த உலகத்திலே உண்மை விட்டாவ யாருப்பா இருக்காங்க அப்பா. அப்படியாய் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக சமூகத்தை நோக்கி வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே இதனை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல விலையில் தந்த ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். திருசபைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. ஒவ்வொரு திருசபையிலும் கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆளுக அந்த கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். திருசபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் துணையாயிருந்து அவர்கள் மன விருப்பத்தின்படி நீர் ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை செய்த ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். திருசபையில் ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். பரலோகத்தினுடைய ஞானத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே ஒரே முகத்து ஒரே எண்ணத்தோடு ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய ஏறெடுக்கவும் கர்த்தர் நீ தாண்டவரை துணை செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே ஆராதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இதோ இந்த வெளி வேஷத்திற்கு ஆண்டவர் ஆராதனை செய்யாதபடிக்கு உண்மையும் உத்தமமா என் தேவனுக்கு ஆண்டவரே ஏத்த ஒரு ஆராதனையை செய்யத்தக்க ஆராதனை வீரர்களாக இவர்களை ஆண்டவரை உருவாக்கி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை வருங்காலத்தில் ஆண்டவரை அநே ஜாதி ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரை எடுத்துரைத்து ஆண்டவரே அநேக ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி அதன் மூலமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவனாக கர்த்தர் அப்பா உத்திரு சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருங்க அவர்கள் செய்யறதா மேலான ஒவ்வொரு ஊழியத்தையும் கனப்படுத்துங்க. அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்திலே ஆண்டவரே அநேக ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்தவர்களாக அவர்கள் குத்துண்டவர்களாக அப்பா தானே ஆண்டவரே அவ அறிந்து ஆண்டவரே அந்த வசனங்களை எல்லாம் ஆண்டவரே இவர் எனக்காக தான் வா தேவன் தந்திருக்கிற வசனம் என்பதை அறிந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவன் மேல் ஒரு பற்றுதலும் தேவன் மேல் ஒரு ஆண்டவரே நம்பிக்கையும் தேவன் மேல் ஒரு விசுவாசத்தையோடு ஆண்டவரே அப்பா கொண்டு வருகிறதான ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அந்த ஊழியங்களை ஆண்டவரே அந்த தேவ வசனத்தை சொல்லுகிறதான பேசுகிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிற்று பிக்கிறோம் கர்த்தர் தாமே இவர்களுக்கு வருகிறதான எல்லா தீங்குகள் பொல்லாப்புகள் எல்லாம் ஆண்டவரை விலகி போட்டு இவர்களுக்கு வருகிறதான ஆண்டவர் எல்லா குறுக்கீடுகளை ஆண்டவரை தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவரை தேவன் நீர் ஆண்டவரை இவர்களை அடைத்த தேவன் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரை இவர்கள் உத்தமத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் இவர்களுக்கு ஆண்டவரே எத்தனையோ வகையில் ஆண்டவரை தடைகள் வருகிறது ஆண்டவரை எத்தனையோ வகையில் ஆண்டவரை ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரை சாத்தான் கொண்டு வருகிறதான் ஆண்டவரை சதி ஆலோசனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் கர்த்தா கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து இந்த ஊழியங்களில் இருக்கிறதான அப்பா திருசபையில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் நீங்க அக்னியாய் பயன்படுத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம்ப்பா இவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பேசுகிறதான வேளையில எல்லா நோய்களும் விடுவிட்டு ஓடத்தக்கதாக எல்லா பலவீனமும் அகற்று போகத்தக்கதாக எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் அழிக்கப்பட்டு போகதாக ஆண்டவரே இவர்கள் எடுத்து பயன்படுத்த ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா அநேக ஜனங்கள் ஆண்டவர் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் கண்ணீர்கள் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் வருத்தத்தின் மத்தியிலும் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர உம்முடைய வசனமாகப்பட்டது ஆண்டவர அவர்களை ஆற்றி தேற்றவும் அவர்களை அடைய செய்யவும் அவர்கள் மனதிலே ஆண்டவர தேவன் ஒரு சமாதானத்தை தந்து வழி நடத்தவும் அப்படியாய் ஆண்டவருடைய வசனங்களை பேசுகிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரும் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவர அவர்களை எல்லா மக்களுக்கும் ஆண்டவர அது ஆண்டவரை பிரயோஜனப்படட்டும் அப்பா அப்படியாய் ஆண்டவர வல்லமையாய் ஆண்டவரை இந்த ஊழியக்காரர்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே இதோ ஆலயத்திற்கு வருகிறதான ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவு அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை உணர்ந்து அதற்கு தக்கதா இவர்கள் வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம் ஏதோ ஆண்டவரே பெயருக்காக ஆலயத்திற்கு வந்தோமே போறோம் என்று இல்லாதபடிக்கு விசுவாசமும் நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் திறப்பின் வாசலில் நிற்கிறவர்களாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா அப்படியே மாற்றி வழி நடத்த போவதற்கா மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கம மூடகத்தில் இருந்து ஆண்டவரே மூன்று பாசமார்கள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஊழியத்திற்காக சென்றிருக்கிற இடத்திலே ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே வல்லமாயா எடுத்து பயன்படுத்துங்க அப்பா ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு அக்னியாய் ஆண்டவரே அப்பா எரிகிற தீபமாய் அநேக ஜனங்களுக்கு ஒளி வீசுற வசனங்களை சொல்லி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர அப்பா அவர்கள் எதிர்பார்க்கிற மன்னாவை இவர்கள் அவர்களுக்கு தந்த ஆண்டவர அவர்கள் புஷ்டியும் பசுமையும் ஆண்டவர ஒவ்வொருவரும் ஆண்டவர அப்பா புன்னகையோடு ஆண்டவர சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவர இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம் சென்றிருக்கிற ஊழியக்காரர்கள் மூவரையும் ஆண்டவர இந்த சமூகத்துல ஒப்பிடுகிறப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனைத்தாங்க இவர்கள் ஊழியர் சென்று செல்லிருக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவர் மகிமை அடக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் கர்த்தராகிய ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிர்பார்த்து அந்த இடத்திற்கு வந்தார்களோ ஆண்டவர அந்த இடத்திற்கு வந்த வேளையில் ஆண்டவர அவர்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம் இவர்கள் ஊழியத்திலே ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே ஆண்டவர் தரவில்லை என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அப்படியா இந்த ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே அந்த ஊழியம் ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே வாழ்வை அடைக்கவும் எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு ஒத்தாசாக இருக்கவும் இந்த ஊழியங்களை எல்லாம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே நல்ல பலனை தாங்க நல்ல ஞானத்தை தாங்க பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்பி உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க கர்த்தராகிய தேவன் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும் தேறுதலுமான வார்த்தையை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர்கள் வாயிலிருந்து புறப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்படியே இந்த ஊழியக்காரர்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே அநேக ஜனங்களை ஆறுதல் அடைய தெருதல் அடைய கர்த்தர் உதவி செய்ய தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறான்பா பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க

0: ஜபங்களெல்லாம் ஆண்டவரே என் தேவன் சமூகத்துக்கேட்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறது எங்களுடைய வேலை, வெற்றியை தருவது தேவனுடைய கரம் என்பதை நினைத்து அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையாயிருங்க. அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. ஒரே குடும்பமாக இணைந்து சங்கமம் ஊடகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க வாய்க்கு தந்த ஆண்டவரை அப்பா அருமையான ஆண்டவரை இந்த சங்கம ஊடகத்தை நடத்தி வருகிறதான தேவ மகனாக ஆண்டவரை லெஸ்லி சகோதரனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனுக்கு துணையா இருங்கப்பா. மகன் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிங்க. அவருக்கு துணை நிற்கிற எல்லா ஊழியக்காரரையும் ஆண்டவரை அவள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சங்கமம் ஊடகத்தை அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவரை கண்டு ஆண்டவரை இது எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது எண்ணிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இதை நடக்கிறதான அருமையான சகோதரனுடைய ஆண்டவரை மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பே பேராக தனித்தனியாக நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்துல இவர்களை உயர்த்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே தேவனாக கர்த்தர் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அருமையான ஆண்டவரே செப வேளையை ஆண்டவரே தொகுத்து வணங்குறதான சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் ஆண்டவரே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காத்திருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே இவர்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு ஆண்டவரே ஆசீர்வாத தந்து காரியங்களை எல்லாம் ஈடேற்றி வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்ப குடும்பமாக செய்கிறதான ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் நீ கனப்படுத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் இவர்கள் மூலமாய் அவர்கள் வாழ்கிறதான இடத்தில் அந்த தேசத்தில் ஆண்டவரே அநேக ஆண்டு ஆத்மாக்களை தந்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்ததற்காய் நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்
1: ஆமேன் ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டதும் அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இலங்கை தேசத்துக்காக இலங்கை மக்களுக்காக அவருடைய ரட்சிப்புகளுக்காக சமாதானத்துக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் வெவ்வேறு தேசங்களில் இருந்த போதிலும் ஒரு மனதோடு கூடி திறப்பிலே அநேக தேசங்களுக்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் மக்களுக்காகவும் அப்பா ஊழியங்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் ஜெபிக்கின்ற இந்த வேலையிலே ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய எல்லா ஜபங்களையும் கேட்டு நீர் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய பாவ சாபங்களே எங்களுடைய மடியிலே இந்த ஜபங்கள் திரும்பி விழுந்து விடாத படிக்கிருக்க ஒரு விசை கூட எங்களை உமது வல்லமையான அப்பா பரிசுத்தமான திரு ரத்தத்தினாலே கழுவும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசர் எங்களை இனிமாய் கூட பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா சுக வெல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாக கொடுக்கப்பட்டதான ஜப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரப்பா. அப்பா நாங்கள் இலங்கைக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை மக்கள் எல்லோரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இலங்கை தேசத்தின் மேலே எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இலங்கையிலே வாழ்கிறதான ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பெரியோர் சிறியோர் குழந்தைகள் வாலிபர்கள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் போன்ற எல்லா ஏழை எளிய மக்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதக்காரம் அமரட்டும். இவர்கள் மேலே எழுப்புதலின் தீ திரளாய் பற்றி எரியும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா. அந்த தேசம் இழந்த இழந்த யாவற்றையும் தேவன் நீ ரெட்டிப்பாய் கொடுத்து அந்த தேசத்திலே நல்ல பொருளாதார நிலைகளை நீர் கொண்டு வாங்கப்பா. நல்ல செழிப்பை கொண்டு வாங்க. அங்க செய்கிறதான தொழில்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அங்க செய்கிறதான மீன் பிடித்தல் விவசாயம் போன்ற இன்னும் அநேக தொழில்களை எல்லாம் தேவன் நீர் சிறு குறு தொழில்

0: எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியார். உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். ஒருத்தரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல ராஜா. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறபடினாலே இலங்கை வாழ் மக்கள் யாவரும் ரட்சிக்கப்பட இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ரட்சிப்பு உம்முடையதா இருக்கிறது ராஜா. அதனால் இந்த மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மக்கள் எல்லா பிணியிலிருந்தும் எல்லா பாடுகள் இருந்தும் எல்லா வேண்டாத வைகளிலிருந்து இந்த மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாது. பூரண ஆயுசுகளை கட்டளிடுவேன் என்ற வார்த்தையின்படி அந்த மக்கள் எல்லோரும் வாழ்ந்திருக்க செய்வீராகப்பா. ஏழு மக்களுக்கு வேண்டிய சட்ட திட்டங்களை கவர்மெண்ட் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த தலைவர்களுக்கு கூட நல்ல ஞானத்தை கொடுங்க. கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற எல்லா ஏழை மக்களின் காரியங்களை எல்லாம் அவர்கள் அப்பா கண்டு அதற்கு ஏற்ற பரிகாரங்களை செய்ய கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த தேச மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா அங்க இருக்கிறதான எல்லா திருச்சபைகளையும் எல்லா மதங்களையும் ஆண்டவரே ஜனங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். எல்லோருமாய் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாய் நீர் வழி நடத்துங்க. அவங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் ஒரு வீசை கூட நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்து வழிநடத்தும்படியா ஜபிக்கிறோம். அப்படியாக தேவன் இலங்கை மீது இரக்கம் பாராட்டி இந்த தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து மனம் திரும்பி அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தெய்வ தாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்த இன ஜனங்கள் எல்லோரையுமாய் ஆண்டவரே நீங்க அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அடுத்த பரிமாணத்திற்குள்ளே இவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கள் சோத்திரம். இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசிர்வதித்து பெருக செய்வீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறத மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்க அப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பம் அநேகருக்கப்பா தென்பட உதவி செய்யுங்க ராஜா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி ராஜா நீர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. சமாதானத்தின் தேவன் இன்னும் அதிகமாய் பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீ பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து ஊழிய பாதையில் இன்னும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அவர்கள் செய்கிறதான ஊழியங்களை அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அதே வேளையிலே இன்னும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே அப்பா அதிகமாய் ஆசிர்வதித்து பெறுது செய்தியாக. அப்படியே தேவன் ஜபங்களை எல்லாம் கேட்டு ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் குணா பிரதர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய நாட்கள்ல வியாதியின் ஆதிக்கம் அதிகமாயிருக்கிறது. இந்த வியாதியின் ஆதிக்கம் அகன்று போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த அதுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆவிகள் அதை இந்த ஜனங்களை விட்டு இந்த மக்களை விட்டு வெளியேற அவருடைய பாவங்கள் காரணமாய் இருக்காதபடி அந்த பாவங்கள்ல இருந்து மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க வியாதிப்பட்ட வேதனையில தவிக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். ஐயா, நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறவரே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினால் குணமாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒவ்வொரு தேவ மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அதிகாரங்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கவும், ஆண்டவரே அந்த வசனத்துல ஆண்டவரே தங்களை பலப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சர்ப்பங்களையும் தேவுகளையும் மிதிக்கவும், சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதென்று சொல்லுகிற தகப்பனே, வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொத்தமாவார்கள் என்று சொன்னவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கவும், தீமைகளுக்கு விலகி நீக்கவும், தங்களை பாவங்களுக்கு உட்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, வியாதிகளுக்கு தங்களை விலக்கி காக்கத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உணர்த்துகிற பொழுது கர்த்தாவே, தீமைகளை விட்டு நாங்கள் விலகி ஆண்டவரே உம்முடைய வசனத்தோடு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம், தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், வியாதிப்பட்டிருக்கிற குடும்பங்களில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குற தேவன், இதோ ஒவ்வொரு வீடுகளிலும் வியாதிப்பட்டிருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை ஆகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எழுப்ப முடியாதவர்களை பார்த்து எழுந்து நட என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்தை யாவரும் விடுதலையாக்கப்படுத்தும் ஆவியானவர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறவரே, இதோ தகப்பனே பலவீனப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பலப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தகப்பனே, உங்க கருத்துல ஒவ்வொரு தேவ குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உலகத்து மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உண்மை அறியாத மக்கள் பாவங்களினாலும் சாபங்களினாலும் அக்கிரமங்களினாலும் வியாதிகளினால ஆண்டவரே கட்டப்பட்டு நிற்கிற இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பில்லி சூனியங்கள், மை மாந்திரங்கள் என்று சொல்லி ஜனங்களை கட்டி வைத்து வியாதிகளினாலே அகப்படுத்தி ஆண்டவரே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருக்களுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் செபம் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கை பண்ணுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சோதிக்கிறோம், இதோ அந்த மக்களும் விடுதலையாக்கப்படுத்தும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தகப்பனே, கிருக்கசேனை பட்டணத்துக்கு ஆண்டவர் போன பொழுது பிசாசு பிடித்தவன் அந்த இடத்துல ஊழியன், இயேசுவே, தேவனுடைய குமாரனை உனக்கும் எனக்கும் என்ன காலம் வரும்புன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், நீர் எங்களை துரத்தி வீரானால் இதோ அந்த பன்றி கூடத்துக்குள்ள போக அனுமதியும் என்று கேட்ட பொழுது போங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த பிசாசுகள் எல்லாம் புறப்பட்டு பன்றி கூடத்துக்குள்ளே புகுந்து கொண்டது. ஏனக்குரிய 2000 பன்றி உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலே ஒளிப்போய் கடலிலே பாய்ந்து விழுந்து மாண்டு போனது போல, இதோ இப்பொழுது ஆண்டவரே ஜனங்களை பிடித்திருக்கிறதான பிசாசின் கிரியைகள் அந்த ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா. ஆண்டவரே, ஜனங்கள் விடுதலையாக்கப்படுத்தும் என்று செபிக்கிறோம் ஐயா. தேவ பிள்ளைகள் யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கே விடுதலைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களும் ஆதியாளங்களும் அவர்களை சூழ நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் ஒருவர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக செபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவனால் சுற்றித் திரிந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினவரும், இதோ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்களும், ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்களும், இந்த வேளையிலும் தேவன் அற்புதம் செய்வீராக ஜெபிக்கிறவையா. அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தி ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அங்கே விடுதலைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அநேகர் மனம் திரும்பி பாவங்களை விட்டு உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக, அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில சேர்க்கிற தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இதோ அவர்களை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. பாவங்களை மன்னிப்பீராக, நீர் எங்களுக்கு மன்னிக்கிறதற்கு தயவுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உம்மண்டையில ஓடியற கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு தேவ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதிப்பட்ட மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே தொடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் சந்தமம் ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே எத்தனையோ ஜபங்கள், எத்தனையோ வேண்டுதல்கள், எத்தனையோ கர்த்தாவே தேவ செய்திகள், எத்தனையோ சத்தியத்தை அறிகிற அறிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இதோ அந்த மக்கள் கேட்கிற மக்கள் யாவரும் விடுதலையாக்கப்படட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கேட்கிற வீடுகளில விடுதலை உண்டாகட்டும் என செவிக்கிறோம் ஐயா. அந்த ஜீவ வார்த்தை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உலாவட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. யார் யாருடைய சத்து அன்றுபுரே வீடுகளில் இந்த சங்கமம் ஊடகத்தினூடாக சொல்லப்படுகிற செய்திகளை கேட்கிறார்களோ அந்த வீடுகளில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஜீவிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கே வியாதிகளுக்கு இடம் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறோம். அங்கே கர்த்தாவே போராட்டங்களுக்கு இடம் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறோம். அங்கே பிசாசின் தாக்கங்களுக்கு இடம் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் விடுதலையாக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே லெஸ்லியா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களோடும் கூட இருந்து அவர்களை கர்த்தர் வழிநடத்த அவர்கள் மூலம் கத்தர் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஏனக்காவுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் தாமே. அவர்கள் குடும்பங்களையும் கத்தர் பாதுகாத்து அவர்களையும் தீமையில் இருந்து விலக்கி காப்பீராக செபிக்கிறோம் ஐயா. பொல்லா பூனைக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வசனத்தின்படி கத்தாவே அந்த வீட்டுல வாதைகள் அணுகாதபடி கத்தர் பாதுகாப்பீராக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் பரிசுத்தம் என அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தர் தாமே. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காப்பீராக. அது மாத்திரமல்ல கர்த்தாவே இந்த இணையதளத்தின் ஊடாக இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு தேவ குடும்பங்கள் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறாக. உன்னுடைய அனந்தத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வசனத்தின்படியும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்கட்டும் என்று செவிக்கிறவையாம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கேட்பதாக. கணவன் மனைவி பிள்ளைகளாக அனுபவம் இணைந்து தேவ பாதைகளில் அவர்கள் ஓடட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோமையாம். உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அன்படியுமா நாங்கள் இணைந்து உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரம். நன்றி பிரதர் கர்த்தர், நீங்கள் கைவிட்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: தேங்க் யூ அக்கா. அப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் கவி கவி கவிதாவே நாங்கள் வரவேற்று கொண்டு பிரைசலோ சிஸ்டர் கவி பிரைசலோ இருக்கு. ஹலோ,
3: யாராச்சும் சொன்னீங்க?
1: உங்களை தான். கவி என்ன பேர்? கவி கவி
3: கவி கவிந்தா
1: சொல்லுங்க. விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்து மக்கள் உபதற்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹல்லேலூயா. சூத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம் ஆண்டவரே. அப்பா தேசங்கள்ல இருக்கிற ஆண்டவரே, அப்பா திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் ஆண்டவரே, ஊனமுற்றவர்கள் ஆண்டவரே, உதவியற்ற நிலையில் இருக்கிறவர்கள், தனிமையாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களின் வாழ்வாதார தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் சந்தியுங்க, சந்தியுங்க. அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, பிரச்சனைகள் குறைவுகள்ல இருந்த ஆண்டவரே ஒரு நிறைவை கட்டளையிடுங்க. மனித இரக்கங்கள் தயவுகள் கிடைக்க பண்ணுங்க. அதிசயமான வழிகளை திறவுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் அவர்களுக்கு முன்பாக பலத்த துரிதமா இருந்து அற்புதங்களை செய்யுங்க ஆவியானவரே. சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. திக்கற்றவன் உம்முடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீங்களே அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆகி நான் எழுந்தருளுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அனுப்பி அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். என்னென்ன தேவைகளுக்காக யார் யார் எல்லாம் அப்படியான நிலையில் இருந்து ஆண்டவரே அப்பா எதிர்பார்த்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் சந்தியுங்க ஆண்டவரே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிலும் அவர்கள் பார்க்கிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் சந்தியுங்க, சந்தியுங்க. எந்தெந்த இடத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீங்களே ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளாய் இருந்தாய் அவர்களின் தேவைகள் எல்லாம் சந்தியுங்க. வேலைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தினால் எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளின் வாழ்வில நீங்கள் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு முன் போய் கோணலானவே சுவைப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. வண்ணமாய் இந்த ஊனமுற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தங்கள் காரியங்கள் தாங்கள் செய்ய முடியாமல் ஆண்டவரே இன்னும் ஒரு உதவியை நாடி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்களின் பண தேவைகள், பொருளாதார தேவைகள், உதவிகள் எல்லாம் கிடைக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் மூடுகிறேன். அப்பா உத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஈரெடுக்கிறோம். இவர்கள் எதிர்நோக்குற ஆண்டவரே அப்பா தேவைகளை சந்தியுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துக்குள் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஊனமுற்றவர்கள், தனிமையானவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபங்கேட்டு நிற்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர்களோட கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்க, கையும் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்வோம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற தகப்பனே, இன்று தினம் வந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஆண்டவரே பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கையின் பிரியாசங்கள், கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சங்கம் வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த தரிசனம் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், வீடுகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன். காலவேளையிலும் மாலை வேளையிலும் இணைந்த சகோதரி கவி கவிந்தாக்கு நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பிரான்ஸிலே போய் சேர்ந்திருக்கிறார். நல்ல வேலை கிடைக்க, அதே வேளையிலே நல்ல ஒரு இருப்பிடம் கிடைக்க அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். குடும்பத்திலிருந்து அவரை மட்டும் தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்து பிரான்ஸுக்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்க இருக்க ஒரு நல்ல இடம் கிடைக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து ஊழியங்களை செய்யத்தக்கதாக, கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாக எல்லா பாதைகளையும் திறந்து கொடுக்கணும்னு ஜெபித்துக் கொள்வோம். ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் ஜெபங்களோடு கடந்து சென்றோம். தேவ ஊழியர் சோரி ஜனத்தை அவர்கள் தொகுத்து வழங்கினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. காலை வேளையிலும் இணைந்த சோரன் குணா அவர்கள் வேலைகள் மத்தியில் மத்தியில் இணைந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கவி கவிந்தா கூட இணைந்தார்கள், பல தடைகள் மட்டும் இணைந்தார்கள். சோரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்து அதிகாலை வேளையிலே இணைந்து கொண்டார்கள். அவருடைய வாஞ்சிகளையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார். இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்த ஒருவரையும் இணைய முடியாத ஒருவரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே ஜப வேளையிலே சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விட வருவோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். உங்களையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருக்கும் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களோடு வழிநடத்தினார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர்தாமே ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரை வரவேற்றுக் கொண்டு பிரிசலோட்டமா ஆமீன் ஆமீன். எங்களுடன் ஊழியம் செய்கிற மூன்று ஊழியர்கள் வெளிநாடுகளுக்கு ஊழியங்களுக்காக சென்றிருக்கிறார். ஒரு ஊழியர் கிரீஸுக்கு சென்றிருக்கிறார், ஒரு ஊழியர் இலங்கைக்கு சென்றிருக்கிறார், ஒரு ஊழியர் நார்த் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். அவர்களுக்காக அவருடைய ஊழியங்களுக்காக கத்தர் அவர்களுக்கூடாக பெரிய அறுவடையை கத்தர் வழிநடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு சுகபல ஜீவனாக திரும்பவுமாக வந்து நியக்கத்தில் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா ஸ்தோத்ரமய்யா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த காலை வேலைக்கா ஜப வேலைக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா கிருவியப்பா, எல்லாம் கிருவியப்பா. எங்களாப்பா எங்களால் ஒன்றாப்பா, உங்களை கிருவைதானப்பா எங்களை தாங்குகிற, எங்களை வழி நடத்துகிற சுவாமி நன்றி சொல்லுறோம். இம்மட்டுமாய் தாங்கிற கிருவையே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கோடி நாவுகள் போதாதையா, உங்களை துதிக்கவும் உங்களை போற்றவும் போதாதையா. எங்களை தரை மட்டும் தரையோடு தரையாய் தாழ்த்துறோம் சுவாமி, தாழ்த்துறோம் சுவாமி, தாழ்த்துறோம். உங்களோட நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி, நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. இந்த யோகளுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி கிருபை தான் அப்பா, எல்லாம் உங்களோட கிருபை. எங்களோட ஜபங்கள் எல்லாம் உங்களோட சமூகத்தில் வருவது கிருபையப்பா, கிருபையப்பா. அப்பா தகுதியற்ற எங்களுக்கு தந்த கிருபையப்பா, கிருபையப்பா. கிருபையினால் தானப்பா நாங்க வாழ்கிறோம், நிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. அப்பனே இந்த காலங்களுக்கா இந்த சூழ்நிலைகளுக்கா உங்களுக்கு ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த காலங்களையும் சூழ்நிலைகளையும் காண்கிறது அவனே அப்பா. கடைசி நாட்கள் இப்படியான கொடிய காலங்கள் வரும் என்று சொன்னது அவனே. இந்த காலத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் ஆண்டவரே அனைத்துக்காம் கொடுத்த மன்னிப்புகளுக்காம் இரக்கங்களுக்காம் வந்திருக்கிறோம் சுவாமி. இரக்கத்தின் தேவன் நீங்க, மன்னிக்கிறது அவன் நீங்க. கோடி மக்கள் பால்கிற இந்த மக்களுக்காக கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக நிக்கும் தகப்பனே, ஒவ்வொருவரையும் காண்கிறது, கடையாந்திரங்களை பார்க்கிறது தகப்பனே. ஒரு விஷயம் ஜனங்களுடைய இருதயங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே, தேசங்களில் நடக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவரே, உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்பி கீழ்படுகிறவர்களாய் ஐயா, இவர்கள் மாறி வேணும் அடிவிக்கிறோம் சுவாமி. ஐயாங்கட வருகின் காலம் மிக சமீபம் ஆண்டவரே, சமீபம். காலங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அந்த நேரத்தையும் அந்த வேளையும் யாரையும் அறிய முடியாதா தவிர யாரும் அறிய முடியாதென்று எசப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனாலும் எப்பொழுதும் தகப்பனை ஆயத்தம் உள்ளவர்களாய் தங்களை ஆண்டவரே சரிப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரும் மாற வேணுமணி ஜபிக்கிறோம் சுவாமி, மாற வேணுமணி ஜபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எங்களால் ஜபிக்கத்தான் அப்பா முடியும். பெரிய சீர கத்தல் நீங்க, இறங்குற கத்தல் நீங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்கள் அப்பா, எங்கெல்லாம் கண்ணீரோடு தவிக்கிறவள் காண்கிறது அவனே அப்பா. கடைசி நாட்களில் ஆண்டவர் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்ன விவகாரம் இந்த காலங்களை எல்லாம் தந்திருக்கிறீங்க சுவாமி. எங்கும் யுத்தங்கள் நடக்கிற சுவாமி. தகப்பனே ஜனங்கள் யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்றோம். தாத்தாவே இன்னும் இன்னும் ஆண்டவரே, இவர்கள் தங்களை தாழ்த்தாமல் தங்களுடைய வழிகளில் ஆண்ட போய்கொண்டிராதபடி ஐயா, சூழ்நிலைகளையும் காலநிலைகளையும் யுத்தத்திலே நடக்கிற ஒவ்வொரு அழிவுகளையும் ஆண்டவரே, கண்ணீர்களையும் ஆண்டு பார்த்தாவது ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடட்டும், மனம் திரும்பட்டும், தங்களை பொல்லாத வழிகளை விடட்டும். சப்பாதவர்களுக்கு ஆறுதல் செய்யப்பா, மன்னிங்கப்பா, வாழ்வாதாரத்தை காட்டில் விடுங்க சப்பங்க எல்லாம் பதற்றத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ இறக்கும் செய்யுங்க. விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவர் வேதத்துக்கு சத்தியத்துக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு தங்களுடைய காரியங்களை கொண்டு இம்பலத்தில் ஒப்படைக்கட்டும் சுவாமி. அப்பா நீங்க தானாப்பாதர்கள் காடுகள் செய்யறது ஒரு மனிதனால் முடியாது சுவாமி, மனிதனால் முடியாது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுறோம். வியாதிகள் அப்பா, வியாதியின் கொடுமை, வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்களும் பாவங்களும் இந்த நாட்களில் அதிகமாயிருக்கிற சுவாமி ஐயா, அந்த சாபங்களும் பாவங்களும் மறைந்து ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. சாபத்தை போக்குற பாவத்தை போக்குற கத்தன் நீங்க தானம். அப்ப சிறுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த கத்தன் நீங்க தானம். ஜனங்கள் கீழ்ப்படிவார்களாக கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய தகுதி ஆண்டவரே வியாதிகளிலிருந்து குணப்படுவார்களாக குணப்படுவார்களாக குணப்படுவார்களா குணப்படு யாரெல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி. சுவத்தை கட்டளை விடுங்க சுவாமி, சுவத்தை கொடுங்க சுவாமி. அப்பா நாட்களில் ஆண்டவரை வியாதியஸ்தர்கள் உங்களிடத்தில் வந்தபோது ஒருவர் தானும் வெறுமையாய் போனதில்லை சுவாமி. யாரையெல்லாம் நீங்க குணமாக்கு நீங்களோ தொட்டு குணமாக்கு நீங்களோ அவர்களெல்லாம் சுகத்தோடு போனார்கள் சுவாமி. ஒருவரும் வெறுமையாய் போனதில்லை. அதே தேவன் மாறாதவராய் இருக்கிறீங்க, மாறாதவராய் இருக்கு. இந்த வியாதியஸ்தர்களுக்கு மனம் இறங்குங்க, பயிரங்குங்க, பயங்களிடத்தில் வரட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தி வரட்டும் சுவாமி ஐயா. தங்களுடைய சம்பிரதாயங்களை வழிகளை விட்டு ஆண்டவரே உங்களுடைய வழிகளை தேடி வரட்டும் சுவாமி. வியாதியஸ்தர் ஒரு சந்திக்கணும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகள் சந்தி. ஆனால் அதற்கு முதியோர்கள் ஆண்டவரே வியாதி படுக்கை வைத்திய சாலை நிரம்பி வருகிறார் சுவாமி. கத்தாவே இவர்களுக்கு ஆறுகள் நீங்க தானப்பா, ஆதரவு நீங்க தானப்பா. நம்ம இவர்களுக்குரிய காரியங்களை ஒவ்வொன்றையும் சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா. அப்பா நம்ம இவர்களுக்கு ஆவண்டி கொள்வோர், இவர்களுக்கு ஆவண்டி கொள்வோம், இறக்கம் செய்யுங்கப்பா. மரண தருவாயில் இருப்பார்களான அந்த வியாதியஸ்தரங்கெல்லாம் கைவிடப்பட்டு மரண தருவாய் இருக்கிறார்கள். அவருடைய ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா அப்பா தகப்பனே மீட்டுக் கொள்ளத்தக்கப்படியாக உங்களிடமாய் திரும்பட்டும், அப்பு கொடுக்கட்டும் சுவாமி, அப்பு கொடுக்கட்டும் சுவாமி, அப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோர் தகப்பனே. நன்றி சொல்ல நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லும் சப்பா. இந்த நாட்களில் ஆண்டு தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்கு ஆவல் வரும். தலைவர்கள் எல்லாம் அந்த நாட்களில் எங்கெல்லாம் தங்களுடைய காரியமாய் கொடுக்கிறோம் அந்த இடத்துக்கு தேவ பாயம் தேவ நீதி அப்பா அவரிடத்தில் உண்டாகட்டும் சுவாமி. கத்தாவே தலைவர்கள் எல்லாம் நீங்க ஏற்படுத்தின தலைமைத்துவம் ஆண்டு ஜனங்களை குடியமர்த்தி தேசம் தேசமாய் பகுத்து ஆளுகையைக்கு ஆளுகையை கொடுத்த தெய்வம் நீங்க ஆண்டவா. எல்லா அதிகாரங்களும் நீங்க நன்மைக்காக கொடுத்த தெய்வம் சுவாமி. அது நன்மைக்கு எதுவாக ஒவ்வொரு தலைவர்களும் நடத்தட்டும் சுவாமி. எங்கெல்லாம் கூடுகிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் கத்தாவே உண்மையும் நீதியும் இவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், எப்படியா தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. தலைமத்துவம் எல்லாம் ஆண்டவர நன்மைக்கு இதுவாகவே தேசங்களில் வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி அப்பா. தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஜனங்களுடைய குறிப்படியாத காரியங்களும் தேசத்தை விட்டு நீங்கி ஆண்டவரே ஒரு பயமும் ஒரு நீதியும் உள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வண்டி கொடுத்தனையோ தேசங்களில் ஜனங்களுடைய நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டு ஆண்டவரே நீதி ஸ்தலங்களிலும் ஆண்டவரே தங்களுடைய சொந்த நிலையிலும் ஆண்டவரே அழப்படுகிற ஜனங்கள் ஆண்டவர் கண்ணீரோப்பா. தேசத்திலே ஆளுகிற தலைவர்கள் மத்தியிலே இவர்களை ஆளுகிற ஒரு நீதி உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அங்கு இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் மனம் திரும்பட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்படட்டும், ரசிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தேசத்திலே இருக்கிற ஆணவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேசத்தையெல்லாம் இவர்கள் காத்து கொண்டுக்கிற ஆணவர் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அதற்கு உண்மையுள்ளவர்களாக நிற்கத்தக்கதாக இவர்களை நடத்துங்க சுவாமி. இவருடைய காலங்களில் நான் அவங்களை கரத்தில் இருக்கிற சுவாமி, எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய், எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்கத்தக்கதான் அவர் உணர்வு இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய உள்ளவர்கள் குடும்பங்களெல்லாம் அங்கெல்லாம் இருக்கு, அந்த இடங்களெல்லாம் தாப்பானே அவங்களுடைய கரம் அவர்களை தாங்குவதாக நடத்துவதாக அவர்களுக்காக வேண்டி கொள்ளும். அப்படியாவது தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டி அப்பா, தேசங்களெல்லாம் பஞ்சங்கள் அப்பா, பறைச்சியல் அப்பா, வேலை இல்லையப்பா, எல்லா சூழ்நிலைகளும் மாறி ஆண்டவரே, காலநிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவர், எங்கும் ஆண்டவர் துன்பமான நிலை ஆண்டவரே அப்பா, அந்த ஜனங்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், தேசத்து மக்கள் குக்குரல் ஆண்டவரே அவருடைய சத்தம் உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி. தங்களுடைய மனுஷிய பிரகாரம் போராட்டம் இல்லாமல் தேவனே தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை தேடி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளட்டும், செழிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வேற உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் அனைவரும் பசி ஆண்டவரே, பசியின் கொடுமை ஆண்டவரே, தகப்பனே இறங்குங்கப்பா, அப்பா முதியோர்களப்பா, குழந்தைகளப்பா, வயது வரும்பு பசியப்பா, அப்பா நீங்க மனுஷனாக இந்த பூமியில வந்தபோ எல்லா உணர்வுகளும் நீங்க போன தேவன் சுவாமி, இறக்கமுள்ள தேவன், கூப்பிடுகிற காக்கைக்கும் குஞ்சுக்கும் ஆண்ட உணவுகள் இருக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிற சுவாமி, அப்படியான தேவன் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க. நீங்க மாறுவதில்லை. இவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி கூட முகத்தை நோக்கி கூப்பிடுவார்களா, கூப்பிடுவார்களா, கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க மனம் படுத்துகிற தேவன் சுவாமி, உதவி செய்கிற தேவன் சுவாமி. இவர்களுக்காக நீங்க உங்களுடைய குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க தேசங்களில் ஐயா ஒரு செழிப்பை காட்டளை விடுங்க, வாழ்வாதாரத்தை காட்டளை விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொடுந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் ஐயா உங்களோட வார்த்தை உங்களோட வசனம் ஆண்டவரே இவர்களை புலமிட்டு இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கட்டும். இவர்களுக்காக வேண்டி கொடுப்பாக ஆண்டவரே, தேசங்களுக்காக தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி, வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி, வேண்டி ஊழியக்காரர்கள் மத்தியில் ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி. எங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடத்தில் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய், நீதிக்கு பயந்தவர்களாய், உங்களோட ஊழியத்தை செய்தவர்களாய், கச்சாவே எந்த வித நாசமோ பட்டயமோ பஞ்சமோ பசியோ இருந்தாலும் தகப்பனே அவர்கள் விழுந்து விடாதபடி ஆண்டவர் ஊழியம் செய்தவர்களா இருக்க வேண்டும் சுவாமி. ஜனங்களே ஆண்டவரே அப்பா நடத்துகிறவளாய், ஜனங்களுடைய வழிகளை ஆண்டவரே திருப்புகிறவளா இருக்கிற
2: அவர்களை நோக்கி
1: இருக்க வேணும், சாட்சியும் நீதியும் உண்மையும் இவர்களுக்கு வேணும் சுவாமி. அப்பனே இந்த உதயக்காரங்கள்லாம் இந்த நிலையில் நிற்கிறார்களோ அப்பா, கடைசி நாட்களில் ஆண்டவரே பொல்லாத பிசாசின் வஞ்சனையான உபதேசங்கள் அப்பா, ஜனங்களின் போராட்டங்கள் இவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தாங்கி நிற்கக்கூடிய பலனை அவர்களுக்கு கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி, நீ கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக உதயக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா, ஒவ்வொருக்காம வேண்டிக்கொள்ளும் ஐயா. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர், விழுந்து போன விசுவாசிகள், ரட்சிப்பை விட்டு போன மக்கள் ஆண்டவர், விசுவாசிகள் அவப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி தகப்பனே, பெற்ற ஊழியத்தின் மகிமையும் பெற்ற ரட்சிப்பின் மகிமை இவர்கள் நினைவு கூறும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகத்துவமான ரட்சிப்பு அப்பா, விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு ஆண்டவரே, ஊழியம் ஆண்டவரே. இவர்கள் எழுந்தார்களோ சுவாமி, எந்த இடத்தில் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறார்களோ கத்தாவே, இவர்களை எல்லாம் திருப்பி கொண்டு வருகிற கிருபை உங்களுக்கு தானப்பா உண்டு. இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே தங்களுடைய நிலையிலிருந்து எழுந்து திரும்பமா எங்களுடைய நாமத்தை மாய்மைப்படுத்துகிறவளா, எங்களுடைய நாமத்தை வைத்துகிறவளாய், பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அன்னை போல இறக்கங்கள் உங்களத்தில் உண்டு சுவாமி, ஒன்று சுவாமி, அன்னைங்க சுவாமி, இறக்கும் செய்யுங்க சுவாமி. இவருடைய குடும்பங்களை சத்ருவானவன் கொள்ளை கொண்டு போகாத காத்து கொள்ளுங்கப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக தகப்பனே. கடைசி நாட்களில் ஆண்டவரே, சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், சபைகள் எல்லாம் ஆயத்தத்தோடு நிக்கட்டு சுவாமி. எங்களுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவா மனவாட்டிகளா பரிசுத்தம் அல்லவா, எப்பொழுதும் சபைகள் அணுக சபை எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா வாரீங்க. கொடுத்த விலை அதிகமாண்டவரு, பூமியின் கடையாந்தரங்கள் இருக்கிற உங்களை சபைகளை ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்ளுவது, ஆயத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாக எங்களுடைய வருகையை பார்த்து கொண்டு கூட இருக்கட்டும் சுவாமி. ஒரு மனமும் அன்பும் உள்ளவர்களாய், சபையிலே ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய், தகப்பன் எங்களை ஆராதிக்கிறவர்களாய், ஒரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அகப்பனே, வெளியிலே எவ்வளோ மக்கள் ஆண்டவரே, அது அப்போஸ்தல நாட்களில் நடந்த ஒரு அசை இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் சுவாமி. 3000 5000 என்று சொல்லி சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சுவாமி. ஒரு இன்னிக்கிறவர்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை மனம் திரும்பி சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் அவர்களை முனைக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுவோம், வேண்டிக் சபையில் நிற்கிற போதவர் மாதிரி உலக ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கொள்ள. இந்த நாட்களில் ஆண்டவரை இவ்வளவு உற்சாகம் அகாரத்துவமாய் ஆண்டவரை உண்மையாய் நிற்க முடியாதவர்களுக்கு ஆண்டவரை சபைகளை நடத்துகிறவர்களாய் இருக்கட்டும், இருக்கட்டும். உண்மை உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், அலமைப்பவர்களாய், சபையை கண்காணிக்கிறவர்களாய் அப்பா, ஒவ்வொரு சபை போதவர்களுக்காகவும் ஒவ்வொரு உதவி உடையவர்களுக்காக வேண்டிய சுகபலன் சாட்சியான ஜீவியம் குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தகப்பனே வேண்டிக் கொள்வோம், தகப்பனே. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களில் ஆண்டவரே, ஐயா ஜனங்களை தொடுகிற வார்த்தைகள், புடமிடுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பரத்தில் இருந்து கட்டளையிடும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தகப்பனே நன்றி, நன்றி சொல்லுவோம் அப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். அந்த காலம் ஆண்டவரே இந்த நாட்களாக இருக்கிறோம் சுவாமி, அதற்கான காலங்களெல்லாம் நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. இங்க எவ்வளவு நல்லவரா, ஒருவர்தான கட்டு போக கூடாதுன்னு கூட சித்தமா இருக்கிற சுவாமி. அதற்காகத்தானப்பா நீங்க தங்க ஒரே பெறான குமார இந்த உலகத்துக்கு தந்தீங்க ஆண்டவரே, தந்தீங்கப்பா பிதாவே, தந்தீங்கப்பா தகப்பனே. இந்த நாட்கள் கத்தாவே எங்கூட வார்த்தைகள் எங்கும் செல்லறபடினால் நன்றியான் அதற்குரிய காலங்கள் தந்து டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியா கலந்து ரேடியோ என்று சொல்லி ஆண்டவரே, போன்கள் என்று சொல்லி ஆண்டவரே, வார்த்தைகள் எங்கும் செல்லுற சுவாமி, எங்கும் செல்லுற அன்பே ஜனங்கள் ஆசீனப்படுத்தாதபடி அதை பயன்படுத்தி கொள்ளுற நிலைக்கு கொண்டு வாங்க சுவாமி. கேட்கட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி, உங்களோட வார்த்தை எங்கும் சொல்லப்படுகிற சுவாமி, உங்களோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் இவர்களும் ஆண்டவருக்கு உட்படியட்டு சுவாமி. பணி அடைக்கப்பட்ட கிராமங்கள் இரண்டு கிராமங்கள் தினை உண்டு சுவாமி. இந்த தேசங்கள் எல்லாம் திறக்கப்பட வேணும், வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. உங்களோட சுவிசேஷம் தானப்பா வெளிச்சம், உங்களோட வார்த்தை தானப்பா வெளிச்சம். ஆண்டவர் எப்படியான பட்டணங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், கிராமங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். அவப்பனேவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே, நடங்களில் நிற்கிற மெசனறிகளுடையவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அவப்பனே. இன்னும் வேணும் சுவாமி, இன்னும் ஆண்டவரே அப்பா, அறுவடையோ மிகாக்களோ குறைவோ என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் அறுவடை மிகுதியாயிருக்கிற சுவாமி. ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட மகனும் மகளும் ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகளை சொல்லுகிறவளாய், உங்களோட அன்பை சொல்லுகிறவளாய், சுவிசேஷத்தை சொல்லுகிறவளாய் மாறுவேணும் சுவாமி. நாங்கள் நிற்கிற நிலையிலும் படிக்கிற இடங்களிலும் ஆண்டவர், வேலைத்தலங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுக்காவது ஆண்டவரே உங்களை சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அவருடைய பயங்கள் தாழ்மை மனப்பான் எல்லாம் எடுத்து போடுங்க. எப்பொழுதான் ஆண்டவர் அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே எப்படி திடமனமாய் நின்று ஆண்டவர் எங்களுடைய வார்த்தைகளை சொன்னார்களோ அதே காலம் இந்த நாட்களிலும் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி. பிறவை தானப்பா, பிறப்பும் தானப்பா, உங்களோட வழிதானப்பா பா நன்றி சொல்லுறோம் ஐயா. அந்த கஷ்டமான பிரதேசங்கள் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி, பாடுகளோடு நிற்கிறார்கள் சுவாமி, அடிக்கப்படுகிறார்கள் சுவாமி. அப்பா என்னோட கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன் நீங்க, தாங்குற தேவன் நீங்க, உங்களுடைய குடும்பங்களெல்லாம் அரவணைக்கிற தேவன் நீங்க. இவர்களுக்காக வேண்டி தேவைகள் உண்டு சுவாமி, எத்தனையோ தேவைகள், படசாலை, ஆலயங்கள், வீடுகள், போக்குவரத்துகள் என்று நிற்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உண்டு சுவாமி. அனமேல் இருக்கிறவர்கள் சுவாமி, அப்பா இவர்களையெல்லாம் தாங்கக்கூடிய ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க. கொடுக்கிற அர்த்தம் உள்ள மக்களிலும் பட்டு இந்த நாட்களை, இந்த நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு காலங்களையும் உணர்ந்தவர்களாய், இந்த உலகத்துக்குள்ள ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று சொல்லி உணர்வுள்ளவர்களாய், சகப்பனே தங்கள் ஆஸ்திகளையும் பணங்களையும் ஆண்டவரே ஊழியர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறட்டும், கொடுக்கிற பூமியின் செல்வமெல்லாம் அவர்களுக்கு தேவையென்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்பா அப்படியான ஜனங்கள் எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க. அப்படியான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்களுடைய ஆசீர்வாதமே அவர்களை நிரப்பட்டும் சுவாமி. உடைய ஸ்தாபனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டு, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், ஒழுங்கி கொள்ளும். அப்பா இந்த நாட்களில் நிற்கிற அப்பா ஜனங்களுக்காக, கடைசி நாட்களில் நிற்கிற ஜனங்கள், கொடிய காலங்களில் நிற்கிற ஜனங்கள், அன்பு தணிந்து போன காலத்திற்கு ஜனங்கள், எங்கும் ஆண்டவரே தகப்பனே, கொடுமையான செய்திகளும் இரக்கமற்ற செய்திகளும் கண்ணீரோடு வாழ்ற மக்களுமாயிருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி, தகப்பனே நீங்க தானப்பா இறக்கம் செய்ய வேணும். தகப்பனே இந்த நாட்கள் இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய அன்பு வேணும் சுவாமி, அன்பு வேணும் சுவாமி, அன்பு வேணும் சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்த நிலைமையான பெற்றோர்கள் எல்லாம் கண்ணீரோடு வாழ்றன, பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை கீழ்படியாமல் போற காலம் ஆண்டவர், தகப்பனே நீங்களானப்பா உங்களோட அன்பினாய் ஊற்று வேணும் முடிவிக்கிறோம். பரிசுத்தாமியானவரே பின்மாறியா ஒரு விஷயம் இந்த கடைசி நாட்களில் ஐயா கூட வருவிக்க முன்பா உங்களோட அன்பினாவினால் ஊற்றுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. மன்னிப்போல இறக்கங்களும் கொடுத்துண்டு சுவாமி, எல்லா கொடிய பாவங்களையும் நீக்கி இனங்கள் மேல் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்று பிரிந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே கண்ணீர் ஆண்டவர் தவிக்கிறார்கள் சுவாமி. இவர்கள் எல்லாம் உங்களுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு, உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படுவனே உங்களை சார்ந்து தங்களுடைய வழிகளை எல்லாம் உங்களுக்கு நிரபத்திருப்பு. ஒரு மனமாய் குடும்பங்கள் சேரட்டும் சுவாமி, பெற்றோர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டும் சுவாமி, பெற்றோரை நேசிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள் ஆண்டவரே, வேண்டிக்கொள் வாலிக பிள்ளைகளப்பா ஐயா, வாலிக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கெல்லாம் விழுந்து ஆண்டவரே ரொம்ப முடியாத நிலை தவிக்கிறார்கள், சத்துருவானும் தன்னுடைய கொஞ்ச காலத்தில் இந்த வாலிக பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சீர் கிடைச் செய்து பிள்ளைகளை ஆண்டவரை கெடுத்து கொண்டிருக்கிறார் சுவாமி. இந்த பொல்லாங்கனின் கையில் இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்வது நீங்க சுவாமி, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உங்களோட வழிகளை இவர்கள் கண்டு கொள்ளட்டும், உங்களோட வார்த்தைகளை கண்டு கொள்ளட்டும். வழியிலே இதில் நடவுங்கிற சத்தத்தை கேட்கிறவளாய் உங்களோட வழிகளை கண்டு கொள்ளட்டும். வாலிப வயதில் ஆண்டவர் சிருஷ்டிகாத்தரை நினைந்த பிரகாரம் இவர்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்க வரவேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்காக வேண்டி தூக்கி விடுங்கப்பா, எங்களை பிள்ளைகளை போல ஆண்டவரை, எங்களை பேர பிள்ளைகளை போல உங்களை சமத்தல் மன்றாடுகிறோம் சுவாமி. தூக்கி விடுகிற கத்தல் இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, இவர்கள் பெற்றோர்கள் தங்களை தாழ்த்தி ஐயா உங்களோட முகத்தை தேடி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும் ஐயா. கண்ணீரை காங்கிற தேவன் நீங்க சுவாமி, நீங்க இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. உங்களோட வழிகளை காண்கிறவளாய் மாறட்டும், அவர்களுடைய வழிகள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனே, நீங்க ஒருவர்தான் பிள்ளைகளை திருப்பி கொண்டு வர முடியும் என்று சொல்லி உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. ஓரளவுக்கா வேண்டி கொள்ளுறோம். எல்லாம் கூட கிருவை தான் அப்பா, கிருவை கிருவை கிருவை அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. புனியாக தேசங்களுக்காக, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, ஐயா ஜனங்களுக்காக எல்லாம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டி ஜபிக்கிறோம், ஜபிக்கிறோம் சுவாமி, ஜபிக்கிறோம் சுவாமி, ஜபிக்கிறோம் சுவாமி, ஜபிக்கிறோம் சுவாமி, ஜபிக்கிறோம். நேரத்தில் ஆண்டவரே, எங்களை கனடா தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். தேசத்தின் சாபங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும், பாவங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். தேசம் உங்களுக்கு அந்த அறிக்கை செய்கிறோம் சுவாமி. கிறிஸ்தவனார் தேசத்தை ஆண்டவர் அண்ணாக்கள் மிஷனரிகள் ஊழியர்கள் ஆண்டவர் தேசத்தில் கண்ணீர் விட்ட தேசம் ஆண்டவர் நினைவு கூறுங்கப்பா, நினைவு கூறுங்கப்பா, நினைவு கூறு. தேசத்துக்கு ஒரு நன்மையை கொண்டு வாங்க, பரிசுத்தத்தை கொண்டு வாங்க. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் தேவ பயம் உண்மை உண்டாகட்டும் சுவாமி, நீதி உண்டாகட்டும் சுவாமி. ஐயா கொடுத்தாளுகை ஆண்டவரே, தேசத்துக்கு வந்ததாயாளட்டும் சுவாமி. எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல இருக்கிறாள் சுவாமி. தஞ்சம் போன தேசமாண்டவரே, எங்களோட உறவுகள் வந்த தேசமாண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. நடக்கிற ஊழியர்கள் மத்தியில அப்பா சாப்பனே வேண்டிக் கொள்ளணும். எல்லாரும் ஒரே ராட்சியத்துக்காக ஊழியம் செய்யறவளாய் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி, ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி, ஊழியத்தை செய்யட்டும் சுவாமிகளுக்காக வந்து இப்படியாக ஆண்டவரே எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள். தேசம் வாழ்வடையட்டும், சமாதானம் பெறட்டும், விடுதலை பெறட்டும், சுவீட்சம் பெறட்டும், வெளிச்சம் பெறட்டும். நீங்க தான் அப்பா அந்த வெளிச்சம். அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவர், எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்த தேசம், எங்களுடைய மூதாதையர் வந்து ஆண்டவரை மனம் திரும்பட்டும் அப்பா. விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் ஒழியட்டும் சுவாமி. இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா, நன்மையை தாங்கப்பா, ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரி சபையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எப்படியா வேண்டிக் கொள்ளுறோம், எங்களோட தேசத்துக்காகணும். எங்களோட மூதாதையர்கள் வழியில் வந்த எல்லா சாபங்களும் தேசத்தை விட்டு நீங்கி ஆசீர்வதிங்கப்பா. அந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த ஊழியர்களுக்கு அந்த மூன்று பேருக்காகவும் ஆண்டவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போய் நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களிலெல்லாம் உங்களோட வல்லமை ஆண்டவர், எங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி, சூழ்ந்து கொள்ளட்டும். போகிற இடங்கள் வருகளெல்லாம் அப்பா உங்களோட சட்டையின் மறைவில் பாதுகாத்து தேவ தூதர்கள் அவர்களோடு இருந்து காத்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே என்ன நோக்கத்துக்கோடு இந்த இடத்திலே ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுடைய சித்தத்தின்படி அல்ல, சித்தத்தின்படி அல்ல. ஆகியானவரே எங்களோட சித்தத்தின்படி, உங்களோட சித்தத்தின்படி, உங்களோட வழிகளின்படி அந்தந்த இடங்களில் ஊழியம் செய்யத்தக்கதாய், வார்த்தைகளை கொடுக்கத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. அவர்களுடைய மனசீகம் வேணாம் சுவாமி. அப்பா தேவ வார்த்தை அவர்களை ஆளுகை செய்யும்படியாக கொள்வோம் சுவாமி. போக்கிலும் வரத்திலும் கூடருங்க, திரும்பமாய் அவர்கள் தங்களிடங்கிடத்து சுகலமாய் வந்து சேர்ந்து தங்களை உழைத்து செய்ய பலத்தை கொடுங்க சுவாமி. இந்த உழைக்கார ஒவ்வொருக்கா மண்டிக்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க காண்கிறதுவன் சுவாமி. எங்கிருந்தாலும் உங்களுடைய கண்கள் அவர்களை காண்கிறதுவனாய் இருக்கிறவர்களுக்காக வண்டிக்கள். அப்பா அந்த இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணவன், வெளிச்சத்தை காணும். கோடி மக்கள் வார இந்திய தேசம், இந்திய தேசம், இந்திய தேசம் ஆண்டவரே. அவங்களோட சாபங்கள் ஆண்டவரே எல்லாம் தேசத்தை விட்டு மறைய வேணும் சுவாமி, மறைய வேணும் சுவாமி. இன்னும் இன்னும் ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவர் இருளுக்குள் போகாதபடி அங்குள்ள ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஜபங்களெல்லாம் கேட்டு அந்த தேசத்துக்கு ஒரு விடிவு, ஒரு வெளிச்சம் ஆண்டவர் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. ஆண்டவரே இருளின் ஆதிக்கமெல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்கள் இப்படியா ஒரு தேசங்களுக்கு ஆமணி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் காணட்டும் காணட்டும் காணட்டும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டவரே நாட்களோ நெருங்கி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இருளின் ஆதிக்கமெல்லாம் நீங்க எல்லா மக்களும் உங்களோட வருகையில ஆண்டவர் நிற்கக்கூடிய தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே. தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் உங்களுடைய தேசம் ஆண்டவர். இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும், பாதுகாப்புக்காக வேண்டிக் கொள்ளும். என்னந்த பணியே அதனுடைய காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது சுவாமி. அதன காலத்தில் நேர்த்தியா நீங்க செய்யறது சுவாமி. இப்படியாகவே நீங்க அநாதி காலம் முதல் ஆண்டவரே உங்களோட காரியங்களை நீங்க நடப்பிக்கிறது. நீங்க நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், சொல் மாறாதவர் அப்பா. உங்களுடைய உங்களுடைய காலங்களில் அவைகளை நேர்த்தியா செய்யறது சுவாமி. அதுக்காக நான் நீங்க தேவனப்பா, நீங்க தேவனப்பா, நீங்க நடத்துற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீதியும் உண்மையும் உள்ளமாய் நடக்கிறபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இப்படியாக வந்துக்காம வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி தேசம் உங்களுடையதாக ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வதிப்பனே. சங்கமுடையோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தரம் நடத்துற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்கப்பா. முதலாவது உங்களோட ராஜ்யத்தின் நீதியின் தேடுகளா இருக்கட்டும், உங்களுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஊழியத்திலும் ஆண்டவரே ரொம்ப நேசீகம் செயல்படாதபடி ஆவியானவரே இந்த கடைசி நாட்கள் உங்களோட சித்தம் நிறைவேறுவதால், சித்தம் நிறைவேறுவதால் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜனங்களுக்கு பிரயோசனமாக மாறட்டும்.

0: நாளிகை முடியாது சுவாமி, முடியாது சுவாமி, எங்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவர். பனே நீங்க சர்வ வல்லமை உள்ளது, எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு தந்திருக்கிறோம், தந்திருக்கிறோம், தந்திருக்கிறோம் சுவாமி. சமாதானத்தின் நீங்க எங்களை ஆளுகை செய்யறீங்க சுவாமி, ஆளுகை செய்வீங்க. உங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன், உங்களையே நம்பி இருக்கிறபடியாய் பூரண சமாதத்தோடு காத்து கொள்வேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நீங்க எங்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா இல்லாக்க நாம் துதி மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம்.
2: நீங்கள் உலகமெங்கும்
1: போகிறோம். நன்றி அம்மா, பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து ஜெபங்களை கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூடைந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
3: டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

0: இக்காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
1: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வருகிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் பெற்று வருகிற ஆசீர்வாதங்களையும் அவ்வப்பொழுது எங்களுக்கு எழுத உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து இந்த சிமிர்னா சபையை குறித்து 7 வாழ்த்துதலான காரியங்களை கூறினார் என்று சிந்தித்தோம். அதிலே 5 காரியங்களை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இப்பொழுது அந்த மீதியான 2 காரியங்களையும் சிந்தித்து தொடர்ந்து உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். இயேசு கூறிய 6வது காரியம், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்பது. ரோம பேரரசர்களிலே 10 பேர் மிகவும் அதிகமாக கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். இதை 10 நாள் உபத்திரவம் எனலாம். அவர்களுடைய பெயர்களையும் காலங்களையும் கூறுகிறேன், கவனியுங்கள். வருடங்கள் துல்லியமாக கொடுக்க இயலாது. நீரோ மன்னன் கிறிஸ்துவுக்கு பின் 64 முதல் 68 வரை ஆட்சி செய்தான். பவுல் இவனுடைய ஆட்சியின் காலத்திலேதான் சிறைச்சேதம் செய்யப்பட்டார். அடுத்ததாக டொமிஷியன், இவர் 95 முதல் 96 வரை, இவருடைய காலத்திலேதான் யோவான் நாடு கடத்தப்பட்டது. அடுத்ததாக 104 முதல் 117 வரை டிராஜன் என்பவன் அரசாண்டான். இவனுடைய காலத்திலேதான் இக்னேஷியஸ் தீயிட்டு கொளுத்தப்பட்டார். 161 முதல் 180 வரை மார்க்கஸ் அர்லியஸ் என்பவர் ஆட்சி செய்தார். இவருடைய காலத்திலேதான் பாலிகார்ப் கொலை செய்யப்பட்டார். கிறிஸ்துக்கு பின் 200 லிருந்து 211 வரை சிவிரஸ் என்பவர் ஆட்சி புரிந்தார். 235 முதல் 237 வரை மேக்சிமினியஸ் என்பவர் அரசராயிருந்தார். 250 முதல் 253 வரை டிசியஸ் என்பவர் ஆட்சி செய்தார். 257 முதல் 260 வரை வெலரியன் என்பவர் ஆட்சி புரிந்தார். தொடர்ந்து 270 முதல் 275 வரை அருளியன் ஆட்சி செய்தார். 303 முதல் 313 வரை டயோக்லிட்டன் என்பவர் ஆட்சி புரிந்தார். இவன்தான் எல்லாரையும் விட மிக கேடான அரசனாயிருந்தான். இவர்களுடைய காலங்களிலே கிறிஸ்தவர்கள் அடைந்த துயரம் வார்த்தைகளினாலே சொல்ல முடியாது. நீங்கள் உபத்திரப்படுவீர்கள் என்று ஏற்கனவே இயேசு சொல்லிவிட்டார். 7வதாக, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்கிறார். அவர்கள் அவ்வாறே இருந்தார்கள். அவர்கள் அவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அவர் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணுகிறார். கிரீடமாகிய சிமிர்னா நகரத்தில் உள்ளவர்களுக்கு அவர் இந்த செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த விசுவாசிகளுக்கு கிரீடங்களை தருவதாக சொல்கிறார். அது மலர்களாலான கிரீடம் அல்ல, அல்லது அழிந்து போகும் ஏதாவது ஒரு பொருளாலான கிரீடமும் அல்ல. நித்தியமாக இருக்கும் கிரீடங்களை தருவதாய் சொல்கிறார். உபத்திரவப்படுகிறவர்களுக்காக கர்த்தர் விசேஷித்த கிரீடங்களை உடையவராயிருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் அந்த கிரீடங்களை பெறுவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை இப்பொழுது உபத்திரவத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடும். அவர் என் மீது கரிசனை உள்ளவராக இருப்பார் என்றால் எனக்கு ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடும். அவர் உங்களுக்காக நித்தியத்திலே ஒரு சிறந்த காரியத்தை உடையவராயிருக்கிறார். வேறு ஒருவருக்கும் இல்லாத ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் தரப்போகிறார். உங்களை போன்ற உபத்திரவத்தின் பாதையிலே செல்கிறவர்களும் அதை பெறுவார்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? யாக்கோபு 1:12 பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த ஜீவ கிரீடத்தை பெறும்போது அது சிறந்த ஒரு காரியமாய் இருக்கப் போகிறது. இன்று மதிப்பற்றவர்களாகவும் வேதனையோடு படுக்கையிலே இருக்கிறவர்களாகவும் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிறவர்களாகவும் இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது பார்த்தீர்களா? வசனம் 11 பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இங்கே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறார். நீங்கள் இன்று அவர் சொல்லுகிறதை கேட்கிறீர்களா? அவர் உங்களோடு பேசுகிறாரா? சற்றே எண்ணி பாருங்கள். அவர் பேசும் பொழுது அதை குறித்து அக்கறையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. யார் மூலமாவது வரும் ஒரு வார்த்தையினாலோ ஒரு சம்பவத்தினாலோ அல்லது நீங்கள் கேள்விப்படுகிற ஒரு வாக்கியத்தினாலோ ஆண்டவர் உங்களோடு கூட பேச முடியும். சிமிர்னா சபையை குறித்து சொல்லும்பொழுது இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்கிறார். டிஎல் மூடி என்ற தேவ ஊழியர் இவ்வாறு கூறுகிறார், ஒருமுறை பிறந்தவன் இருமுறை மரிப்பான், இருமுறை பிறந்தவன் ஒருமுறை மரிப்பான் என்றார். ஒருவனுடைய ஜீவ நாட்களிலேயே ஒருவேளை தேவனுடைய ரகசிய வருகை இருக்கும் என்றால் அவன் அந்த ஒருமுறையும் மரிப்பதில்லை. இந்த இரண்டாம் மரணத்தை எந்த ஒரு விசுவாசியும் சந்திப்பதில்லை. முதலாவது மரணம் சரீர சம்பந்தப்பட்டது, இரண்டாவது மரணம் ஆத்மாவையும் ஆவியையும் பற்றியதாகும். இது தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரித்துவிடப்படக்கூடியதாகும். எந்த ஒரு விசுவாசியும் இந்த பாதையிலே கடந்து போவதில்லை. அடுத்ததாக நாம் பெர்கமோ சபைக்கு கிறிஸ்து யோவான் மூலம் எழுதிய கடிதத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த பெர்கமோ சபையானது கிறிஸ்துவுக்கு பின் 314 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 590 வரையுள்ள சபை வரலாற்றிற்கு ஒரு பிரதிநிதி போல காணப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே உலகமானது சபைக்குள் அதிகமாக புகுந்துவிட்டது. சபையானது இயேசு கிறிஸ்துவாகிய நபரை விட்டு வெளியேற ஆரம்பித்துவிட்டது. இது பெர்கமோ என்ற இடத்தில் இருக்கும் சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்தி. இந்த கடிதமும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலாவது நாம் இந்த பெர்கமோ நகரத்தின் இருப்பிடத்தை குறித்து பார்ப்போம். சிமிர்னா நகரம் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த இடம். இங்கிருந்து தெற்காக 65 மைல் தூரம் சென்றால் எபேசுவையும், வடக்காக 70 மைல் தூரம் சென்றால் பெர்கமோவையும் சென்றடையலாம். இந்த மூன்று நகரங்களும் மிகவும் முக்கியமான சிறந்த நகரங்கள். அவை ஒன்றுக்கொன்று போட்டியிடுகிறவைகளாய் இருந்தன. சிமிர்னா ஒரு சிறந்த வணிக மையமாகவும், எபேசு சிறந்த அரசியல் மையமாகவும், பெர்கமோ ஒரு சிறந்த சமய மையமாகவும் விளங்கிக் கொண்டிருந்தது. பெர்கமோ என்ற ராஜ்யத்தின் தலைநகராக இந்த பெர்கமோ விளங்கிற்று. இதன் பாதுகாப்பு அரண் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. பெரிய கோவில்கள் மற்றும் நகரத்தின் அழிவு சின்னங்கள் அதன் மேல் பகுதியிலே காணப்படுகிறது. சின்ன ஆசியா பகுதியிலே ஒரு சிறந்த அழகான இடமாக இது விளங்குகிறது. சர் வில்லியம் ராம்சே கூறும்பொழுது, ராஜ நகரம் என்று அழைக்கப்படுவதற்கு இது மட்டுமே தகுதியுடையதாக இருக்கிறது என்று எழுதுகிறார். அதிலே அகஸ்து ராயனுக்கு கட்டப்பட்ட ஒரு கோவில் இருக்கிறது. அது இந்த நகரத்தை ராஜ நகரமாக மாற்றுகின்றது. ரோமாபுரியிலே குளிர்காலமாக இருக்கும் பொழுது இந்த ராயன் இந்த அழகான இடத்திற்கு வந்திருக்கிறான். அங்கே சுகமாக்கும் கனிப்பொருள் நீர் ஊற்றும் இருக்கிறது. இந்த பெர்கமோ ஒரு வணிக நகரம் அல்ல, சிமிர்னாதான் வணிக நகரம். பெர்கமோ கடற்கரை நகரமும் அல்ல. ஆகவே இங்கே வியாபாரம் நமக்கு வளர்ச்சி அடையவில்லை. ஆனால் இது ஒரு அரணான நகரம். எதிரிகள் வந்து தாக்கினாலும் வீழ்த்த முடியாது நின்று கொண்டிருக்கும் வலிமை வாய்ந்தது. இது மலையின் மீது கட்டப்பட்ட நகரம். இந்த நகரமானது இரண்டு நதிகளுக்கு இடையிலே கட்டப்பட்டுள்ளது. இந்த மலைப்பாங்கான பகுதியை அது சுற்றி வளைந்திருக்கிறது. இந்த மலைப்பகுதியின் நீண்ட பகுதி தனியாக நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த பகுதியை பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அங்கே நீங்கள் ஒரு பெரிய மலைப்பகுதி நின்று கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். அதன் மீது நகரத்தின் அழிவுகள் காணப்படுவதை பார்க்கலாம். இந்த நகரத்தின் பெருமையாக பெரிய கோவில்கள் காணப்பட்டது மட்டுமல்ல, புறஜாதி உலகத்தின் ஒரு பெரிய நூலகமும் இங்கே இருந்திருக்கிறது. இதில் 200,000 நூல்கள் காணப்பட்டிருக்கிறது. இந்த நகரமானது அவர்கள் எழுதுவதற்காக பயன்படுத்திய பாடம் செய்யப்பட்ட ஆட்டுத்தோலின் பெயரை பெற்றே பெர்கமு என்று அழைக்கப்படுகிறது. ஆட்டுத்தோலுக்கு பெர்கமினா என்று அவர்கள் மொழியிலே அழைப்பார்கள். இந்த பெரிய நூலகத்தையே மார்க் ஆண்டனி என்பவன் கிளியோபட்ராவிற்கு பரிசாக கொடுத்தான். அவள் இவற்றையெல்லாம் எடுத்துச் சென்று எகிப்தில் இருந்த அலெக்சாண்ட்ரியா நகரத்திலே வைத்து நூலகத்தை உருவாக்கினாள். இதுவே உலகத்தின் பெரிய நூலகமாக கருதப்பட்டது. ஆனால் உண்மையில் இது பெர்கமுவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. நீங்கள் இஸ்தான்புல்லில் ஹேகியா சோபியாவிற்கு எப்பொழுதாவது செல்வீர்கள் என்றால் அங்கே ஒரு பளிங்கிக்கல் ஜாடியை பார்க்க முடியும். அது நம்மை விட உயரமானது. அது மிகுந்த அழகுடையதாகும். அது பெர்கமுவிலிருந்து கொண்டு வரப்பட்டதேயாகும். இந்த பெர்கமு நகரம் எதிரிகளால் பிடிக்கப்பட்ட பொழுது அது முற்றிலும் அழிக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 பாருங்கள். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இங்கே பெர்கமு சபையின் தூதனுக்கு என்கிறார். மற்ற கடிதங்களைப் போலவே இந்த கடிதமும் அந்த சபையின் செய்தி அறிவிப்பாளருக்கு அல்லது தூதனுக்கு கொடுக்கப்பட்டது. இது அந்த சபையின் போதகரை குறிக்கிறதாக இருக்கலாம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது மனிதனுடைய தேவைக்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் பதிலை உடையதாயிருக்கிறது. பெர்கமுவில் ஒரு பொய்யான பக்தியே காணப்பட்டது. இது சமயத்தை மாத்திரமே வலியுறுத்தி கூறியதாக இருந்தது. இந்த நகரம் தேவனுடைய வார்த்தையினாலே மாத்திரமே சந்திக்கப்பட முடியும். ஆகவேதான் தேவன் இங்கே அதை முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறார். 13 பாருங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த சபையை குறித்து 3 முக்கியமான காரியங்களை சொல்கிறார். முதலாவதாக அந்த மக்களின் சூழ்நிலையை கவனிக்கிறார். இந்த விசுவாசிகள் எல்லாம் மிகவும் கடினமான இடத்திலே கூடியிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய சூழ்நிலைகளையும் கவனத்திலே கொண்டிருக்கிறார். நாம் சில வேளைகளிலே சில சூழ்நிலைகளிலே மாட்டிக்கொண்டவர்களை கண்டனம் பண்ணுகிறோம். ஆனால் நாம் அந்த நிலையிலே இருந்திருப்போம் என்றால் நாம் அவர்களை விட கேடான வழியிலே செயல்பட்டிருப்போம் என்பதை மறந்து போகக்கூடாது. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் என்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால் பெர்கமு நகரத்திலே சமயம் ஒரு பெரிய வியாபாரமாக இருந்தது என்பதை வெளிப்படுத்துகிறது. சாத்தானுடைய தலைமையகம் அங்கே இருந்தது. இது ஒரு கேள்விக்கு சிறந்த பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. சிலர் சாத்தான் இப்பொழுது நரகத்திலே இருக்கிறான் என்று நம்புகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவன் இன்னமும் நரகத்திற்கு அனுப்பப்படவில்லை. ஏனென்றால் நரகம் இன்னும் தன் வியாபாரத்தை ஆரம்பிக்கவில்லை, செயல்பட ஆரம்பிக்கவில்லை. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 பார்ப்பது போல அவன் மிகவும் தாமதமாகவே அங்கே அனுப்பப்படுகிறான். இப்பொழுது சாத்தான் விடுதலையாக சுற்றித் திரிகிறான். இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டு ராஜ்யங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறான். பூமியெல்லாம் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் தெரிந்து யாரை வேட்டையாடலாம் என்று அலைகிறான். 1 பேதுரு 5:8 அப்படி பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு தலைமையகங்கள் இருக்கின்றன. அப்பொழுது அது பெர்கமுவாக இருந்ததாக கிறிஸ்து சொல்கிறார். அன்றைய நாட்களிலிருந்து அவன் தன்னுடைய தலைமையகத்தை உலகெங்கிலும் பல இடங்களுக்கு மாற்றியிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். எங்கே பலதரப்பட்ட புதிய கொள்கைகளும் சபை பிரிவுகளும் பிரிவினைகளும் காணப்படுகின்றனவோ அங்கே அவனுடைய தலைமையகம் காணப்படுகிறது என்று உறுதியாக சொல்லலாம். சாத்தானுடைய சிங்காசனம் பெர்கமுவில் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறியதிலே காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே புறஜாதியாரின் கோவில்கள் அதிகம் காணப்படுகின்றன. இன்றைய நாட்களிலே அவைகள் அழிந்து போய் கிடக்கின்றன. அதற்கு சில தடயங்கள் காணப்படுகிறது. சில கோவில்களில் மீண்டும் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யோவானின் நாட்களிலே அது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடமாகவே இருந்தது. நீங்கள் இந்த நகரத்திலே நுழைந்தவுடன் உங்கள் வலது பக்கமாக அத்தனா கோவிலை முதலாவது பார்க்கலாம். அதற்கு மேலே பெரிய நூலகம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் அகஸ்தியராயனின் ஆலயத்தையும் ஹெட்ரியனுடைய ஆலயத்தையும் காண முடியும். இவை தேசத்தின் பெரும் பகுதியை வளைந்து கொள்கிறது. இதைப்போன்று அநேக ஆர்வம் தரக்கூடிய காரியங்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அடுத்ததாக ராஜ அரண்மனைக்கு அருகிலே ஜிஎஸ் தெய்வத்திற்கு ஒரு பெரிய பலிபீடம் இருக்கிறது. அதன் மீது சிலை இருக்கிறது. அது மிகவும் கவரக்கூடிய இடமாயிருக்கிறது. சிலர் இதையே சாத்தானுடைய சிங்காசனம் என்று கருதுகிறார்கள். ஆனால் இது மட்டுமல்ல, அங்கே உள்ள மற்ற எல்லா காரியங்களையும் சேர்த்தே இது சாத்தானுடைய சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் இங்கே காணப்படுகிற இன்னும் இரண்டு காரியங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கிறது. அதில் ஒன்று டயோனிசியஸ் என்ற கோவில். இந்த டயோனிசியஸ் என்ற தெய்வம் பக்கஸ் என்ற மதுவின் தெய்வத்தைப் போலவே காணப்படுகிறது. இந்த மதுவின் தெய்வம் ஆடு தெய்வமாகும். இந்த டயோனிசியஸ் என்ற உருவம் கொம்புகளோடு மேல் சரீரம் மனிதனைப் போலவும் கீழ் சரீரம் ஆட்டைப் போலவும் காணப்படுகின்றது. ஆட்டை போன்ற கால்களும் வால் ஒன்றும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சாத்தானை குறித்து ஒரு எண்ணம் உடையவர்களாக இருக்கிறோம் அல்லவா? சாத்தான் என்றாலே அவன் இரண்டு கொம்புகளை உடையவனாக வால் உள்ளவனாக இருப்பான் என்று நினைக்கிறோம் இல்லையா? இது எங்கிருந்து வந்தது? இவ்வாறு இருப்பான் என்று வேதம் சொல்கிறதா? இல்லை. இது டயோனிசியஸ் என்ற தெய்வம் பக்கஸ் என்ற மதுவின் தெய்வ அமைப்பிலிருந்து வந்தது. உலகத்திலே அநேக ராஜ்யங்கள் யுத்தங்களால் வெல்லப்படாமல் மதுவாலே வெல்லப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? வரலாறு இதற்கு சான்று பகர்கிறது. மதுவால் வீழ்ந்து போன ராஜ்யங்கள் பல. சாத்தான் போதை மருந்துகளின் மதுவின் தெய்வமாயிருக்கிறான். அடுத்ததாக நாம் இங்கே பார்க்கிற மற்றும் ஒரு பெரிய கோவில் ஆஸ்கிலிபயஸ் என்ற தெய்வத்திற்குரியது. இங்கே பழங்கால மருத்துவமனை ஒன்று இருக்கிறது. முதலில் ஆஸ்கிலிபயஸ் கோவிலாக இது இருந்திருக்கிறது. கிரேக்க தெய்வமாகிய ஆஸ்கிலிபயஸை பார்ப்பீர்கள் என்றால் அது மனித உருவம். பெருகமுவில் பார்ப்பது பாம்பின் உருவம். இந்த கோவில் மிகவும் வினோதமாக கட்டப்பட்டுள்ளது. இது உருண்டை வடிவமாக இருக்கிறது. அங்கே நோயோடு வருகிறவர்களை சுகமாக்க பலதரப்பட்ட முறைகள் பயன்படுத்தப்பட்டன. மருத்துவத்தையும் மன இயல் தத்துவத்தையும் கூட பயன்படுத்தினார்கள். உங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு நீண்ட குகை பாதையின் வழியாக செல்கிறீர்கள். உங்கள் தலைக்கு மேலாக அநேக துளைகள் காணப்படுகின்றன. ஆனால் அதிலிருந்து காற்று வரவில்லை, சப்தம் வருகிறது. அதில் நீங்கள் சுகமடையப் போகிறீர்கள். நீங்கள் முன்பு இருந்ததை விட நன்கு உணரப் போகிறீர்கள். நீங்கள் சுகமாக்கப்படப் போகிறீர்கள் என்று மெல்லிய குரலிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பிறகு நீங்கள் சுடு தண்ணீரிலே குளிக்கப் போகிறீர்கள். அங்கே உடல் நன்கு பிடித்து விடப்படுகிறது. மசாஜ் செய்கிறார்கள். அங்கே ஒரு அரங்கம் இருக்கிறது. அங்கே சுகமாகுதலை பற்றிய நாடகம் நடத்தப்படுகிறது. இவை எல்லாமே உங்களை சுகமாக்கவில்லையானால் இறுதி நடவடிக்கையாக உங்களை அந்த கோவிலுக்குள் இரவில் பூட்டிவிட்டு விஷமில்லாத பாம்புகளை அவிழ்த்து விடுவார்கள். அப்பொழுது இருக்கிற அதிர்ச்சி வைத்தியம் போன்றது இது. அந்த பாம்புகள் உங்கள் மீது ஊர்ந்து செல்லும். இப்பொழுதும் சுகமாகவில்லையானால் வீட்டிற்கு துரத்தி விடுவார்கள் என்பது உறுதி. அந்த கோவிலுக்கு பின்வாசல் இருந்தது. அதன் வழியாக மரித்தவர்களை வெளியே எடுத்து செல்வார்கள். அவர்களால் சுகமாக்க முடியாதவர்களை குறித்து அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்வதில்லை. எவர் சுகமானார்களோ அவர்களை பற்றி மாத்திரமே அவர்கள் பேசுவார்கள். இதுவே அங்கே நடக்கின்ற காரியம். அகஸ்தராயன் அங்கே அடிக்கடி செல்ல விரும்பினான். அவனுக்கு உண்மையிலே நோய் இல்லை, ஆனால் அவன் போதைக்கு அடிமையானவன். அவன் ஒவ்வொரு வருடமும் அங்கே வரும்பொழுது நன்றாக உபசரித்து அனுப்பிவிடுவார்கள். இந்த கோவில் சுமார் 700 ஆண்டுகள் சிறந்த மருத்துவமனையாக விளங்கியிருக்கிறது. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அநேகர் இங்கே மருத்துவத்திற்காக வந்திருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே சுகமாக்குவது சாத்தானுடையதாயிருக்கிறது. அங்கே மருந்துகள் பயன்படுத்தப்பட்டது என்பதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. இருந்த போதிலும் அது சாத்தானுக்குரியது. அங்கேயே சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தது. இதை நாம் கவனித்து அறிய வேண்டியது அவசியம். இங்கே பெர்கமு விசுவாசிகளை பார்த்து மற்றொரு வாழ்த்துதலான வார்த்தை சொல்லப்படுவதையும் நாம் பார்க்க வேண்டும். நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை பாதுகாப்பதிலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல பெர்கமு சபை பொதுவான சபைக்கு பிரதிநிதி போன்று காணப்படுகிறது. இது கிறிஸ்துவுக்கு பின் 314 முதல் 590 வரையுள்ள காலத்தை உள்ளடக்குகின்றது. உண்மையை பார்ப்போம் என்றால், இந்த காலகட்டத்திலே பெரிய விசுவாச வீரர்கள் எழும்பினார்கள். ஏரியன் என்ற கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை மறுதளிக்கிற தத்துவம் எழும்பிய பொழுது வட ஆப்பிரிக்காவில் இருந்த அதனாசியஸ் என்பவர் அதை எதிர்த்தார். இவர் விசுவாசத்திற்காக போராடுகிறவர். இவருடைய முயற்சியால்தான் நிசிய ஆலோசனை குழு கூட்டம் கிறிஸ்துவுக்கு பின் 325 ஆண்டிலே கூட்டப்பெற்றது. இது இந்த ஏரியன் கோட்பாட்டை கண்டனம் பண்ணியது. அடுத்ததாக அகஸ்டின் என்பவர், இவரும் கிறிஸ்தவத்திற்கு எதிரான மற்றொரு கோட்பாட்டிற்கு பதிலளித்தார். அந்த கோட்பாடு பாவத்தையும் மனித சுபாவத்தின் முழு வீழ்ச்சியையும் அதேபோல தடுத்து நிறுத்த முடியாத கிருபையையும் மறுதளித்தது. இந்த இரண்டு விசுவாச வீரர்களும் இந்த காலகட்டத்திலேதான் விசுவாசத்தின் சிறந்த உபதேசங்களுக்காக அசையாமல் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் நாமத்தை பற்றிக் கொண்டிருந்தார்கள். இங்கே என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் என்று சொல்கிறார். இது கிறிஸ்தவர்களால் விசுவாசிக்கப்பட்ட உண்மையான உபதேசங்களின் தொகுப்பை அர்த்தப்படுத்துகிறது. எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்று சொல்கிறார். அந்திப்பா என்பவரை குறித்து இங்கேதான் முதல் முதலாவது பார்க்கிறோம். அவர் ஒரு இரத்த சாட்சி. ஆனால் அவரை பற்றி நாம் அதிகம் அறிந்து கொள்ள முடியவில்லை. இவரே பெர்கமு சபையின் முதலாவது இரத்த சாட்சி. இதற்கு பிறகு அவரை தொடர்ந்து அநேக இரத்த சாட்சிகள் எழுந்தன. அருமையானவர்களே, நாம் பெர்கமு சபையை குறித்து இயேசு கூறிய வாழ்த்துதலான வார்த்தைகளை கேட்டோம். இதை குறித்து அவர் இரண்டு கண்டன வார்த்தைகளையும் கூறுகிறார். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கப் போகிறோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய திருச்சபையை குறித்து ஆண்டவர் என்ன கூறுவார் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை அவர் சுட்டி காட்டுவார் என்றால், இன்றே இப்பொழுதே அதை அறிக்கை செய்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே அதை மேற்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, பெர்கமு சபையிலே காணப்பட்ட சிறந்த காரியங்களை நீர் பாராட்டி நிறையா அதற்கு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு சாத்தானுடைய ஸ்தானமாக இருந்தும் அந்த இடத்திலே விசுவாசத்திற்காக உறுதியாக நின்ற விசுவாசிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பற்பலதுமான போராட்டங்கள் நிறைந்த இடங்களிலே விசுவாசத்திற்காக நிலைத்து நிற்கிற வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மட்டும் இயேசு கிறிஸ்துவாய் உம்மை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்பா, அவர்கள் நெருக்கத்திலே இருக்கும்பொழுது நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிவு வரையின் காத்துக்கொள்ளும். நாங்களும் எங்கள் சூழ்நிலைகளை குறை சொல்லாமல் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் நாங்கள் உம்மிலே உறுதியாய் தரித்திருக்க நீரே எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
2: சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம், அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும், வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் மொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.

எத்தனுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சாமி. பரிசுத்த ஆவியானவரே, என் அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் இயேசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிற அப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியிட செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மகனை கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக, இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இசை டைரக்டர் தினகர ஐயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஒளிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9111634349.
2: Word of the Lord ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். Word of the Lord 119 சேமாத்தம்மன் நகர், 3வது செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 044247992266. அலைபேசி எண் 9677080.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போதித்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணுமுங்கிறது முதல்ல போதித்தேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனார், வைத்தார், கொடுத்தார். வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டிருச்சு பாருங்கள். இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று, மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரம் மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆகிடுச்சு. அதனால் அநேக இருக்குது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவோம், இதை யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னால் யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு பாருங்கள். ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பண்ணிருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்த பண்ணியதாக போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால் நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீ ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. அப்போ நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒன்றும் இல்லாமாக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்போ பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனால தான் வேலை கடினமாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் சாபம்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமாக வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்று இன்னொன்றை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமாக வேலை செய்து இந்த சாபத்தில மத்தியில் வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதுதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்று யோசேப்பு, பார்த்தோம் ஏற்கனவே எப்படி அவனுடைய வாழ்க்கையில்
எத்தனை பாய்ஞர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில் தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் ஏற்றுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு தான் அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போனவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்த கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான், ராஜாட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கத்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்ப ரூத்த பார்த்துட்டு இருக்கோம், அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையா இருக்கிறதுனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளோத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்தில் வாழ்றா. மோவாபிய ஸ்திரீவ இஸ்ரேவேலில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாபில் வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமாக அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புகிறான் இவன், மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, ரெண்டு பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கே தான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்கே வர்றாங்க, வந்து அங்கே பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கத்தர் எப்படி தயவு பண்ணுறாரு, கத்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கத்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால் கத்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறாருன்னு? நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்கள். கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கத்தர் எங்கே, அங்கே தான் இருக்கிறாரு. நீங்கள் பார்க்கல, சிலர் கேட்குறாங்க எங்கெங்க கத்தர், அங்கே தான் இருக்கிறாரு. நான் சொல்கிறேன் அங்கேயே தான் இருக்கிறாரு. உங்களுக்காக பேக்ரவுண்டில் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பேக் ஆஃபீஸும் செய்ய முடியாத வேலையை அவர் பிரமாதமாக செய்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்கள். இந்த கதை, ரூத்தின் கதை, நீங்கள் வாஸ்து பார்க்கணும் பாருங்கள். சின்ன கதை தான், ஆனால் அவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசலில் திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கத்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த பாவ உலகம் சாப உலகம், அதனால் நான் இப்படி தான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கத்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கத்தர் ஒன்றும் கஷ்டத்தை உண்டாகிறது இல்லை. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாகுது. அது உலகத்தில் நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்தில். ஆனால் கத்தர் மீட்பராக இருக்கிறார். நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்போ போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா, வந்து கத்தர் எப்படி தெய்வாதீனமாக காரியங்களை அவளுக்கு வாய்க்குதுங்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமாக காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமாக போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 காரியங்களை முக்கியமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். இந்த கதையிலேருந்து 2 காரியங்கள் முக்கியமாக. ஒன்று, இந்த இது 3 பேருடைய கதை. ஆக்சுவலாக வெறும் ரூத்தினுடைய கதை இல்லை, ரூத்துன்னு தான் பேர், புஸ்தகம் பேர். இதில் 3 பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ்ன்னு ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த 3 பேருடைய கதை
இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாசை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான். அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா எப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியாக இருப்பாங்கிறத அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போகிறோம் எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குன்னே டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்று போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போகிறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் என்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. முதலாவது போவாஸை பற்றி பார்ப்போம். போவாஸ் அவனை ஏன் ஒரு சிறந்த முதலாளி என்று சொல்லுகிறோம் சொன்னால் பல காரணங்கள். அது முதலாவது காரணம் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன, அவன் எப்படி தலைமைத்துவம் வைக்கிறான்னா மற்றவர்களுக்கு சிறந்த விதத்தில் மரியாதையை கொடுக்கிறவனா இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கு ஓனர்னா ஒரு பெரிய முதலாளினா அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் என்றால் அவனை யாரும் சாதாரணமாக யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி ரொம்ப துச்சமாக நினச்சி அப்படி நடத்துவான். அப்படி தான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போல தான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம், ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, ஆனால் இன்றைக்கி சுட்டி காண்பிக்கிறேன். எப்படி அவர்களை கிரீட் பண்றான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னுடைய வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவர்களை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்லை வெறும் ஆர்டர் கொடுக்குறவனா இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்ட அவனாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுகிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்துக்கிட்ட சொல்கிறான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கூடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள். ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்கே மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இலக்காரம், ரொம்ப ஒரு சீப்பாக நினைப்பாங்க, ரொம்ப ஒரு சாதாரணமாக நினச்சி கேவலமாக நினைக்கிற ஒரு ஊர் இஸ்ரேல் ஜனங்கள். மோவாபியரை ரொம்ப கேவலமாக எண்ணினார்கள். அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனஹீனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்கிறான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வருவாங்க, அந்த தண்ணியிலேயே நீயும் குடிக்கலாம். அவன் தயங்குறா, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு சொல்கிறான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது, அவனுடைய மரியாதையை பாருங்க, எப்படி மரியாதையோடு நடத்துறான்னு.
அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த வார்க்கோதுமையை தூற்றுகிற வேலையில் ஈடுபடுகிறான். தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்றான். 14 சொல்லுது, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்றான். அப்ப இவன் வந்து பெரிய செல்வந்தன். 2 அதிகாரம் 1 சொல்லுது, அதாவது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவனை எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஆஸ்திக்காரன் இல்ல, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய ஆஸ்திக்காரனாக இருந்த போவாஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் தன்னுடைய ஊழியக்காரரை அவ்வளவுதான் கவனிக்கிறான், அவளுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துகிறான், அவளை வாழ்த்துகிறான், அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், தண்ணி குடி கூட ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோடு சாப்பிடுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். எப்படி நடந்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் ஒரு உயர்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷரை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மரியாதையும் கனமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வேதவசனத்தின் போதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சி கல்ச்சர் வந்து பைபிளோட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க ஆணுக்கு தான் கனம், பெண்ணுக்கு வந்து கனம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. பைபிளை வாசித்து பாருங்க, 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படியே எழுதியிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பேதுரு, இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் இயக்கங்கள் உரிமைக்கு போராடுற இந்த இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டார் அவர். அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறார் பாருங்க. எல்லாம் சொல்கிறாங்க பைபிள் பழமையானதுன்னு, அவர் எழுதிட்டாரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்றார். சிலர் நினைக்கிறாங்க மனைவிக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லைன்னு, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, ஆண்களுக்கு தான் மரியாதை தேவைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பாருங்க, ஒரு நல்ல பிலீவர் மாதிரி செயல்படுறான். அவன் கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கியிருக்காருன்னு தெரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேணும்னு அப்படி அந்த விதத்தில் செலுத்துகிறான். கொஞ்சம் பாருங்க, அதை 5 வசனத்தில் பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடைய இவள் என்று கேட்டான். புதுசா வந்திருக்கா இவ, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நவமிட்டு சொல்லிட்டு போறான், நான் போறேன், கர்த்தர் யார் கண்ணிலையாவது தயவு கிடைக்க பண்ணுவார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்பி

காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அவன் என்கிட்ட பர்மிஷன் கேட்டா, எதுக்கு பர்மிஷன் கேட்டா, அரிக்கட்டுகளிலிருந்து அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளும்படியாக கேட்கிறார். இப்படி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போறேன். அதான் ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்ல போறது. அதாவது ஏழை எளியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேவனுடைய பிரமாணம் கொடுக்கிறது, அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை, அந்நியர்களை கணக்கில் எடுத்துக்கிட்டோம். அவங்க எப்படி பிழைப்பாங்க? அவங்களுக்கு எந்த உரிமை, நாட்டில் நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைப்பாங்க அவங்க? அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுது. அப்போ நிலத்தை அறுக்கிறவர்கள் அறுவடை நேரத்தில் ஒட்ட அறுத்து எல்லாத்தையும் வலிச்சிடக்கூடாதுன்றாரு. ஓரத்துலலாம் கொஞ்சம் விடுன்றாரு. வசனம் வாசத்து காமிக்கிறேன் பாரு. ஓரத்துலலாம் கொஞ்சம் விட்டு வைக்கின்றாரு. மரத்திலேருந்து எல்லா காயும் பறிக்கும்போது சுத்தமாக வலிச்சிடாதுன்றார். கொஞ்சம் கடகட்டும் பண்ணுறாரு. ஏன், யாராவது தாய் தாப்பு இல்லாத பிள்ளை பசியில் வரும், பறித்து சாப்பிட்டோம், பறித்து எடுத்துகிட்டு போட்டோம், இந்த அறுவடையில் நீ எடுத்துக்கோ, ஆனால் கொஞ்சம் ஓரத்தில் விட்டு வை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தனியாக அறுவடை நடத்திக்கலாம். தே கேன் கிளீன், அவங்களும் வந்து இங்கே பொறுக்கி கொள்ளலாம், எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த பொறுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக வந்து கேட்குறான். நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டுமா பின்னாடியே வந்து, ஏன்னா அந்நிய ஸ்திரீ, வெறும் பொறுக்கி கொள்ள தான் முடியும், அங்கே வேறு எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு நிலம் கிடையாது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே நான் வந்து பின்னாடியே இருந்து பொறுக்கிறேன்றா. பர்மிஷன் கேட்டான்னு சொல்கிறான். எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, சூப்பர்வைசர் சொல்கிறான், என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாய்வ அப்படின்னு சொல்கிறான். போவாஸ் சொல்கிறான் ரூத்தை பார்த்து, இப்போ கவனிங்க இந்த இவனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கு பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சிலர் மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால, ஆண்களில் ஒரு குரூப் இருக்குது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறதுனால, பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்க. ஒரு பத்து பேர்னா அதில் ரெண்டு மூணு பேர் இப்படி இருக்கிறான். பாருங்கள், பெண்களுக்கு என்ன தீமை செய்யலாம், அவர்களை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அவர்களை எப்படி கெடுக்கலாம், அவர்களை எப்படி பயமுறுத்தலாம், அப்படி எல்லாம் யோசித்து பெண்கள்னாலே ஒரு ஒரு பலவீன பாண்டம் நினச்சி அவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களை அட்வான்டேஜ் எடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுக்கு ஒரு குரூப் தனியாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால் பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, ராத்திரியில் போக வேணான்றாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா போவாஸ் சொல்ற இந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவன் சொல்ற கட்டளையெல்லாம் பார்த்தா அந்த சமுதாயம் அப்படி இதை விட இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு. போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, பாருங்க எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், மகளே கேள், மகளேன்னு அட்ரஸ் பண்றான். மை டாட்டர் லிசன் அப்படின்றான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இவ யாரோ ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய பெண் இங்கே வந்திருக்கா. மோவாபியர்னாலே ரொம்ப மோசமாக நினைப்பாங்க இஸ்ரவேலர். சொல்கிறான் மகளே கேளுன்றான். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் மோவாபிய பெண்ணு. மகளே கேளுன்றான். என்ன இங்க ஒரு காரியம் பாருங்கள், இந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான் பாருங்கள். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையும் தன்னுடைய சொந்த மகளாக அல்லது சொந்த தாயாராக சொந்த சகோதரியாக நினச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணால் இவங்க வெளியே போகலாம், வரலாம், வேலைக்கு போகலாம், எங்கே வேணால் வேலை செய்யலாம், எந்த பயமும் இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையுமே ஒன்று தங்களுடைய தாயாரை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சகோதரியை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சொந்த மகளை போல நினைக்கணும். அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் ஐடியல், அதுதான் பெஸ்ட்டு. இவன் பாருங்கள், இந்த பெண் யாரோ இதுவரைக்கும் அவனுக்கு பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியலன்னா என்ன, அவளும் என்னுடைய மகளை மாதிரி தான் நினைக்கிறான் சொன்னா. மகளே கேள், ஒரு மகளுக்காக எப்படி பாதுகாப்பாக ஒரு தகப்பன் பார்த்துக்குவானோ, அவளுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடிக்கு அவன் கவனிச்சுக்குவானோ, அதுபோல் ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்திலிருந்து பேசுகிறான். ஒவ்வொரு ஆணும் இதை உணரணும் பாருங்க. இதுதான் பிப்ளிக்கல் வே ஆஃப் திங்கிங், இதுதான் வேத வசனத்தின்படி எண்ணுகிற ஒரு விதம். நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்கிறான். மகளே கேள், எல்லா ஆணுமே பெண் யாராக இருந்தான்னா, எந்த வீட்டு பெண்ணாக இருந்தான்னா, யாருடைய பெண்ணாக இருந்தான்னா, யாருடைய மனைவியாக இருந்தான்னா, நம்முடைய சகோதரியாக, நம்முடைய மகளாக, நம்முடைய தாயாராக நினைக்கும் போது
இந்த உலக

குடும்பத்தில் பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் இல்லை. இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகணும். பார்க்கும்போதே அப்படி தான் பார்க்கணும், நினைக்கும் போதே அப்படி தான் நினைக்கணும், அவங்களோட பேசும்போதே அப்படி தான் பேசணும், நடந்து கொள்ளும்போதே அப்படி தான் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாமல், எந்த பெண்ணும் பயப்படவே மாட்டாள், எதுக்கும் பயப்படவே மாட்டாள். இன்னும் கேட்டால் எதுவும் ராபத்னா யாராவது ஒரு ஆணை சொல்லுவா, அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா அவன் வந்து சகோதரியாக நினைப்பான், தாயாக நினைப்பான், மகளாக நினைப்பான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு ஆணை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாகிடுது பாருங்கள். ஒரு ஆணை பார்த்தாலே பயமாக இருக்குது. எத்தனை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க தெரியுமா? அவர் மனநோய் மாதிரி ஆகிடுது. ஒரு ஆணை பார்த்தாலே பயம், ஏன்னா ஆண் இடத்துல பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறதுனால ஆண்களை பொதுவாக ஆண்களை பார்த்தாலும் நல்ல ஆளாக இருந்தால் இவங்களுக்கு பயம், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகி விடுகிறது அவர்களுக்கு. பாருங்க எந்த பிரச்சனைக்கும் அங்கே இடம் இல்லை. ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வச்சுக்குவான்றது வழங்கும். சிலர் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்பி தாங்க பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு என்ன தெரியாமல் எப்படிப்பட்ட ஆள்னு கொஞ்சம் பார்க்கலாம். அம்மாவை கை ஓங்குறானா, புருஷனா எடுத்துக்கவே முடியாதானே, அம்மாவை மதிக்கிறது இல்லையா, அவன் புருஷனாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன், அவன் வந்து மனைவியை அதை விட மோசமான நடத்துவான். தன்னுடைய சொந்த சகோதரியை அவன் மரியாதை இல்லாமல் நடத்துகிறானா, துச்சமாக நினைக்கிறானா, பெண்ணாக இருக்கிறதுனால அவளை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறானா, அவன் வந்து ஒரு புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். தன்னுடைய சொந்த மகளை நல்லா வச்சு பாதுகாத்து அவளுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் செய்து அவளை குறித்து கரிசனையாக இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய மனதில்லாதவனாக இருக்கிறானா, அதை பற்றி ஒரு அலட்சியமாக இருக்கிறானா, அப்போ மனைவி பேர்லேயும் அவன் அலட்சியமாக தான் இருப்பான். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்திலாம் நிறைய பேர் தாங்களே மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க, இவங்களே நான் அவனை விரும்பினேன் இவனை விரும்பினேன் அப்படி என்னதான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணவாது தெரியணுமே நல்லா, எப்படிமா செலக்ட் பண்ணனா, வந்தாருங்க ஒரு கட்டு அடிச்சா இருப்பாருங்க மோட்டர் சைக்கிளில், அந்த கட்டை பார்த்தே எனக்கு அவரை தான் பிடிச்சது. துண்டு துண்டா கட் பண்ண போறான் பார்த்து, அந்த பேண்ட் பாருங்க அது அப்படி இருந்ததுங்க, அந்த பேண்ட் அவன் மாட்டிருக்கிறத பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஐயோ கடவுளே, பெண்கள் வந்து சில நேரத்தில் அவங்க பிரச்சனைக்கு அவங்களே காரணம், யோசிக்கிறதே கிடையாது யாரை கல்யாணம் பண்ணுறோம், இவன் தகுதி உள்ளவனா, இவன் கூட போய் நான் வாழ முடியுமா, ஒரு பெண்ணை வச்சு பாதுகாக்கக்கூடிய நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும் இருக்கா, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியலண்ணா, பைபிள்லேருந்து அதை கற்றுக்கணும் பாருங்கள், அது தெரியலன்னா வாழ்க்கையில் பெரிய தவறுகளுக்கு ஆகிடுவோம். ஆளை பார்த்து எதுலேயும் இம்ப்ரெஸ் ஆகாதீங்க, அவன் முடி இப்படி வெட்டியிருந்தாங்க, இப்படி இப்படி கோதி விட்டுருந்தான், எனக்கு அதை பார்த்தவொன்னே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாளைக்கு முடியெல்லாம் கொட்டிடும், அப்புறம் என்ன பண்ண போறீங்க, கொட்டின பிறகு எந்த முடியை பார்த்து எதை பார்க்கணும்னு பாருங்க, குணத்தை பார்க்கணும், எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், தாயை கனம் பண்ணுகிறானா, தாயை நல்லா கவனிச்சுக்கிறானா, தாயிட்ட கை ஓங்குறானா, தாயை நல்லா கவனிக்கிறவனா இருந்தால் மனைவியும் நல்லா கவனிப்பான், சகோதரியும் மகளையும் நல்லா பார்க்குறானா, வேண்டியதெல்லாம் செய்கிறானா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அரணை போல் இருக்கிறானா, அவன் ஒரு கோட்டை சவர் மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நின்று அவங்கள பாதுகாத்துக்கிறானா, அப்போ அவன் வந்து ஒரு தகுதியான மாப்பிள்ளை. இந்த போவாஸ் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர் பேச்சுலர், தகுதி உள்ள பேச்சுலர் பாருங்க, என்ன அருமையான ஆள். அவன் சொல்றான், மகளே கவனின்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெசன் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதெல்லாம் அதுக்குதான் கோயிலுக்கு வரணும்ன்றது,
வந்தால் தானே இதை கேட்க முடியும். சிலர் நினைக்கிறாங்க, அப்பா நல்ல காலம் வந்தேன் இதை கேட்டேன். அவன் என்ன பேண்ட்டு போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், அவன் கலர் கலராக வாங்கிட்டு வந்து போடுவான். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கலரை தான் காட்ட முடியும், மோட்டர் சைக்கிளை தான் காட்ட முடியும், இல்லை காரை தான் காட்ட முடியும், ஸ்டைலில் தான் காட்ட முடியும், குணத்தை காட்ட முடியுதான்னு பாருங்க. குணம் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறான் அது ரொம்ப முக்கியம், பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சொல்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எப்படி சொல்றான் பாருங்க, அவளை பற்றி எவ்வளவு கரிசனை, யார் விட்டு பொண்ணும் அந்நிய ஸ்திரீ, இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எவனும் என்னமோ பண்ணிட்டு போறான், இவ்வளவு இவனுக்கு என்ன வந்தது, நம்ம வேலையில வந்தா நம்ம வயல்ல வந்தா நம்மளால முடிஞ்ச சரி வேணா பொறுக்கிக்கோன்னு விட்டு போக வேண்டியதானே கிடையாது. அவன் சொல்றான், வேற வயலுக்கு போகாமலும் இவ்விட, ஏன்னா வேற வயல்ல டேஞ்சர் இருக்கு, அவனுக்கு தெரியும் எல்லா வயல்ல என்ன நடக்குதுன்னு, எல்லா வயல்லையும் இப்படிப்பட்ட அக்கப்போர் நிறைஞ்ச ஆம்பளைங்க சிலர் இருப்பாங்கன்னு தெரியும். அங்கே 100 பேர் வேலை செஞ்சானா ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்கன்னு தெரியும். வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு வேலை போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஒரு பெண்ணை பற்றி எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பார்த்தது கூட கிடையாது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. புருஷன் இழந்த பெண்ணாக இருக்கிறாளே, தனியாக இருக்கிறாளே, கேட்க ஆள் இல்லையே, இப்படி இருக்கிறாள், இவளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தர வேணுன்றது உணர்வு இருக்கு பாருங்க, அவன் தான் சிறந்த மனுஷன். அவர்கள் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகைப்போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இவள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லை, வேற எங்கேயும் போயிடாத, இந்த வயல்லே ஏறி, என் வேலைக்கார பெண்களோடய ஏறி, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், இங்கே நான் கேரண்டி பண்ண முடியும் உனக்கு உன்னுடைய சேஃப்டிக்கு. வெளியே போனால் வந்த வயலில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, பத்திரமாயிருன்னு சொல்லித்தர்றான். சொல்லி தந்துட்டு அவள்கிட்ட சொல்கிறான், இவங்க பின்னாலேயே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சிட்டான், யாரும் தொடக்கூடாது, இவ்வளோ யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வசனத்திலலாம் பார்த்தீங்கன்னா கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். 14 வசனத்தில் இப்படி பல்வேறு காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுறது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருக்கிறான். தன்னுடைய வேலையாட்கள் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறான், அவளுடைய பாதுகாப்புக்காக எவ்வளோ கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி வேலை ஸ்தலங்களில் பாலியல் தொல்லைங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது இன்றைக்கி. வெளிநாடுகள்லாம் ஏற்கனவே அது கொஞ்சம் வருஷமாக அப்படி இஷ்யூவாக இருந்துருக்கு, இப்போ தான் இங்கே அப்படி தலை தூக்கி இருக்குது. இதுக்காக சில கொள்கை வரைமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள், இப்படி இப்படி நடந்துக்கணும், இதுதான் ரூலு அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ சில கம்பெனிகள்லாம் ரூலே வச்சுருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரூலே வச்சுருக்காங்க. இந்த ரூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 100 வருஷங்களுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்களாம் இதை பார்த்தே எழுதிடலாம் பாலிசி, ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கிற பாலிசி. பாலியல் தொல்லைக்கு எதிராக வரைமுறைகளை வகுக்கும் போது இதை பின்பற்றலாம், அந்த அளவுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு தெரியுது இந்த விவசாய வேலை செய்கிறவங்கெல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் மோசமான ஆட்களாக இருப்பாங்க. ஒரு 100 இருந்தால் அதில் 10 மோசமானவங்க இருக்க தான் செய்வான், இருப்பாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சு அவன் கட்டளையில் கொடுக்குறான் பாருங்கள், 22 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோடு போகிறது நல்லது என்றாள். மாமியாருக்கும் தெரியுது டேஞ்சர் இருக்குதுன்னு, அந்த ஊரே அப்படிப்பட்ட ஊர் போல இருக்கு, டேஞ்சரை தெரியுது, இவனுடைய வேலைக்காரர்களோடையே நீ இருன்றா. இவனுடைய ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அதாவது பாலியல் தொல்லைக்கு எதிராக வகுக்கப்படும் வரைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப கிளியராக சொல்கிறான் பாருங்க, 1:9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தொடாதே. தொடாதேன்னு என்ன அர்த்தம், தவறான விதத்தில் தொடுவது மட்டும் இல்லை, அப்படி மட்டும் அப்யூஸ் பண்ணுறது இல்லை. தொடாதேன்னா வெறும் தொடாதேன்னு அர்த்தம் இல்லை, தொடாதேன்னு சொன்னால் அடிக்காதே, துன்புறுத்தாதே, தொந்தரவு செய்யாதே,
இப்படின்னு பல அர்த்தங்கள். டோன்ட் ஸ்ட்ரைக், டோன்ட் ஹராஸ், டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப், டோன்ட் மிஸ்ட்ரீட், தவறாக நடத்தாதே, தொந்தரவு பண்ணாதே, தொல்லை கொடுக்காத, இப்படியெல்லாம் பல வார்த்தைகள் அங்கே பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தொடாது என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப பாலிசி எப்படி இருக்கு பாருங்க, வேற வேலைக்காரர்கள் யாரும் இவளை தொடக்கூடாது என்ற ஒரு ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அவளுக்கு மற்றவர்களோடு சமமாக, சரிசமமாக, உள்ளூர்காரங்களோடு சரிசமமாக தண்ணீர் குடிக்க உரிமை, குடிக்க உரிமை கொடுக்கப்படுகிறது. தண்ணீர் குடிக்க கூட அந்த அந்நியர்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் நின்று அவங்க தனியாக தான் ஏதாவது பண்ணிக்கணும் பாருங்க அரேஞ்ச்மெண்ட்டு. இவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமையை தரா, நீ இவங்களோட சேர்ந்து தண்ணியை குடிச்சுக்கோன்றான். ரெண்டாம் அதிகாரம் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கே அவளை கூப்பிடுறான், இவனும் அங்கேயே சாப்பிட்றான் பாருங்க. பின்னும் போவாஸ், 14 வசனம், 2:14, சாப்பிட்டு சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கை தோய்த்து கொள்ளுன்றான். இந்த ரொட்டியை கொண்டு வந்து இதில் டிப் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு அவளை கூப்பிடுறான். இந்த கூப்பிடுறத பார்த்து என்ன சொல்றாங்க, நீ இங்கே வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அவ ஒருவேளை தூரமா நின்றுட்டு இருப்பா, ஏன்னா அந்நிய ஸ்திரீ, நமக்கு வர்றதுக்கு உரிமை கிடையாது, நமக்கு வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது, இது உள்ளூர் ஜனங்க, இவங்க வேற ஜாதி வேற இனம், இதுல போய் நம்ம கலக்க முடியாது, நம்மளை கேவலமா நினைப்பாங்கன்னு சொல்லி அவ தள்ளியே நிற்கிறாளாம். தள்ளியே நிற்கிறவளை நீ இங்கே வாழ்றான், இங்க வா, ஏன் அவ்வளவு தூரத்தில் நிக்கிற, வேற ஆள் மாதிரி பயந்துட்டு நிக்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் இனம் பிரச்சனை இல்லை, உன் ஜாதி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிட்டவா, இங்கே வந்து நீ தோய்ச்சிக்கோ, எங்கள் சாப்பாட்டிலே நீயும் உன்னுடைய ரொட்டி எடுத்துகிட்டு வந்து தோய்த்து நீ சாப்பிட்டு கொள்ளன்ற அவளை அழைக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லை, இவனுடைய பாலிசியை பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் பாலிசி இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் பாலிசி. நெகட்டிவ்னா இதை செய்யாத, அதை செய்யாதுன்னு, எதை செய்யக்கூடாதுன்ற சட்டம் மட்டும் இல்லை, அது எப்படியெல்லாம் பாசிட்டிவா நடந்து கொள்ளணும்ன்றத பற்றியும் அங்க சட்டம் போடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 15:16 வசனத்தை பாருங்க, 2 அதிகாரத்தில், அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். 9 வசனத்தில் சொல்லிட்டான், யாரும் தொடாதீங்கன்னு, அவளால் தொந்தரவு செய்யாதீங்கன்னு அர்த்தம். ஜென்ரலா வெறும் தொடர்றது மட்டும் இல்லை, எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, அவளை இம்சை பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். இங்கே இன்னும் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். 15 வசனத்தில் ஈனம் பண்ண வேணான்றான், ரொம்ப கேவலமாக நடத்த வேணாம், கேவலப்படுத்த வேண்டான்றான். 16 வசனத்தில் அதட்ட வேண்டாம்னு சொல்கிறான், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான் பாருங்க, அதட்ட வேணாம், ஈனம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, வெறும் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னால் தான் நெகட்டிவ். பாசிட்டிவாக என்ன சொல்கிறான், கதிர் பொறுக்கி கொள்ள அவள் எழுந்தபோது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேணாம், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். என்ன சொல்கிறான், நீ அறுக்கிறிய, அவள் பொறுக்கிறதுக்கு பின்னாடியே வர்றா, எதை பொறுக்கிறதுக்கு, அறுக்கிறதுல ஏதாவது விழுந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான் உரிமை அவளுக்கு, பின்னாடியே வர்றா, அவள் எடுத்துக்கிட்டோம், ஆனால் இன்னொன்று பண்ண, அவள் புழுகிறத மட்டும் எடுத்துக்காம நீ வெட்டுறதுலேயே கொஞ்சத்துக்கு கீழே போட, அவள் எடுத்துக்கிட்டு வரட்டும் அப்படின்றான். இதுதான் பாசிட்டிவ்ன்றேன், நான் எவ்வளோ இறக்கம் இருக்குது பாருங்கள். சொல்கிறான், வெட்டுறதில் கொஞ்சத்துக்கு நீயே கீழே போடுவேணுன்னு, ஏன்னா அவள் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கொள்ளட்டும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல மனம்னு, வெறும் கீழே கிடக்கிறத பொறுக்கிட்டோம், சிலவனுங்க இருக்கானுங்க கீழே உழுவுறதையும் பொறுக்கி எடுத்துக்குவானுங்க, இல்லை இப்போ பொறுக்குனா அதை பிடுங்கிட்டு வருவானுங்க. இவன் எப்பேற்பட்ட மனமுள்ளவனாக இருக்கிறான் பாருங்க, அவன் சாப்பிட்டும்பா, இன்னும் கொஞ்சம் நீ வேணா அறுக்கிறதுலே கொஞ்சத்தை போடு, நீ வேணுன்னு அவ அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறான். இவனுடைய பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. நீங்கள் பார்க்கலாம், நவமி இவனை புகழுகிறாள். 2 அதிகாரம் 21:23 வசனம், ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போறா திருப்பி ரூத்து, அங்கே என்ன சொல்கிறா பாருங்க, நவமி, பின்பு மோவாபிய ஸ்திரீயால்
ரூத் அவர் என்னை நோக்கி வீட்டில் போய் சொல்றார், என்ன ஆச்சுன்னு, அவர் என்னை நோக்கி என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகி ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயல் மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசுடைய வேலைக்காரர்களோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள் என்று வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு நல்ல ரிசல்ட் பாருங்க, வேலைக்காரர்லாம் ஒத்துழைச்சிருக்கிறாங்க, இவ்வளோ அங்கேயே அவர்களோடைய இருக்கிறா. இந்த மாமி அவரை அந்த ஆளை புகழ்றாள் பாருங்க, போவாச புகழ்கிறாள். நாலாம் அதிகாரம் 2 20 வசனம் பாருங்க. அப்பொழுது நகோமி, அதான் ஒரு நாள் வேலை செஞ்சு வந்த உடனே சொல்றா, நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தாவே, அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அவ சொல்றா அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக, அவன் ஆசீர்வதிக்கிறா. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவு முறையானும் நம்ம ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். அதாவது இந்த இவன் செய்த நன்மையை கேள்விப்பட்டு அவள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாள், அவனை ஆசீர்வதிக்கிறாள். அந்த அளவுக்கு இந்த இவனுடைய கொள்கை தேவனுடைய நாமத்துக்கு அங்கே மகிமையை அங்கே உண்டு பண்ணுகிறது. அவன் எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்தான்றதை பாருங்க, எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்து எப்படி வாழுகிறான் என்பதை கவனிக்க வேணும். 4 அதிகாரத்துக்கு போங்க, 11-12 வசனத்தை பாருங்க. கடைசியில் இவ்வளோ கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், 11:4-11, மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், அதாவது திருமணம் ஆயிடுச்சு, அந்த திருமணத்துக்கு நாங்கள் சாட்சி தான், உன் வீட்டிலே வருகிற மனைவி கத்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கத்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவுது என்றார்கள். இப்போ பாருங்க, இப்பெல்லாம் மத நல்லிணக்கம், ஜாதி நல்லிணக்கம், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, இதெல்லாம் உண்டாக்கணும்னு. இவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி, மோவாபிய பெண்கள்னா அன்னைக்கு வந்து வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவன் மனைவியை ஏற்றுக்கொள்கிறான் அவளை, அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை மனைவியை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஹார்மோனியே உண்டாகுது, சமுதாய நல்லிணக்கமே அங்கே உண்டாகிறது. அப்போ ஒரு வேலை ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற முதலாளி அவனுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் ஆஸ்தியும் பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் என்று பாருங்கள். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். எத்தனையோ பேர் கம்பெனிக்கு தலைவராக இருக்கிறீங்க, சொந்தக்காரராக இருக்கிறீங்க, பெரிய பதவிகளில் இருக்கிறீங்க, அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகிறவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மண்டலத்தில் நான் சொல்லுகிறேன், அதில் போவாச போல் ஆள வேண்டும், இந்த மனுஷனை போல் இருக்க வேண்டும். இருந்தால் அங்கே வேலை செய்கிறவர்களுடைய அந்த கலாச்சாரத்திலே பெரிய மாறுபாடு ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும். இங்கே இந்த பெத்லகேம் இந்த ஊரில் இருந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர்களே இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவளை ஆசீர்வதிக்கிறார்கள், அவளை அங்கீகரிக்கிறார்கள், எல்லாம் இங்கே நடக்குது. எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான்றது கொஞ்சம் கவனிக்கணும். நியாயாதிபதிகள் ஆண்ட காலத்தில் இந்த சம்பவம்லாம் நடக்குது. ரூத்தினுடைய கதை முழுவதும் நியாயாதிபதிகள் ஆண்ட காலத்தில் நடந்த கதை, அதனால தான் நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு அடுத்தபடியாக இந்த புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் ஆண்ட காலம் ரொம்ப மோசமான காலம், அதை பற்றி சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவனவன் நினைச்சதை செஞ்சானா, எப்படி இருந்திருக்கும் பாருங்க நாடு, எதை நினைக்கிறானோ அதை செய்கிறான், தனக்கு நல்லதுன்னு பட்டதை செய்கிறான், அவ்வளோதான். நியாய நீதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு இஷ்டப்பட்டதை செய்ய வேண்டியது. ஊழலும் அக்கிரமமும் அநியாயமும் பெருகி கடந்த ஒரு காலம், கர்த்தருக்கு பயப்படாத மக்கள், பின்வாங்கி போன மக்கள், மறுபடியும் பின்வாங்கி போய் மறுபடியும் ஒரு நியாயாதிபதி எழும்பி இவளை காப்பாற்ற வேண்டியதா போச்சு, அப்படிப்பட்ட ஒரு காலம், மறுபடியும் பின்மாற்றம், மறுபடியும் கத்திரிக்கு பிரியமில்லாத நடந்து கொள்ளுகிறது, அப்படிப்பட்ட ஜனம், முரட்டாட்டம் பிடிச்ச ஜனம், அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவன் வாழுகிறான், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழுகிறான். ஆனா அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து கொண்டு நல்ல ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணி நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் வர்றான், ஒரு பெரிய
செல்வாக்குள்ள செல்வந்தனாக, ஆஸ்திகளுடைய மிகுந்த ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரனாக அவன் விளங்குகிறான். ஹலோ, நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவனா இருந்தா நல்லவனுக்கு காலம் இல்லைங்க. இப்போ இப்ப கெட்டவர்களுக்கு தான் காலம். அநியாயம் பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, அவங்களுக்கு தான் காலம். அவங்க தான் நல்லா இருக்க முடியும். ஊர்ல நல்லவனுக்கு நல்லா இருக்கவே முடியாது. இந்த பேச்சை மூலம் மாத்தணும் பாருங்க. டெய்லி அவன் ஆசீர்வதிக்க கூடாது. அக்கிரமம் பண்றவன அவன் தான் நல்லா இருப்பான், அவன் தான் பெரியவளாம் ஆளாவான், அவன் தான் வளர முடியும், அவன் தான் வாழ முடியும்னு நீங்களே அவன் ஆசீர்வதிச்சு, அதனால அவன் நல்லா ஆகிட்டே போறான் வர வர. அதை முதல்ல நிறுத்துங்க. இந்த யூஸ்லெஸ் பேச்சு, அது வேலைக்கு ஆகாத பேச்சு, அது வேதத்துக்கு ஒவ்வாத பேச்சு. கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் வேதத்தில் சொல்லி வாஸ்து பாருங்க. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட இலையுறாது இருக்க மரத்தை போல இருப்பான். அதுதான் நீங்க. அப்ப உலகம் எப்படி இருந்தா என்ன, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், கத்தர் நம்மளோடு இருக்கிறார், கத்தருடைய ஆசீர்வாதம் நம் பேரில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எல்லாரை போல வாழக்கூடாது, எல்லாரை போல வாழணுன்ற முடிவில் வந்துடக்கூடாது. உலகம் எப்படி இருக்குதோ அப்படியே நான் இருக்கிறேன்ற முடிவு கிடையாது. நான் வேதம் எப்படி சொல்லுதோ, கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதன்படி தான் செய்வேன், அந்த வழியில் தான் வாழ்வேன். அந்த வழியில் வாழ்ந்து நான் வெற்றி பெறுவேன்ற உறுதியோடு இருக்கணும். அப்படி தான் இவன் இருக்கிறான் பாருங்க. அந்த மோசமான ஒரு சமுதாயத்தில், ஒரு கேடுகட்ட சமுதாயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இவன் வித்தியாசமானவனாக இருக்கிறான். பாருங்க, சமுதாயம் எவ்வளவு மோசமா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இன்னும் ஒளி விட்டு பிரகாசிப்பீர்கள். ஏன்னா அவங்க எவ்வளவு மோசமா இருக்காங்களோ அவ்வளவு இருள் மாறியது. நாம எவ்வளவு கத்தருக்கு பிரியமானவர்களா நடந்து கொள்கிறோமோ, கத்தருடைய வழிகளில் நடக்கிறோமோ, அவ்வளவுக்கு நாம் வெளிச்சமா இருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்னார் இல்லையா. அப்ப லைட்டை போட்டோம்னு இருள் ஓடி போயிடும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட லைட்டு மாதிரி, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இருள் ஒழிந்து போகும், இருள் இல்லாமற் போகும். இருளை ஒழிக்கிறவர்கள் நாம. ஆகவே எல்லாரும் இருக்கிறது போல நாமளும் இருக்கணுங்கிறத நம்ம குறிக்கோள் ஆக்கிக் கூடாது. இன்னும் கேட்டா நம்முடைய குறிக்கோள் வேற மாதிரி இருக்கணும். நான் எல்லாம் இருக்கிறது போல இருக்கவே மாட்டேன், வேதத்தில் சொல்லி இருக்கிறது போலதான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை உடையவர்களா இருக்கணும். பாருங்க, பெண்களை கேவலமா நடத்துறது, இன பிரச்சனை, வேற இனத்தை மோசமா நினைக்கிறது, ஜாதியை மோசமா நினைக்கிறது, இதெல்லாம் வந்து அங்க இருந்திருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் அவர்கள் மத்தியில தான் வாழ்றான். ஆப்போசிட்டா வேலை செய்யறான். மோபியரை கனம் பண்ணவே கூடாது, அவர்களை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அவர்களை ஏளனமா நினைக்கணும் அப்படிங்கறத அவங்க பாலிசி. ஆனா இவ கத்தர்கிட்ட வந்துட்டா, கத்தரை நம்புகிறா, கத்தருடைய பிள்ளையாயிட்டா, இவன் மனசார இவளை ஏற்றுக்கொள்ளுகிறான், இவ்வளவு மனைவியாகவே ஏற்றுக்கொள்றான். ஆப்போசிட்டா இருக்கான், கல்ச்சருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறான். ஹலோ, சிலருக்கு பாருங்க கல்ச்சர் வந்து பைபிளை காட்டிலும் பெருசா இருக்குது. அவங்களுக்கு அவங்க என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எங்க ஊர் பழக்கம் அப்படின். ஹலோ, இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? எங்க ஊரு, எங்க ஊர்ல அப்படிதாங்க. நீங்க என்ன சொல்லணும், எங்க ஊர்ல அப்படிதான், ஆனா நான் அப்படி இல்லை. எங்கள் ஊரில் அப்படி தான், ஆனால் நான் அப்படி இல்லை. பேதுரு வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு எழுந்தின போது, இட் வாஸ் எ மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்தமாக தான் இருந்தது. பெண்களுக்கு மரியாதையே கிடையாது. பெண்களை என்ன கூட மாட்டாங்களாம், 5000 பேர் போஷித்தார்னு வருது பைபிளில், 5 x 2 மீனை வச்சு. அது வெறும் ஆண்கள் எண்ணி சொல்கிறாங்க நம்பரு. அப்போ பெண்களே இல்லையா, பெண்கள் இருந்தாங்களாம், பிள்ளைகளும் இருந்தாங்களாம், ஆனால் எண்ணலை என்றது கூட அவ்வளோ கேவலம். பெண்களும் பிள்ளைகளும்னா நம்பர் கூட எண்ணி கூட பாக்குறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நம்பர்ல கூட சேர்க்கறது இல்லை. எத்தனையோ நாடுகள்ல சமீப காலம் வரைக்கும் ஓட்டுரிமை கூட கிடையாது பாருங்க பெண்களுக்கு. அப்படியெல்லாம் இருந்தது அந்த காலத்துல, இன்னும் மோசமா இருந்தது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில இருந்து பேதர் எழுதுறாரு. ஆணாதிக்கம் உள்ள சமுதாயத்துல பெண்களுக்கு எந்த கனமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில இருந்து எழுதுகிறாரு. அவர் சொல்றாரு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இருக்கிறீங்களா? பெண் உரிமை இயக்கம் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க நினச்சிருக்காங்க இவங்க தான் எல்லாத்தையும் கொண்டாந்தாங்கன்னு. இல்லை இல்லை, பைபிளில் ஏற்கனவே இருக்குது. பைபிளை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் தேவையே, இந்த அக்கப்போருக்கெல்லாம் இடமே கிடையாது. கனத்தை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துட்டா போராட்டம் கொடி பிடிக்கிறதெல்லாம் வேண்டியது இருக்காது.
இல்லையா? இப்போ கொடி பிடிச்சி சத்தம் போட்டு கத்தி சண்டை போட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது சிலருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக இருக்குது. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து எங்கள் ஊர் அப்படி ஆனால் நான் இப்படி அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரில் இப்படி ஆனால் நான் வேற மாதிரி. எங்கள் ஊரில் அப்படி ஆனால் நான் அப்படி செய்கிறது இல்லை, நான் இப்படி தான் செய்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட ஆள் நீங்கள்? நம்முடைய கலாச்சாரம் வந்து ஊர் கலாச்சாரம் இல்லை, கிறிஸ்துவின் கலாச்சாரம் தான் நம்முடைய கலாச்சாரம் இல்லையா? அவ்வளோ நஷ்டத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் நான் நவமியும் ரூத்தும் ஒரு அருமையான குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். ஒரு குடும்பம் உருவாகிறது. அழிவிலிருந்து சுக்குநூறு உடஞ்சு போச்சு, மூணு ஆண்கள் செத்து போயிட்டாங்க குடும்பத்தில். இந்த மாமியாருடைய மாமனார் ரெண்டு பையனுங்க ரெண்டு பேரும் அவுட்டு. அதிலிருந்து மண்மேடு மாதிரி இருந்த அந்த குடும்பம் திரும்பி கட்டி எழுப்பப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கத்தர் இடிந்து போன நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கட்டி எழுப்புகிறவர். அதுதான் நடக்குது இங்க பாருங்க. அப்ப வேலையில இந்த உலகத்தில் பிரஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு, அவங்களோட ஒத்து போறதுக்கு, அவங்கள மாதிரியே நடந்துக்கிறதுக்கு, அவங்கள மாதிரியே எல்லாத்தையும் செய்யறதுக்கு. ஏன்னா நம்மளை வேற மாதிரி ஆளுன்னு காட்டிக்க கூடாதுன்னு தெரியும். ஆனால் நம்ம ஒன்றும் காட்டிக்க வேண்டியது இல்லைங்க. நான் உங்களுக்கு பேஜா குத்திட்டு போங்கன்றேன், ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் ஹீல்ஸ் எல்லாம் கிடையாது. பேஜா பார்த்தே ஓடிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், இயேசுவ மாதிரி இருங்க. வேத வசனம் சொல்றபடி நடந்துங்க. நடந்துகிட்டா உங்களுடைய ஒளி ரொம்ப தூரத்துக்கு வீசும், இருளை அது விரட்டும், இல்லாமற் பண்ணும். இருள் பயந்து ஓடும் வெளியே பார்த்து. எந்த இருளாவது நான் போகமாட்டேன் இருந்திருக்கா விளக்கேத்தின பிறகு? இல்லை நான் போகமாட்டேன், நீ என்ன விளக்கேத்தினாலும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கா? இல்லை, மரியாதை தானாக போயிடும். அது ஒளி ஏத்தினா இருள் தானா போயிடும். சரி, அப்போ போவாஸ் எவ்வளோ தலை சிறந்த ஒரு முதலாளின்றதை பாருங்க. ரெண்டாவது, தேவனுடைய பிரமாணங்களை கவனிங்க. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான விதத்தில் வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவனுடைய பிரமாணங்கள் வழிவகுக்கிறது. அதுக்கு பிரமாணங்களே அதுக்கு வழிவகுக்குது. வாசிங்க பார்ப்போம். லேவி ராமம் 19:2 மட்டும் வாசிக்கிறேன். லேவி ராம் 19:9-10. 19:9-10. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், உன் திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பை அறுக்காமலும், அதில் சிந்தி கிடக்கிற பர பழங்களை பொறுக்காமலும், அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒட்ட அறுக்காத, வலிச்சிடாத, ஒன்று விடாத, எடுத்துடாதன்றார். விடு, சிலதெல்லாம் விடு. இன்னொரு இடத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாருங்க, உபாமம் 24 பாருங்க. கானான் தேசத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னால கத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. 24 உபாம் 24. பாலும் தேனும் ஓட போகுது அந்த தேசத்தில், அங்க போய் இருக்க போறாங்க. ஆனா புத்தி மாறணும் இல்லையா? 24:19 வாசிக்கிறேன் பாருங்க. உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால், மறந்துட்டு வந்துட்டா அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். என்ன கட்டளை பாருங்க? அந்த ஒரு இதை விட்டு வந்துட்டேன்னு எடுத்துட்டு வர்றதுக்கு போகாதுன்றாரு. உன் தேவனாய கர்த்தரும் கைப்பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிட. பரதேசினா ஃபாரினரு, திக்கற்ற பிள்ளைனா ஆர்ஃபன்ஸு, விதவைனா விடோஸ் இல்லையா? நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் எல்லாருக்கும் நிலம் இருந்தது. கானான் தேசத்தில் போன பிறகு எல்லாருக்கும் நிலம் கொடுத்தாரு கர்த்தர், எல்லாம் நில ஓனர்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் விதவைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அந்நியர்களுக்கும் நிலம் கிடையாது. அவங்க எப்படி பிழைப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? எல்லாருக்கும் பயிரிட்டு சாப்பிடக்கூடிய உரிமை இருந்தது. ஆனால் இவர்களுக்கு அந்த உரிமை இல்லாமல் போயிடுச்சு, அந்த ஸ்லாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர்களை கவனிக்கிறதுக்குன்னு சட்டத்திலேயே ஒரு வழியை உண்டு பண்ணுறாரு. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் மற்றும் பரதேசிகள்,
இவர்கள் நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததை நினைப்பாயாக. 22 ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த கர்த்தருடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களை மனசில் வச்சுக்கிட்டு இயற்றப்பட்டது. பாலும் தேனை ஓடப்போது நல்ல ஆசீர்வாதம் வரப்போகுது, ஆனால் இவங்களை மறந்துடாதுன்றார். யார? திக்கற்றவர்களை, தாய் தோப்பம் இல்லாதவர்களை, விதவைகளை, பரதேசிகளை. அவர்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கத்தர் என்னையும் என் மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வச்சாரு ஸ்தோத்திரன்னு படுத்துடக்கூடாது. அவங்கள கொஞ்சம் யோசித்து பாருன்றார். ஏன்னா அவர்களும் என் கணக்கில் இருக்கிறாங்க, அவர்களும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களுடைய தேவைகள் சந்திப்பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீ இந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணணுன்றாரு. அது மூணு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறாரு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஒன்று என்ன சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்கிறாரு. வா 24:19 மறந்ததை எடுத்துகிட்டு வர, திரும்பி போகாது, அப்படியே விட்டு விடு. எதுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிக்கும் போட்டோம், அது அவன் வந்து எடுத்து சாப்பிட்டோம். கத்தர் நீ கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இப்படி செய்கின்றாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாருக்கும் கத்தர் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு இஷ்டம், ஆனால் ஒரு சல்லி காசு கூட ஈயக்கூடாதுன்றது தான் அவங்க பாலிசி. கஷ்டம், இஷ்டம் இருக்கலாம் ஆனால் கஷ்டம்தான். இஷ்டம் இருந்த என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே நான் கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய கட்டளையே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்படி கையிட்டு செய்யற வேலையெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. என்னைக்கெல்லாம் ஏழைக்கு இறங்குறோமோ, என்னைக்கெல்லாம் ஒண்ணு செய்யறோமோ, கொடுக்கிறோமோ, கர்த்தர் நம்ம பார்க்கிறார் பாருங்க. கையிட்டு செய்யற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவர். எதுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு முதல்ல நினைவில் வைக்கணும். நம்மகிட்ட நிறைய இருந்தால் நம்ம நிறைய கொடுப்போங்கிறதுனால தான் நம்ம ஆசீர்வதிக்கிறார். மூட்டை கட்டி மூட்டையில் உட்காந்துக்கிறவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார், ஒன்றும் கிடைக்காது, அதுக்கு யாருக்கும் கொடுக்கறதில்ல. பதுக்கிறவன நாட்டிலேயே பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க. இப்போல்லாம் பதுக்க முடியாது, கொடுக்கணும். ரெண்டாவது, ஒன்று கத்தர் கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்றார். ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க சொல்கிறாரு. நீங்களாம் அடிமையாக இருந்தீங்க, அப்போ உங்களை எவ்வளோ துன்புறுத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் மற்றவங்களை அப்படி நடத்தாதீங்கன்றார். ஏன்னா நீ பட்டிருக்க பாடு, அண்ட ஒரு குடிசை அரை வயிற்று கஞ்சின்னு வாழ்ந்துருக்கிற நீ அவன் இன்னொருத்தரை அப்படி பாடுபடுத்தாத, அவனை புளிஞ்சு எடுக்காத, கசக்கி புளியாத, அடிமையை போல நடத்தாத அப்படிங்கிறாரு. மூணாவது மோட்டிவேஷன் என்ன கொடுக்குறாரு, இது என்னுடைய கட்டளை. 22 சொல்கிறார், இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். மூணு மோட்டிவேஷன், ஒன்று கையிட்டு சிறை வேலைலாம் ஆசீர்வாதம் வேணும், ரெண்டாவது நீ அடிமையாக இருந்த நீ இன்னொருத்தன் அடிமைப்படுத்தாத, அதுலேருந்து கர்த்தர் ஒன்றை விடுவிச்சாரு. அதனால் கர்த்தர் அடிமைத்தனத்தை விரும்புறதில்லை, ஏழ்மைத்தனத்தை விரும்புறதில்லை, நசுக்கிறத கசக்கிறத பிழியிறத விரும்புறது கிடையாது. நீ யாரையும் நசுக்காத கசக்காத பிழியாதன்றாரு. மூணாவது, என் கட்டளை இது. உங்களுக்கு தெரியுமா, சரித்திரபூர்வமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி கட்டளைகள் பொருளாதாரத்தை குறித்து கொடுக்கப்பட்ட இப்படி பட்டில கட்டளைகளை பெரும்பாலும் இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றவில்லை. யூபிலி கட்டளை பற்றி வாசித்து பாருங்க. யூபிலி 25 லேவிராம 25 அதிகாரத்தில் எப்படி ஒருத்தன் போய் கடன் வாங்கினான சொத்தை வச்சு அதை கொடுக்க முடியலன்னா கூட 50 அவனுடைய சொத்தை நீங்கள் வச்சுக்கலாம், அவனுடைய அறுவடையை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அவன் வாங்கின கடனுக்கு அவனுடைய நிலத்தில் வர அறுவடையை விற்று சம்பாதிச்சுக்கலாம். 50 பிறகு அவனுக்கு 50 அதை திருப்பி தரணும்னு சட்டம் போட்டார். யூபிலி வருஷம் எக்காலம் ஊதும், எல்லாருடைய சொத்து அவனுக்கு திரும்ப கிடைக்கப்படும், அதுவும் அடிமையா போனவெல்லாம் திரும்ப வீட்டுக்கு ஃப்ரீயா அனுப்பப்படுவான். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வாஸ்து பாருங்க. இளையராம் 20 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யூபிலின்னு ஒரு சட்டம், எவனும் சொத்தையே இழக்க முடியாது. கர்த்தருடைய பாலிசி என்னன்னா, நான் கொடுத்தேன் சொத்தை, பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு போய் நான் கொடுத்தேன் அந்த சொத்தை. எவனும் புடுங்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, நான் கொடுத்தது அவனுக்கு தலைமுறை தலைமுறையா இருக்கணும்ன்றாரு. உங்களுக்கு தெரியுமாண்ணா, நீங்கள் போய் எந்த காமெண்ட்ரி வேணால் வாசித்து பாருங்கள், நிறைய பேர் சொல்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணவே இல்லை இஸ்ரவேல் ஜனங்க. ஏன் ஃபாலோ பண்ணல தெரியுமா? பேராசை. ஒருத்தன்ட்ட வீட்டையும் சொத்தையும் அடமானம் வாங்கி எழுதி வாங்கிக்கிறது, காசை கொடுக்கறது, அவன் தர முடியாமல் போகணுன்னு ஜவம் பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா வீடு அந்த அவன் கொடுத்த கடனை காட்டிலும் 5 பெருசாக இருக்கும். அதனால் அவன் தர முடியாமல் போனான் இந்த சொத்து நம்மளது ஆகிடுமேன்ற ஒரு ஆசை. கத்தருடைய கட்டளை எப்படிப்பா அதை எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு, கொடுத்துட சொன்னார், அந்த அறுவடையை மட்டும் அனுபவிச்சுக்கோ, மீதி கொடுத்துருன்னாரு. அதை கட்டளையெல்லாம் மறந்துடலாம், அதெல்லாம் தேவையில்லை. கட்டளையாவது கட்டளையாவது அப்படி தான் வாழ்ந்தாங்க.
அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தவன். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த கிளீனிங் லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணவே இல்லைன்றாங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் இதை பின்பற்றவே இல்லையா, ஓரத்தில் விடுனா விடுறது இல்லை, ஒட்டாமல் ஒட்ட வலிச்சிடுறது எல்லாத்தையும், மரத்தை உலுக்கி உலுக்கி மீதி இருக்கிறதெல்லாம் ஏறி பறிச்சிடுறது, விடுறதில்லை. திக்கற்ற பிள்ளையாது, பரதேசியாவது, விதவையாவது, எவனுக்கும் ஒரு நியாய பேச செய்யக்கூடாதுன்ற பாலிசி. அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி வாழுகிறவர்கள் மத்தியில் கத்தர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறாங்க. இவன் ஃபாலோ பண்ணலன்னா ரூத்தினுடைய கதியும் நவமியுடைய கதியும் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள். இந்த கிளீனிங் லாஸ், அதாவது சிந்தனதை பொறுக்கிக்கிறது, மீதமுள்ளதை எடுத்துக்கிறது, ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சட்ட திட்டங்கள் ஏழை எளியர்களுக்குமே வகுக்கப்பட்டது. அது என்ன பண்ணுதுன்னா, வேலை செய்யாமல் ஒருத்தனுக்கு மாதம் மாதம் காசு அனுப்பிச்சிருன்ற திட்டம் இல்லை இது. இது என்னன்னா, அவனே வந்து அவனே அவன் சொந்த அறுவடை ஒன்று நடத்திக்கிட்டோம், ஓரத்தில் அவன் அறுவடை பண்ணிக்கிட்டோம், அவன் பறிச்சுக்கிட்டோம், அவன் கிளீன் பண்ணிக்கிட்டோம், அவன் பொறுக்கிக்கிட்டோம். அப்போ என்ன ஆகுது, அவன் வந்து தான் வேலையை மறக்க மாட்டான், நாளைக்கு போய் விவசாயம் செய்கிறதுனா கூட வேலையை மறந்துட மாட்டான், உடம்பு வளையும், டெய்லி வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறான், சும்மா ஒன்றும் காசு கிடைக்கல, போகணும், பொறுக்கணும், எடுக்கணும், பறிக்கணும், அறுவடை செய்யணும், அப்போ தான் வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ரூத் அப்படி தானே பண்ணுறான், போய் வேலை செஞ்சு தான் கொண்டு வர்றான் சொல்கிறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ தான் குடிசைக்கு வந்தான்றான் சூப்பர்வைசர், இவ்வளோ நேரம் பொறுக்கிட்டு இருக்கான்றான். வரும்போது நிறைய அள்ளிட்டு வர்றான், ஏன்னா அவன் தாராளமாக தர்றான். அப்போ அவர்கள் வேலை செஞ்சு யாருமே எனக்கு வேட்டி கொடு சட்டை கொடு அப்படின்னு கேட்கறது இல்லை, அப்படி பழக்கப்படுத்தி விடுறாங்க சிலர்லாம் பாருங்க. சிலருடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கிறான், இந்த காசு தரேன், 500 தரேன், 1000 தரேன், 2000 தரேன், 4000 தரேன். ஆனால் உண்மையாகவே ஜனங்க வந்து வெட்கம் மானம் ரோஷம் உள்ளவர்கள். அவர்கள் வந்து வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. வேலை செய்ய வழி இல்லை, காசு இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தன் வந்து இந்த அவனுக்கு 5000 ரூபா தரேன்னா இவன் பின்னால் ஓடக்கூடிய அப்படிப்பட்ட தரித்திர நிலை இருக்குது பாருங்க. யாரும் வந்து சும்மா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க மாட்டாங்க. மானமுள்ள ஒரு மனுஷன் அப்படி கேட்கவே மாட்டான். அப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்க, வேலை கொடுன்னு கேட்குறாங்க, எனக்கு ஒரு பிழைப்பு கொடுன்றாங்க, என் திறமையை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்றாங்க, எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுன்றாங்க, நான் சம்பாதிக்கிறதுக்கு, என் குடும்பத்துக்கு சோறு போடுறதுக்கு எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுன்றாங்க. கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய மனசு, அப்படிப்பட்ட வழியை உண்டாக்கி தர்றது தான் கர்த்தருடைய மனசு. இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேணும் பாருங்க. ரூத்தும் நவமியும் வந்தப்போ போவாஸ் மட்டும் இதை ஃபாலோ பண்ணலன்னா என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்க. அவங்க வந்து ரூத்து வந்து இப்படி பொறிக்க முடியாதுன்னு சொன்னால், ஒன்று ரெண்டு வழி தான் உண்டு, ஒன்று பசி பட்டினியில் சாக வேண்டியது தான், இன்னொன்று இன்னொரு எக்ஸ்ட்ரீமு, இவனே ரொட்டியெல்லாம் சுட்டு அவள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். ஹலோ, அப்படி அனுப்பிச்சு என்ன தெரியுமாவும், நல்லா உட்காந்து தின்னு போட்டு, நாளைக்கு என்ன இன்னும் ரொட்டியை வரலையே பாரு, ஏன்னு கேளு, நேற்று அனுப்பிச்சார் இன்றைக்கி அனுப்பலையே அப்படின்ற மாதிரி பழக்கம் வந்துடும். டிபெண்டன்சின்னு வாங்க, அதுதான் மற்றவர்களை சார்ந்து வாழ்வது, உழைக்கிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை, அவன் ஏன் கொடுக்கல, போன மாதம் அனுப்பினார், இந்த மாதம் ஏன் அனுப்பலை, மாதம் மாதம் உதவித்தொகை வரணுமே ஏன் வரல அப்படிங்கிற அந்த கெட்ட புத்தி வந்துடுது பாருங்க. அதனால் பசி பட்டினிலையும் விட முடியாது, இப்படி உதவித்தொகை கொடுத்துக்கிட்டோம் இருக்க முடியாது. ஆனால் வந்து பொறுக்கி கொள்கிறதுக்கு, அறுத்து கொள்வதற்கு, வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தர முடியும். இருக்கீங்களா, ஒரு வாய்ப்பை தர முடியும். அந்த வாய்ப்பை தரும்போது அவள் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்க முடிகிறது, ஒரு கனத்தோடு வாழ முடிகிறது, அந்தஸ்தோடு வாழ முடிகிறது. யார்கிட்டையும் கையை நீட்டி வாங்கலை, நம்ம போய் உழைச்சோம், வேலை செஞ்சோம், நமக்குரியதை எடுத்துக்கிட்டு வந்தோம், அன்னைக்குரிய சம்பளத்தை கொண்டு வந்தோம், சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்கலாம். கர்த்தர் நம்ம அப்படி செய்யும்போது பாருங்கள், அப்படி போய் நம்மளால் என்றதை செய்யும்போது கர்த்தர் இந்த போவாஸ் மாதிரி சில ஆளுகளை ஏவுகிறார், நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு வாய்ப்புகளை திறந்து தரும்படியாக ஏவுகிறார் கர்த்தர். போவாசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பொறுக்கிக்கன்னு சொல்லல, அரிக்கட்டுகளை கொஞ்சம் போடுன்றான், வேணும்னே தரையில் போடு, மேலால் போட அவத்து ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்றான். அந்த அளவுக்கு போய் கர்த்தர் அவனை ஏவுனபடினால அவளுக்கு அளவு கடந்த விதத்தில் அவன் உதவி செய்கிறான்.
எப்படிப்பட்ட ஒரு மனதுள்ளவன் அவன் இருக்கிறான்றத கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ கேள்வி என்ன,

0: Praise God, Sister Dolly.
1: Praise Lord, yeah, praise Lord.
0: Go ahead.
1: நான் சிறிய ஜெபத்தோட ஆரம்பித்து சிஸ்டர் கருணாவுடன் ஆரம்ப ஜெபம் கொடுக்கிறேன். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களோட சமூகத்தில் எங்களோட பிரசனத்தை நாங்கள் எங்களுக்குள்ள கண்டடையத்தக்கதாக தந்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று மாலை ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்தில் நீங்கள் வெளிச்சமாக வந்து எங்களுக்கு புதிதான காரியங்களை, புதிதான அற்புதங்களை எங்கள் மத்தியில் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொண்டு அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைத்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன். அப்பா, எல்லா ஊழியக்காரங்களும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபியை கொடுத்து யாவரும் உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம். யாவரும் உங்களோட கருத்துல அப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவன் கூறி யாவரையும் அழைத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் கருணா சிஸ்டர் கருணா விடம் கொடுப்பேன். சிஸ்டர் கருணா ஆரம்ப ஜெபம் பாடலை எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுடைய இனிமையான குரலை கேட்கும் பொழுதே மகிழ்ச்சியா இருக்கிறது. வாருங்கள், வந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
2: காட் பிளெஸ் யூ டு சிஸ்டர். ஹலேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தகப்பனே, உமக்கு நன்றி. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதத்தின் படிகள். கர்த்தாவே, அந்த பாதத்தின் படிகளை நாங்கள் வாழும்படியாய் நீர் எங்களுக்கு குடியிருப்புகளை உண்டாக்கி தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஒரு காரியத்திலும் நீர் கர்த்தாவே சாத்தானுக்கு எதிராக கொடி பிடிக்கிறவராய் எங்களை காக்கிறவராய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக கர்த்தாவே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு தனி மனிதனையும் விடுதலையாக்கும்படியாய் நீர் எப்போதும் தூங்காதவராய் கர்த்தாவே. ஸ்ட்ரவெலிந்தவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறபடி எப்போதும் எங்களை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய தூதர்களை ஒவ்வொரு தனி மனிதனுக்கு நீர் உருவாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே, அதுக்காக நன்றி. அப்பா, கூட ஆணக்கூடிய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். என்னந்த அப்பனே, இன்றைய நாளிலும் தாளந்தை கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்பா, அவனுடைய சத்தியத்தை சொல்லுகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. சரணஸ்ரீபதற்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆயத்தப்பன் அவர்களோடு கூட நடக்கும்படி அழைப்பு கொடுக்கிறோம். சமூகம் அவர்களுக்கு முன்னாக கடந்து போகட்டும். குடும்ப காரியங்களை சந்திக்கட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவை ஆசீர்வித்து கொடுக்கும்படியாக ஆட்சேபிக்கிறோம். என்ன மகேந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நடத்துகிறவர் நீர் கர்த்தாவை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்களுக்குள்ள டோலிக்காக ஆட்சேபிக்கிறோம். அவருடைய குடும்ப தேவைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலனுக்கு ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, எல்லாவற்றையும் கைகூட செய்கிறவர் நீர். தொடர்ந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போகிற சௌரி கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம். ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் சுபாலங்கோக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பு நீர் கர்த்தாவே. கோட்டையும் மரணம் நீர். அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கிருபை எப்போதும் அவரோடு கூட இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்போ அதை அப்படியே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பெயர் பெயராக உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் உம்முடைய கிருபைக்குள்ளாக இந்த சத்தியத்தை சொல்லும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் அப்பா உண்மையுள்ளவர்களாக இருந்து தொடர்ந்து ஆப்தமாதாயங்கள் செய்யும்படியாய் ஆயத்தப்படுத்துகிறவர் நீர், அபிஷேகிக்கிறவர் நீர். அப்பா தகப்பனே, உம்முடைய கரத்திலே அவர்களையும் அவருடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். அன்றுவரே அப்பா, பின்மாட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் நீர் அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கடைசி காலங்களில் நம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் போது அநேகரை விடுதலையாக்கட்டும். அந்த ஊழியங்கள் பெருகப்பட நீர் உம்முடைய கிருபை அவர்கள் மேல் ஊற்ற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலே கழுவி சுத்தம் பண்ண அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த நீர் உதவியாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமாறுபடியை கொடுத்தல்ல வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, ஒருவனும் பாதாளம் போவதை நீர் விரும்புகிற தகப்பன் அல்ல ஆண்டவரே. அப்பா, பாவியின் மரணத்தை நீர் விரும்புகிறவர் அல்ல கர்த்தாவே. அந்த பாவியை ரட்சிக்கவே நீர் இந்த பூமிக்கு வந்தவர். அப்படியே ஒவ்வொரு ஊழியங்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனிமே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நகரத்தை பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. அவர்கள் செய்கிற தவறுகளை நீர் மன்னித்து இதுவரை வழி நடத்தினவர். அப்பா, தகப்பனே, செங்கடலை இரண்டாக பிளந்த போது கண்ணார கண்ட அந்த சந்ததி இன்றைக்கு கர்த்தாவே உமக்காக வைராக்கியமாய் அவர்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா மேசியா நீர் என்பதை அறிய முடியாதபடி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தெளிந்த கண்களை கொடுங்காண்டவரே. உண்மை அறியும்படியாய், ரட்சிப்பை காணும்படியாய் அந்த ஜனங்களுக்கு நீங்க போதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அயல் உள்ள ஒரு நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு உம்முடைய சத்தியத்திலே வந்து சேரவும் ரட்சிப்பை காணவும் அந்த ஜனங்களுக்கு ஊழியங்களை அந்த இடத்துல அனுப்பி அவர்களுடைய இதயங்களை குணமாக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. யுத்தங்களுக்கு தப்புவீங்க ஆண்டவரே. எல்லா பொருளாதார கஷ்டங்களிலும் இருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க. பிள்ளையான வழிகள் வழி நடத்துதல்கள் இருந்து விலக்கி காத்து கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய கரத்திலே அந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, கனடா தேசத்துக்காக நாங்கள் சுபிக்கிறோம். இந்த தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களும் நீர் அறிவை கர்த்தாவே. தகப்பனி, இந்த இடத்துல இருக்கிற எல்லா விக்கிற ஆராதனைகளும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் பெருகட்டும். அழுகை செய்கிறவர்கள் உமக்கு பயந்தவர்களாய் இந்த தேசத்தை ஆளும்படியாய் அப்பா தொடர்ந்து நடத்துங்க. இந்த தேசங்கள்ல நடக்கிற எல்லா கலவரங்கள் போராட்டங்களிலும் இருந்து விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்களும் கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆளுகை செய்கிறவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த தேசத்தை சீரழித்து போடாதபடி, புரட்சிகளை ஏற்படுத்தாதபடி அப்பா எல்லா புல்லாங்கானவனுடைய அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செயல்படும்படியா அந்த இடத்திலே ஊழியங்கள் பெருக வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவர், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணுகிற ஆவிகளை பகுத்தறியும்படியா அந்த ஜனங்களுக்கு நீங்கள் கர்த்தாவை போதிக்கும்படியாய் அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவென்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா அந்த வேலையாட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க கட்டளையிட்டபடி அந்த இடத்துல ஊழியங்கள் பெருக பண்ண வேண்டுமாக மீண்டும் கர்த்தாவை அந்த தேசம் அழிந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ள. இனத்துக்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறது ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கருவிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்கள் செய்கிறவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.

0: Praise the Lord, sister.
1: பேசலாம் சிஸ்டர். அருமையான பாட்டை பாடலை பாடி கர்த்தரே நாமத்தை உயர்த்திங்க ஜொபித்து அழகான பாட்டை பாடினீர்கள். நன்றி சிஸ்டர். இன்னும் அதிகமாக கர்த்தர் புதிதான பாடலை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
0: May
1: ஆமென்.
0: God
1: ஆமென்.
0: bless you.
1: ஆமென். நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு அன்போடு சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் ஜெபித்து துதி ஆராதனை பாடல்களை எடுத்து தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். பிரைஸ் த லார்ட். நன்றி. மே யாவரும் அழைப்போம். பிரைஸ் த லார்ட் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். ஆமென்.
0: Praise the
1: வாருங்கள்,
0: Lord.
1: அந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி சிஸ்டர். காட்
0: Amen,
1: பிளெஸ் யூ.
0: Amen. நன்றி தகப்பனே, உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருக்க. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லவரே, மகத்துவமான தேவனே, உம்முடைய நாமத்தையே உயர்த்துறோம். இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களில் அவருடைய பலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான இந்த தேவன் அவரை தந்தருளினார். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்தியபரனான தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார். வானொலியை இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கேட்கக்கூடியதாக இந்த தேவன் நீர் செய்கிறீர். ஆவியானவர் தாமே அந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சம் அண்ட அந்த வெளிச்சத்தில் வாழுகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அந்த வெளிச்சம் தான் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இந்த இடத்திலுமா ஒவ்வொரு வார்த்தை கூடாக ஒரு ஒவ்வொருத்தரையும் தொழுகிறதுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நன்றி. நன்றி.

தாகத்துக்கு திராட்சை ரசமும் கொடுத்து தாயை போல் என்னை அணைப்பவரே. தாகத்துக்கு திராட்சை ரசமும் கொடுத்து தாயை போல் என்னை அணைப்பவரே.

போல என்னையும் மனைத்திடும் தேவம், உம்மார்வில் சாய்ந்த ஜோவானை போல என்னையும்

0: பின்பற்றி வருவேன். ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நான் எங்களோடு பகிர்ந்து கொள்ள போற வார்த்தை தேவனுடைய தியானத்துக்கான வசனம் ரோமர் 10:9-10 வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோல் என்று எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோல் என்று எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படும். அப்ப எப்பொழுதும் அந்த வாய் வந்து அவற்றுடைய ரட்சிப்பை நாங்கள் எப்பவும் பிரசித்தப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிவி. அப்ப நித்திய வாழ்வு தேவனின் அந்த பரிச காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மனிதனாய் வந்து பாவமற்ற பூரண வாழ்வை வாழ்ந்தார். அவர் அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் சிலுவையில் அறியப்படவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இறுதியில் நமக்காக பாவமாகி சிலுவையில் மரித்தார். நமக்காக பாவமாகி சிலுவையில் மரித்தார். அப்ப கல்லறையிலிருந்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்தார். அந்த நேரத்திலிருந்து இந்த பூமி பழைய நிலைமையில் இல்லை, எல்லாமே புதிதாக்கப்பட்ட ஒரு புது யுகத்தை இயேசு ஆரம்பித்து வைத்தார். இப்பொழுது ஆண் பெண் குழந்தைகள் யாவரும் தேவனோடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மட்டுமல்லாமல் தேவனை அறிந்து கொள்ளவும் முடியும். மனிதனுடைய இருதயம் மறுரூபமாவதே மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. அந்த மகத்தான ரட்சிப்புக்கு இருதயம் மாற வேணும். அப்ப ஒரு புதிய சிருஷ்டி என்ற இப்படி ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாரும் வந்து மற்ற தேவனோடு ஒப்புரவாக்க அவைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே தவிர ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் செய்து முடிச்சது. அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிவிடுகிறோம். எங்களுக்குள் இருக்கும் எங்கள் ஆவி மாறிவிட்டது. இந்த வசனம் எங்கள் சரீரத்தை புதிதாவதை பற்றி பேசவில்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட முன் எப்படி இருந்தோம் என்றது முக்கியமல்ல, ஆனா தேவன் எப்ப எங்களுக்கு அந்த ரட்சிப்பை தந்தாரோ அதுல இருந்து நாங்கள் பழையவை எல்லாம் என்னென்ன சில நேரம் குற்ற உணர்வுகளாக போறோம். நாங்கள் அதை செய்த நாங்கள் முந்தி அப்படி செய்திருந்தோம், அப்ப அந்த ரட்சிப்புக்கு பிறகும் அந்த அந்த பாவம் பின்தொடரும் அப்படியான சாபத்துக்குள்ள. ஆனா அவர் பாவ சாப ரோகம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்த ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, ஒரு சில நேரம் பாவ குற்ற உணர்வுக்குள்ளாக நாங்கள் போறோம். ரட்சிக்கப்பட்டாயிட்டு தான், ஆனா இப்படி இருக்குமோ அது பின்னிட்டு வந்த சாபங்கள் அப்படி என்று. ஆனா சகல சாப பாவம் எல்லாவற்றையும் அவர் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி அவர் பாவம் அறியாத அவர் எங்களுக்காக பாவமானார். அப்ப அந்த எல்லா சாப பாவ எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்கள்ல எங்களை ஒரு புதிய சிருஷ்டியாய் நாங்கள் பழையவைகள் இல்லை ஏன்னா அப்படியாக நாங்கள் வாழும் போதுதான் எங்களுக்கு அந்த பழைய நினைப்புகள் இல்லாட்டிக்கு நாங்கள் எப்படி புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருதயத்துல நாங்கள் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாரத்தை அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி கொடுத்திருக்கிறார் என்றா, ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு தகப்பன் எப்படி ஒரு நல்ல ஈவை கொடுத்துக்க அறிந்திருக்கும் போது மாமிசத்தில் உள்ள தகப்பன் பரம தகப்பன் நல்ல ஈவை கொடுக்கிறது அதிக நிச்சயம். அப்ப அவருக்குள்ளதான் அந்த எல்லா விதமான புதிதான எல்லா சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்கள்ல நாங்கள் சந்தோஷமா சமாதானத்தோடு இருக்கிறோம் வாழறோம். அப்படியாக இந்த வார்த்தைக்கூடாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் ஆண்டவர் மக்களாக ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளை கொடுத்து துதி பாடல் செய்து அருமையாக ஜெபித்திருங்க சிஸ்டர். கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படவனும் தேவனுக்குள் நீதியாக்கும்படியாகவே எங்களை கர்த்தர் அழைத்தவர் அழைத்தவர் உண்மை உள்ளவரின் அதிகமாக எங்களை அவர் அன்பில் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாக அவர்கள் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பெல்லனையும் கிருபையும் அன்பையும் கொடுக்க வேணும் என்று ஜெபிக்கிறேன். நன்றி சிஸ்டர். அருமையாக கர்த்தர் நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். God bless you. Amen.
0: Thank you, sister. உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தையை தேவ ஞானத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். நன்றி எஸ்வி, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் மேரி தங்கலிங்கம் அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் அருமையான கவிதையை கொண்டு பகிர்ந்து கொடுக்க போகிறார்கள். கவிதையின் தலைப்பு முழுமையான அர்ப்பணம். முழுமையான அர்ப்பணம் அந்த கவிதையை எடுத்து வர போகிறார்கள். சகோதரி மேரி தங்கலிங்கம் அவர்களை யாவரும் அன்போடு அழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர்.
2: வரையில சிஸ்டர், நான் வரையில.
1: ஓ ஓகே ஓகே.
2: நீங்க ஜெபிங்க.
1: நக்க நன்றி. நான் ஊழியர்களுக்காண்டு ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் என்று மாறாதவரே, நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக உங்களுடைய சமூகம் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரக்கூடியதாக அறியக்கூடியதாக உங்களுடைய ஞானத்தை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஊழியத்தில் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்கள் பேர் சொல்லி அழைத்தவர்கள் ஐயா, நீங்கள் பேர் சொல்லி அழைத்தவர்கள் அந்த ஜீவ புஸ்தத்தில் எழுதி வைத்திருக்கிறத அப்பா அவர்கள் அறிந்து இன்னும் அதிகமாக உங்கள் மேல் அன்பு கிருந்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அவர்களுக்கு புதிதான பலனை சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கமம் வாழின் நித்திய வெளிச்சத்துல வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாவரும் அவர்கள் ஊழியக்காரர்கள் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வானொலியை திறந்து கொடுத்து அப்பா இதை நடத்துறவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் எப்போது எந்த காலத்திலிருந்து இதை நடத்தி கொண்டு வர்றார்கள் அப்பா, இது உங்களோட கிருபை, உங்களோட கிருபை, உங்களோட கிருபை மட்டுமே அவர்களை தாங்கி நடத்த முடியுமா இருக்கிறது. ஆனா பிள்ளை இந்த நத்திய வெளிச்சத்துல நீங்க வந்து நான் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்க ரத்தத்தின் கீழே மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமேன். அவர்கள் வரும் ஆசிரியர் பாடலை பாடுகிறேன்.

0: ஆமே,
1: ஆமென்.
0: சிஸ்டர்
1: கர்த்தரே,
0: தோனி வந்து
1: மக்களே, நாங்கள்
0: தட்டணும்.
1: துதிப்பதற்கு அவர்கள் கொடுத்த அழைப்புக்கு பாத்திராக நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாக அவர் கிருபையில் தாங்கி நடத்துவதற்கு அவருடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று கூறி ஜெபித்து அவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி நன்றி, காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென். இப்போது சகோதரி மேரி தங்கலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிரேசுலா சிஸ்டர்,
2: Praise the Lord, sister. Praise the
1: ஸ்ட்ரேஸ்ல
0: Lord.
1: வேறுங்க சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்கள் கவிதையை எடுத்து வர போகிறார்கள். அவர்கள் கவிதையின் அவர்களுடைய கவிதையின் தலைப்பு முழுமையான அர்ப்பணம், முழுமையான அர்ப்பணம். ஆமேன். அருமையான அருமையான தலைப்பா இருக்கிறது, அருமையாக இருக்க போகிறது. ஆனால் அப்படியா சிஸ்டர், நாங்கள் ஆவலோடு காத்திருக்க உங்களுடைய கவிதையை பகிர்ந்து கொடுப்பதற்கு வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி
2: நன்றி
1: சிஸ்டர்,
2: சிஸ்டர், நன்றி நன்றி. ஆமேன். தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபிகளுக்காக நன்றி சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். பற்றி எரிந்த விசுவாசம் இன்று குளிர்ந்து போய் கிடக்கிறது. விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற நாம் அழைக்கப்படுகிறோம். கொஞ்சம் அனல் ஊட்டப்பட வேண்டும், எரிய ஆயத்தமா. அதனால் தான் முழுமையான அர்ப்பணம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன். என் அன்பு உறவுகளுக்காய் முள்முடி சூடியவருக்காக வாழ வேண்டிய நாம் சுயமாக முடி சூட்டி முள் மரங்களாகி கிறிஸ்தவத்தை அழிக்க கூடாது. 300 வீரர்கள், 300 எக்காளம், 300 பானைகள், 300 தீவட்டிகள், இவற்றால் 135,000 பேர் கொண்ட படையை வெல்ல முடியுமா? முடியுமே. மனிதரால் கூடாததுதான் தேவனால் கூடும். இருளில் உலக போர் செய்ய அழைக்கப்பட்ட நாமும் செய்ய வேண்டியது இதுதான், முழுமையான அர்ப்பணம். உடைக்கப்பட்ட பானைகளாக நாம் ஊற்றப்படும் போது வெளிப்படுவது பற்றி எரியும் தீப்பந்தங்கள் அல்லவா? கர்த்தரின் கரத்தில் வாளாக இருப்பது நாமாக இருப்போம். என் சொந்தங்களே, என் அப்பனே, வெறுத்து வாழ்வதல்ல வாழ்க்கை, உம் வார்த்தையின் அர்த்தங்களை புரிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆயத்தம் மற்ற ஆயிரங்கள் எதற்கு? மன ஆயத்தம் உள்ள ஓரிருவர் போதுமே இந்த உலகம் தேவனின் பலத்த கிரிகைகளை காண. அந்த தேவன் இப்போது எங்கள் தேவன், எப்போதும் நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்திருக்கிறார். நாம் தான் அவருக்காக இல்லையே, இனியாவது எண்ணிலை மாறுமா? என் சொந்தங்களே, ஆலோசனை அளிப்பவர் எவ்வளவு பெரிய ஊழியனாக இருந்தாலும் வேத வசனத்துக்கு நமது அழைப்புக்கு மாறாக தோன்றுமாயின் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து வாழ வேண்டும். தேவன் பயன்படுத்தும் மனித கருவிகளும் துலக்கப்பட்ட ஆயுதங்களே. பாவ துருவில் கிடந்த மனிதரை துரு நீக்கி தேவன் பயன்படுத்துகிறார். ஆவி நிறைவில் வாழாதவர்கள் வாழ்வு போரில் வெல்வது இல்லை. ஆவியானவரால் நிறைந்தவர்கள் அனல் அடைவர்கள், பொங்கி எழுவர், தேவ சித்தம் செய்து முடிப்பர். ஆவி நிறைவில் பாசாங்கு செய்வோரை கைதட்டுதலும் மார்பறிப்பும் காட்ட முடியும். மன எழுச்சிகளுக்கு ஆவி நிறைவு என்று அபத்தமாக கூறுவது இன்று சகஜம். கத்தியை அல்ல, வாழ்க்கையை தீட்டவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நடுநிலை என்ற போர்வை நமது சுயநலத்துக்காக பயன்படுத்த கூடாது. நமக்கு எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாது. எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கி வாழ்வோம் என துறவு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் மனிதனை பகுத்தறிவுள்ள முதுகெலும்புள்ள உயிரினமாக படைத்தது நீதிக்காக நிமிந்து நிற்கத்தான். நெருக்கடியின் போது வலையில் ஒளிந்து விடுவதாயின் முதுகெலும்பில்லாத பிராணியாக படைக்கப்பட்டிருந்தால் போதுமே. என்ன, நமக்கு முதுகெலும்பு இருக்கிறதா? சற்று தடவித்தான் பாட்டு தெரிந்து கொள்வோமா? இன்றே நாம் என் அப்பா, எனக்குள் இருந்த நிழலான நியாயங்களை தொலைத்து நிலையான நிஜம் தந்தவர் நீதானே ஐயா. ஆன்மீக வாழ்வில் வீரர்களாய் இருப்போம். இருளுக்கு எதிராக போர் முரசு கொட்டு அணி சேருவோம். இல்லை, நமக்கு வேறு வேலை இருக்கிறதாயின், நமக்கு ஆன்மீக வீரம் இல்லையாயின் நம்மோடு தேவனுக்கு என்ன வேலை வேண்டி கிடக்கிறது? கிருபையின் மாலை வாசலில் நிற்கும் நாம் அடைபடுமுன் அறிவிக்க வேண்டியதை அறிவித்தாக வேண்டும். கிருபையின் மாலை வாசலில் நிற்கும் நாம் அடைபடுமுன் அறிவிக்க வேண்டியதை அறிவித்தாக வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கவே நாம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை நாள் தான் வேண்டும் நமது தூக்கம் கலைய? கர்த்தரின் உத்தம பணியில் அவசரத்தை புரிந்து கொள்ள இன்னும் எத்தனை நாள் செல்லும் என் அன்பு உறவுகளே? தேவதாசனுக்காக தூக்கு மரம் தயாராகிய வேளை நாம் தேவன் சும்மா இருப்பாரா? தூக்க நினைத்தவனை தொங்க விட்டவரல்லவா நம் தேவன். இன்றும் அதிகாரங்களால் அடுத்தவரை வீழ்த்த நினைப்போரே, அவை உங்கள் கழுத்துக்கான கடும் மரங்களே. நிலவினை பிழிந்து நெருப்பிலே சூடு செய்து வழங்கிய வார்த்தைகள் சில இது எனக்கும் சேர்த்துத்தான். வேத புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு தரிசனம் காண்போரை நாடி நடப்போர், விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைப்போர் ஆவர். விசுவாச வாழ்வில் முன்னேறும் போது மற்றவர்களின் ஏளனங்களில் விழாமல் எதிர்த்திசையில் துள்ளி முன்னேறும் நீங்களாக வாழ்வாற்றில் வெற்றி பயணம் தொடருவோமா என் சொந்தங்களே? ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் தீர்க்கர்களாகவே வாழ்ந்தனர், புதைந்தனர். இனி பூமியை பிளந்து புறப்படுவர். செத்து விழும்பறை சிலர் மனம் திரும்புவதே இல்லை. செத்து விழும்பறை சிலர் மனம் திரும்புவதே இல்லை. பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் முன் பயந்து விரைப்பவன் கர்த்தரின் படை வீரன் அல்ல. வாழ்க்கையால் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையாலும் நச்செய்தி அறிவிக்க வேண்டும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். எங்கே சேனைக்குள்ளே பாயும் வீரர்கள் என்று, மதிலை தாண்டும் தீரர்கள் எங்கே? உத்தம கிறிஸ்தவன் உலகுக்கொரு அறை கூவல் என்பேன். மறுக்க முடிந்தால் முயலுங்கள். மனிதனாக பிறந்தோம், பயனின்றி அழியக்கூடாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுவோம் என்றும். இன்று நமது தரிசனங்கள் எங்கே? அல்லது இன்னும் ஒரு அழைப்புக்காக காத்திருக்க வேண்டுமா இனியும்? இன்னும் ஒரு அழைப்புக்காக காத்திருக்க வேண்டுமா இனியும்? என் அப்பனே, மண்ணில் தோன்றும் மாயங்கள் கண்டு மசியாமல் பின்னை கடந்து சென்று விண்மீன்களை கொண்டு வருவேன் உமக்கான கவிதையில். மௌனம் தாண்டிய என் புன்னகையில் புதைந்திருக்கும் ஏக்கமே இக்கவி. மௌனம் தாண்டிய என் புன்னகையில் புதைந்திருக்கும் ஏக்கமே இக்கவி என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான கவிதையை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புதிதான கவிதைகளை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பையும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி.
2: நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி.
0: Yes, please call Sister Grace.
1: Amen. Yes. Now we are going to invite Sister Grace Sinclair. She's going to come into our ministry, Nithya Valicham, first time. So let's all invite her with love and grace. All of us, let's invite her. Sister Grace Sinclair. Hi. Praise the Lord, Sister. Come. And we are very excited to listen to your word. And anxious and
3: We want your words to be like blessed, and we are really, really excited. So we wanted you to come and share your word, and let the God's name will be glorified. Thank you, and come and bless us in Jesus' name. Amen.
4: Amen. Thank you so much. I'm glad to be here. It's an honor to speak with you all. And many of us have never met before, so I wanted to tell you some things about me. First is that I work for an organization called Young Life, where I get to outreach to teenagers in Canada in a town called South Surrey or White Rock. And so that's where I get to work, and it's a great job. A couple things about me is that I grew up in Thailand. I spent 13 years there, and so my parents were called to be missionaries there when I was 5 years old. And then I came back to Canada when I was 17 to go to university. And I think growing up in Thailand truly showed me what it means to love the community around you and how to be someone in people's lives that point them towards Jesus. I got a lot of experience talking to people and sharing about Jesus in a country that is predominantly Buddhist. And so that is what I love to do. And so I'm grateful now that I get to do it in Canada as well. And part of being a missionary for Young Life is that I get to talk to teens about who Jesus is. And it's a great way for them to hear in a very dark time in their life of what it means and who God is and who God created them to be. And so if you've never heard about Young Life before, Young Life is a nonprofit youth organization that earns the right to be heard with teenagers who typically are unchurched. So these are teenagers who have never gone to church before. And this basically means that we get to go step into their lives, be mentors, and demonstrate what a friendship with Christ actually looks like. And so once a week, we have this thing called Young Life Club, and this is where we get together. We have fun, but also we just get to tell these teenagers about Jesus and what it means to have a relationship with Jesus Christ in their lives. And I think maybe if we think back to when we were in high school, so when you were a teenager, and maybe for you, being a teenager was fun. It was easy. You had a lot of friends, or maybe it was hard. There was a lot of really hard things going on. Friendships were hard. And you have a lot of emotions and feelings, and you're learning how to be independent, but you just don't know really who you are. You know who your parents made you to be. You've heard a lot about growing up as a child, who you should become, but you're trying to figure out, what do I want to be in this life? Like, who am I? And this is where we get to come in as Young Life leaders and be like, hey, there is a God out here that has created a life for you. He loves you, and your identity doesn't need to be in friendships, in social media, in school. Your identity is in Christ Jesus. And so that is what we get to offer these teenagers in a way that when I was in high school, I never got offered that. And so that is something that is so special. And so through these teenagers, they are able to learn about Jesus Christ, and then they get to pour back into their communities and tell their friends about who Jesus is. And so these teenagers are also learning how to be missional and be missionaries at a young age and in their own communities. And that is a big calling, but it's a calling that we all have on our lives. We aren't just called to stay small and not talk about God, but we're told to go and preach the word to everyone. And so we are telling these teenagers that they can do that at their age too. You don't have to be old. You don't have to be an adult. You can start young. And so that's been really exciting to see God at work in these teenagers' lives. And it's something that I've noticed that teenagers, when they're able to learn what it means to live with purpose and life, they want to stick around in the church. They don't want to leave. They don't want to go and explore other religions or other things, but they feel that purpose. They have their identity in Christ, and they want to stick around in the church. And so that's why I also see it to be so important. And so that's just one way that I get to practice this. But I was thinking about speaking here today, And I thought, you know what? You know, we hear lots of times, oh, well, missionaries do that. That's for missionaries. But really, I think that Jesus calls all of us to live this life too, to reach out to people who are outcasts, to reach out to people who are not included in our group circles, even in the church sometimes. And so I was like, where do we get to see this? But we get to see this in the life of Jesus. And Jesus sets a very clear example of what it means to go and reach to the people who are lost. And there's lots of times where back in the day when Jesus was doing this, that it made people turn their heads and think, like, why would Jesus want to talk to that person? They aren't liked by anyone else. No one else wants to give them any time to talk to them, and no one else cares for them. And this is why Jesus was so different than everyone else. He wasn't just like everyone else in his society, but he saw people who were overlooked and ignored, and he wanted to go close to them and made sure that they felt loved and cared for. And so that's why I really think it's important that we do the same thing in our lives today. And so if you have your Bible with you, you can open your Bible to Mark 25 or Mark 5, 25 to 34. This is the story. So that's Mark 5, 25 to 34. This is the story of Jesus with the bleeding woman. And we get to share a lot of these gospel stories in Young Life with our teenagers. And this really just shows who the character of Jesus is. And so I really like this one. So you can read along with me. Mark 5, 25 to 34. The word says, "And a woman was there who had been subject to bleeding for 12 years. She had suffered a great deal under the care of many doctors and had spent all she had. Yet instead of getting better, she grew worse. When she heard about Jesus, she came up behind him in the crowd and touched his cloak, because she thought, 'If I just touch his clothes, I will be healed.' Immediately, her bleeding stopped, and she felt in her body that she was freed from her suffering. At once, Jesus realized that power had gone out of him. He turned around in the crowd and asked, 'Who touched my clothes?' 'You see the people crowding against you,' his disciples answered, 'and yet you can ask, who touched me?' But Jesus kept looking around to see who had done it. Then the woman, knowing what had happened to her, and came and fell at his feet, and trembling with fear, told him the whole truth. He said to her, 'Daughter, your faith has healed you. Go in peace and be freed from your suffering.'" So we read this passage of the bleeding woman, and we realize that we don't actually know too much about this woman's life. All we really know is that she had been bleeding for 12 years. And when she had tried to get better, she went to different doctors. She had different people trying to figure out what was wrong with her. And it says that year by year, it got worse. So every time she was trying to get better, it would just get worse and worse. And when we think about what life was like in ancient Israel, really they didn't have an understanding that this wasn't a contagious disease. They didn't really understand what was wrong with this woman. They just knew that she was sick. And so if you were sick, no one else wanted to get sick from you. And so because of that, if you had any sort of illness going on in your body, you were immediately isolated, ignored, and sometimes you were even kicked out of the town. And so this woman had spent 12 years of her life being shamed and excluded and just suffering because she was trying so hard to get better and she was just getting worse and worse and worse. And I think she probably, we don't know, but she probably had very little hope left. And she might have thought, well, this is just how the rest of my life is going to have to be. I'm just going to be sick and no one is going to want to be around me. But this woman hears that Jesus is coming into her town, and she doesn't really understand. No one really knows who Jesus is or that he's the God of the universe at this time. She just knows that he has been going around and performing miracles. And so she is thinking, if I just try this last thing, maybe this will help me. And so she's in this crowd But her condition, the sickness that she had, because no one wanted her around, no one wanted to get sick from her, her condition would have prevented her from touching Jesus or even being in the crowd. Everyone, if they saw her or knew who she was, they would say, get out of here. But she is brave. She goes through with her plan and she reaches forward and she touches Jesus' cloak. And immediately Jesus knows that his power has healed someone. And so he asks his friends, the disciples, and they're so confused. They're just like, Jesus, there's a whole crowd of people. Everyone is touching you. And Jesus knows. He's like, no, I have just healed someone. And so he's looking around to see who has just been healed. He's looking for the reaction. And so he's looking around, and the woman, she knows that she could be put to shame for this, or even told, like, you should have never done this, maybe even put in jail. The woman steps forward, not knowing what Jesus' reaction is going to be, and she says that she did it. And he hears her say what she did, and she had probably been longing to hear what Jesus says next. He says, daughter, your faith has healed you.

0: he was known because he cheated people out of their money. He scammed people. He was taxing people way more than they needed to be taxed so that he could give a little bit to the Roman government and then he would pocket the rest of it. And so he was working for the Roman government in Israel, which would have been like betraying your own people. He was working for a government that was not kind to the Israeli people. And so basically, if you worked as a tax collector, no one wanted to be your friend. And so when Jesus says, "Zacchaeus, I want to go to your house," all the people in the crowd start to grumble with judgment. And they're thinking, "No way. The guy who claims, this guy, Jesus, who claims to be God, wants to spend time with a tax collector. Nobody likes them." And suddenly, Zacchaeus has this revelation as these people are grumbling and complaining that Jesus would want to hang out with him. And he's realizing this Jesus knows me by name. Something is changing in his heart and in his mind. And so he tells the crowd, "No, don't worry. Anyone that I have cheated their money, not only will I give that money back to them, but I'll pay back four times the amount." And the change of character in Zacchaeus can seem so sudden. Like, where did that even come from? But really, when we think about it, we think that Zacchaeus would have been someone that no one wanted to be friends with. So he probably didn't have any friends. He was so isolated and dismissed from the community around him. And he would have just been like, "Okay, this is my life. I steal people's money. I get more money. I just want to be rich. I want to be greedy. This is what I want to do." But there was something that was changing in Zacchaeus's head because he went out of his way to see Jesus. There was something probably already stirring in his heart that he wanted to go see this guy who was claiming to be God. And so then when Jesus calls him by name and says that he wants to spend time with him, something clicks in his brain. Like this simple interaction, just like how the bleeding woman had her interaction with Jesus. He would have felt in his heart so loved and seen and known that Jesus would want to come hang out with him. And so he changes his whole life. He realizes he's done so much wrong and he doesn't want to do that anymore. And Jesus really reminds us what he's all about, because in verses 9 and 10, Jesus said to him, "Today salvation has come to this house because this man is a son of Abraham. For the Son of Man came to seek and save the lost." He reminds the crowd that Zacchaeus, even though he's hated and people do not like him, Zacchaeus is also a son of Abraham. That he's made mistakes in his life, but that he can also receive salvation. And this last sentence is really what it's all about. For the Son of Man came to seek and save the lost. Because there are so many passages in the Bible where Jesus continues to go out of his way to interact with people where they were just seen as less than or excluded or judged. And in every instance, Jesus sees them for who they truly are and reminds them that the kingdom of God was created for them too. And when we think of our own lives, we may not know someone like Zacchaeus or the bleeding woman, but I'm sure there's so many people in your lives or in your community who have been pushed to the side. They're ignored, they're hated, people don't want to spend time with them. And you might be thinking of your own life, like maybe there is someone in your life who sometimes is hard to love because their personality is so different than yours, but they still deserve love. Or maybe there is someone like a person in your church or at work who doesn't have a lot of friends, but is really trying to create community and just doesn't know where to look for it. Or maybe you have someone in your life that is really struggling because of anxiety or depression, and they just don't know how to get out of that dark place. All these people can feel so alone and not know where to go. They don't even know that there is a Jesus out there or a God out there that loves them and wants a better life for them. And you see, we as the church, we're called to live like Jesus, to be the hands and feet of Jesus in our world today. And so it's really easy to come to church on a Sunday and feel really closely connected to God, or even today on a Monday. But in all reality, I feel like the moments that we feel most intimately connected to God is when we get to dive into someone's life. And for me, this looks like spending time with a teenager who is struggling in their life, thinking that they are unlovable and that I'm just there reminding them that God sees her and loves her and created her beautifully in his image. And I also get to work with teens who have disabilities, and they have firsthand experience of what it looks like to be pushed out or looked down upon. And it's really through the work of the Holy Spirit that they realize too that they are loved and known by Jesus, that they are also called with purpose and belonging. And there are so many moments where I get to see teens who experience this for the first time and their lives are changed. And I think that is just the wonderful truth of knowing Jesus Christ and having a relationship with him. But I want us to think about what that means to us, to you maybe, in your own life. What about the people that you get to work with? Who are the people outside of the walls of your church community or your Christian friends that are searching for a God that sees them and loves them? So even if you aren't a missionary, and if you're just working an office job, construction job, doctor, nurse, whatever you do as your career, we are all still called to live missionally in our communities today. And so I think it's best if we think of these couple questions and just think of them throughout this week. The first question is, who is someone that I need to love and care for today? So that is someone in your life, maybe that just needs to see your love so that they can also experience Jesus's love through you. And who is someone in my world, like Zacchaeus or the bleeding woman, who is someone that is struggling in my world around me today? And how can I show them Jesus's love? And how can I begin to tell them about the creator of the universe, about who God is? And so I think it's really important that we continue to talk to people outside of our Christian faith, that we continue to tell people about who Jesus is, and we get to tell them that there is Christ Jesus who loves them and died for them and wants them to have this new life, that all the messy things in their life, the mistakes that they have made, just like Zacchaeus, are gone, and that they get to have this new relationship with Christ and that all of their mistakes are forgiven. And yeah, I just think it's best if we keep going to the people who have never felt included or loved, and that we can continue to be just like who Jesus called us to be. And so that's all I have to share today. I'm going to pray for us. And yeah. Okay. God, Jesus, we just thank you for you dying on the cross for us. We thank you that you came to earth to show us how to live a life in your example. And so I just pray that we would be people that love people who are hard to love, love people that are not just Christians, that we continue to show people what it means to have a relationship with you, to live in their lives and tell them that they are loved, and tell them about the fact that, yeah, you did die for them and that you love them and that you rose again, and so that they get to have new life. And so we just pray all of this in Jesus' name. Amen.
1: Amen, amen. Praise the Lord. It was marvelous and beautiful and bountifully you have shared the word, and it was so gracious to share among the adults and disability people. That touched my heart because I worked as a nurse and I know how hard to bring them to the Lord, and it is so difficult. But this is a gift from God has given you, and give, like, he will bless you more and more. And I'd be really thankful for you to come and share your word at this time and really appreciate it. I wish God will bring you more and more to Sangamam, this ministry, Nitya Vanisham ministry. And we love you and God bless you. We are really, really blessed because the issue of blood with that lady was issue of blood. How that God has touched it. She went and touched the hem of the garment and he was able to heal. And the other one also, like he climbed up to the tree. He wanted to really want to love the Lord and come and touch him. And those words are so marvelous. The questions you asked was, who is the in our community, who is the one that he want to love the Lord, and who is the one is waiting? There is no love, no care, and longing to have to get some love. But that is also, and the other one you said, who is the one is struggling through their troubles, like struggling through difficulties like cancers, I cannot believe that was because my friend went through that. And that time they need somebody to hold their hand, need somebody to be there for them. So that's the time that Jesus goes and comes in the middle of mist and then heal them. So thank you very much, Sister Grace and Sinclair. We wish you all the best for you and God bless you. We wish you to come again and share more. Thank you so much and may God bless you. Amen. Thank you. God bless. Amen.
2: Thank you, Sister
1: Amen.
2: Grace. Thank you very much. God bless you on the ministry. You have managed, we are connected 97 radios in the world, everybody listening. So next Monday, I'll see you next Monday, the same time, you come and preach the word of God. Okay? Tell
0: Thank you for having
2: Milka.
0: me.
1: Amen. You're
2: Milka's
1: welcome.
2: Milka gone?
0: She's
2: Milka is
0: not,
2: the.
0: she could not come today.
1: Oh,
2: Okay.
1: okay. Thank you so much.
2: Next Monday, the same time, see you. God bless you and your ministry. Amen. Amen.
1: Amen.
2: Thank you.
1: Now.
2: Amen.
1: Oh, sorry. Okay, yeah.
2: Amen. நன்றி. தொடர்ந்து நாங்கள் அருள் விவேகானந்தன் அழைக்கப் போகிறோம். அவர் வந்து இந்தியாவிலிருந்து முதல் தடவையாக வந்திருக்கிறார். அவரை நாங்கள் அழைப்போம். பேசுகிறோம் பாஸ்டர் அருள் விவேகானந்த். மைக் ஓன் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் அருள் விவேகானந்த் மைக் ஓன் பண்ணுங்க. அவர் கேரளா நாட்டில் முதல் தடவையாக வந்து கடந்து கொள்ள இருக்கிறார். இதுதான் முதல் தடவை கேரளாவில் இருந்து செய்து கொடுக்க வந்திருக்கார். பிரைஸ் லார்ட் அருள் விவேகானந்த் மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அருள் விவேகானந்த் அவர் இதுதான் முதல் தடவை. அவருக்கு லிங்கெல்லாம் அனுப்பினே தான் வந்திருக்கிறார். அந்த மைக் ஆன் பண்ணி
1: மியூட்ல இருக்குது.
2: மியூட்ல இருக்கு. பிரைஸ் லார்ட் அருள் விவேகானந்தா.
3: பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்
3: பிரைஸ் லார்ட் பாஸ்டர் பிரைஸ் லார்ட்
2: பிரைஸ் லார்ட் பிரைஸ்
3: பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் கத்த நல்லவர்
2: நல்ல. இது முதல் தடவையாக சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய விளச்சத்தின் சார்பிலும் வார்த்தையின் விளச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோவில் கேட்டுக்கிற சார்பிலும் உங்களை வருக வரேன் வரவேற்கிறோம். இன்றைய நாளே ஒரு 30 நிமிடங்கள் தருகிறேன். உங்களுடைய நீங்கள் முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஊழியர்களை பற்றி சில வார்த்தை சொல்லிவிட்டு ஆவியான உங்களுக்கு செய்த தொடருங்கள். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்கள் வழி நடத்துக்கலாமே. கோஹேத்.
3: தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர் தேங்க்யூ வெரி மச். இந்த நாளிலே என்னை அழைத்து இந்த இடத்துல பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்த பாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் அருள் விவேகானந்த். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணிட்டு அதே சமயத்தில் என்னுடைய ஊழியத்தையும் கேரளா பகுதியில் திருவனந்தபுரம் என்றதான சிட்டியில் என்னுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய ஊழியத்தினுடைய பெயர் த நியூ பிகினிங் மினிஸ்ட்ரிஸ் என்று சொன்னால் நாங்கள் கடந்த 6 வருடங்களாக வாலிபர்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை அதிகமாக செய்து வருகிறோம். கேரளாவிலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மூணார் என்று சொல்லி ஒரு பகுதி உண்டு. மூணார் பகுதியில் அநேக தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள். அங்கு வாழுகிறவர்கள் எல்லாம் தேயிலை தோட்டத்திலே வசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் திருவனந்தபுரத்திற்கு படிக்க வருகிற வாலிபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இப்பொழுது ஒரு சபையாக நாங்கள் இதை செய்து வருகிறோம். எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வாலிபர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்பின் பேரில் இந்த ஊழியர்களை செய்து வருகிறோம். இதற்காக எங்களோடு கூட பணி செய்கிற அநேக ஊழியர்கள் உண்டு. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டவதாக. எனக்கு ஒரு மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உண்டு. ஒரு மகன் MBA பெங்களூர்ல படித்துக் கொண்டிருக்கிறார், இரண்டாவது மகன் 12th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மனைவி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. இப்படியாக தேவன் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஊழியத்தையும் கத்து ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் நடந்து செல்லலாம். வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 42:3 நேராய் நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த 42 ஏசாயா 42:3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என்னோட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை காலையாக இருக்கலாம் அல்லது மாலையாக இருக்கலாம், ஒருவேளை மதிய நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த அதிகாரமானது ஏசாயாவினால் பாடப்பட்ட ஊழிய பாடல்களில் ஒரு பாடலாக காணப்படுகிறது. 4 ஊழிய பாடல்கள் உண்டு. அந்த ஊழிய பாடல்களை முதலாவது பாடலாக இந்த 42 1-9 ஊழிய பாடல், சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட் சாங்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவே, இங்கு தேவனுடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வார்த்தையாய் நாம் இதை பார்க்கலாம். தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அவர் மங்கி எரிகிற, அதாவது நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர் என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தை குறித்து நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதாவது இந்த பகுதி ஒரு இரக்கம் உள்ள இரட்சகரை அல்லது ஒரு மீட்பரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அவரைத்தான் இன்றைய நாளிலே இந்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நமக்கு உலகத்துல கற்றுக் கொடுக்கிற அநேக இடங்களிலே கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஒருவேளை ஒரு மனிதன் வயதாகிவிட்டாலோ, அவன் நோய் நொடியிலே விழுந்து விட்டாலோ, அல்லது ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் அவனால் சரியான நிலைமையில வாழ முடியாவிட்டாலோ, உலகம் அவனை புறம் தள்ளுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர் நெறிந்த நாணலை முறியாதவராம். பாருங்கள், இந்த நெறிந்த நாணல் என்று சொல்லும் பொழுது நாம் முதலாவதாக இது உடைந்து போன ஒரு மனிதனை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. உடைந்து போன ஒரு மனிதன். இதோட வேதத்தின் பின்னணியிலே நாம் பார்க்கும் பொழுது, நாணல் என்பது எகிப்திலும் இஸ்ரவேலின் நதிக்கரைகளிலே வளர்கிற ஒரு மெல்லிய ஒரு தாவரம், மிகவும் மெல்லியதான ஒரு தாவரமாய் காணப்படுகிறது. இது இயற்கையிலே பலவீனமான ஒரு தாவரம் கூட. அது மாத்திரமல்ல, இது காற்றுக்கு அசைந்தாடக்கூடிய ஒரு தாவரமாய் காணப்படுகிறது. அத பாருங்கள், இந்த தாவரமானது எளிதாக நொறுங்கிவிடும். இந்த தாவரத்தை பயன்படுத்தி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகளை பண்டைய காலத்திலே செய்வார்கள். அது மாத்திரமல்ல, எழுத்து கருவிகளாகவும் நாணல் பயன்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படி பயன்படுகிற நாணல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதியாக முழுமையாக இருந்தால் மாத்திரம்தான் அதை பயன்படுத்துகிறவர்கள் அந்த நாணலை பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கு குறிக்கப்படுகிற அந்த நாணலோ நெறிந்த நாணல். இந்த நெறிந்த நாணல் யாருக்கும் பயன்படாத ஒரு நாணலாய் காணப்படுகிறது. பாருங்கள், ஒரு இசைக்கருவை அதிலிருந்து செய்ய முடியாது, ஒரு எழுத்துக்கருவை அதிலிருந்து செய்ய முடியாது. இந்த நாணலானது தூக்கி எறியப்படுவதற்கும் அல்லது நெருப்பிலே போடப்படுவதற்கும் மாத்திரம்தான் இந்த நாணல் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நெறிந்த நாணல் என்று சொன்னால், உடைந்து போன சிதைக்கப்பட்ட ஒரு மனிதனை காண்கிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என்னுடைய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கை நெறிந்த நாணல் போல காணப்படுகிறதா? அமேன். யாராலும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகளிலே காணப்படுகிறீர்களா? இல்ல, என்னுடைய வாழ்க்கை யாராலும் பயன்படுத்த முடியாதபடிக்கு நான், அதாவது என்ன சொல்லியிருக்கேன், அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையை காணப்படுகிறீர்களா என்று சொல்லி ஒருவேளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருப்பீங்கன்னு